நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மத்திய அலை 936 கிலோஹர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம அலைவரிசை 927 கிலோஹர்ட்ஸிலும், எஃப்எம் ரெயின்போ 102.1 மெகாஹெர்ட்ஸிலும் இன்றைய நமது காலை ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948 ஸ்ராவண மாதம் 27 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி மாதம் முதல் நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 18 தேதி செவ்வாய்க்கிழமை. இனி தொடர்வது மங்கள இசை ராகம் கானமூர்த்தி.

0: இதுவரை வலம் வந்தது கானமூர்த்தி ராகத்தில் அமைந்த மங்கள இசை. நாம் கேட்டு இணைத்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
1: குறளமுதம்
2: செய்நன்றி அறிதல் 11 அதிகாரம் 8 குறட்பா.

0: குரளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய அலைவரிசைகளில் இன்று வலம் வர இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய தொகுப்பை இனி கேட்கலாம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம். காலை மணி 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள். 6:15 ஆனந்தராகம், 6:35 ஆர்ஜிஎஸ் காமதீனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உழவை தலை இளமுழவரின் வெற்றி கதை இடம்பெறும். 6:45 மாநில செய்திகள், 6:55 சேலம் ராதை ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நாள் மலர், 7:00 மலரும் காலை மலர், இதில் இளையோருக்கு யார் வழிகாட்டி. தொடர்ந்து செய்தி செய்திகள், தஞ்சாவூர் பல் மருத்துவர் டாக்டர் எஸ் சுகந்தி அவர்கள் வழங்கும் மருத்துவ நேரம் ஆகியன இடம்பெறும். எட்டு மணிக்கு இதயராகம், 8:30 திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதயராகம். 8:50 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். காலை 9:00 திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த அழைப்பில் தேன் தித்திக்கும் தேன். தஞ்சாவூர் ஆதி பிரபாகரன் அவர்கள் பங்குபெறும் நேரலை நிகழ்ச்சி. 10:00 போடு ஆட்டம் போடு. 10:30 டெல்லியில் நடைபெறும் உலக பூப்பந்தாட்ட போட்டி பற்றிய நிலவரம். 10:40 இருபட பாடல்கள், அதிசய பிறவி ஆனந்தம் திரைப்படங்களிலிருந்து. முற்பகல் 11:00 திருச்சி, சேலம், மங்களின் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமில் உங்களோடு நாங்க. 12:10 மங்கையர் உலகத்தில் அறிவியல் நனைந்த அனுபவம். 12:50 பாப்கார்னர். 1:00 காவிய கானங்களின் சங்கமம் மதுர கீதம். மாநில செய்திகள், 2:15 வேளாண் அரங்கத்தில் இன்று கால்நடைகளில் நோய் மேலாண்மை குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சேலம் சந்தையூர் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் பி கோகிலா அவர்கள். 2:30 மண்ணின் மனம் ஏ பன்னீர்செல்வம் குழுவினர் வழங்கும் கதை பாட்டு. 3:00 இசைத்தூரல். 4:00 திருச்சி, சேலம், மங்களின் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள். 5:00 பொன்மாலை. 6:00 ஆரவாரம். 6:15 உணவே மருந்து வழங்குகிறார் உணவு மற்றும் ஊட்டச்சத்துத்துறை உதவி பேராசிரியர் பி ராஜலட்சுமி அவர்கள். 6:30 மாநில செய்திகள். பண்பலையில் இரவு 7:00 முதல் அலைவரிசையில் காலை மணி 10:45 வரும் இலக்கிய பேழையில் இன்று நினைவுகளை தாங்கிய தெருக்கள் உரை வழங்குகிறார் இ யோகராஜ் அவர்கள். தொடர்ந்து காதலின் சுவடுகள் சொல்கிறார் முனைவர் சு மகேஸ்வரி அவர்கள். 7:25 உழவர் உலகத்தில் இன்று விதைப்பண்ணை குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் அரியலூர் திருமானூர் டி ராஜேந்திரன் அவர்கள். 8:00 இரவு இசை இனிமை. 9:15 இசைக்கும் இனியராகும். 10:00 ஞாபகம் பொருதே.

இனி முதல் அலைவரிசையில் பண்பலை நிகழ்ச்சிகளுக்கு இடையே காலை 9 மணிக்கு அரங்கசியில் திருச்சி டாக்டர் ஆர் கோவிந்தராஜன் அவர்கள் பாடியுள்ள பாட்டு, என் சி மாதவ் அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கு. முற்பகல் 11 மணிக்கு தேன் சிந்தும் நேரம், 12:10 சங்கீத சாரலில் சீர்காழி எஸ் திருஞான சம்மதன் அவர்கள் பாடியுள்ள பன் இசை பாடல்கள். மாலை 5:30 NCERT வழங்கும் கல்வி ஒலிபரப்பு, 7:00 சட்டப்பேரவையில் இன்று.

7:10 திருவள்ளூர் மாவட்ட செய்திமடல், 7:30 இந்திய அரசின் வேளாண்மை உழவர் நலத்துறை வழங்கும் கிசான் வாணி, 9:15 ஸ்பாட்லைட், 10:00 அரங்கிசையில் திருநாராயணபுரம் டி ஆர் சந்திரசேகரன் அவர்கள் வாசித்துள்ள நாகஸ்வர இசை கேட்டு ரசிக்கலாம். இந்நிகழ்ச்சிகள் யாவும் இன்று வலம்பெற காத்திருக்கின்றன. இணைந்தே இருங்கள், இசைந்தே இருங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இனி தொடர்வது

0: ஆறு மணி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். புதுமை கண்டுபிடிப்பு, தொடர்ச்சியான திறன் மேம்பாடு ஆகியவற்றில் மாணவர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். உட்கட்டமைப்பு பணிகளை உரிய நேரத்தில் நிறைவு செய்தல், நில ஒதுக்கீடு, முதலீடு, உற்பத்தியை தொடங்குதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று மாநில அரசுகளை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தை தாவேக அரசு எவ்வித தடையுமின்றி முறையாக செயல்படுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தில்லியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நேற்றுடன் நிறைவடைந்தது. சென்னையிலிருந்து பஹ்ரைன் நாட்டுக்கு கடத்த முயன்ற 20 லட்சம் ரூபாய் அமெரிக்க டாலர் கரன்சிகளை விமான நிலைய சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்து 2 பேரை கைது செய்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் அருகே இலங்கைக்கு கடத்துவதற்கு பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 1 கோடியே 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பதப்படுத்தப்பட்ட 452 கிலோ கடல் அட்டைகள் காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாநகராட்சி பகுதிகளில் கொசுக்கள் உருவாக காரணமாக இருக்கும் தண்ணீர் தேங்கக்கூடிய 395 கிலோ பழைய பொருட்களை மாநகராட்சி ஊழியர்கள் அகற்றியுள்ளனர். கடலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் பெறப்பட்ட 917 மனுக்களை பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திரு சி பி ஆதித்ய செந்தில்குமார் அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை, வெள்ளத்தடுப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு பணிகள் தொடர்பான ஒருங்கிணைப்புக் குழு கூட்டம் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தலைமையில் நடைபெற்றது. செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை விவகாரம் தொடர்பாக ஈரானுடன் ஓமன் ஒப்பந்தம் மேற்கொண்டால் குண்டுவீசி தாக்குதல் நடத்தப்படும் என்று ஓமன் நாட்டை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் கவிப்பிரியா செல்வம் சிம்ரன் சிங்கி இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று கஜகஸ்தானை எதிர்கொள்கிறது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேப்பாக் அணி இன்று கோவை அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: நாம் கேட்டு இணைத்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. தொடர்வது பாரதி பண்.

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள்.
2: வீடு பெறனில் என்று ஔவையார் ஆத்திச்சூடியில் அருளியிருக்கிறார். வீடு என்பது இலக்கியங்கள் பேசும் நாற்பொருளில் ஒன்று. தர்மார்த்த காம மோட்சம் என்று சமஸ்கிருதத்திலும், அறம் பொருள் இன்பம் வீடு என்று தமிழிலும் வரும் நாற்பொருளில் நான்காம் பொருள் அது. பீடு பெறனில் என்று நான் அதற்கு பாட வேறுபாடு சொல்வேன். பீடு எனில் பெருமை. பெருமை பெற்று இளங்கும் விதமாக நம் பண்புகளும் செயற்பாடுகளும் அமைய வேண்டும். நேர்வழியில் செல், அறம் பிழையாத வழியில் செல், சான்றோர் பழிக்கும் செயல்களை விட்டொழி, ஊழியே பெயர்ந்தாலும் நேரிய நெறியை விட்டு விலகாது நில், அதுவே பீடு பெற நிற்றல். வீட்டை கட்டி வாழ்வதே பீடு பெறுவதுதான். அதனாலேயே வீடு அடைந்தால் பீடு அடைந்தது போலாகும் என்று எண்ணம் இப்போது மேலோங்கிவிட்டது போலும், நடுத்தர வர்க்கத்தின் தனி வீடு கனவும் அந்த கனவை நனவாக்க அவர்கள் படும் பாடும் நமக்கு தெரியாதது அல்ல. கட்டுமான பணிகளின் வளர்ச்சி நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு அடையாளம் என்கிறார்கள் பொருளியல் மேதைகள். பொருளாதார வளர்ச்சியை தூண்டும் விதமாக வட்டி விகிதங்களை குறைப்பதாக ரிசர்வ் வங்கி அறிவிக்கும் போது, வீட்டுக்கடன் வாகன கடன்களுக்கு வட்டி குறைகிறது என்று ஊடகங்கள் தலைப்புச் செய்திகள் போடுகின்றன. இஎம்ஐ என்கிற சமவிகித மாதாந்திர தவணையில் திருப்பிச் செலுத்த உடன்பட்டு கடன்பட்டு வீடு கட்டுகிறவர் தன்னை அறியாமலேயே தனக்கான வாழ்நாள் சிறையை தானே கட்டிக்கொள்கிறார் என்கிறார் பொருளியல் பேராசிரியர் ஒருவர். ஒரு காலத்தில் அடைய வேண்டிய கனவாக இருந்தது நனவான பின்னர் வாழ்நாள் முழுக்க சுமையாகி விடுகிறது. உடைமையாகிவிட்ட வீட்டை பராமரிப்பதும் மேம்படுத்திக் கொள்வதும் காலப்போக்கில் புது புது செலவினங்களை உண்டாக்குகிறது. வாழ்க்கை தரத்தை மனிதன் உயர்த்தி கொள்ளும் போது அவசியம் என்பதற்கும் ஆடம்பரம் என்பதற்கும் இடையேயான கோடு அழிந்து மறைந்து விடுகிறது. ஆடம்பரங்கள் அன்றாட நியதிகளாகிவிட்டால் மற்றவரிடமிருந்து தனித்து காட்டிக்கொள்ள புதிய புதிய மேம்பட்ட ஆடம்பரங்களை கை கொள்ள வேண்டியிருக்கிறது. அதனால் சொந்த வீடு கட்டி வாழ்க்கையை சுகமாக வாழ நினைக்கிறவர்கள் அந்த வாழ்க்கைக்கு தயாராகிக் கொள்வதிலேயே காலம் கழிந்து விடுகிறது. வீடு கட்டுகிறவர்கள் உடனடி நிகழ்கால தேவைகளுக்காக மட்டும் அவற்றை கட்டுவதில்லை. எதிர்காலத்தை கருத்தில் கொள்வதாக, உறவினர் வந்தால் தங்கிப்போவதற்கு என்பதாக பெரிய வீடுகளுக்கு நியாயம் கற்பித்துக் கொள்கிறார்கள். இன்னும் சிலரோ, நம்முடைய வீடு மற்றவர் பார்வைக்கு சிறியதாக இருந்தால் அண்டை அயலில் இருப்பவர்கள் மதிக்க மாட்டார்களே என்று தமக்குள்ளேயே சொல்லிக் கொள்கிறார்கள். சிறுக கட்டி பெருக வாழ் என்றும், இடம்பட வீடு எடேல் என்றும் முன்னோர் சொன்ன நன்மொழிகளின் அறியாமையே அதற்கு காரணம். சொந்த வீடு வந்துவிட்டால் மாதா மாதம் வீட்டுக்கு வாடகை கொடுக்கும் பிரச்சினை முடிவுக்கு வந்துவிடும் என்று

0: குழந்தைத்தனமாக நம்பி விடுகிறார்கள் பலர். அடுக்குமாடி குடியிருப்புகளாகட்டும், கேட்டட் கம்யூனிட்டி என்கிற தனித்த வளாகத்திற்குள் இருக்கும் வீடுகளாகட்டும், மாதாந்திர பராமரிப்பு கட்டணம் செலுத்துவதற்கு முடிவே கிடையாது. வீடு பூட்டியே கிடக்கிறது, யாரையும் வாடகைக்கு அமர்த்தவில்லை என்றாலும் பராமரிப்புக்கான மாத கட்டணம் சில ஆயிரம் செலவழித்தே ஆக வேண்டும். உரிமையாளருக்கு வயதாகிவிட்டால் கண்ணுக்கு தெரியாத வகையில் பல இழப்புகளும் ஏற்படுகின்றன. என் வீடு இருக்கும் வளாகத்திற்குள் நீச்சல் குளம் இருக்கிறது, உடற்பயிற்சி கூடம் இருக்கிறது என்று பெருமிதம் பொங்க ஒரு காலத்தை சொல்லிக் கொண்டவர்கள் முதுமையில் அந்த வசதிகளை பயன்படுத்த முடியாத நிலைக்கு வந்து விடுகிறார்கள். சிறுவர் பூங்காவில் விளையாடுவதற்கு வெளியூரில் இருக்கும் பேரப்பிள்ளைகளும் வரமாட்டார்கள். நமக்கு சொந்தம்தான், ஆனால் நாம் முழுமையாக பயன்படுத்த மாட்டோம். எதற்கும் பராமரிப்பு கட்டணம் செலுத்தாமல் தவிர்க்கவே முடியாது. உண்டிக்கும் உடைக்கும் அடுத்த அத்தியாவசியமான உறையுளை உடைமையாக்கி கொள்வது பற்றி கவலை கொள்ளலாகாதா என்று கேட்கலாம். சுட்டெரிக்கும் வெயிலிலிருந்தும், வாட்டி வதைக்கும் குளிரிலிருந்தும், கொட்டும் மழையிலிருந்தும் ஒதுங்கி தங்கிக் கொள்ள வீடு அவசியம்தான். வீடுகள் வெறும் கற்களாலும் மண்ணாலும் இரும்பு கம்பியாலும் சிமெண்ட் காரைகளாலும் மட்டும் கட்டப்படுவதில்லை. எத்தனை எத்தனையோ தொழிலாளர்களின் வியர்வையும் அதில் கலந்திருக்கிறது. நம் வாழ்நாள் கனவின் கம்பீர அடையாளம் வீடு. உறவும் நட்பும் கூடி மகிழும் அன்பின் ஊற்றுக்கண்ணது. ஆனால் அதுவே நம் மென்னியை பிடிக்கும் கடன் சுமையால் விழி பிதுங்கிடும்படி செய்யவிடலாமா? எனவே நம் பொருளாதார வல்லமையை, அதன் திறனை அறிந்து செயல்படுவோம். அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளவோல இல்லாகி தோன்றாக்கிடும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
2: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
3: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகோ கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.

எண்ணங்கள் எண்ணிக்கையில் அடங்காது. நம் அனுமதியின்றி எந்த எண்ணமும் சிந்தனைகளாய் மாறாது. சிந்தனைகள்தான் செயல்களாய் மாறுகின்றன. அப்படி நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் நம்மை யார் என்று இந்த உலகிற்கு காட்டும். அதனால்தான் சீரிய சிந்தனைகள் சிறப்பான சாதனைகளாய் உருவாகின்றன. புதியதொரு காலை இணையற்ற இறைவனை இந்த இசையால் பாடி மகிழும் வேளை. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இனி இசைந்து வரும் இது ஆனந்தராகம். ஆனந்தராகத்தில் வரும் பாடல் டி எம் சௌந்தரராஜன் குரலில்.

தியானம் என்பது எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதில் மட்டுமல்ல, எதை எப்படி எப்போது செய்யக்கூடாது என்பதிலும் இருக்கிறது. கேட்டு இணைந்திருக்கிறோம் ஆனந்தராகம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். ஆனந்தராகத்தில் இனிவரும் பாடல் எல் கிருஷ்ணன் குழுவினர் பாடியது.

ஆகச் சிறந்த அறியாமைகளுள் ஒன்று, நமக்கு பிடித்த மாதிரி நாமே இல்லாத போது நமக்கு பிடித்த மாதிரி மற்றவர்கள் இருக்க வேண்டும் என எதிர்பார்ப்பதுதான். கேட்டிணைந்திருக்கிறோம் ஆனந்தராகம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில்.

0: நேரம் 6:35. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி தொடர்வது. வேளாண் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு ஆவணி திங்கள் முதல் நாள் செவ்வாய்க்கிழமை. இப்போது
1: ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உழவே தலை.
0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம்.
2: ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம்.
3: ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம். பாலுக்கு குறைவில்லை, சந்தோஷத்திற்கு அளவில்லை.
1: ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உழவே தலை நிகழ்ச்சியில் இன்று இளம் உழவரின் வெற்றி கதை.
0: வியர்வை சிந்தி நிலத்தை தாங்க இளைஞர்களின் வருகை நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே போகிறது. குறிப்பாக பாரம்பரிய ரகங்கள் மீது தீராக பற்று கொண்டு அதனை நோக்கிய தேடலும் நெடுந்தூரம் பயணிக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆம், பொறியாளர் பட்டம் தன்னை அடையாளப்படுத்துவதை விட நாட்டு ரக காய்கறி விதைகள் சேமிப்பில் தன்னை தனித்துவமாக அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற அதீத ஆசை ஆர்வமுள்ள இளைஞர் நாமக்கல் உழவர் ஆனந்த் அவர்கள். இவரின் அனுபவ பகிர்வு இப்போது உங்கள் செவிகளுக்கு விருந்தாய்.
4: ஆனந்த், இந்த மாதிரி நாட்டு காய்கறி விதைகள் அதையே வந்து பரவலாக்கம் செய்யணும்ன்ற சிந்தனை உங்களுக்கு வந்துச்சுங்க?
5: விவசாயம்னா விதை வேணுங்கிறது அடிப்படைங்க. ஏன்னா தொடக்கமே விதையாக தான் இருக்கு ஆக்சுவலாக. இதன் மூலியமாக தான் அடுத்த கட்டமாக அவங்களோட கொண்டு போக முடியுங்கிறது தண்ணீர். ஒவ்வொரு விவசாயிங்க கையிலையும் விதை இருக்கணுங்கிற அடிப்படை நோக்கத்தில் தான் நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். கடந்த ஒரு 5 வருடங்களாக இன்னைக்கு நீங்கள் இந்தியா முழுக்க எங்கே பயணப்பட்டாலும் தமிழ்நாட்டில் இருக்கிற அளவுக்கு விதைகள் பரவலாக்கம் எங்கும் இல்லைங்கிறத நம்ம வந்து ஆணித்தனமாக சொல்ல முடியும்.
4: காய்கறி
5: எல்லாமே ரகங்கள் எல்லாமே ஓரளவுக்கு நம்ம பயன்படுத்த முடியுங்க. அங்கங்க விவசாயிகளோட கவனிக்கிறோம், தொடர்புல ஏற்படுத்திக்கிறோம், ஏதாச்சும் நம்ம விதைகள் இங்க கொண்டு வந்துட்டு பயன்படுத்திட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் தமிழகம் இந்த விதத்துல மிக முன்னோடியா இருக்குதுங்கிறதுல எந்த மாற்று கருத்து இல்லை.
4: எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த முயற்சியை துவங்க
5: முறையா துவங்கினது 2018ங்க. 16ல தேடல ஆரம்பிச்சோம். நிறைய நம்ம பயணம் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம ஒரு
4: எப்படி நீங்க அடிப்படையா வந்து ஒரு காய்கறி விவசாயியா எப்படிங்க, ஏன் அதுல வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆர்வம் ஏற்பட்டுச்சு?
5: இப்ப நம்ம குறிப்பிட்ட இதுக்குன்னு தேடல் எல்லாம் திட்டமிட்டு எல்லாம் உள்ளுக்குள்ள போகலைங்க. நான் வந்து ஒரு இன்ஜினியர், நான் பி முடிச்சுட்டு தனியார் நிறுவனம் நம்ம அதுல பயணம் செஞ்சுட்டு இருந்தோம். 2015 வாக்கில் எனக்கு சொந்த ஊர்ல வந்து அங்கே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை நோக்கத்துல ஃபேமிலியோட இங்க வந்து இருந்துட்டோம். நம்ம இங்க டெக்னாலஜியை வச்சுக்கிட்டு இருக்க வேண்டாம். இப்ப நம்ம ஊருக்கான அடிப்படை தொழில், நம்மளோட அப்பா அம்மா தொழில நம்ம கொஞ்சம் முயற்சி செய்யலாம் அப்படிங்கிற அடிப்படையில ஒரு விளையாட்டா ஆரம்பிச்சதுதான் இந்த உழவரானதுங்கிற விவசாயம் சார்ந்த பணி எல்லாமே. அப்ப அந்த அடிப்படையில எல்லாருமே தேடும் போது முக்கியமா எனக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவது எங்க கிராமத்துலங்க. அப்ப நம்ம கிராமத்துல போயிட்டு எல்லாம் சரியும் போட்டிருக்காங்க. அவங்க கிட்ட போய் விதையும் கேட்கும் போது யாரும் தரமாட்டின்ட்டாங்க.
4: எங்க இருக்கு உங்களுக்கு நிலம்? எங்க இருக்கு?
5: கொல்லிமலை அடிவாருங்க. 10 கிலோமீட்டருக்கு முன்னாடி ஆர்பி புதூருங்கிறது தான் கிராமம். நம்ம ஊரு அங்கதான பிறந்து வளர்ந்தோம். நம்ம அதிகமா தேட ஆரம்பிச்சோம். அந்த தேடல்ல வந்து தமிழ்நாடு முழுக்க

0: மைசூர், இம்பால், மணிப்பூர், நாக்பூர் எல்லாம் விதைகள் போய் நம்ம வந்து காட்சிப்படுத்துகிறோம். அங்கே இருக்கிற விவசாயிகளோட நம்ம தொடர்பு ஏற்படுத்திக்கிறோம். அப்போ அந்த விதைகள்லாம் கலெக்ட் பண்ணி வந்து நம்ம இங்கே வந்து ஒரு விதை வங்கி உருவாக்கியிருக்கோம். சொல்ல
1: இயற்கை வேளாண்மை கண்காட்சி எங்கே நடந்தாலும் அங்கே போயிட்டு
0: இருக்கோம். ஆமாம்.
1: இப்போ நீங்கள் எவ்வளவு பரப்பளவு நிலம் வச்சிருக்கீங்க, அதில் காய்கறி சாகுபடி பண்ணுறீங்களா எப்படி?
0: ஆமாம் ஆமாங்க. இப்போ குறிப்பிட்ட கொஞ்சமாக தான் பண்ணுறேங்க. ஏன்னா நம்மளால் நம்ம பயணத்திலே அதிகம் இருக்கிறனாலே அங்கே யாரும் ஏன்னா தோட்டம் வந்து ரொம்ப 30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறனால நம்மளை வந்து மாமரம் மட்டும் நம்ம அது ஆண்டு வருமானம் மட்டும்
1: ரொம்ப பராமரிப்பு அடிக்கடி அங்கே போகிற மாதிரி வச்சுக்கிறது
0: வச்சுக்கிறது இல்லைங்க. அதை வந்து சீசனில் மட்டும் நான் பறிச்சுட்டு அது இயற்கை முறையில் பண்ணுறோம்.
1: இப்போ உங்களுடைய தனித்துவம் வந்து எப்படி காய்கறி விதைகளில் நாட்டு காய்கறி விதைகளாக தேடுவீங்களா எப்படி?
0: அது மட்டும் தாங்க. இப்போ நீங்கள் ஹைபிரிட் விதையோ ஜிஎம்ஓ விதையோ எல்லா இடத்துலையுமே கிடைக்குது. உரக்கடை இல்லாத கிராமம் கிடையாது, உரம் இல்லாத விவசாயம் கிடையாது. அப்போ அவங்களுக்கு உரம் தேடக்கூடிய இடத்துல எல்லா இடத்துலையுமே ஹைபிரிட் விதைங்கிறது கிடைக்குது. அவங்க எங்கேயும் போய் தேட தேவையில்லை. தேடக்கூடாத பொருளாக இருந்தது இன்னைக்கு தேடக்கூடிய இடத்துல இருக்குதுங்கிறது தான் இங்கே இருக்க சிக்கலுங்க. சொல்லலாம்.
1: அப்போ வந்து நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு ஆளாக அறியப்படுறீங்க. என்ன மாதிரியான காய்கறிகளில் இந்த நாட்டு விதைகள் வச்சிருக்கீங்க?
0: இப்போ கீரைகளில் ஒரு 20 வெரைட்டி இருக்குங்க. அப்புறம் செடி வகைகள், கொடி வகைகள், பழங்கள், மரங்களுக்கான விதைகள்,
1: பழங்களும் இருக்கு.
0: பழங்கள்
1: எவ்வளவு விதைகள் வச்சிருப்பீங்க?
0: இப்போ 400க்கும் மேற்பட்ட ரகங்கள் வச்சிருக்கிறோம்.
1: எல்லாம் சேர்த்துங்க.
0: இதுல மட்டுமே 200 ரகங்கள் இருக்குங்க, காய்கறி ரகங்கள்.
1: இதுல வந்து அனைத்து வகையான காய்கறியும் உள்ளடக்கம்.
0: ஆமா. இது என்னன்னா இப்ப தமிழ்நாடு அளவுல எல்லாரும் இயற்கை அளவில் ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு ரகங்கள் வச்சிருப்பாங்க. நம்ம அதை எடுத்து நம்ம பயன்படுத்திக்கலாங்கிறதுனால பயன்படுத்தி.
1: ரொம்ப மகிழ்ச்சி. என்ன கூட நம்ம விவசாயிகளுக்கு நிறைய செய்திகள், தகவல்கள், விதைகள் தேவைப்பட்டாலும் படலாம், இல்ல ஆலோசனைகள் தேவைப்படலாம். உங்களுடைய கைபேசியை நான் உங்களுக்கு சொல்லுவோம். குறித்துக் கொள்ளுங்கள் நேயர்களே. நாமக்கல் உழவர் ஆனந்த் அவங்களுடைய கைபேசி எண் 98 40 92 2 போட்டுக்கோங்க. அப்புறம் இன்னொரு 4 இது வந்து அவருடைய கைபேசி எண். இன்னும் எளிமையா சொல்லணும் அப்படின்னா 98 409 20004. நன்றி ஆனந்த்.
2: பாரம்பரியத்தை காக்கும், ஆரோக்கியத்தை அள்ளித்தரும் நாட்டு ரக காய்கறி விதைகளே நஞ்சில்லா உணவு உற்பத்திக்கு அடிப்படை காரணியாக இருக்கும் பட்சத்தில் மண்ணும் மனிதரும் பாதுகாக்கப்படுகிறார்கள். ஆம், நாட்டு ரக காய்கறி விதைகள் சேமிப்பு தேடலில் உள்ளார்ந்த அனுபவம் கிடைத்துள்ளதை மிக அழகாக பகிர்ந்து கொண்டார் நாமக்கல் உழவர் ஆனந்த் அவர்கள். வேளாண் பெருமக்களே, கலப்பை பிடிக்கும் கரங்கள் உயரும் போது நாட்டின் தலை நிமிர்வு உறுதிப்படுத்தப்படுகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. நிகழ்ச்சியில் உடன் உரையாடினார் ஆர். வெங்கடேஸ்வரன் அவர்கள்.
3: ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கிய உழவே தலை நிகழ்ச்சியில் இதுவரை இளம் உழவரின் வெற்றி கதை கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம்.
4: மாடுகளுக்கு ஆர்ஜிஎஸ் காமதேனு மாட்டு தீவனத்தை வாங்கி போடு. ஆர்ஜிஎஸ் காமதேனு மாட்டு தீவனத்தை சாப்பிடுற மாடுங்க அதிகப்படியான கொழுப்பு சத்து நிறைந்த பால் கொடுத்து நல்ல வருமானத்தையும் தரும். மாடுகளும் ஆரோக்கியமா இருக்கும்.
5: ஆரோக்கியமான மாடுகளுக்கு ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம்.
6: ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம். பாலுக்கு குறைவில்லை, சந்தோஷத்துக்கு அளவில்லை.
2: நிகழ்ச்சியில் இனி உழவர் நண்பர்களே, திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திற்கான விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் வரும் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 10:30 மாவட்ட ஆட்சியரக கூட்ட அரங்கில் நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தில் விவசாயிகள், விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு நீர்ப்பாசனம், வேளாண்மை இடுபொருட்கள், வேளாண்மை சம்பந்தப்பட்ட கடன் உதவிகள், விவசாய மேம்பாட்டிற்கான நலத்திட்டங்கள் குறித்து நேரிலோ மனுக்கள் மூலமாகவோ தெரிவிக்கலாம். விவசாய பெருமக்கள் இவ்வாய்ப்பினை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுமாறு திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவிக்கின்றார். நாமக்கல் மாவட்டத்தில் கால்நடைகள் வளர்ப்போர் கவனத்திற்கு. கால்நடைகளில் குடற்புழு நீக்கம் செய்யும் போது கவனிக்க வேண்டியவை: குட்டிகள் பிறந்த 1 மாதத்திற்குள் முதல் குடற்புழு நீக்கம் செய்ய வேண்டும். முதல் 6 மாதங்களுக்கு மாதம் 1 முறையும், அதன் பின்னர் ஒவ்வொரு 3 மாதங்களுக்கு 1 முறையும் குடற்புழு நீக்க மருந்து வழங்க வேண்டும். வருடத்திற்கு 2 முதல் 3 முறை, அதாவது குறிப்பாக தட்டை புழுக்களுக்கு எதிராக பருவமழை தொடங்கும் முன்னர் குடற்புழு நீக்கம் கட்டாயம் செய்ய வேண்டும். சினையாடு அல்லது மாடுகளுக்கு கருச்சிதைவு போன்ற பிரச்சனைகள் வராமல் இருக்க குடற்புழு நீக்க மருந்துகளை தங்கள் விருப்பம் போல் கொடுக்காமல் அருகில் உள்ள கால்நடை மருத்துவரின் பரிந்துரைப்படி பாதுகாப்பான மருந்துகளை பயன்படுத்த வேண்டும். தடுப்பூசி போடுவதற்கு 7 முதல் 10 நாட்களுக்கு முன்பாகவே குடற்புழு நீக்கம் செய்வது நல்லது. குடற்புழு நீக்கம் செய்வதற்கு முன்பு சாண பரிசோதனை செய்தல் வேண்டும். ஒரே மருந்தை திரும்ப திரும்ப கொடுக்காமல் சுழற்சி முறையில் கால்நடை மருத்துவரின்

0: பரிந்துரைப்படி கொடுக்க வேண்டும். கால்நடைகளின் உடல் எடைக்கு ஏற்ப சரியான அளவு மருந்தை கொடுப்பது அவசியம். கடந்த வாரம் கோழியின நோய் கண்காணிப்பு கட்டுப்பாட்டு ஆய்வகத்தில் ஆய்வு செய்யப்பட்ட இறந்த கோழிகள் பெரும்பாலும் வெப்ப அயர்ச்சி, மேல் மூச்சு குழல் அயர்ச்சி ஆகிய நோய்களால் பாதிக்கப்பட்டு இறப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. எனவே பண்ணையாளர்கள் தகுந்த உயிர் எதிரி மருந்துகளை அளிக்குமாறும், தெளிப்பான் கருவியை பயன்படுத்தி தண்ணீரில் தெளித்தல் போன்ற வெப்பநிலை மேலாண்மை, தீவன மேலாண்மை முறையை கடைபிடித்திடவும், கால்நடை மருத்துவரின் ஆலோசனைப்படி தகுந்த சிகிச்சை, தீவிர உயிர் பாதுகாப்பு முறைகளை பின்பற்றுமாறும் நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய தலைவர் அறிவிக்கின்றார். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு வேளாண் அரங்கத்தில் கால்நடைகளில் நோய் மேலாண்மை நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சேலம் சந்தியூர் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் பி. கோகிலா அவர்கள். நேர்களை நிகழ்ச்சியை கேட்டு பயன் பெறுங்கள்.
1: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இனி தொடர்வது
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். மாணவர்கள் சமூக ஊடகங்களை கட்டுப்பாடுடன் பயன்படுத்த வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். உட்கட்டமைப்பு பணிகளை உரிய நேரத்தில் நிறைவு செய்தல், உற்பத்தியை தொடங்குதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று மாநில அரசுகளை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தை தாவிக அரசு எவ்வித தடையுமின்றி முறையாக செயல்படுத்த வேண்டும் என்று பிஜேபி கேட்டுக் கொண்டுள்ளது. செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். மாணவர்கள் சமூக ஊடகங்களை கட்டுப்பாடுடன் பயன்படுத்த வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். தஞ்சாவூரில் உள்ள தனியார் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், புதுமை கண்டுபிடிப்பு, தொடர்ச்சியான திறன் மேம்பாடு ஆகியவற்றில் மாணவர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தினார். போதைப்பொருள் பயன்பாட்டில் இருந்து விலகி இருக்குமாறும், ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துமாறும் குடியரசு துணைத் தலைவர் மாணவர்களை கேட்டுக் கொண்டார். சாத்தியமில்லாததாக தோன்றுவதை சாதிப்பதற்கான சக்தியும் உறுதியும் இளைஞர்களிடம் உள்ள இக்காலத்தில் நேரம் மிகவும் மதிப்பு மிக்கது என்று அவர் குறிப்பிட்டார். அண்மையில் இயற்றப்பட்ட பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு திருத்த மசோதா பொதுத் தேர்வு முறைகளை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது என்று அவர் கூறினார். நாட்டின் உயர்கல்வி சேர்க்கை விகிதம் தற்போது 30% உள்ள நிலையில் அதை 2035 ஆண்டுக்குள் 50% அதிகரிப்பதற்கான இலக்கு நிறைவேறும் என்று திரு சி பி ராதாகிருஷ்ணன் நம்பிக்கை தெரிவித்தார். உட்கட்டமைப்பு பணிகளை உரிய நேரத்தில் நிறைவு செய்தல், நில ஒதுக்கீடு, முதலீடு, உற்பத்தியை தொடங்குதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று மாநில அரசுகளை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய தொழில்துறை வழித்தட மேம்பாடு மற்றும் செயல்படுத்துதல் கூட்டத்திற்கு தலைமை வகித்து பேசிய அவர் இதனை தெரிவித்தார். உற்பத்தியை விரிவுபடுத்துதல், உலக அளவில் போட்டித்தன்மையுள்ள தொழில்துறை சூழல்களை வளர்த்தல் ஆகியவற்றுக்கு தொழில்துறை வழித்தடங்கள் முக்கிய தூணாக திகழ்கிறது என்று அவர் கூறினார். இந்திய குழு என்ற உணர்வுடன் தொழில்துறை வழித்தட மேம்பாட்டை முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என்று திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தை தாவேக அரசு எவ்வித தடையுமின்றி முறையாக செயல்படுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இத்திட்டத்தின் கீழ் பணிக்கு வருபவர்களுக்கான வருகை பதிவேடுகள் முறையாக பராமரிக்கப்பட வேண்டும் என்று கூறியுள்ளார். இடைத்தரகர்கள் இன்றி பணியாளர்களின் ஊதியம் நேரடியாக வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தகுதியானவர்களுக்கு இத்திட்டத்தின் பலன்கள் சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் மாநில அரசை அவர் வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசின் இந்த ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் தமிழகம் முழுவதும் 10,185 நீர்ப்பாசன கால்வாய்கள், 800

0: 9 ஏரிகள் குளங்கள் உள்ளிட்ட நீர்நிலைகளை புனரமைக்கும் பணிகள் நடைபெற இருப்பதாக வெளியாகியுள்ள தகவல் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் குறிப்பிட்டுள்ளார். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் மறுசீரமைப்பு பணிகள் நடைபெறுவதையொட்டி சில ரயில்களின் புறப்பாடு மற்றும் வருகையில் மாற்றங்களை செய்து தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அதன்படி மன்னார்குடியிலிருந்து சென்னை எழும்பூருக்கு இயக்கப்படும் ரயில் அடுத்த மாதம் 4ஆம் தேதி முதல் அக்டோபர் 13ஆம் தேதி வரை தாம்பரம் வரை மட்டுமே இயக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. திருச்சிராப்பள்ளியிலிருந்து இயக்கப்படும் மலைக்கோட்டை அதிவிரைவு ரயில் அடுத்த மாதம் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரையும் அதன் பிறகு அடுத்த மாதம் 21ஆம் தேதி முதல் அக்டோபர் 14ஆம் தேதி வரையும் சென்னை மாம்பலம் வரை மட்டுமே இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை எழும்பூரிலிருந்து மன்னார்குடிக்கு இயக்கப்படும் ரயில் அடுத்த மாதம் 5ஆம் தேதி முதல் அக்டோபர் 14ஆம் தேதி வரை தாம்பரத்தில் இருந்து புறப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. சேலத்திலிருந்து சென்னை எழும்பூருக்கு இயக்கப்படும் அதிவிரைவு ரயில் அடுத்த மாதம் 12ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை மாம்பலம் வரை மட்டுமே இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் செங்கல்பட்டு விழுப்புரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர பகுதிகளின் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கூறியுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். ஹோர்முஸ் நீரிணை விவகாரம் தொடர்பாக ஈரானுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டால் குண்டு வீசி தாக்குதல் நடத்தப்படும் என்று ஓமன் நாட்டை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். சோமாலியாவின் பைடோவா நகரில் ராணுவம் மேற்கொண்ட நடவடிக்கையில் 30 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். தில்லியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நேற்றுடன் நிறைவடைந்தது. ஜார்க்கண்டில் மாணவர்களின் போராட்டத்தை அடுத்து 2024ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட அனைத்து போட்டித் தேர்வுகளையும் அம்மாநில அரசு ரத்து செய்துள்ளது. கேரளம் விழிஞ்சம் துறைமுகத்திலிருந்து இன்று முதல் நேரடி ஏற்றுமதி இறக்குமதி சேவைகளை அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் தொடங்கி வைக்கிறார். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் அருகே இலங்கைக்கு கடத்துவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 1,10,00,000 ரூபாய் மதிப்பிலான பதப்படுத்தப்பட்ட 452 கிலோ கடல் அட்டைகள் காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்டது. தூத்துக்குடி மாநகராட்சி பகுதிகளில் கொசுக்கள் உருவாக காரணமாக இருக்கும் தண்ணீர் தேங்கக்கூடிய 395 கிலோ பழைய பொருட்களை மாநகராட்சி ஊழியர்கள் அகற்றினர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோயில் ஆடிப்பூர தேர் திருவிழாவின் நிறைவு நாளான நேற்று புஷ்பயாகம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் பெறப்பட்ட 917 மனுக்களை பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை, வெள்ளத்தடுப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு பணிகள் தொடர்பான ஒருங்கிணைப்புக் குழு கூட்டம் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தலைமையில் நடைபெற்றது. சென்னையிலிருந்து பஹ்ரைன் நாட்டுக்கு கடத்த முயன்ற 20,00,000 ரூபாய் மதிப்புடைய அமெரிக்க டாலர் கரன்சிகளை விமான நிலைய சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்து இது தொடர்பாக 2 பேரை கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீன் நகரில் நடைபெறவுள்ள இப்போட்டி மாலை மணி 6:30 தொடங்குகிறது. ஆடவர் பிரிவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் இங்கிலாந்து 4-2 என்ற கோல் கணக்கில் இந்தியாவை வென்றது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கவிப்பிரியா செல்வம் சிம்ரன் சிங்கி இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 22-20, 21-14 என்ற செட் கணக்கில் ஸ்பெயினின் நிக்கோல் காருலா கார்மென் மரியா இணையை வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல்

0: காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 7-6, 6-4 என்ற செட் கணக்கில் பிரேசிலின் எட்வர்டோ ரிபெய்ரோவை வென்றார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று கஜகஸ்தானை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேப்பாக் அணி இன்று கோவை அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ஆசிய ஓபன் ஸ்பீட் ஸ்கேட்டிங் போட்டி உத்தராகண்ட் மாநிலம் டேராடூனில் நேற்று தொடங்கியது. 14 நாடுகள் பங்கேற்றுள்ள இப்போட்டியில் இந்தியாவின் சார்பில் 130 பேர் பங்கேற்றுள்ளனர். வரும் வியாழக்கிழமை வரை இப்போட்டி நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாணவர்கள் சமூக ஊடகங்களை கட்டுப்பாடுடன் பயன்படுத்த வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். உட்கட்டமைப்பு பணிகளை உரிய நேரத்தில் நிறைவு செய்தல், உற்பத்தியை தொடங்குதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று மாநில அரசுகளை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தை தாவைக்க அரசு எவ்வித தடையுமின்றி முறையாக செயல்படுத்த வேண்டும் என்று பிஜேபி கேட்டுக் கொண்டுள்ளது. செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நாம கேட்டு அணிஞ்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது சேலம் ராதை ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கும் நாள் மலர். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சேலம் ராதை ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
3: ராதை ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் வர்ணபுரி சேலம். கான்டாக்ட் 9444007555.
4: இன்று August 18.
5: இந்தியாவின் தலை சிறந்த மருத்துவரும் சமூக சீர்திருத்தவாதியுமான டி எஸ் சவுந்தரம் அம்மாளின் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1904. அவர் போட்ட விதை இன்றைக்கு காந்தி கிராம் கிராமிய பல்கலைக்கழகம் என விருட்சமாக தழைத்தோங்கி நிற்கிறது. மருத்துவத்தை சேவையாக கருதி தொண்டாற்றிய டி எஸ் சவுந்தரம் சென்னை மாகாண சட்டசபை உறுப்பினர், மத்திய துணை கல்வி அமைச்சர் போன்ற பதவிகளையும் வகித்தார். குழந்தைகள் மற்றும் பெண்கள் முன்னேற்றத்திற்காக இவர் செய்த சேவைகளை பாராட்டி 1962 பத்மபூஷன் என்ற உயரிய விருதை வழங்கி கௌரவித்தது இந்திய அரசு. 12 வயதில் விதவை கோலம் துவண்டுவிடவில்லை, கவனத்தை குவித்தார். கல்வியில் கிடைத்தது தென்னகத்தின் முதல் பெண் பட்டதாரி என்ற பட்டம் RS சுபலட்சுமிக்கு. கைம்பெண்டிர் வாழ்வில் ஏற்றம் பெற உழைத்த சமூக சீர்திருத்த சிந்தனையாளர் RS சுபலட்சுமியின் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1969. பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து ராணுவ ரீதியாக போராடிய ஈடு இணையற்ற தலைவர் சுபாஷ் சந்திரபோஸின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1945. மக்கள் சேவையில் இறைவனை காண் என்ற விவேகானந்தரின் அறிவுரையால் ஈர்க்கப்பட்டு அரசியலுக்கு வந்தார். இவர் நடத்திய விடுதலை போர் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களை கதிகலங்க வைத்தது. நேதாஜியின் முயற்சி தோல்வியடைந்திருக்கலாம், ஆனால் விடுதலையை வேகப்படுத்தியதை யாராலும் மறுக்க முடியாது. ஐநா சபையின் முன்னாள் பொதுச் செயலாளர் கோஃபி அனன் நினைவு தினம் இன்று. ஆண்டு 2018. கடின உழைப்பு அறிவுத்திறனால் ஐநா சபையின் பொதுச் செயலராக உயர்ந்த இவர் 1997 முதல் 2006 2 முறை இப்பதவியை வகித்தார். உலக நாடுகளின் அமைதியை நிலைநாட்ட பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்ட கோஃபி அனனுக்கு 2001 அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. பிரபல பாடலாசிரியர் சம்பூரன் சிங் கல்ரா என்ற குல்சார் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1934. 1963 பாந்தனி திரைப்படத்தில் பாடலாசிரியராக தனது திரையுலக பயணத்தை தொடங்கினார்.

0: 5 தேசிய திரைப்பட விருதுகள், 22 பிலிம்பேர் விருதுகள், சாகித்ய அகாடமி விருது போன்ற பல விருதுகளை பெற்றுள்ள இவரின் ஜெய் ஹோ பாடல் கிராமி விருது பெற்றது.
1: आजा आजा जिंद शामी आने के तले जजरी वाले नीले आसमाने के तले
0: 2004 ஆண்டு பத்மபூஷன் விருதும் 2013 ஆண்டு இவருக்கு தாதா சாஹேப் பால்கே விருதும் வழங்கப்பட்டுள்ளன.

ஒன்றல்ல, இரண்டல்ல, பல புனை பெயர்களில் எழுதிய படைப்பாளி ராக்கி ரங்கராஜன் நினைவு நாள் இன்று. ஆண்டு 2012. முன்னணி இதழ் ஆசிரியராக 42 ஆண்டு காலம் தொடர்ந்து பணியாற்றியவர். மறுபடியும் தேவகி, ப்ரொஃபசர் மித்ரா, ராத்திரி வரும் போன்ற படைப்புகள் பிரபலமானவை. சுமைதாங்கி, இது சத்தியம், மகாநதி போன்ற இவர் எழுதிய பல கதைகள் திரைப்படமாகவும் வெளிவந்துள்ளது. நான் கிருஷ்ணதேவராயன் மிகவும் பிரபலமாக பேசப்பட்டது. எப்படி கதை எழுதுவது என்று எழுதி காண்பித்தவர் ராக்கி ரங்கராஜன்.

0: இதுவரை கேட்டது சேலம் ராதை ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ஸ் வழங்கிய நாள் மலர். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சேலம் ராதை ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்.
1: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ரோபோட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
2: ராதை ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் வெலிஸ் ஜேஎன்ஜி மெடிடெக் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ்ட் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
3: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதை ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி, சேலம். கான்டாக்ட் 9444007555.

0: ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நம்மளோட வீட்டையும் சரி, வேலை பாக்குற இடத்தையும் சரி, ரொம்ப சுத்தமா வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்போம். அதனால குப்பை கூடைகளை, தொட்டிகளை ஒரு ஓரமா வச்சிருப்போம். அதை நாம நடுக்கூடத்துல எப்பவும் வைக்க மாட்டோம். அதே மாதிரி குப்பை கூடைகளை ரொம்ப அழகுற வச்சிருக்கிறவங்களும் இருக்கிறோம். இப்படிதான் நமக்கு வர எதிர்மறையான பேச்சுகளும், நம்மள பத்தி எப்படி அவங்க அப்படி சொல்லலாம், நம்மள பத்தி என்ன தெரியும், ஏன் இப்படி சொன்னாங்க, எதுக்கு இப்படி சொன்னாங்க அப்படின்னு நம்ம கோபப்பட்டு எந்த ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணவும் தேவையில்லை. ஒரு ஓரமா வச்சிருந்து அப்புறப்படுத்த வேண்டியதுதான். ஏன்னா எதிர்பாராத விஷயங்கள் யார் வேணாலும் திருச்சி FM Rainbow 102.1 இப்போ நாம காலை மலர் கேட்டு ரசிக்கலாம்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: ஹலோ மக்களே, நீங்க கேட்டு இருக்கிறது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இளையோருக்கு நிகழ்ச்சியில் ஹார்மோஸ் நீரிணை பற்றிய தொகுப்பு. நம்மள சுத்தி என்னதான் நடக்குது? காலையில எந்திரிச்சோடனே டிவி, போனு, நியூஸ் பேப்பர்னு எதை பார்த்தாலும் ஒரே பதற்றம் தான். சர்வதேச சந்தையில நடக்கிற யுத்தம் இன்னைக்கு சாமானியனோட வாழ்வாதாரத்தை சல்லடை போட்டு சலிச்சிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் இங்க இருந்து 1000 கிலோமீட்டர் தூரத்துல இருக்க ஒரு சின்ன கடல் வழி பாதை தான் அப்படின்னா உங்களால நம்ப முடியுமா? ஆமாங்க, அதுதான் ஹார்மோஸ் நீரிணை. அதுக்கு முன்னாடி நீரிணைனா என்னன்னு தெரிஞ்சுப்போமா? ரெண்டு பெரிய கடல் பகுதிகளை அல்லது நீர்நிலைகளை இணைக்கும் ஒரு மிக குறுகிய வளைந்த நீர் வழிப்பாதை தான் நீரிணை அப்படின்னு சொல்றாங்க. இது ரெண்டு பெரிய கடல்களை ஒன்னோடு ஒன்னு இணைக்கிற பாலமா செயல்படுது. இயற்கையாகவே அமைந்த கடல் வழிப்பாதை. எடுத்துக்காட்டா பார்த்தோம்னா, இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நடுவுல ஒரு குறுகிய கடல் பகுதி இருக்குது இல்லையா, அத நம்ம பாக் நீரிணைன்னு சொல்றோம். அது இந்திய பெருங்கடலையும் வங்காள விரிகுடாவையும் இணைக்குது. அதே போல உலக பொருளாதாரத்துல மிக முக்கியமான கச்சா எண்ணெய் கப்பல்கள் செல்லும் குறுகிய பாதையை தான் நாம ஹார்மோஸ் நீரிணை அப்படின்னு அழைக்கிறோம். உலகையும் இந்தியாவையும் ஆட்டி படைக்கும் ஒரு கடல் வழி பாதை இந்த ஹார்மோஸ் நீரிணை. பாரசீக வளைகுடாவையும் ஓமன் வளைகுடாவையும் இணைக்கிற ஒரு முக்கியமான கடல் வழி பாதை. இதுக்கு வடக்கு திசையில ஈரானும் தெற்கு திசையில ஓமன் மற்றும் UAE நாடுகளும் அமைஞ்சிருக்கு. இதோட நீளம் சுமார் 167 கிலோமீட்டர். ஆனா இதோட மிக குறுகிய பகுதி வெறும் 33 கிலோமீட்டர் அகலம் தான் கொண்டிருக்கு. இதுல கப்பல்கள் செல்றதுக்கான பாதை வெறும் 2 மைல் அகலம் தான். உலக அளவுல கடல் வழியா கொண்டு செல்லப்படும் கச்சா எண்ணெயில 1/4 இந்த ஒற்றை பாதை வழியா தான் பயணிக்குது. சவுதி அரேபியா, UAE, குவைத், ஈராக், கத்தார் போன்ற நாடுகள் இந்த நீரிணை வழியா தான் எண்ணெய் மற்றும் எரிவாயு வர்த்தகம் செஞ்சிட்டு இருக்காங்க. இதுல இப்போதைய நெருக்கடி என்னன்னு பார்த்தோம்னா, மத்திய கிழக்குல அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டணிக்கும் ஈரானுக்கும் நடுவுல போர் பதற்றம் உச்சத்தை தொட்டு இருக்கு. ஈரான் நாட்டோட எல்லையை ஒட்டி இந்த கடல் பாதை அமைஞ்சிருக்கிறனால அங்க பதற்றம் நிலவுது. இந்த ஹார்மோஸ் நீரிணை பகுதியில கடுமையான ராணுவ கட்டுப்பாடுகளும் நீடிச்சிட்டு இருக்கு. பிப்ரவரி மாசம் வெடித்த போரை தொடர்ந்து இந்த முக்கிய கடல்

ரயில்வழி பாதை தற்காலிகமா முடக்கப்பட்ட நிலையில ஈரான் தன்னோட ராணுவ அமைப்பு மூலமா இந்த பகுதியை கண்காணிக்க பெர்சியன் வளைகுடா ஜலசந்தி ஆணையத்தை அமைச்சிருக்காங்க. தற்போதைய நிலவரப்படி இந்த ஜலசந்திய வணிக கப்பல்கள் கடக்கலானும், ஆனா ஈரான் கடற்படையோட அனுமதி மற்றும் முழு ஒத்துழைப்பு கண்டிப்பா இருக்கணும்னு ஈரான் நிபந்தனை விதிச்சிருக்கு. அனுமதி பெறாத கப்பல்கள் மேல தாக்குதல் நடத்தப்படும் எச்சரிக்கப்பட்டிருக்கு. கடந்த 3 மாதங்களா நிலவும் இந்த நெருக்கடியால சுமார் 1500 வணிக மற்றும் எண்ணெய் கப்பல்கள் ஜலசந்தியின் இருபுறமும் கடக்க முடியாம தேங்கி கிடக்கு. இதனால இந்தியா எப்படி பாதிக்கப்படும் அப்படின்னா, இந்தியாவோட ஒட்டுமொத்த கச்சா எண்ணெய் இறக்குமதியில பாதியும், நாம சமையலுக்கு பயன்படுத்தும் எல்பிஜி சிலிண்டர் எரிவாயுல பெரும்பாலான பகுதியும் இந்த ஒரே ஹார்முஸ் நீரிணை வழியா தான் இந்தியாவுக்கு வருது. இந்த பாதை அடைபட்டா இந்தியாவுக்கு பெரிய எரிசக்தி தட்டுப்பாடு ஏற்படும். இதுதான் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில இப்ப நம்ம எதிர்நோக்கிட்டு இருக்கோம். அரபு நாடுகளோட மட்டும் இந்தியாவுக்கு $80 பில்லியன் மதிப்புள்ள வர்த்தகம் இருக்கு. இது 2032 $200 பில்லியன் உயரும்னு கணிக்கப்படுது. தற்போதைய போர் சூழல் இந்த வர்த்தகத்தை மொத்தமா காலி செய்யக்கூடும். பெட்ரோல் இல்லாட்டி சைக்கிள் ஓட்டிக்கலாம், கேஸ் இல்லாட்டி அடுப்பெரிச்சு சமைச்சுக்கலாம் கூட ஒரு சிலர் சொல்லுவீங்க. ஆனா அதையும் தாண்டி இது பலரோட வேலை வாய்ப்பையும் வாழ்வாதாரத்தையும் பாதிக்குது. இந்தியாவுக்கு வரும் மொத்த வெளிநாட்டு பணத்துல 38% இந்த மிடில் ஈஸ்ட்ல இருந்து தான் வருது. இந்த போர் சூழ்நிலை இப்படியே நீடிச்சா இவங்களோட வேலை வாய்ப்பும் வாழ்வாதாரமும் மிகப்பெரிய கேள்விக்குறியாகும். அதனால டிவிலயோ போன்லயோ நம்ம பாக்குற இந்த மத்திய கிழக்கு நாடுகளோட சண்டைங்கிறது ஏதோ தூரத்து செய்தி இல்ல, அது நேரடியா நம்ம பாக்கெட் காசு, நம்ம வீட்டு சமையலற, நம்ம ஊர் பெட்ரோல் பங்க்னு எல்லாத்தையும் பாதிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடினே சொல்லலாம். இவ்வளவு ஆபத்துக்கள் இருந்த போதிலும் இந்திய அரசு தனது ரகசிய ராஜதந்திர வியூகங்கள் மூலமா இந்தியாவின் கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு கொண்டு வரும் கப்பல்களை இந்த ஜலசந்தி வழியா தொடர்ந்து பாதுகாப்பா இயக்கிட்டு இருக்காங்க. சர்வதேச அளவுல எவ்வளவு நெருக்கடிகள் இருந்தாலும் இந்தியா எப்போதும் சவால்களை சமாளிக்கும் திறன் கொண்ட நாடு. இந்தியால பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு இல்லைனும் போதுமான கையிருப்பு இருக்குன்னு மத்திய அரசு அதிகாரப்பூர்வமா தெரிவிச்சு இந்த வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே இந்த கடல்வழி பாதையை மீண்டும் முழுமையா திறக்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகள் இப்போ நடந்துட்டு இருக்கு. நிச்சயம் இருதரப்பிலும் ஒரு நல்ல சுமூகமான முடிவு எடுத்து இந்த சர்வதேச பதற்றம் தணியும்னு நாம நம்பலாம். நம்பிக்கையோடு காத்திருப்போம். திருச்சி FM ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது இளையோருக்கு.

0: கடந்து போகும். சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
1: இருக்கும் காலை மலர் திருச்சி ரெயின்போ 102.1 அண்ணில் நீர்களே. அடுத்ததா 8 மணிக்கு இதே ராகத்துல உங்களுக்கு பிடிச்ச புது பாடல்களை கேட்கறக்கு வந்துருங்க. 9338546102 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி தொடர்வது. ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தில்லியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நேற்றுடன் நிறைவடைந்தது. ஜார்க்கண்டில் மாணவர்களின் போராட்டத்தை அடுத்து 2024 நடத்தப்பட்ட அனைத்து போட்டித் தேர்வுகளையும் அம்மாநில அரசு ரத்து செய்துள்ளது. ஒடிசாவின் வடக்கு பகுதியில் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் சுமார் 800,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஹோர்முஸ் நீரிணை விவகாரம் தொடர்பாக ஈரானுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டால் குண்டுவீசி தாக்குதல் நடத்தப்படும் என்று ஓமன் நாட்டை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கவிப்பிரியா செல்வம் சிம்ரன் சிங்கி இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தில்லியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நேற்றுடன் நிறைவடைந்தது. இப்பணியின்போது சுமார் 1,45,00,000 படிவங்கள் விநியோகிக்கப்பட்டதாகவும் 13,000-க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வீடுகளுக்கு சென்று இதனை வழங்கியதாகவும் தில்லி தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். கோரிக்கைகள் மற்றும் ஆட்சேபனைகள் குறித்து வரும் 24ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 23ஆம் தேதி வரை தெரிவிக்கலாம் என்று அவர் கூறியுள்ளார். இறுதி வாக்காளர் பட்டியல் அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் தில்லி தலைமை தேர்தல் அதிகாரி குறிப்பிட்டுள்ளார். போதைப் பொருட்கள் குறித்த வழக்குகளில் குற்றஞ்சாட்டப்பட்ட வெளிநாட்டவர்களுக்கு கடும் நிபந்தனையுடன் ஜாமீன் அளிக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சஞ்சய் கருள் ஆகியோர் அடங்கிய அமர்வு, ஜாமீனில் விடுவிக்கப்படும் வெளிநாட்டவர்கள் தங்களது பாஸ்போர்ட்டை சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் முன் அனுமதியின்றி இந்தியாவை விட்டு வெளியேறக்கூடாது என்றும் தெரிவித்தனர். அவ்வாறு விடுவிக்கப்பட்டவர்கள் ஒரு வாரத்திற்குள் வெளிநாட்டவர் பிராந்திய பதிவு அலுவலகத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்றும் கூறினர். ஜாமீன்தாரர்கள் போலியானவர்கள் என கண்டறியப்பட்டால் அவர்களை சரிபார்க்கும் பணியில் ஈடுபட்ட மத்திய மாநில அரசு அதிகாரிகள் துறை ரீதியான விசாரணைகளை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்தனர். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அரசு போட்டித் தேர்வுகளில் முறைகேடு நடைபெறுவதாக கடந்த 24 நாட்களாக மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதை அடுத்து கடந்த 2024ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட அனைத்து போட்டித் தேர்வுகளையும் அம்மாநில அரசு ரத்து செய்துள்ளது. முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் தலைமையில் நேற்று மாலை நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தின் போது இம்முடிவு மேற்கொள்ளப்பட்டது. 2014ஆம் ஆண்டு முதல் நடைபெற்ற ஜார்க்கண்ட் அரசு பணியாளர் தேர்வாணையம் மற்றும் ஜார்க்கண்ட் பணியாளர் தேர்வாணையம் நடத்திய தேர்வுகள் குறித்து விரிவாக விசாரணை மேற்கொள்ளவும் அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. கேரள மாநிலம் விழிஞ்ஞம் துறைமுகத்திலிருந்து இன்று முதல் நேரடி ஏற்றுமதி இறக்குமதி சேவைகள் தொடங்குகிறது. இன்று காலை நடைபெறும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு வி டி சதீசன் இந்த சேவையை தொடங்கி வைக்கிறார். மத்திய கப்பல் போக்குவரத்து மற்றும் துறைமுகங்கள் துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ராணுவ தலைமை தளபதி தீரஜ் சேத்திற்கு நேபாள ராணுவத்தின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளது. காட்மண்டுவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நேபாள ராணுவ தலைவர் திரு ராம்சந்திர பவுடல் இவ்விருதை வழங்கினார். நேபாளத்தில் பயணம் மேற்கொண்டு வரும் ராணுவ தலைமை தளபதி திரு தீரஜ் சேத் அந்நாட்டு ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் அசோக் ராஜ் சிக்டெலுடன் இருதரப்பு ராணுவ ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து விவாதித்தார். அத்துடன் நேபாள ராணுவத்தினருக்கான உபகரணங்களையும் ஜெனரல் தீரஜ் சேத் வழங்கினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாட்டின் பாதுகாப்பிற்காக அர்ப்பணிப்புடன் சேவையாற்றும் SSB படையினரின் நலனில் மத்திய அரசு அக்கறை கொண்டுள்ளதாக உள்துறை இணையமைச்சர் திரு பண்டி சஞ்சய்குமார் கூறியுள்ளார். ஹைதராபாத் இப்ராஹிம் பட்டினத்தில் அப்படையினருக்காக புதிதாக கட்டப்பட்டுள்ள குடியிருப்புகளை அவர் திறந்து வைத்தார். SSB படையினருக்காக இதுவரை 10,029 குடியிருப்புகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாக திரு பண்டி சஞ்சய்குமார் தெரிவித்தார். ஹிமாச்சல் பிரதேசத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக பல்வேறு இடங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மண்டி மாவட்டத்தின் கட்டவுலா பகுதியில் அதிகபட்சமாக 7.4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கனமழை, வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு காரணமாக 87 சாலைகள் மூடப்பட்டுள்ளன. மழை தொடர்பான சம்பவங்களால் அம்மாநிலத்தில் இதுவரை 80 பேர் உயிரிழந்துள்ளனர். சுமார் 994 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் சேதமடைந்துள்ளன. இதற்கிடையே பிலாஸ்பூர், காங்கிரா, மண்டி, சிம்மாவூர் ஆகிய 4 மாவட்டங்களில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று சிம்லா வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஒடிசாவின் வடக்கு பகுதியில் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் 6 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. 1,304 கிராமங்களில் வசிக்கும் சுமார் 800,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உணவு, குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாகவும் மின் சேவை பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சுமார் 42,000 ஹெக்டேர் பயிர் நிலங்கள் சேதமடைந்துள்ளன. பைட்டாராணி, பிராமணி மற்றும் சலண்டி ஆறுகளின் நீர்மட்டம் அபாயக்கட்டத்தை தாண்டியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பட்சாக் மற்றும் ஜெய்ப்பூர் மாவட்டங்களை ஒடிசா முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி ஹெலிகாப்டர் மூலம் சென்று பார்வையிட்டார். மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்து அப்போது அவர் கேட்டறிந்தார். இதனிடையே ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இன்று மிக கனமழை முதல் அதி கனமழை வரை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பீகார், சத்தீஸ்கர், மத்திய பிரதேசத்தின் கிழக்கு பகுதி, உத்தரப்பிரதேசத்தின் மேற்கு பகுதி ஆகிய இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் கூறியுள்ளது. மீனவர்கள் அரபிக்கடல் மற்றும் வங்கக்கடல் பகுதிகளுக்கு இன்று செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை விவகாரம் தொடர்பாக ஈரானுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டால் குண்டுவீசி தாக்குதல் நடத்தப்படும் என்று ஓமன் நாட்டை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேற்காசியாவில் நடைபெற்று வரும் மோதலை முடிவுக்கு கொண்டுவரும் வகையில் ஈரானுடன் மேற்கொள்ளப்பட்ட 60 நாட்கள் ஒப்பந்தம் காலாவதியாக உள்ள நிலையில் அடுத்து மேற்கொள்ளப்பட உள்ள சூழல் குறித்து தெரிவித்தார். ஈரான் சரணடைவதற்கு கெடு எதுவும் தாம் விதிக்கவில்லை என்று அவர் கூறினார். ஈரான் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் அமெரிக்க கடற்படையினர் அந்நாட்டின் மீது தொடர்ந்து பொருளாதார ரீதியாக அழுத்தத்தை ஏற்படுத்தி வருவதாக திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்தார். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கவிப்பிரியா செல்வம் சிம்ரன் சிங்கி இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 22-20, 21-14 என்ற செட் கணக்கில் ஸ்பெயினின் நிக்கோல் காரோலா கார்மென் மரியா இணையை வென்றது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வின் நகரில் நடைபெறவுள்ள இப்போட்டி மாலை மணி 6:30 தொடங்குகிறது. ஆடவர் பிரிவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் இங்கிலாந்து 4

2-2 என்ற கோல் கணக்கில் இந்தியாவை வென்றது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மேட்வின் காமத் அதர்பா ஷர்மா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 7-6 என்ற செட் கணக்கில் ஸ்பெயின் இணையை வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 7-6, 6-4 என்ற செட் கணக்கில் பிரேசிலின் எட்வர்டோ ரிபெய்ரோவை வென்றார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று கஜகஸ்தானை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ஆசிய ஓபன் ஸ்கேட்டிங் போட்டி டேராடூனில் நேற்று தொடங்கியது. 14 நாடுகளைச் சேர்ந்த 272 வீரர்கள் இதில் பங்கேற்றுள்ளனர். இந்தியாவின் சார்பில் 130 வீரர்கள் இப்போட்டியில் கலந்து கொண்டுள்ளனர். நாளை மறுநாள் வரை இப்போட்டி நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தில்லியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நேற்றுடன் நிறைவடைந்தது. ஜார்க்கண்டில் மாணவர்களின் போராட்டத்தை அடுத்து 2024 நடத்தப்பட்ட அனைத்து போட்டித் தேர்வுகளையும் அம்மாநில அரசு ரத்து செய்துள்ளது. ஒடிசாவின் வடக்கு பகுதியில் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் சுமார் 8 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஹோர்முஸ் நீரிணை விவகாரம் தொடர்பாக ஈரானுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டால் குண்டுவீசி தாக்குதல் நடத்தப்படும் என்று ஓமன் நாட்டை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கவிப்பிரியா செல்வம் சிம்ரன் சிங்கி இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

கேட்டணிச்சிருக்கோம் காலை மலர் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 101.1ல. பெரம்பலூர் மாவட்டத்தில் சிறுவாச்சூர் துணை மின் நிலையம், கிருஷ்ணாபுரம் துணை மின் நிலையம், எசனை துணை மின் நிலையம், அதுக்கப்புறமா தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஊரணிபுரம் துணை மின் நிலையம், தஞ்சாவூர் நகர்ப்புற துணை மின் நிலையங்களில் இன்னைக்கு பராமரிப்பு பணிகள் செய்ய போறாங்க. அதனால இங்கெல்லாம் காலையில 9 மணியிலிருந்து பராமரிப்பு பணிகள் முடிகிற வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. அப்புறமா தஞ்சாவூர் மாவட்டத்தில் முதல்வர் கோப்பைக்கான மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் செப்டம்பர் 4 தொடங்கப்பட இருக்கு. இதில் பங்கேற்க ஆர்வமாக இருக்கிறவங்க இந்த மாதம் 31 இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். இது பற்றின தகவல்களும் உங்களுக்கு இன்னும் நிறைய வேணும்னு நினைச்சிங்கன்னா தஞ்சாவூர் மாவட்ட விளையாட்டு அலுவலரை 740 30 94 96 அப்படிங்கிற அலைபேசி எண்ல தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான விவரங்களை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்புறமா தமிழக அரசு கல்வியியல் கல்லூரிகள்ல எம்எட் படிப்புல சேர விரும்புற மாணவர்கள் TNGASA.IN அப்படிங்கிற இணையதளம் வாயிலா இந்த மாதம் 20 வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க.

0: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
1: நம்ம உடலோட கண்ணாடி முகத்துல இருக்க வாய் தாங்க. வாயோடைய ஆரோக்கியமும் வாயில இருக்க பற்களோட ஆரோக்கியமும் ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணை இருக்கிறாங்க தஞ்சை பல் மருத்துவர் எஸ் சுகந்தி அவர்கள். வணக்கம் டாக்டர். பல் சொத்தை எதனால ஏற்படுது, அதோடைய அறிகுறிகள் எப்படி இருக்கும், பல் சொத்தைய வராம தடுக்க என்ன செய்யணும் டாக்டர்?
2: பல் சொத்தைங்கிறது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். அது வந்து பல்ல வந்து சின்ன சின்னதா ஒரு ஓட்ட மாதிரி பண்ணி அது வலி வர மாதிரி பண்ணிடுது. நம்ம அந்த பல் சொத்தையை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி பல்லோட மூணு படலங்களை பத்தி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இருக்கிறது எனாமல். எனாமல்ங்கிறது வந்து பல்லோட அந்த வெள்ளையான போர்ஷன், ரொம்ப ஸ்ட்ராங்கான பார்ட். நம்ம உடலிலேயே போனை விட ஸ்ட்ராங்கான போர்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா அது எனாமல் தான். எனாமல் வந்து வெளியில இருக்கிற போர்ஷன். டென்டின்ங்கிறது வந்து எனாமலுக்கு உள்ளே இருக்கும், அது ஒரு லைட்டான இளம் மஞ்சள் நிறத்துல இருக்கும். பல்புங்கிறது வந்து இரத்த நாளங்களும் நரம்புகள் இருக்கிற பகுதி தான் பல்புன்னு சொல்லுவோம், அதாவது வேர். அப்ப இந்த பல் சொத்தை ஆரம்பிக்கிறது வந்து எனாமல்ல தான் ஆரம்பிக்கும். அதை வந்து நீங்க விசிபிளா பாக்குறப்ப ஒரு சின்ன ப்ரௌன் கலர்லயோ கருப்பு கலர் புள்ளியாவோ தெரியும், ஆனா வலியோ கூச்சமோ இருக்காது உங்களுக்கு. இதே அந்த பல் சொத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமா போயிட்டு டென்டின்ங்கிற படலத்தை டச் பண்றப்ப எப்படி இருக்கும்னா நமக்கு கொஞ்சம் கூச்சம் இருக்கும். ஐஸ்கிரீமோ இல்ல ஏதாவது ஒரு ஸ்டிக்கியான பொருள் சாப்பிடுறப்ப பல்லு லைட்டா கூசும். அதையும் தாண்டி எப்ப அந்த பல்ப்புன்னு சொல்ற அந்த இரத்த நாளங்களையும் நரம்பையும் டச் பண்றப்பதான் வலி ஏற்படும். பல் சொத்தை வந்து எனாமல் டென்டின்ல இருக்கிறப்ப நம்ம அதை கிளீன் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த ஃபில்லிங் மெட்டீரியல், அதாவது பல்லு கலர்லயோ இல்லைய சில்வர் அமல்கம், அதாவது சில்வரும் ஒரு மெர்க்குரிங்கிற ஒரு மெட்டீரியலும் சேர்ந்ததுதான் சில்வர் அமல்கம், அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் வச்சும் அடைக்கலாம். இதெல்லாமே பெர்மனன்ட் ரெஸ்டரேட்டிவ் மெட்டீரியல் தான். அந்த மாதிரி வச்சாவே சில பேருக்கு லைஃப் டைமுக்கு பிரச்சனை கொடுக்காது, அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா ஒன்ஸ் வலி வந்த பல்ல நீங்க வந்து அடைச்சீங்கன்னா அது கீழே வந்து சீல் கட்டி ஆயிடும், ஆப்சஸா மாறிடும். சோ ஒரு பல்லுல வலி வந்துருச்சுன்னா அதை நம்மளால நார்மலா அடைக்க முடியாது. அப்ப என்ன செய்வோம்னா வேர் சிகிச்சை பண்ணணும், அதுக்கு பேர் தான் ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட். அந்த காலத்துல இந்த மாதிரி வலி வந்தா அந்த பல்ல எடுக்கிறது தான் ஒரே ஆப்ஷனா இருந்தது. ஆனா நீங்க அந்த பல்ல காப்பாத்தணும்னு நினைச்சீங்கன்னா வேர் சிகிச்சை பண்ணிக்கணும். வேர் சிகிச்சைனா டீப்பா ரூட் வரைக்கும் நாங்க வந்து கிளீன் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த ஒரு இனர்ட் மெட்டீரியல் வச்சு ஃபில்லிங் வைக்கணும். இப்ப வேர் சிகிச்சை பண்ணிட்டு அதோட விடக்கூடாது, அந்த பல்லுல இருக்கிற ஈரத்தன்மை போயிடும், ஒரு ட்ரை ட்ரீ மாதிரி ஆயிடும். பச்சை மரத்தை வெட்டுறது வந்து கஷ்டமா இருக்கும், இதே காஞ்ச மரம் ரொம்ப ஈஸியா உடையும் இல்லையா? அதே கான்செப்ட் தான். ஒரு பிளட் சப்ளை நர்வ் சப்ளை ஒரு பல்லுல இல்லைன்னா நீங்க ஏதாவது ஒரு கடினமான பொருளை கடிக்கிறப்ப அந்த பல்லு வந்து விரிசல் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதுக்காக நீங்க ஒரு கிரவுன் போடணும், அதை கிரவுன்னு சொல்லலாம், கேப்னு சொல்லலாம். அது வந்து மெட்டல்லையும் இருக்கு, செராமிக்லயும் இருக்கு. இப்ப முன்பொல்லாம் இருக்கிறப்ப நீங்க வந்து மெட்டல் கவர் போட முடியாது, அதுக்கு பல்லு கலர்லயே வர்ற செராமிக் கேப் தான் போடணும். இதே பின்பற்களுக்கு வந்து நீங்க எய்தர் யூ கேன் கோ ஃபார் செராமிக் ஆர் மெட்டல்ல கூட போடலாம், அது நமக்கு பெருசா எஃபெக்ட் பண்ணாது. ஜிர்கோனியா கவர்ஸ் இருக்கு, இப்ப அந்த கவர்லயே நிறைய வெரைட்டி ஆஃப் கவர்ஸ் இருக்கு. ஆனா கண்டிப்பா ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் பண்ணா கவர் போட்டு உங்க பல்லுக்கெல்லாம் பாதுகாத்துக்கணும். பல் சொத்தை வராமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பா ரெண்டு வாட்டி ப்ரஷ் பண்ணணும், ஒரு நாளைக்கு காலையிலயும் நைட்டும் ப்ரஷ் பண்ணணும். நிறைய பேர் நைட்டு ப்ரஷ் பண்றதான் அவாய்ட் பண்றாங்க. காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறீங்க, லஞ்ச் சாப்பிடுறீங்க, டின்னர் சாப்பிடுறீங்க, அதுக்கப்புறம் மில்க், காஃபி, டீ, ஸ்நாக்ஸ், சாப்பிடுற உணவுப் பொருட்கள்

0: எல்லாம் பல்லுல போயிட்டு ஒரு அசிடிக் என்விரான்மெண்ட்டை உருவாக்கி வச்சிருக்கும். அதோட நீங்க தூங்க போறப்ப கண்டிப்பா பல்சத்தை வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதனால காலையில ஒரு வாட்டி ப்ரஷ் பண்ணுங்க, நைட் ஒரு வாட்டி ப்ரஷ் பண்ணுங்க. அப்புறம் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய சிப்ஸ், வேஃபர்ஸ், சாக்லேட்ஸ், ஸ்டிக்கி ஃபுட்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்றத வந்து பெரும்பாலும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். நீங்க வீட்டுல செய்யற பொருள் என்ன ஸ்நாக்ஸா இருந்தாலும் எப்படியும் ஒரு வாரத்துல அது கெட்டு போயிடும். ஆனா நம்ம சாப்பிடுற அந்த ஜங்க் ஃபுட்ஸ்க்கு எக்ஸ்பைரி டேட் வந்து ஒரு 6 மாசம் வரைக்கும், 8 மாசம் வரைக்கும் கொடுக்கறாங்க. சோ கண்டிப்பா அதுல ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கு. அந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் உங்களோட வாயோட நலனை மட்டும் இல்லைங்க, நம்ம உடம்போட நலனையும் சேர்த்து கெடுத்துரும். முடிஞ்ச அளவுக்கு வீட்லயே செஞ்சு கொடுங்க. கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், தேங்காய் மிட்டாய் அந்த மாதிரி ஸ்நாக்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. அட்லீஸ்ட் அது வந்து ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப நல்ல விஷயம். பொதுவாகவே இனிப்பு சாப்பிட்டோம்னா வாய் கொப்பளிக்கணும். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வாய் கொப்பளிக்கிறது ரொம்ப நல்ல பழக்கம். ஒரு நாளைக்கு 8 டம்ளர் தண்ணி குடிக்கணும். இதெல்லாம் வந்து பல் சொத்தை வர்றதை தவிர்க்கலாம். நம்ம
1: நாளைய மருத்துவ நேரத்துல நல்ல ஆலோசனைகளோட இணைய இருக்கிறாங்க தஞ்சை பல் மருத்துவர் எஸ் சுகந்தி அவர்கள்.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: தெரியுமா?
1: நாள்தோறும் காலை 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: கேட்டணிச்சிருக்கோம் காலை மலர் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மேட்டூர் அணையோட நீர்மட்ட நிலவரம் நேற்று மாலை நிலவரப்படி 82.13 அடியா இருக்கு. ஆபரண தங்கம் 1 கிராம் 14,270 ரூபாய்க்கும் வெள்ளி 1 கிராம் 255 ரூபாயாகவும் விற்பனை ஆயிட்டு. அப்புறம் திருச்சி காட்டூர் உரும்பு தனலட்சுமி கல்லூரியில இன்னைக்கு காலையில 10:30 சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாஞ்சில் நாடன் அவர்கள் பங்கு பெறக்கூடிய சிறப்பு நிகழ்வு நடக்கிறது. அப்புறமா வாங்கினீர்களே, திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தை பக்கமா போயிட்டு காய்கனிகள் எல்லாம் என்னென்ன விலைகள்ல கிடைக்குது அப்படிங்கறத தெரிஞ்சிட்டு வந்துடலாம். தக்காளி 1 கிலோ 24 ரூபாய், கத்தரிக்காய் 60, அவரைக்காய் 66, வெண்டைக்காய் 56, கொத்தவரங்காய் 40, சின்ன வெங்காயம் 30, பெரிய வெங்காயம் 50, பச்சை மிளகாய் 54, மொச்சைக்காய் 70, சுரைக்காய் 30, சௌச்சோ 36, புடலங்காய் 40, பீர்க்கங்காய் 66, முள்ளங்கி 36, நூல்கோல் 40, கருணைக்கிழங்கு 100, சேப்பங்கிழங்கு 60, சேனைக்கிழங்கு 50, உருளைக்கிழங்கு 30, கேரட் 94, முட்டைக்கோஸ் 36, பீட்ரூட் 54, பச்சை பட்டாணி 200, காலிஃபிளவர் 50, எலுமிச்சி 6 ரூபாய், கொய்யா 140, பூசணிக்காய் 22, பரங்கிக்காய் 20, ஆப்பிள் 260, ஆரஞ்சு 170, மாதுளை 220, திராட்சை 120 ரூபாய். இந்த விலைகள்ல கிடைக்குது.

கேட்டு நினைச்சிருங்க. இது காலை மலர் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்னைக்கு காலையில 9 மணிக்கு வசந்த அழைப்பில் தேன் தித்திக்கும் தேன், தஞ்சாவூர் ஆதி பிரபாகரன் அவர்கள் பங்கேற்கும் நேரலை. தேன் எப்படி நமக்கு கிடைக்குது, சுத்தமான தேனதா நாம பயன்படுத்துறோமா, இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் உங்களுக்கும் இருந்தா கேட்கலாம் வாங்க. 0416-6102-1, 240-102-1 எண்கள்ல வாட்ஸ்அப் வழியாகவும் உங்களோட கேள்விகளை நீங்க குரல் பதிவாகவோ தட்டச்சு செய்தோ 9385461 எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 92.1 காலை மலர் நிகழ்ச்சி கேட்டணிச்சிருக்கோம். இன்னைக்கான வானிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, செங்கல்பட்டு விழுப்புரம் மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல இடி மின்னல் பலத்த காற்றோட கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வடகடலோர தமிழகத்துல ஒரு சில இடங்கள்லயும், புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்கள்ல இடி மின்னலோட கூடிய பலத்த காற்றோட கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்குதான். அதுக்கப்புறம் மீனவ நண்பர்களை பொறுத்த வரைக்கும் தென் தமிழக கடலோர பகுதிகள், குமரி கடலோட ஒரு சில இடங்கள்ல சூறாவளி காற்று மணிக்கு 45-55 கிலோமீட்டர் வேகத்திலையும், இடையில 65 கிலோமீட்டர் வேகத்திலையும் வீசும் அப்படிங்கறதுனால மீனவ நண்பர்கள் இந்த பகுதிகளுக்கு மீன்பிடிக்க போக வேண்டாம் அப்படின்னு அன்பா அறிவுறுத்தப்படுறாங்க.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: பாரம்பரிய சுவையில் பார்த்து பார்த்து சொந்த பண்ணை பாலில் தயாரிக்கும் இனிப்புகள் பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உங்கள் நாவிற்கு இனிப்பு விருந்து எங்கள் பண்ணை பாலில் இருந்து.
3: பிஜி நாயுடு ஸ்வீட்.
4: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.

0: நேரம் 8 மணி. இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திப் பிரிவின் இனிய காலை நல்வாழ்த்துக்களுடன் செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் சுஜாதா கோபிநாதன். தமிழக சட்டப்பேரவையில் இன்று நெடுஞ்சாலைகள், சிறு துறைமுகங்கள் துறை, பொதுப்பணி, மனிதவள மேலாண்மை, இளைஞர் நலன், விளையாட்டு மேம்பாட்டுத்துறை ஆகியவற்றின் மானியக் கோரிக்கை மீதான விவாதங்கள் இடம்பெறுகின்றன. துறை சார்ந்த அமைச்சர்கள் திரு ஆதவ் அர்ஜுனா, திரு சரத்குமார் ஆகியோர் இதில் பங்கேற்று பதிலளிக்கின்றனர். கடலூர், நாகை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய வெள்ள அபாயம் அதிகம் உள்ள மாவட்டங்களில் வெள்ள தணிப்பு குறித்த விரிவான திட்ட அறிக்கை 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தயாரிக்கப்படும் என மாநில வருவாய் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். 20 லட்சம் ஏழை குடும்பங்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க சிறப்பு திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் கூறினார். பிரதமர் திரு நரேந்திரமோடி சுதந்திர தினத்தன்று அறிவித்த வளர்ச்சியின் 7 அம்சங்கள் குறித்த உறுதிமொழி மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தலைமையில் புதுடெல்லியில் இன்று ஏற்கப்படுகிறது. விவசாயிகள் மற்றும் கிராமப்புற மக்கள் பயன்பெறும் வகையில் நடைபெறும் இந்நிகழ்வில் வேளாண் ஏற்றுமதியாளர்கள், உணவு பதப்படுத்துவோர் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். திருச்சி மாவட்டத்தில் ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தாயல் தலைமையில் நடைபெற்ற பொதுமக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் பெறப்பட்ட 569 மனுக்கள் மீது உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள ஆட்சித்தலைவர் அறிவுறுத்தினார். திருச்சி அரிஸ்டோ ரயில்வே மேம்பாலத்தில் இரும்பு கட்டமைகள் பொருத்தும் பணி இன்று நடைபெறுவதால் மாநகருக்குள் செல்லும் வாகனங்கள் தலைமை அஞ்சல் நிலையம் வழியாக செல்லவும், தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து வரும் வாகனங்கள் TVS டோல்கேட் வழியாக செல்லவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூர் அருள்மிகு ஆண்டாள் திருக்கோவிலில் ஆடிப்பூர திருவிழாவின் நிறைவு நிகழ்ச்சியாக புஷ்பயாகம் நேற்றிரவு விமரிசையாக நடைபெற்றதாக எமது விருதுநகர் செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் ஆடிப்புற தேர் திருவிழாவின் நிறைவு நாளான நேற்று இரவு புஷ்பயாகம் நடைபெற்றது. புஷ்பயாகம் நடைபெறுவதையொட்டி ஸ்ரீ ஆண்டாள் ஸ்ரீ ரங்கமன்னார் சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் பூஜைகள் நடைபெற்றது. வெள்ளிக்கிழமை குரோடு மண்டபத்தில் இரவு ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் சுவாமிகளுக்கு மல்லிகைப்பூ, ரோஜாப்பூ, சம்மங்கிப்பூ, விருச்சிப்பூ, மறிக்கொழுந்து மற்றும் துளசி போன்ற மலர்களால் ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்ற மந்திரங்களை சொல்லி பட்டர்கள் புஷ்பயாகம் செய்தனர். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ ஆண்டாள் ஸ்ரீ ரங்கமன்னாரை வழிபட்டனர். விருதுநகர் மாவட்ட செய்தியாளர் தா கமலக்கண்ணன்.
1: ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து தற்போது வினாடிக்கு 12,000 கனஅடியாக உள்ளது. கல்லேவில் இந்தியாவிற்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் நேற்றைய 3வது நாள் ஆட்டநேர இறுதியில் இலங்கை தனது முதல் இன்னிங்ஸில் 284 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இலங்கை தற்போது 178 ரன் பின்தங்கியுள்ளது. இந்தியா முதல் இன்னிங்ஸ் ஸ்கோர் 462. 4வது நாள் ஆட்டம் இன்று காலை 10 மணிக்கு தொடர்ந்து நடைபெறும். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 9 மணிக்கு.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: கல்யாணத்துல கவனிச்சியா?
2: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
1: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி, பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
3: இருக்காதா பின்ன?

0: எல்லாமே மங்களன் மங்கள் வெளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
1: திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடுறவங்க எல்லாருக்குமே இன்றைய நாள் ரொம்பவே சந்தோஷமாவும் அமைதியாவும் இருக்கணும்னு வாழ்த்துக்களோடு இணைவோம் இதயராகம் நிகழ்ச்சியோடு. சில முயற்சிகள் வெற்றி தரும், சில முயற்சிகள் தோல்வியை தரும், ஆனா இரண்டுமே நம்ம அடுத்த கட்டத்துக்கு அழைத்து செல்லும். முயற்சியை மட்டும் கைவிட்டுடாம உழைப்போம் என்ற சிந்தனையுடன் இதயராகம் நிகழ்ச்சியில் இணைவோம். இந்த நிகழ்ச்சியில நீங்க உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னாக்க 938-546-102-1 என்ற எண்கள்ல உங்களுடைய விருப்ப பாடல், உங்க பெயர், உங்களுடைய ஊர் பெயரையும் சேர்த்து அனுப்பினால் கேட்கலாம் உங்களுடைய விருப்ப பாடல்கள் இதயராக நிகழ்ச்சியில. நிகழ்ச்சியோட முதல் பாடலை கேட்டிருக்காங்க தஞ்சாவூர்ல இருந்து அஜித் ஷாலினி, இவர்களுடைய விருப்ப பாடல் கேட்கலாம் வீரன் தீர சூரா திரைப்படத்திலிருந்து.

0: அவருக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
5: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.

0: கேன்சரும் கடந்து போகும். சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
1: பத்து நிமிஷத்துக்கு நேர்கள் இணைந்திருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டுட்டு இருக்கோம் இதய ரகம் நிகழ்ச்சி. பாடல் கேட்டிருக்காங்க தாளக்குடியிலிருந்து சம்பத்குமார், மணிமேகலை, சுகந்தினி, தியா, சிவின். இவங்க விரும்பி கேட்ட பாடல் லபர்பந்து திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

0: General Dhiraj Seth, conferred rank of Honorary General of Nepal Army by President Ramchandra Podel in Kathmandu. IMD issues red alert for very heavy rainfall in Jharkhand today. And Ayush Shetty stuns world number one and defending champion Shi Yu Chi in first round of men's singles at BWF Badminton World Championships in New Delhi. And with that, we end the morning news. Have a nice day.
1: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் நேரம் 8:30.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் இதயராகும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை பவுனுக்கு ₹1,500 அதிரடி தள்ளுபடி.
4: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
5: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
6: ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
7: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
8: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
1: நேர்கள் இணைந்திருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இதய ராகம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். பாடல் கேட்டிருக்காங்க லால்குடியிலிருந்து சண்முகம், ரேகா, சபரி, மதுமிதா, நிகாரிகா இவர்களின் விருப்ப பாடல் கேட்கலாம். நெற்றிக்கண் திரைப்படத்திலிருந்து

0: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
1: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
0: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பாரா கருவி மூலம்
1: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
0: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9th கிராஸ் தலைநகர் திருச்சி.
2: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: நேயர் நெஞ்சங்களில் நீங்காத இனிமையான பாடல்களை நேயர்கள் கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்த பாடல் இதே ராகம் நிகழ்ச்சியில கேட்டிருக்காங்க. தேனியிலிருந்து ராதாகிருஷ்ணன், முத்துலட்சுமி, ரிதன் தாசன் இவங்க கேட்டிருக்க பாடல் வாதி திரைப்படத்திலிருந்து லிக்குது.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்னைக்கு காலையில 9 மணிக்கு வசந்த அழைப்பில் தேன் தித்திக்கும் தேன். தஞ்சாவூர் ஆதி பிரபாகரன் அவர்கள் பங்கேற்கும் நேரலை. தேன் எப்படி நமக்கு கிடைக்குது, சுத்தமான தேனை தான் நாம பயன்படுத்துறோமா, இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் உங்களுக்கும் இருந்தா கேட்கலாம் வாங்க. 0431-246-102-1 240-102-1 எண்கள்ல வாட்ஸ்அப் வழியாகவும் உங்களோட கேள்விகளை நீங்க குரல் பதிவாகவோ தட்டச்சு செய்தோ 938-546-102-1 எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.
1: நேயர்களின் விருப்ப பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். இதே ராகம் நிகழ்ச்சியில அடுத்த பாடல் கேட்டிருக்காங்க அரியலூர்ல இருந்து புவனேஸ்வரி. இவர்களின் விருப்ப பாடல் டியூட் படத்திலிருந்து.

இதே ராகம் நிகழ்ச்சியோட அடுத்த பாடு பழனியிலிருந்து ராமகிருஷ்ணன் கேட்டிருக்காங்க. இவங்க விரும்பி கேட்ட பாடல் யூத் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: முகத்தில் பருவா சைபால் சொரியா சிறங்கோ சைபால் இடையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்.

0: বল।
1: ஒரு அழகான கடற்கரை, சுற்றுலா பயணிகள் நிறைய பேர் அங்கே வந்து போகிறது வழக்கம். சனி ஞாயிறு கூட்டம் அதிகமாக இருக்கும், அதோடய விளைவு என்னங்கிறது அடுத்த நாள் தான் தெரியும். ஆமாம், அந்த கடற்கரையை சுத்தப்படுத்துகிற தொழிலாளிகள் திங்கள் கிழமை ரொம்ப சிரமப்படுவாங்க. சனி ஞாயிறு வந்த கூட்டம் கடற்கரை பூராவும் காலி ஐஸ்கிரீம் கப்புகளை வந்து வீசி எறிஞ்சிட்டு போயிருக்கோம். ஆயிரக்கணக்கான கப்புகள் அங்கே பரவலாக கிடக்கும், அதையெல்லாம் பொறுக்கி எடுத்து சுத்தம் பண்ணி ஆகணும். இதனால் திங்கக்கிழமை வேலைக்கு வர்றதுக்கே எல்லோரும் பயப்படுவாங்க, அப்படி ஒரு நிலைமை. பல பேர் அன்னைக்கு வந்து லீவ் எடுத்துகிட்டு போயிடுறது வழக்கம். நமக்கு எதுக்கு இன்றைக்கி தொந்தரவு ஒன்று? இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணாங்க. ஒரு ஆலோசனை கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணாங்களாம். அந்த நகர நிர்வாக அலுவலர்கள், பணியாளர்கள் எல்லாரும் அதில் கலந்துக்கிட்டாங்க. கூட்டம் ஆரம்பமாச்சு. ஆரம்பத்தில் சொன்னாங்க, இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேணும், என்ன பண்ணலாம் அதை முடிவு செய்கிறதுக்கு தான் இந்த கூட்டம். இதில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, உங்களுக்கு தோன்றுகிற யோசனை எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், கொஞ்சம் கூட தயக்கம் வேண்டாம். நாம் சொல்கிற யோசனை ஈடுபடுமா படாதா அப்படின்லாம் யோசிக்க வேணாம். எல்லாருடைய யோசனைகளையும் அப்படியே பதிவு செய்துக்கிறோம். கடைசியாக அதிலிருந்து ஒரு சிறந்த யோசனையை தேர்வு பண்ணி அதை பயன்படுத்தலாம். இந்த சந்தர்ப்பத்தில் இன்னொரு முக்கியமான வேண்டுகோள், எவ்வளவு சாதாரணமான யோசனையாக இருந்தாலும் சரி, அது சொல்லும் பொழுது அடுத்தவங்க வந்து ஏளனம் செய்யக்கூடாது, இது ஒரு பெரிய யோசனையா அப்படின்னு சொல்லி எதையும் அலட்சியப்படுத்தக்கூடாது. இதுதான் அந்த கூட்டத்தின் ஆரம்பத்தில் செய்யப்பட்ட அறிவிப்பு. உடனே அந்த கூட்டத்தில் இருந்தவங்க ஆளுக்கு ஒரு யோசனை சொல்ல ஆரம்பித்தாங்க. ஒருத்தர் எழுந்திருச்சார், இங்கே வர்ற சுற்றுலா பயணிகள்கிட்ட ஆளுக்கு $10 ஒரு டெபாசிட் மாதிரி வைப்பு பணமாக வாங்கிக்கணும், காலி ஐஸ்கிரீம் கப்பை திருப்பி கொடுத்தா அந்த பணத்தை திருப்பி கொடுத்துடலாம். இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணிக்கிட்டால் கப்புகளை தேடி பொறுக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை, எல்லாம் ஒரே இடத்துக்கு வந்து சேர்ந்துடும், அப்படியே நாம் வந்து தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல கொட்டி விடலாம் அப்படின்னார். இன்னொருத்தர் எழுந்திருச்சார், கப்பை வந்து கீழே போட்டால் $50 அபராதம் அப்படின்னு அங்கங்கே போர்டு எழுதி வச்சுடலாம், கப்புகளை போடுறதுக்கு அங்கங்கே பெரிய கூடைகளை வச்சுடலாம், நாம் சாவகாசமாக அந்த கூடைகளை சேகரம் பண்ணிக்கலாம் அப்படின்னாராம். இன்னொருத்தர் எழுந்திருச்சு, கொஞ்சம் கோபமாக பேசினார், கப்புகளை வந்து அவங்க வாயிலேயே திணிச்சுடணும், அதுகளை மண்ணு சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் அது எவ்வளவு கஷ்டங்கிறது அப்படின்னு ரொம்ப கடுமையாக பேசியிருக்கார். இது வேடிக்கையாக தெரிஞ்சாலும் இந்த யோசனையும் பதிவு செஞ்சுக்கிட்டாங்களாம். இப்படி பல யோசனைகள், கடைசியாக எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு பரிசீலனை பண்ணாங்க. அப்புறம் தான் யோசனை வந்தது, இவர் வேடிக்கையாக சொன்னது கப்புகளை அவங்கவுங்க வாயிலேயே திணிச்சு சாப்பிட சொல்லணும், அதுதான் தண்டனைன்னார்ல, ஏன் அப்படி சாப்பிட்றது மாதிரியே கப்புகளை தயார் பண்ண என்ன அப்படின்னு சிந்திக்க ஆரம்பித்தாங்களாம். ஆகா, அதுதான் சரின்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அதிலேருந்து உருவானது தான் அந்த வேஃபர் கப்ஸ். ஐஸ்கிரீமை சாப்பிட்டு முடித்ததும் கப்பையும் சாப்பிட்டுடலாம், கோன் ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம்ல அதுதான். அமெரிக்காவில் மியாமி கடற்கரையில் ரொம்ப காலமாக இருந்துக்கிட்டு வந்த குப்பை பிரச்சனைக்கு இப்படி தான் ஒரு தீர்வு வந்து தான். இதிலேருந்து நாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, நாம் அன்றாட எத்தனையோ பிரச்சனைகளை சந்திக்கிறோம், அதுக்கெல்லாம் தீர்வு உண்டு, அது எங்கே ஒளிஞ்சிருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அந்த யோசனையையும் நல்லா தீவிரமாக யோசிக்கணும். யார் என்ன யோசனை சொன்னாலும் அதை வந்து அலட்சியப்படுத்தக்கூடாது, அக்கறையோடு கவனிக்கணும், அதை யோசித்து பார்க்கணும். ஒரு அம்மா தன்னோட வீட்டுக்காரரை ஒரு மனநல மருத்துவர்கிட்ட அழைச்சிட்டு வந்தாங்களாம். டாக்டர், இவருக்கு கோன் ஐஸ்கிரீம் பிடிக்கல, பேப்பர் கப்பில் இருக்கிற ஐஸ்கிரீம் தான் வேணும்னு அடம் பிடிக்கிறார் அப்படின்னாங்களாம். அது ஒன்றும் தப்பு இல்லையேன்னாராம் டாக்டர். இதுக்கு அந்த அம்மா சொன்னாங்களாம், இவர் கப்பு ஐஸ்கிரீம் வாங்குறதுல தப்பு இல்லை டாக்டர், பிரச்சனை அது இல்லை. அப்புறம் வேறு என்னென்னு கேட்டிருக்கார், வாங்கினதும் ஐஸ்கிரீமை கீழே கொட்டி விட்டு அந்த பேப்பர் கப்பை மட்டும் விரும்பி சாப்பிட்றார், அதனால தான் உங்ககிட்ட அழைச்சிட்டு வந்தேன் அப்படின்னாங்களாம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
6: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
5: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
7: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திரு.
8: நேர்கள் இணைந்திருப்பது திருச்சி FM ரெயின்போ 102.1. நேரம் 8:55 ஆயிடுச்சு. இதயராகம் நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாம் நம்ம கேட்கலாம். துணைவு திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. வாரியங்காவலிருந்து கொளஞ்சிநாதன், கதிரவன், மணிசேகர், முத்தரசெல்லூர்லேருந்து நவீன், சுந்தர், கும்பகோணத்திலிருந்து ரமேஷ், இவர்களின் விருப்பு பாடல் இது.
9: I'm

0: இதுவரை கேட்டது திருச்சி, சேலம், மங்களன்மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய இதயராகம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: ஒன்றில் இனி தொடர்வது.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் புனிதராஜ். தென்னிந்திய மாநில முதலமைச்சர்கள் பங்கேற்கும் தென்மண்டல கவுன்சில் கூட்டம் மத்திய உள்துறை அமைச்சர் திரு

0: அமித்ஷா தலைமையில் மாமல்லபுரத்தில் நாளை மறுநாள் நடைபெறுகிறது. தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் மற்றும் கேரளம், கர்நாடகம், ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களின் முதலமைச்சர்களும் பங்கேற்கின்றனர். இந்த இரண்டு நாள் மாநாட்டில் மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் பகிர்வு, மத்திய அரசிடமிருந்து வரவேண்டிய நிதி மற்றும் திட்டங்களின் முன்னேற்றம் குறித்தும் விரிவாக ஆலோசிக்கப்படுகிறது. பிரிக்ஸ் சுற்றுச்சூழல் அமைச்சர்கள் கூட்டம் மத்திய வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தலைமையில் புதுடில்லியில் இன்று நடைபெறுகிறது. உலகளாவிய சுற்றுச்சூழல் அமைப்பை வலுப்படுத்தும் வகையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் உறுப்பு நாடுகளின் அமைச்சர்கள், கொள்கை வகுப்பாளர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். தமிழக சட்டப்பேரவையில் இன்று கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டையில் அமைக்கப்படும் மேம்பாட்டு கிணறுகளால் ஏற்படும் சுற்றுச்சூழல் தாக்கம் குறித்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவரப்படுகிறது. தொடர்ந்து நெடுஞ்சாலைகள், சிறு துறைமுகங்கள் துறை, பொதுப்பணி, மனிதவள மேலாண்மை, இளைஞர் நலன், விளையாட்டு மேம்பாட்டுத்துறை ஆகியவற்றின் மானிய கோரிக்கை மீதான விவாதங்கள் இடம்பெறுகின்றன. தமிழகத்தில் 10 அரசு மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் மாவட்ட தலைமை மருத்துவமனைகளில் 36 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய சிடி ஸ்கேன் மையங்கள் நிறுவப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். ஸ்ரீரங்கம் அரசு மருத்துவமனையில் 12 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டிடம் கட்டப்படும் என்றும் கூறியுள்ளார். திருச்சி மாவட்டத்தில் வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறும் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் விவசாயிகள் பங்கேற்று தங்களது குறைகளை மனுக்களாக அளித்து பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தாயல் அறிவுறுத்தியுள்ளார். மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு இன்று வினாடிக்கு 12,350 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 82.70 அடியாக உயர்ந்துள்ளது. அணையில் இருந்து குடிநீர் தேவைக்காக 2,000 கனஅடி நீர் வெளியேற்றப்படுகிறது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தொடர்ந்து 3வது நாளாக பரிசல் இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று காலை 6 மணி நிலவரப்படி வினாடிக்கு சுமார் 14,000 கனஅடியாக தண்ணீர் வரத்து அதிகரித்தது. பின் காலை 7 மணி நிலவரப்படி வினாடி 12,000 கனஅடியாக தண்ணீர் வரத்து குறைந்துள்ளது. இந்நிலையில் பாதுகாப்பு கருதி ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் 3வது நாளாக பரிசீலிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து காவிரி ஆற்றில் வரும் தண்ணீரின் அளவை மத்திய நீர் ஆணைய அதிகாரிகள் தமிழக எல்லையான பெலிகுண்டலில் கண்காணித்து வருவது குறிப்பிடத்தக்கது. பாதுகாப்பு பணிகளில் காவல்துறையினர், தீயணைப்பு வீரர்கள் மற்றும் ஊர்காவல் படையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: புதுடில்லியில் நடைபெறும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் லக்ஸயா சென் ஆஸ்திரியாவின் காலின்ஸ் வேலண்டைனை இன்று எதிர்கொள்கிறார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 10 மணிக்கு.
2: திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் ஆணையத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1,200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் No.1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: கேட்டணிச்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இது வசந்த அழைப்பு. இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில தேன் தித்திக்கும் தேன் தஞ்சாவூர் ஆதி பிரபாகரன் அவர்களை இப்ப நாம நேரலையில சந்திச்சு பேச போறோம். நேர்களே, இதுல நீங்களும் பங்கேற்கலாம். உங்களுடைய சந்தேகங்கள், கேள்விகளை கேட்க 0-4-341-240-1, 246-102-1 அப்படிங்கிற தொலைபேசி எண்லயோ, இல்லனா 938-546-1 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் எனக்கு குறுஞ்செய்தியாகவும் நீங்க அனுப்பி வைக்கலாம். நிகழ்ச்சியை நெறிப்படுத்துகிறார் ஆர் வெங்கடேஸ்வரன்.
4: நன்றி கண்மணி. வணக்கம் நேயர்களே. தேன் பொதுவாக அதனுடைய சுவையின் காரணமாகவும் மருத்துவ குணத்தாலும் மிக அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வருது. ஆனால் எளிதாக கலப்படம் செய்யக்கூடிய உணவுப் பொருட்களில் தேனும் ஒன்று. அதனால் எது நல்ல தேன், அதை எப்படி நாம் பயன்படுத்துறது அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, விவசாயிகள் தேனீ வளர்ப்பது நல்லது அதனால

0: மகரந்த சேர்க்கை நடைபெற்று மகசூல் அதிகரிக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச தகவல் தான். ஆனால் தேனி வளர்ப்பது குறைவாக தான் இருக்குது. என்ன பிரச்சனை? இந்த இரண்டு வினாக்களுக்கு விடை தேட இன்று அழைத்திருக்கிறோம் தஞ்சாவூர்லேருந்து ஆதி பிரபாகரன் அவர்களை. பிரபாகரன், வருக, வணக்கம்
1: சார். குட் மார்னிங். வணக்கம் சார்.
0: எது நல்ல தேனுங்க, அதை எப்படி நம்ம பயன்படுத்தலாம் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: நல்ல தேனை கண்டுபிடிக்கிறதுக்கு பெஸ்ட்டு வந்து ஒரு மெட்டீரியல்னால் நம்ம நாக்கு தான். நம்ம சாப்பிடும் போதே அது தித்திக்கணும், இனிக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
0: நம்ம இனிப்புக்கும் இனிப்புக்கும் ஒரு
1: வித்தியாசம் இருக்குது. திகட்டுறதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்க மாதிரி அது இனிக்கணும், இது தித்திக்கும். ஓ, இது சாப்பிட்டோன்னே நம்ம அப்படியே இந்த போகிற இந்த குடல் வரைக்கும் போகிறது நம்ம ஃபீல் பண்ணால் அது தேன். சரி, ப்ராக்டிக்கலாக நல்லா சுவையை உணர முடியல அப்படின்னா சாதா தண்ணியில் உப்பு கரைசலை கலந்து, இப்போ தண்ணி 70%னா உப்பு 30% வச்சு கலந்து அதில் ஒரு சொட்டு தேனை விட்டிங்கன்னா அது நிறம் மாறும். ரோஸ் கலர்லேயோ சிகப்புகளையோ மாறிச்சுன்னா அது வந்து கலப்படம் பண்ணுது. ரெண்டாவது, தேனை வந்து நம்ம வந்து இப்படி கையில் இட்டு தொட்டு பார்த்தா அந்த பிசுப்பு தன்மை, அந்த விலாசிட்டி இருக்கணும். அது இல்லாமல் தண்ணி மாதிரி அப்படி இப்படி வந்துச்சுன்னா அது வந்து கலப்படமான தேன்.
0: நீங்கள் சொல்கிறது எப்படின்னா நம்ம ரெண்டு விரல்ல வச்சு எடுக்கும் போது ரெண்டுத்துக்கு ஒரு ஒரு பிரிட்ஜ் இருக்கணும்,
1: இருக்கணும்,
0: கனெக்டிவிட்டி இருக்கணும்.
1: ஆமாம், அந்த நீங்கள் எவ்வளோ தான் கழுவுனாலும் அந்த இது அந்த வளவளப்பு
0: போகாது.
1: அது தேன் டக்குன்னு போயிடுச்சுன்னா அது வந்து இது. இன்னொன்று வந்து பெஸ்ட்டு தேனுங்கிறது வந்து நீங்கள் போய் நேரில் பார்த்து பிகேப்பர் யார், பிகேப்பருங்கிறது பதிவு பண்ணப்பட்ட அக்மார்க் சான்றிதழ் வச்சுருந்து அவங்கள்ட்ட வாங்கினீங்கன்னா மேக்ஸிமம் அது ஒரிஜினலாக தான் இருக்கும்.
0: தேனி வளர்ப்பவர் அதுவும் அவரும் அக்மார்க்
1: வாங்கியிருக்கணும்
0: அப்படின்னு. ஆமாம், சொல்கிறீங்க. சரிங்க, இதை எப்படி பயன்படுத்தலாம்? ஏன்னா நிறைய சொல்கிறாங்க குண்டா இருக்கிறவங்க இழைக்கணும்னா மிதமான சூடில் வந்து அந்த தேனை கலந்து கொஞ்சம் எலுமிச்சம்பழம் புழிஞ்சு அதை காலை நேரத்தில் சாப்பிடணும் அப்படின்லாம் நிறைய சொல்கிறாங்களே, இதை நம்ம வந்து பொதுவாக எப்படி பயன்படுத்தலாம், எந்தெந்த இடத்துலலாம் இதை சேர்க்கலாம் அப்படின்றத சொல்லுங்கள்.
1: இந்த ஸ்போர்ட்ஸ் மேன் அதிகமாக சேர்த்துக்கலாம். ஏன்னா இதில் வந்து சுக்ரோஸ் குளுக்கோஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம ஆன்லைன் கடையில் வைக்கிற குளுக்கோஸை விட இதில் ஃப்ரெக்டோஸ் குளுக்கோஸ் எல்லாமே இருக்கனால நமக்கு ரத்தத்தில் இன்ஸ்டண்ட்டாகவும் எனர்ஜி கிடச்சிரும். இன்னொன்று கிட்டு கல்லீரல் போய் மறுபடியும் சுக்ரோஸ் வந்து உடஞ்சி மறுபடியும் நமக்கு எனர்ஜி கிடைக்கும். ஸோ லாங் லாஸ்டிக்காகவும் நமக்கு உடம்புல வந்து எனர்ஜி இருக்கும். குளுக்கோஸ் மாதிரி டக்குன்னு போகாமல் உடம்புல எனர்ஜி வந்து ரொம்ப இதாக இருக்கும்.
0: சஸ்டைன்டு ரிலீஸ் அப்படின்ற மாதிரி
1: நம்ம உடம்புல வந்து
0: உடம்புல
1: வந்து உடம்புல வந்து அந்த அன்னைக்கு காலை சாப்பிட்டா அந்த பிரிக்ஸாக இருக்கும், அந்த எனர்ஜி வந்து நமக்கு தோண்டு போகாது. சொல்லுவாங்களே நீங்கள் இதை ஒரு பால் எடுங்க எனர்ஜியாக இருப்பீங்கன்னு, உண்மையிலே எனர்ஜியாக இருக்குது, பூஸ்ட் தேவையில்லை, நம்ம தேன் போதும்.
0: தேன் போதும்.
1: ஆமா, இன்னொன்னு வந்து
0: ஏன் வந்து பால்ல கலந்து சாப்பிடலாம்.
1: ஆமா,
0: இப்ப ஒரு டம்ளர் பால்ல எவ்வளவு தேன் கலக்கலாங்க?
1: ஒரு ஸ்பூன் தேக்கலாம். உங்களுக்கு இந்த இனிப்பு பத்தலன்னா நீ கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம், ஆனா ரொம்ப அதிகமாகவும் சேர்த்துக்கூடாது. ஏன்னா அளவுக்கு மிஞ்சாலும் அமிர்தம் நஞ்சுதான். ஏன்னா சுகர் வந்து கண்டிப்பா அதர் வழியாகவும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்க கேட்ட மாதிரி இதை சாப்பிட்டா இழைச்சிருவாங்களான்னு கேக்குறீங்க. இப்ப ஒருத்தனால ஒரு 1 கிலோமீட்டர் தான் நடக்க முடியுது அப்படின்னா அவனுக்கு என்ன இல்லைன்னா எனர்ஜி இல்லை. ஸோ இந்த தேனை சாப்பிட்டு நடக்கும்போது அவனுக்கு கூடுதல் எனர்ஜி கிடைக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் குளுக்கோஸ் ஃப்ரெக்டோஸ் இருக்கனால ஆற்றல் அதிகமாக இருக்கும். 1 கிலோமீட்டர் நடக்கிறவன் 1.5 கிலோமீட்டர் நடக்கலாம். அப்போ உடம்புல என்னாகும், எனர்ஜி பேன் ஆகும். ஸோ அதுக்கு இது இந்த தேன் வந்து இன்டெரக்டாக வந்து ஹெல்ப் பண்ணுது. இப்போ வாக்கிங் போயிட்டு வந்தோன்னே அவங்க வந்து உடம்புல இருக்க எனர்ஜி எல்லாமே வேர்வையாக வெளில போயிடும், ரொம்ப சோர்வாக ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ தேன் சாப்பிட்டா இழந்த எனர்ஜி மறுபடியும் உடம்புல வந்துடும். ஸோ அதுதான் வந்து நம்ம தேன். இன்னைக்கு டயர்டாகி படுத்து தூங்கிட்டாங்கன்னா நாளைக்கு கண்டிப்பாக போக மாட்டாங்க, ஐயோ டயர்டாக இருக்குன்னு. இப்போ இன்றைக்கி இந்த தேனை சாப்பிட்டா அந்த டயர்ட்னஸ்லாம் போயிடும்.
0: சாப்பிடும்போது ஒரு மிதமான சூடில் ஏதாவது கலந்து சாப்பிட்றது நல்லதா?
1: மிதமான சூடில் கலக்கிறது நல்லது தான், ஆனால் ரொம்ப சூடாக இருக்கிறதுல கலக்கக்கூடாது. ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கிறதுல தேனை கலந்தீங்கன்னா தேன் வந்து அதோட தன்மையை இழந்துடும். ஸோ மிதமான சூட்டில் கலந்து சாப்பிட்றது நல்லது. நீங்கள் ராவாவே தேனை சாப்பிட்லாம். இது இப்போ ராவா சாப்பிட்றது இல்லைங்கனால தான் இந்த டீல ப்ரிஃபர் பண்ணுறாங்க. டீ காஃபியில் வந்து நீங்கள் இதை சேர்த்துக்கங்கன்னு.
0: ஆனால் லெமன் டீலெலாம் கூட அதிகமாக அது கலக்கலாம்.
1: ஆமாம்,
0: ஆனால் நம்ம நீங்கள் சொல்கிறப்ப ஒரு ஸ்பூன் எடுத்து அப்படியே நம்ம
1: சாப்பிட்டு போயிடலாம். அது எனர்ஜி கிடைக்கும். அந்த தேன் சில பேருக்கு தேனே பிடிக்காது, இந்த இனிப்பே பிடிக்காது. அப்போங்கிறப்ப நம்ம லெமன் அது மாதிரி கூடுதலாக வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம்.
0: ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தீங்கன்னா அது ஒரு சஸ்டைன்டு ரிலீஸாக தான் இருக்குது. ஏன்னா சுக்ரோஸ்,
1: ஆமாம், குளுக்கோஸ் ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்டு, தாதுக்கள். இப்போ நீங்கள் தாதுக்கள் உப்புக்களில் மட்டும்தான் இருக்கும், இது எந்த ஒரு ஒரு உணவுலையும் இருக்காது. தாதுக்கள் வந்து தேன்லேயும் அதிகமாக இருக்குது. ஸோ உடம்புல வந்து அந்த மெட்டபாலிசத்தை மெயின்டைன் பண்ணுறதுல தேன் ஒரு முக்கிய பங்கு வைக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, அமினோமிலங்கள் இருக்குது, வைட்டமின்கள் இருக்கு.
0: அப்படி பார்த்தா அது ஒரு நேச்சுரல் சுகர் தான்,
1: சுகர் தான்.
0: அப்போ இது வந்து சர்க்கரை அளவு வேறுபாடு உள்ளவர்கள் இதை பயன்படுத்த வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே, அது எப்படிங்க?
1: அவங்க அந்த சர்க்கரை அளவு இருக்கவங்க கண்டிப்பாக நடந்தே ஆகணும். ஏன்னா அந்த சர்க்கரைங்கிறது ரெண்டு வகையில் குணப்படுத்த முடியும், குணப்படுத்த முடியாது, ரெண்டு வகையில் கிளப்பணும். ஒன்று மாத்திரை மூலிமா, இன்னொன்று அவங்க ரெகுலர் எக்ஸசைஸ் மூலிமா. அந்த ரெகுலர் எக்ஸசைஸ் போயிட்டு வரும்போது அவங்க எனர்ஜி லாஸ் ஆகும், லோ சுகரில் போய் விட்டுரும். ஸோ இப்போ அந்த டைமில் அந்த இந்த இதை எடுத்துக்கிட்டால் அதை மெயின்டைன் பண்ணும், அவங்களுக்கு மேற்கொண்டு எதுவும் ஆகாது. ஏன்னா இது வந்து டேரக்ட் குளுக்கோஸ் கிடையாது, இதில் சுக்ரோஸுங்கிறது அதிகமாக இருக்குது, குளுக்கோஸ் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் சுகரை அதிகமாக ஏற்றி விடாது.

0: ஆனால் ஏறும்.
1: அப்போ மற்றவர்கள் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டா இவங்க ஒரு அரை ஸ்பூன் சாப்பிடலாம்,
0: சாப்பிட்டா போதும்
1: போதும்,
0: அதனால அவங்களுக்கு ஒன்றும் வந்து சுகர் லெவல் அதிகமாகாது,
1: அதனால பிரச்சனை கிடையாது,
0: பிரச்சனை கிடையாது.
1: ஆனால் நிறைய பயன்கள் பார்த்தீங்கன்னா தேனால என்னென்ன பயன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பெரிய ஒரு பத்தியே இருக்குங்க. பார்த்தீங்கன்னா சர்வரோக நிவாரணி மாதிரி இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இருமல் தொண்டவலி இருந்தால் சரியாகும், செரிமான பிரச்சனை இருந்தால் சரியாயிடும், உடல் எடை குறையறதுக்கு உதவும், காயங்கள் ஆறும், அப்புறம் நீங்கள் சொன்னீங்களே இந்த ஆற்றல் ஊக்கி அதுவாக செயல்படும், நோய் எதிர்ப்பு சக்தி
0: அதிகரிக்கும்
1: அப்படின்லாம் நிறைய அதை பற்றி சொல்கிறாங்க.
0: கிட்டத்தட்ட இது ஃப்ரான்ஸில் வந்து அரோரா குகைன்னு சொல்லுவாங்க, 800-8000 ஆண்டு பழமையானது. அதில் தேனை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க, அந்த குகையில் ஓவியங்களில் தேனை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ நம்ம இந்த காலமாக இல்லை, 8000 ஆண்டு முன்னிலேருந்தே, கல் தோன்ற மண் தோன்ற காலத்துலேருந்தே தேனை பற்றிய விழிப்புணர்வு அப்போலேருந்து இருக்குது. தேன் வந்து ஒரு உணவுங்கிறது அவங்க கற்காலம்னு சொல்லுவாங்க, அந்த காலத்துலேருந்தே தேனோட முகத்துவம் வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது. நம்ம சொல்லுவாங்க அந்த ராமாயணத்தில் கூட அனுமர் வந்து குகன் வந்து ராமருக்கு வந்து தேனும் மீனும் கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா புராணங்களையும் தேனை ஒதுக்கிட்டு நம்ம அந்த புராணத்தை எழுத முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அந்த உணவுல தேன் ரொம்ப முக்கியமான உணவு.
1: சரிங்க, இப்போ இதை வந்து நுகர்வோர் தொடர்பான விஷயங்கள் கொஞ்சம் சொல்லியிருக்கீங்க, ஒரு அறிமுகம் கொடுத்துருக்கீங்க. விவசாயிகள் இப்போ வந்து அதிகமாக தேனி வளர்க்குறாங்களா? பொதுவாக குறைந்திருக்கிற மாதிரி இருக்குது, நிறைய இடங்களில் பண்ணைகளுக்கெல்லாம் போகும்போது பார்க்குறோம் அந்த பெட்டி கொஞ்சம் ஓரமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. எப்படி இருக்குங்க தேனி வளர்ப்பு?
0: என்ன கேட்டால் அதோடய விழிப்புணர்வு யாருக்கும் இல்லை, பொறுமை இல்லை, டெடிக்கேஷன் இல்லை. ஸோ இதை வந்து மூணையும் நம்ம வந்து ஒரு சேர்த்த கடைபிடிச்சிட்டோன்னா தேனி வளர்ப்பு மாரி ஒரு அற்புதமான தொழில் ஒன்றுமே இல்லை.
1: மூணு விஷயம் தேவைப்படுது தேனி வளர்ப்பதற்கு, என்னென்ன சொல்லுங்கள்? பொறுமை,
0: டெடிக்கேஷன்,
1: நேரம் ஒதுக்கணும், அதே ஞாபகமாக இருக்கணும்.
0: ஆமாம், இப்போ எனக்கு இப்போ நான் எங்கள் வீட்டில் வச்சுருக்க ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 20 பெட்டி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக அவளை வைக்கக்கூடாது, ஆனால் வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு இப்போ வேறு இடம் இல்லை, ஏன்னா எல்லா இடத்துலையும் பூச்சி மருந்து அடிச்சிருக்காங்கனால இப்போ என் இதில் வந்து கொஞ்சம் டம்ப் பண்ணிட்டேன். ஆனால் இதனாலையும் எனக்கு எந்த பிரச்சனையும் ஆகலை, எங்கள் வீட்டில் எந்த பிரச்சனையும் ஆகலை, பக்கத்துக்கு எந்த பிரச்சனையும் ஆகலை. இதனால் என்ன பிரச்சனை ஆகுதுனா காய்க்காத பூக்கள் காய்க்குது, எல்லா அந்த இடமே பசுமையாக இருக்குது.
1: நீங்கள் நகர்பகுதியில் தான் இருக்கேன்,
0: தஞ்சாவூரில் இருக்கேன்.
1: எங்கே இருக்கீங்க?
0: அண்ணா நகருங்கிற பகுதியில்.
1: அண்ணா நகர் நிறைய வீடுகள் வந்துருச்சு,
0: இருக்குது.
1: ஒரு எவ்வளவு இடத்துக்குள்ளே 20 பெட்டி வச்சுருக்கேன்?
0: சார் சீசன் டைமில் இது ரெண்டு வகையாக பிரிக்கலாம். இப்போ சீசன் டைமுங்கிறப்ப
1: அது எதுங்க?
0: சீசன் டைம்னா ஜனவரி டு மே, இந்த டைமில் எல்லா இடத்துலையும் பூக்கும், பூக்கள் வந்து இதாகும். அடுத்து காற்று காலம் வந்துடும், மழைக்காலம் வந்துடும், பூத்தாலும் அது வந்து அது காயாக மாறாது. ஸோ அதனால் இந்த ஜனவரி டு மே வந்து எல்லாமே சூழ்நிலையும் ஒத்து வரும். ஸோ அந்த டைமில் ஒரு ஏக்கருக்கு 5 பெட்டி அதிகபட்சம் நல்லா பூ பூக்குது. அது எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு கூட்டில் உள்ள தேனீக்கள் 1500 தேனீக்கள் வந்து விசிட் போகுமா, அது போயிட்டு 450,000 பூக்களை பார்த்துட்டு வந்து அப்போ வந்தால் தான் 1 கிலோ தேன் சேகரிக்க முடியும். அதனால
1: 1500 தேனீக்கள்
0: சராசரியாக 450,000 பூக்களை பார்த்து
1: 50,000
0: பூக்களை பார்த்து
1: எவ்வளோ நேரத்துக்குள்ளே நடக்குங்க
0: சார்? இது வந்து பூக்களை பொறுத்து. இப்போ ஒரே இடத்துல 10 லட்சம் பூக்கள் இருக்குன்னா அது ஒரு 1 ஹவர்ல நடந்துடும். இல்லை பூக்கள் கம்மி அவ்வளோ இல்லைன்னா அதுங்க டெய்லிக்கு பூக்கள் வரைக்கும் அது வெயிட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கும். என்றைக்கு அது 450,000 பூக்கிறதோ
1: அன்றைக்கு 1 கிலோ
0: 1 கிலோக்கு. ஸோ அப்போ நினச்சி பாருங்க, ஒரு தேனி அது காலில் வந்து 30-50 மில்லிகிராம் தான் தேனை எடுத்துகிட்டு வரும், மகர்ந்தம் வந்தால் 30 மில்லிகிராம் தான் எடுத்துகிட்டு வரும். ஸோ அப்போ நினச்சி பாருங்க அதுங்க எவ்வளோ வேலை பார்க்கணும்னு,
1: பயங்கர சுறுசுறுப்பாக பறந்துட்டே இருப்பாங்க.
0: ஆமாம், அதனால தான் அந்த மைக்ரேஷன் பிகேப்பிங்கை நான் என்கரேஜ் பண்ணுறோம். ஏன்னா அதுங்களுக்கும் நம்ம வேலையை குறைக்கணும். அதுங்க ரொம்ப தூரம் போயிட்டு இருந்துச்சுன்னா அதுங்களுக்கு தேவையான எனர்ஜி போயிடும். இந்த தேனை எடுத்துட்டு வரும்போது அங்கே தேனை சாப்பிட்றது இல்லை, கூட்டுக்கு எடுத்து வந்து தான் அதுங்க தேனை மாற்றி 4-5 தேனீக்கள் வாயில் மாற்றி அதுக்கப்புறம் தான் தேனை மாறும். ஸோ அது வரைக்கும் அதுங்களுக்கு எனர்ஜி வேணும் இல்லை. ஸோ நம்ம பூக்களுக்கு பக்கத்துலேயே போய் பெட்டி வச்சுட்டா அந்த இடம்க்கு இடைவெளி கம்மியாகும், அதுங்க சீக்கிரம் வந்து அதுங்களுக்கு தேவையான தேனையும் எடுத்துக்கும்,
1: சேகரிக்கும்,
0: அதுங்களும் நல்லா லைஃபாக வாழும். இன்னொன்று,
1: தேன் வந்து அப்படியே அந்த பூவிலேருந்து எடுத்துகிட்டு வந்து அப்படியே தேனாகவே இருக்குமா, இல்லை அதுங்க வந்து ஏதாவது மாற்றத்தை அந்த தேனில் ஏற்படுத்துதா?
0: நல்ல கேள்வி சார். ஆக்சுவலாக என்னென்னா, ஒரு தேனி போய் பூக்களில் உள்ள மகந்தத்தையும் மதுரத்தையும் எடுத்துகிட்டு வரும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு காலில் எடுத்துகிட்டு காலில் அதுங்களுக்கு வந்து ஒரு பேஸ்கெட் இருக்கும், அதில் தேன் மகந்தமாக எடுத்துகிட்டு வந்துச்சுன்னா 30 மில்லிகிராம் எடுத்துகிட்டு வரும். இதே வாயில் சக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துச்சுன்னா 50-80 மில்லிகிராம் எடுத்துகிட்டு வரும். இதை எடுத்துகிட்டு வந்து கூட்டில் இப்போ போலான அந்த மகர்ந்தத்தை பி பிரெட்டாக மாற்றும், அதை வாயில் என்சை மூலியமாக வச்சு அதை கொஞ்சம் நாள் அதை பதப்படுத்தி, இப்போ பால் தயிராக மாறுதில்ல, அதுமாரி அதை பதப்படுத்தி அதுக்கப்புறம் தேனீக்கள் வாயில் 3 தேனீக்கள் வாயில் போய் அதுக்கப்புறம் தேனாக மாறும். இதே மதுரமாக இருந்தால் அதே தான், டைரெக்டாக தேனை வந்து அதுங்க மாற்றிடும், 4-5 தேனீக்கள் வாயில் மாறி தேனாவே அதுங்க சேர்த்து வச்சிடும். அதுங்க அதில் வந்து பி பிரெட்டாக மாற்ற தேவையில்லை.
1: இப்போ வந்து ஒரு அறிமுகம் ஒன்று கொடுத்துருக்குறீங்க தேன் பற்றி. தேனி வளர்ப்பும் கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது, ஏன்னா இந்த 3 விஷயங்கள் குறைவாக இருக்கிறதுனால, பொறுமை இல்லை, அதே நேரம் நிறைய செலவழிக்கணும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதே நினைவாக டெடிக்கேட்டடாக இருக்கணும்,
0: டெடிக்கேஷன் இருக்கிறது, டெடிக்கேஷன் தான் முக்கியம்.

0: ஏன்னா டெடிக்கேஷன் இல்லைன்னா எந்த விஷயத்தையுமே நம்ம வந்து பண்ணலாம்.
1: விவசாயிகள் வந்து வேற வேற வேலை வச்சிருப்பாங்க, அப்போ முழுமையாக அதை கவனிக்க
0: விவசாயிகள் தான் இதை அழகா பண்ணலாம். ஏன்னா அவங்க இருக்கிறதே அந்த அந்த விவசாயம் சார்ந்த இதெல்லாம் இருக்காங்க. அப்போ அங்கே வயலுக்கு போகும்போது தேனி வழியாக போகலாம், அதுக்கு தேவையான வேலையை பார்த்துட்டு
1: கவனிச்சிக்கலாம்.
0: இப்போ நம்ம வேற வேலைக்கு போவோம், விவசாயத்துக்கு பார்க்க வரமாட்டோம், நம்மளே பார்க்கும்போது அவங்க இன்னும் அசால்ட்டாக பார்க்கலாம்.
1: சரிங்க, இப்போ பிரபாகர் பற்றி சொல்லணும். பிரபாகர், உங்கள் வயது என்னங்க? ரொம்ப இளைஞராக இருக்கிறீங்களே நீங்கள்.
0: சரி, என் வயது வந்து 35 வயது.
1: ஆமாம், பிரபாகர் வந்து அவர் மட்டும் இந்த தொழிலில் இல்லைங்க, அவரோட மனைவி ரூபாவதியும் இருக்கிறாங்க. வணக்கம் ரூபாவதியும் வந்திருக்கிறாங்க நம்ம நிலையத்திற்கு. வணக்கம்மா. இவங்க எல்லாம் இணைந்து தான் இந்த தேன் வியாபாரத்தை, தேன் வளர்ப்பு, தேனீ வளர்ப்பு, தேன் வியாபாரம் இதெல்லாம் செய்து வராங்க. இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு அறிமுகம் நம்ம கொடுத்துருக்குறோம் இவங்களை பற்றி, அதாவது பிரபாகர் பற்றி, ரூபாவதி பற்றி, தேன் பற்றி, தேன் வளர்ப்பு பற்றி சொல்லியிருக்கோம். இன்னும் நேயர்களுக்கு நிறைய சந்தேகங்கள் வரலாம். ஒரு சின்ன விளம்பர இடைவேளை எடுத்துப்போங்க. ஒரு பாடல் ஒன்றையும் கேட்டுவிட்டு நம்ம பிரபாகரனுக்கு பிடித்த பாடலை கேட்டுவிட்டு தொடர்ந்து பேசுவோங்க.
2: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.

0: கடந்து போகும். சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
1: திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம், மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
4: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
5: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
3: வசந்தழைப்பு நிகழ்ச்சி கேட்டணிஞ்சிருக்கோம் திருச்சி FM ரெயின்போ 102.1. இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில தேன் பத்தியும் தேனீக்கள் பத்தியும் பல தகவல்களை தெரிஞ்சிட்டு இருக்கோம். நீர்களே இதுல நீங்களும் பங்கேற்கலாம். 4 3 1 2 4 1 2 6 1 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணிலையும், இல்லைன்னா 938 546 1 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எனக்கு குறுஞ்செய்தியாகவும் அனுப்பி வைக்கலாம்.
4: இணைப்பில் ஒரு நேயர் காத்திருக்கிறார். வருக வணக்கம்.
5: வணக்கங்க, நான் ராஜேந்திரன் வரதராஜன் இருந்து பேசுறேன்.
4: சொல்லுங்க.
5: இந்த சின்ன வயதிலேயே அவருக்கு இந்த தொழில இருக்கிறது ஆர்வம் ரொம்ப பாராட்டுறேன். தேனி என்று சொல்லும் போதே நாக்கும் மனமும் இனிக்கிறது. இப்ப வீட்டில் தேனி வளர்க்க என்ன மாதிரி தேன் வளர்க்கலாம், யாரை அணுகலாம்? இயற்கையா கிடைக்கிற தேனுக்கும் இவர் கூட்டுல வச்சு வளர்க்கிற தேனிக்கும் வித்தியாசம் உண்டா?
4: போதுமே, நிறைய ஆயிடுச்சு ராஜேந்திரன், நிகழ்ச்சி முடிஞ்சிடும் போல் இருக்கு. நன்றி ராஜேந்திரன் ஐயா. நன்றி ராஜேந்திரன் ஐயா.
6: சார் வணக்கம். சார்
4: ஐயா இப்போ இணைப்பில் இல்லை, நீங்கள் சொல்லலாம் அவரோட அவர் கேட்ட கேள்வி.
6: சார் வணக்கம். இந்த இப்போ நீங்கள் கேட்டுக்கல முத கேள்வி வந்து வீட்டில் வளர்க்குற தேனிக்கும் வெளியில் உள்ள தேனிக்கும் என்ன வித்தியாசம்னு. ஒரு வித்தியாசம் இல்லை. தேனிக்கில் 5 வகைகள் இருக்குது. மலைத்தேன், கொம்புத்தேன், அடுக்குத்தேன், கொசுத்தேன் அப்படின்னு சொல்கிறது. இப்போ வந்து இணைப்பாக வந்து ஏபிஸ் மெலிஃபரா அப்படின்னு சொல்கிற இத்தாலி தேனி வளர்க்குறோம். இப்போ நம்ம வளர்க்குறது வந்து இந்த 3வது ரகமான அடுக்குத்தேன். இது காலங்காலமாக பொந்துகள்லையும் வீட்டில் உள்ள இடுக்குகள்லையும் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. நம்ம வீடை சுத்தம் பண்ணும்போது காடுகள் அழிக்கும் போது அதுங்களும் அழிஞ்சிருச்சு. ஸோ அது அழியக்கூடாதுங்கிறதுக்காக 1910 நியூட்டன்கிற ஒரு அமைப்பை கொண்டு வரார். மற்ற எந்த தேனிக்கிலையும் வந்து வளர்க்க முடியாது, ஏன்னா அதுங்க வெட்ட வெளியில் வளக்கி பழகிருச்சுங்க. ஸோ அதுங்களை வளர்க்கவே முடியாது. இதுங்க வந்து ஒரு பொந்தில் வளர்ந்து பழக்கிறதுனால இதுங்களை வந்து இந்தமாரி ஒரு நியூட்டன்கிற பாக்ஸை உருவாக்கி இதில் வளர்க்க முடியும், அந்த சூழ்நிலையை கொடுக்க முடியும், அந்த வெப்பநிலையை கொடுக்க முடியும்னு கண்டுபிடிச்சி பண்ணனால தான் இதுங்க வந்து
4: அடுக்குத்தேனி,
6: பொந்துத்தேனி, இருட்டுத்தேனி. அந்த காலத்தில் இருட்டுத்தேனி பொந்துத்தேனி சொல்லுவாங்க, இப்போ இதை அடுக்குத்தேனின்னு சொல்றாங்க. ஏன்னா
4: இதுவும் இயற்கையா இருக்கிற மாதிரி தான். வீட்டில் வளர்த்தாலும் வளர்த்தாலுக்கும் ஒன்றும் வித்தியாசம்,
6: ஒரு வித்தியாசம் இல்லை.
4: எந்த தேனியை வீட்டில் வளர்க்கலாம், எப்படி வளர்க்கலாம்?
6: கொசு தேனியும் இந்த ஏபிசன்னா இண்டிகாங்கிற அடுக்குத்தேனியும் நம்ம வீட்டில் வளர்க்கலாம் வளர்க்கலாம். மற்ற தேனிகளை வளர்க்க முடியாது, ஏன்னா அதுங்களோட விஷமும் அதிகம்.
4: சரி, இப்போ நம்ம வீட்டில் வளர்த்தாலும் இதுதான் வளர்க்கலாம், எப்படி வளர்க்கலாம்?
6: சார் இதுக்கு வந்து கவர்மெண்ட்டில் தோட்டக்கலைத்துறையில் நம்ம பதிவு பண்ணி வச்சுட்டா ஒரு ஆளுக்கு 10 பெட்டி தராங்க. காதி இந்தியா, காதி இந்தியா, காதி இந்தியா தேனி வளர்ப்பில் காதி இந்தியாவோட பங்களிப்பு வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஆளுக்கு 10 பெட்டியும் இல்லாமல் ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு இதில் கொஞ்சம் வளர்ந்து வராங்கன்னா அவங்களுக்கு சப்சிடி கொடுத்து லோன் கொடுக்குறாங்க. அவங்களோட பங்கு வந்து இதில் ரொம்ப அரிது. ஸோ இப்போலாம் காசு கொடுத்து தான் தேனி வளர்க்கணும்னா இல்லை, நமக்கு தெரிஞ்ச அவேர்னஸ் இருந்தால் போதும். யார் கொடுக்குறாங்கிற அவேர்னஸ் இருந்தால் போதும். காதி இந்தியா அவ்வளோ ப்ரொமோட் பண்ணுது, நம்ம தோட்டக்கலைத்துறை அவ்வளோ ப்ரொமோட் பண்ணுது. நம்ம முறையாக பக்கத்தில் இருக்க ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் போய் பதிவு பண்ணி நம்ம 10 பெட்டி வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பை இன்ட்ரெஸ்ட்டு
4: அதே விலை கொடுத்து வாங்கணுமா? அதுக்கு ஏதாவது
6: முழுக்க முழுக்க ஃப்ரீ தான் சார். காதி இந்தியாவில் வந்து நீங்கள் பிலோ பாவர்ட்டி லைனில் இருந்தீங்கன்னா ஃப்ரீ. இல்லை நான் BC MBC கொஞ்சம் நான் கொஞ்சம் தரத்தில் அதிகமாக இருக்கேன் அப்படின்னா நீங்கள் ஒரு 1500 ரூபாயோ 3000 ரூபாய் பணம் கட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க கொடுக்கக்கூடிய பொருள் வந்து 30 ரூபாய்க்கு ஒருத்துள்ள பொருள் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க.
4: வீட்டிலேயே வளர்க்கலாமா?
6: கண்டிப்பாக வளர்க்கலாம் சார்.
4: ராஜேந்திரனோட முதல் கேள்வி
6: வீட்டில் வளர்க்கலாம்.

0: உங்கள் வீடோட சூழ்நிலையை பொறுத்து. எங்கள் வீட்டில் மரமே இல்லைனா நீங்கள் பெட்டி வளர்க்க முடியாது. இப்போ எங்கள் வீட்டை சுற்றி நல்ல மரங்கள் இருக்குது, மரங்களில் பூ பூக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஒன்று ரெண்டு பெட்டி வளர்க்கலாம். ஏன் ஒன்று ரெண்டு பெட்டிக்கு மேலே வளர்க்க முடியாதா அப்படின்னு கேட்டால், வளர்க்கலாம். இயற்கையாகவே வந்து தேனீக்கள் வந்து நல்லா சுற்றி திரிகிற தேனீக்கள். இப்போ நம்ம வந்து அதை ஒரு இடத்துல வந்து அதை டம்ப் பண்ணிடக்கூடாது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு கூடுக்கு 450,000 பூக்கள் கண்டிப்பாக வேணும். அப்போ ஒரு வீட்டில் 10 பெட்டி வச்சிட்டோம்னா அதுங்களுக்கு உணவு தட்டுப்பாடு வந்துடும். ஸோ மேக்ஸிமம் அதுங்களுக்கு வந்து நம்ம இடைவெளி கொடுப்போம், அதுங்களை வந்து பறந்த இடத்துல போய் வைப்போம். போய் மக்கள்கிட்ட கேட்டாவே அவங்க வந்து அலோவ் பண்ணுவாங்க, எங்கள் வீட்டில் வச்சுங்க.
1: இப்போ இணைப்பில் ஒரு நேரம் ரொம்ப நேரமாக காத்துட்டு இருக்கிறாரு. வருக வணக்கம்.
2: வணக்கம்,
1: சொல்லுங்க.
2: நான் ராமநாதபுரம் தேக்கு ராமநாதன்குடியில இருந்து முருகன்.
1: முருகன் ஐயா சொல்லுங்க.
2: ஆமா சார், சார்ட்ட வந்து ஒரு ரெண்டு கேள்வி. அந்த வந்து நம்ம அந்த மரங்கள்ல வந்து நம்ம தேனீர் பெட்டி வந்து பொருத்தணும்னு சொல்லிங்க பாத்தீங்களா, நம்ம வந்து எந்த மாதிரி மரத்துகள்ல வந்து நம்ம பொருத்தணும்டா ஓரளவுக்கு தேனீக்கள் வளர்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும், இடையூறு இல்லாம கொஞ்சம் நல்லா இருக்கும், மரம் டிஸ்டர்பன்ஸ் வந்து எந்த அளவுக்கு நம்ம தூரமா தூரமா வந்து வச்சோம்டா ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கறது வந்து சொல்லுங்க சார், கேட்டுக்கிறேன்.
1: நன்றி, நன்றிங்க. எந்த மரம் சுத்தி நம்ம தேனி பெட்டி வைத்தால் நல்லது அப்படின்னு கேக்குறாரு.
0: எந்த மரம்னா பூ பூக்கிற மரம், எதுவா இருந்தாலும் சரி, அது விச மரம் இருந்தாலும் சரி, அள்ளி செடியில கூட தேன் எடுக்கும். ஆமா, அதுக்கு தேனிகளுக்கு பூ தான் முக்கியம் தவிர எந்த மாதிரி மரம் முக்கியம் இல்ல. நிழல் தரும் மரம் பூக்களும் தந்துச்சுன்னா அந்த மரத்துக்கு அடியில வைங்க. இப்ப எடுத்துக்காட்டுக்கு கருவமரம் தேன் நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். கருவேலம் மரம் வந்து கெடுதலுமாங்க, ஆனா அதை விட தேனும் செம்ம டேஸ்டா இருக்கும். அதுல பூ பூக்கும் போது அதோட தேன் நல்லா இருக்கும்.
1: எந்த மரத்து பக்கத்துல வேணாலும் பெட்டிய வைங்க, ஆனா நிறைய பூ பூக்கணும், நல்லா இருக்கும். எந்த விதமான பூவாக இருந்தாலும் பரவாயில்லைன்னு.
0: ஆமா, அதுங்க விஷமா இருந்தா அதுங்களே எடுக்காது. சோ அதனால வந்து எந்த பிரச்சனையும் இல்ல. பூக்கள் அதிகமா இருக்கணும், நிழல் தர மரம் முக்கியமா. தேனி வளர்ப்புக்கு ரெண்டே ரெண்டு விஷயம் தான் முக்கியம். நீங்க இடைவெளி சொன்னீங்கல்ல, நமக்கு இடைஞ்சலா இருக்கூடாது, அதுங்களுக்கு இடைஞ்சலா இருக்கக்கூடாது. அப்ப என்ன பண்ணலாம், ஒரு பெட்டிக்கு இன்னொரு பெட்டிக்கு இடையில ஒரு 15 மீட்டர் இல்ல ஒரு ஒரு கை நீட்டி ரெண்டு கை நீட்டினா எவ்வளவு இருக்கும், அந்த இடைவெளி இருந்தா போதுமானது.
1: போதும். அப்ப கை நீட்டுனா ஒரு 2 மீட்டர் தான் வரும், பரவாயில்லையா?
0: 2 மீட்டருங்கிறது மினிமம், மேக்ஸிமம் நீங்க அது டிஸ்டன்ஸ் அதிகமா இருந்தா அதுங்களுக்கு வந்து அந்த
1: பறந்து போறது
0: போற அந்த கன்ஃபியூஷன் வராது அதுங்களுக்குள்ள.
1: இப்ப மலர்களை தேடுறது,
0: சண்டைகள் சிலப்ப கூடு மாதிரி திசை மாதிரி போனா கூட சண்டைகள் வரும், டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அப்ப நீங்க போய் வேலை பார்க்கும் போது உங்களுக்கு குத்தும். ஸோ மேக்ஸிமம் தூரம் தூரமா வச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு வந்து ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கும் ஹேண்டில் பண்றப்ப.
1: பொதுவா இந்த தேனீக்கள் வந்து இருட்டு தேவை, அப்புறம் வந்து ரொம்ப சத்தம் இல்லாத இடத்துல வைக்கிறது அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது உண்மையா?
0: 100%க்கு 100% உண்மைதான் சார். இப்போ அதிலே அட்மாஸ்பியர் பழகிருச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. புதுசாக நம்ம எடுத்துகிட்டு போய் வைக்கிற இடம் வந்து அதுங்களுக்கு ஏற்கனவே இருந்த இடம் இல்லாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த கூடை விட்டு ஓடி போக தான் அதிக வாய்ப்பு. ஏன்னா நம்மளே வந்து தஞ்சாவூரில் வளர்ந்தவன் சென்னையில் வாழ மாட்டான்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே இயற்கையோடு வாழ்ந்தவன் சென்னையில் அந்த மாடிகளை பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு அந்த அவன் மனசாலே அதை ஒத்துக்க முடியாது. அதுமாரி தேனிக்களுக்கும் அந்த உணர்வு உண்டு, நம்மளை விட அதுங்களுக்கு அதிகமாக உண்டு. ஸோ நம்ம அதுக்கு நான் சூழ்நிலை உருவாக்கி கொடுக்கணும். அந்த பெட்டிகள் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி கொடுக்கும், நம்மளும் அதுக்கான சூழ்நிலை கொஞ்சம் மேனேஜ் பண்ணி கொடுத்தோன்னா அது கரெக்டாக இருந்துக்கும்.
1: சரிங்க. ரூபாவதி, நீங்கள் தேனி வளர்ப்பில் நீங்களும் வந்து பிரபாகரனோட ஈடுபட்டிருக்கிறீங்க, உங்களுடைய அனுபவம் எப்படி இருக்குங்க?
3: சார் வந்து தேனி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க, அதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க. எடுத்துகிட்டு வந்து கொடுத்து அதை டபுள் பாயிலிங் மெத்தடில் அதை ப்ராப்பராக அதை சீல் பண்ணி அதை உடனே தேனை எடுத்துகிட்டு வந்து தேனை அப்படியே வைக்க முடியாது. இதுதான் உண்மையான விஷயம். தேனை எடுத்துகிட்டு வந்தால் தேனை எடுத்துகிட்டோம் வைத்துரும் அப்படிலாம் கிடையாது,
1: பண்ண முடியாது,
3: பண்ண முடியாது. அதை டபுள் பாயிலிங் மெத்தடில் தேனை அதை சூடு ஸ்ட்ரைட்டாக பண்ணக்கூடாது. டபுள் பாயிலிங் கீழே அடியில் சூடு தண்ணி வச்சு அதுக்கு மேலே தேன் வச்சு அதை பதப்படுத்தி அதோட ஃபங்கஸ்லாம் எடுத்துகிட்டு அதை பேக் பண்ணி
1: ஃபங்கஸ்
3: நம்ம ஹீட் பண்ண மேலே ஃபங்கஸ் அது ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். அந்த ஃபங்கஸ்லாம் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை பதம் பண்ணி அதை வந்து அப்படியே விட்டுடணும். அது வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வரணும். அதை உடனே எடுத்து பாட்டில் அடக்கு கண்ணாடு குடிவேடையை தான் அடைக்கணும். அது தேனை வந்து கெட்டு போகாம பாதுகாக்கிற தன்மை வந்து கண்ணாடி குடிவைக்கு தான் உண்டு.
1: ஆனா பிளாஸ்டிக் பாட்டிலும் வருது,
3: பிளாஸ்டிக் பாட்டில வருது சார். அது எந்த அளவுக்கு கலப்படம் இல்லாத தேன் என்று எங்களுக்கு தெரியல,
1: தெரியல. அதனால அதை பத்தி பேசலாம். ஆனா பொதுவா உங்களோட முறை வந்து,
3: எங்களோட முறை வந்து கண்ணாடி பாட்டில தான் வந்து இருக்கு. மரக்குடுவையில அடைக்கலாம். மரக்குடுவையில அடைக்கிறது வந்து ஒரு நல்ல இதுதான். மரக்குடுவையில அடைக்கலாம், கண்ணாடி இதுல அடைக்கலாம்.
1: சரிங்க. இப்போ ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு கேள்வி வந்திருக்கு.
4: சுரேஷ் ஐயப்பன் நகர்ல இருந்து கேட்டிருக்காங்க. FSSAI சான்றிதழ் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட கம்பெனியோட தேன் வந்து 1 கிலோ 500 ரூபாய் சொல்றாங்க, கூடவே எக்ஸ்ட்ராவும் தராங்க. அப்படி இருக்கையில வந்து அது நல்ல தேன் தானா அப்படின்னு கேட்டிருக்காங்க.
1: ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படின்னு சொல்றாங்களே, அது எப்படி நம்ம FSSAI
0: கூட்டுறதுல மாட்டுச்சு 100% பியூர்னு போட மாட்டாங்க. அந்த நாம்ஸ் படி அதுல

0: வந்து அமினோ ஆசிட் இருக்கா, ஆன்டிஆக்சிடென்ட் இருக்கா, குளுக்கோஸ் இருக்கா, ஃப்ரெக்டோஸ் இருந்தாவே நீங்கள் வந்து சான்றுபடியே நம்ம விற்கலாம். 100% ஒரிஜினல்ங்கிறப்ப நீங்கள் அக்மார்க் வாங்கி தான் நீங்கள் வந்து விற்கலாம்.
1: அக்மார்க்ன்றது 100%
0: இப்போ வந்து அக்மார்க் வந்து கொடுக்குறாங்க. இப்போ 2012 முன்னாடி வரைக்கும் எந்த பொருள் எஃப்எஸ்எஸ்சி கிடையாது, அப்போ எல்லாமே அக்மார்க் தான் வாங்கியிருந்தாங்க. பெரிய நிறுவனங்கிறப்ப அக்மார்க் வாங்கி தான் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. ஸோ நீங்கள் மேக்ஸிமம் வந்து தேடுங்க. ஒரு இப்போ நம்ம வீட்டிலே ஓடுனா வந்து உடம்பு இழைக்காது, நெட தூரம் நடந்தால் தான் உடம்பு இழைக்கும். அதுமாரி ஒரு உண்மையான ஒரு உணவை நம்ம சாப்பிட்ணுன்னா தேடுங்க, தேடி உண்மையான பிகேவியர் கண்டுபிடிங்க. அதோட சுவையே வந்து அதிகம். நம்ம கையேற்ற தூரத்தில் என்ன நிறையா கிடைக்கும் அதை வந்து நம்ம தேடாதீங்க. தேடுங்க, தேனுங்களை தேடி, தேனிகளை தேடி அலைஞ்சி வாங்குங்க, அது உங்களுக்கு பயன் தரும்.
1: கண்ணாடி புட்டியில் அடைக்கப்பட்ட தேனி தேன் வந்து எவ்வளோ நாள் வரைக்கும் நம்ம பயன்படுத்தலாங்க?
0: சார், ஆக்சுவலாக தேனில் வந்து அசிடிக் தன்மை இருக்குது, ஆசிட் இருக்குது அதில், அதுலேயும் வந்து அசிடிக் ஆசிட் இருக்குது அதில், அந்த அமிலத்தன்மை இருக்கனால பிளாஸ்டிக்கில் போட்டுனா அது அரிப்பை ஏற்படுத்தும். அந்த பிளாஸ்டிக்கை வந்து நாள்பட அந்த பிளாஸ்டிக்கோட தன்மையை அதை அரிக்க ஆரம்பிக்கும். ஸோ அது அரிக்காத ஒரு பாத்திரத்தெல்லாம் யூஸ் பண்ணணும். சில்வர் பாத்திரம், கண்ணாடி, இதுமாரி ரியாக்ட் ஆகாத பாத்திரத்தில் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ தேனில் வந்து அந்த அசிடிக் தன்மை இருக்கனால நம்ம அதில் வந்து யூஸ் பண்ணக்கூடாது ரூல் படி.
1: ஆனால் எவ்வளோ நாள் பயன்படுத்தலாங்க பாட்டிலில், கண்ணாடி பாட்டிலில் இருக்கிற
0: லைஃப் லாங் யூஸ் பண்ணலாம். கண்ணாடிங்கிறது ரியாக்ட் ஆகாத ஒரு
1: ஒன்றுமே ஆகாது, நல்லாயிருக்கும். ஆமாம், நீண்ட நாள் பயன்படும்.
0: அந்த காலத்துலலாம் மண்பாண்டங்களை தான் வளர்ப்பாங்க, மண்பாண்டம்லாம் சேகரிப்பாங்க, மண்ணும் வந்து ரியாக்ட் ஆகாது.
1: சரிங்க, ஒரு சின்ன விளம்பர இடைவெளி எடுத்து போங்க.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்களே, நாம இதுவரைக்கும் கேட்டோம் திருச்சி, சேலம், மங்களன்மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் ஆணைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
5: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
6: ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம். மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வசந்த் அழைப்பு நிகழ்ச்சி கேட்டணிச்சிருக்கோம். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில தேன் பத்தியும் தேனீக்கள் பத்தியும் பல தகவல்களை தெரிஞ்சிட்டு இருக்கோம். நீங்களே இதுல நீங்களும் பங்கேற்கலாம். உங்களுடைய சந்தேகங்கள் கேள்விகளை கேட்க 0431-240-101, 246-102-1 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணிலையோ, இல்லைன்னா 938-546-102-1 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எனக்கு குறுஞ்செய்தியாகவும் அனுப்பி வைக்கலாம்.
4: நிறைய வாட்ஸ்அப் கேள்விகள் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி இப்ப இணைப்புல ஒரு நேயர் ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கிறார். அவர் என்ன கேட்க போறாரு தெரிஞ்சுப்போம். வருக, வணக்கம்.
5: ஹலோ, வணக்கம். வெங்கடேஸ்வர ஐயா அவர்களுக்கு வணக்கம். ஸ்ரீரங்கம் ரங்கன்,
4: ரங்கன் ஐயா சொல்லுங்க.
5: சேர்ந்து ஸ்ரீ சுந்தரராஜன் ஐயாவும் சேர்ந்து கேள்வி கேட்கிறாரு.
4: சொல்லுங்க.
5: அதாவது ஐயா, தேன் வந்து பலாச்சுலையில வந்து நினைத்து சாப்பிடும் போது அது உடல் நலத்திற்கு எப்படி சிறந்தது, அதே சமயத்துல மலச்சிக்கலுக்கு அது சிறந்ததா?
4: ஓகே,
5: இன்னும் ஒரே ஒரு கேள்வி இருக்கு. கொல்லிமல தேன் எந்த வகையில
4: நினைக்கிறேன்
6: அது எப்படி சொல்றது, அதுவும் இனிப்பு, பலாச்சலவையும் இனிப்பு. சாப்பிடும் போது அது அறுசுவைங்கிறமே நல்லா இருக்கும். வேற எந்த ஒரு தனி ஸ்பெசிபிக்கும் இல்லை. பலாச்சோலை சாப்பிடும் போது வயிறுக்கு வந்து சில பேருக்கு ஒத்துக்காது. அப்ப அந்த தேன் கலந்து சாப்பிடும் போது அதை வந்து
4: செரிமானத்துக்கு
6: நல்ல இதாக அந்த அளவுக்கு அவங்கள போய் அந்த அந்த டிசென்ட்ரி ஆகிற அளவுக்கு அந்த கொண்டு போவாங்கிறனால தேனில் நினைச்சு சாப்பிட சொல்லுவாங்க.
4: அதே மாதிரி மலச்சிக்கல்,
6: கண்டிப்பா தேன் வந்து ஒரு மலச்சிக்கலுக்கு ஒரு உகந்த உணவு தான். ஏன்னா வந்து நாங்களே டயரியாலாம் போகும்போது போகலைனாலும் நம்ம தேனை வந்து எடுத்துக்கோம். அது எவ்வளோ தூரம் எடுத்துக்கிறது முக்கியம். இப்போ மலச்சிக்கல் வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஒரு 2-3 ஸ்பூன் வந்து கண்டினியூவாக காலை மாலை நைட் எடுத்துக்கணும். இதே டிசென்ட்ரி போகுதுன்னா நம்ம சுகர் அந்த ஜூஸோ ஏதோ நம்ம எனர்ஜியை வந்து காப்பாற்றிக்கிறது தேனை வந்து நம்ம வந்து 3-4 எடுத்துக்கிட்டே இருக்கணும்.
3: ராமலட்சுமி பெல் டவுன்ஷிப்
4: ராமலட்சுமி கேட்டிருக்கிறாங்க. அப்போ வந்து இந்த பகுதி தேன் சில உஸ்தி இது வந்து கொஞ்சம் அதோட தரம் குறைவு அப்படின்ற மாதிரி எதுவும் இருக்கா? ஏன்னா மலைத்தேன் அப்படின்ற எப்பயுமே அதுக்கு வந்து ஒரு தனி ஒரு முத்திரை ஒன்று இருக்கே, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
6: இந்த பகுதி தேன் தான் பெஸ்ட்டுங்கிற மாதிரி இல்லை. எல்லா பக்கம் இருக்க தேனும் ஒரே வகையான தேனீக்கள் தான். அது எந்த வகை பூக்கள் எடுக்குதுன்னு, ஏன்னா சில சூழ்நிலையில் சில வகை பூக்கள் பூக்கும். இப்போ திண்டுக்கல் பக்கம் அந்த பக்கம்லாம் போயிட்டுனா நாவல் மரங்கள் அதிகமாக பூக்கும். ஸோ அந்த மரங்கள் வந்து இப்போ மற்ற ஏரியாவில் முளைக்காது அவ்வளோ அந்த ஏக்கர் கணக்கில். ஸோ அந்த தேன் வந்து அவங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ எங்கள் கடலூர் இந்த பக்கம்லாம் போயிட்டீங்கன்னா வந்து முந்திரி மரங்கள் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த சூழ்நிலையில் முந்திரி மரங்கள் இருக்கிறனால அந்த தேன் வந்து ஒரு வகையான டேஸ்ட் ஆகும். தவிர டேஸ்ட்டு தான் டிஃப்ரெண்ட் ஆகும், தன்மைகள் மாறாது, தரமும் மாறாது.
4: மலைத்தேன் அப்படின்னா அது
6: சரி, ரொம்ப நாளாக வந்து சொல்லுவாங்க அடுக்கு தேன், பெட்டில் அடுக்க தேன் வந்து தரம் குறைந்தது, மலைத்தேன் தான். அப்படி எதுவுமே இல்லை, எல்லா தேனீக்களும் ஒரே தேனீக்கள் தான். இதை விட அதில் என்சைம் கூட இருக்கலாம், ஆனால் ரெண்டும் ஒரே வகையான தேனீக்கள் தான். அது வந்து ஒரு உடம்பளவில் தான் பெரிய தேன் தவிர, மற்றபடி அதோட இதில் இருக்க குளுக்கோஸ் தான் அதில் இருக்க போகுது, இதில் இருக்க ஃப்ரெக்டோஸ் தான் அதில் இருக்க போகுது, இதில் இருக்க ஆன்டி ஆக்சிட் தான் அதில் இருக்க போகுது.
4: தரம் ஒன்று தான்,
6: தரம் ஒன்று தான்.
4: ஏன்னா நிறைய பேர் இப்போ
6: ஆக்சுவலாக சொல்லும் போது வந்து மலைத்தேனை வந்து எடுக்கிறாங்கல்ல, அதை அவங்க கையில் வந்து கையில்

0: ப்ரெஸ் பண்ணி எடுக்கும்போது அவங்க நம்ம கையில் உள்ள புரோட்டோசோவா பாக்டீரியா வந்து அதிகமாக அதில் இது இந்த அடுக்கு வகை தேனீக்கள் வளர்க்கும் போது நம்ம கைப்பட வேண்டிய விஷயமே இல்லை. சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸுங்கிற ஒரு மிஷினை யூஸ் பண்ணி கைப்படாமே நம்ம எடுத்துடலாம்.
1: ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெருக்களில் கூட சில பேர் இருசக்கர வாகனம் மிதிவண்டியில் வந்து இந்த மாதிரி ஒரு அடையை அப்படியே கொண்டு வந்து வச்சு காமிச்சு கூட விற்பனை செய்கிறாங்களே, இது வந்து அது வந்து ஒரு ஒரு நம்பகத்தன்மையை அதிகப்படுத்துகிறாப்பில் இருக்குது. அதுக்காக கேட்குறேன்,
0: அந்த அடைகளை பார்த்தீங்கன்னா கருத்து போயிருக்கும்.
1: ஆமாம்,
0: கருத்து போன அடைகளில் என்ன இருக்காது, ஒரு அடை கருத்து போதுனா அதில் ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அதோட தேன் இருக்கும்போது அப்போ அந்த தேன் என்னாகும், சார் அந்த தேன் ஏன் புளிச்சு போகலை, இப்போ சாப்பிடும் போது அந்த தேன் புளிச்சு போகவே இல்லை. சாதாரண தேன் வந்து நாள்பட அதில் வந்து ஒரு ரசாயனம் வந்து நீர்த்து போகும், அந்த ஈஸ்ட் வந்து அதை நீர்த்து போக வச்சு அதில் ஒரு ரசாயனம் சாராய வாடையை ஏற்படுத்தும். அந்த வகை தேனீக்கல்ல ஏன் அந்த விற்கிற தேனீக்கல்ல வரல, ஏன் அந்த ரசாயன வாடை வரல,
1: அப்போ சிந்தித்து வாங்குங்க.
0: உண்மையான பொருள் கண்டிப்பாக கெட்டு போகணும், இல்லை அதோட மாடுலேஷனாக தான் ஆகணும். ஃபேக் வந்து என்றைக்கும் மாடுலேஷன் ஆகாது.
1: இணைப்பில் ஒரு நேயர் காத்திருக்கிறார், வருக வணக்கம்.
2: வணக்கம் ஐயா. இருவருக்கும் வணக்கம். சமயபுரத்துல இருந்து
1: பேசுறேன்.
2: எத்தனைக்கும் வணக்கம். நான் வந்து இந்த தேன்ல வந்து சுவை மாறுது, உணவு மாறுது, இந்த டேஸ்ட் அப்படிங்கிற சொல்லக்கூடியது மாறுது. உதாரணம் எடுத்துக்கிட்டா வேப்பந்தூள் இருந்து எடுக்கக்கூடியது சற்று இனிப்பும் கசப்பும் கவனி தேனீங்களா இருக்கு. இதுக்கு மாறுவதற்கு காரணம் என்ன? இது வந்து தேனீக்கள் ஒரே போக்குதான் தேன் எடுத்துக்கலாம், இதுதான் எனக்கு
1: தெரிஞ்சு.
2: இந்த மருந்துகள் கொண்டது இந்த
3: முருங்க தோப்புல வச்சு எடுக்கிற முருங்க தேன் வந்து முருங்க பூவோட டேஸ்ட் கொடுக்கும், கடலை தோப்புல வச்சு எடுக்கிற கடலை தேன் வந்து கடலை மிட்டாய் டேஸ்ட் கொடுக்கும். அந்த சாப்பிடும் போதே நமக்கு கடலை மிட்டாய். அதே மாதிரி வேப்பம் பூல இருந்து எடுக்கிற தேனோட டேஸ்ட்டுமே அந்த கசப்பு தன்மையோட இருக்கும்.
1: ஆனால் வேப்பம் பூ தேன் நல்லதா? ஏன்னா இப்போ வந்து வேப்பம் பூ அதுக்கு வேப்பம் அப்படின்னாவே அதுக்குன்னு சில மருத்துவ குணங்கள் அடையாளப்படுத்தும்.
0: இப்போ வந்து முந்திரி தேனில் வந்து நீர்த்தன்மை அதிகமாக இருக்கும், அதில் நீர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். இப்போ வேப்ப மரத்தில் என்னென்ன அந்த பூக்களில் என்னென்ன அந்த பூ தான் காயாக மாறுது. ஸோ அந்த பூவில் மகர்ந்தம் தான் காய் பழமும் வரும்போது அதில் இருக்க தேனும் கண்டிப்பாக அதில் அதோட கண்டென்ட்டை கொடுக்கும். அந்த வேப்ப மரம் என்ன உடம்பு நன்மை செய்தோ அது அந்த தேனும் கொடுக்கும்.
1: ஆனால் இப்போ நீங்கள் விற்பனை செய்யும்போது தனித்தனியாக விற்பனை பண்ணுவீங்களா இது வேப்பம் பூ தேன்?
0: சரி, இப்போ
1: அப்படி பண்ண முடியுமா?
0: பண்ண முடியும். இப்போ என்னன்னா அதுக்கு பேர் மோனோ ஃப்ளவர்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஏக்கர் இப்போ 50 ஏக்கர் முந்திரி தோப்பு தான் அப்படிங்கிறப்ப அந்த தேனீக்கள் வந்து இப்போ அடுக்கு தேனீக்கள் போகிறது 1.5 கிலோமீட்டர் வருது 1.5 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் 3 கிலோமீட்டர் வரைக்கும் தான் பறக்க முடியும். ஸோ அப்போ அது அந்த ஏரியாவில் ஃப்ளவர் அதிகமாக இருக்கும்போது பக்கத்தில் எங்கேயும் போய் எடுக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு மலர் பூ தேனுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ சூரியகாந்தி பூ வந்து சீக்கிரம் வந்து சூரியகாந்தி தேன் வந்து சீக்கிரம் வந்து கிரிட்டலைசஸ் ஆகிடும்னு சொல்லுவாங்க. கெட்டியாகும் தன்மை அதிகம், ஏன்னா அதில் உள்ள தன்மை அந்த பூக்கில் உள்ள தன்மை வந்து அது கிரிட்டலைசஸ் ஆக்கிரும்.
1: இப்போ நீங்கள் எத்தனை வகையான தேன் விற்பனை செய்கிறீங்க நீங்கள்?
0: நான் 3 வகையான தேன்
1: பண்ணுறேன்.
0: முந்திரி, நம்ம தஞ்சாவூர் பக்கத்தில் ஒரு விழாருங்கிற பகுதியில் முந்திரி மரங்கள் அதிகமாக இருக்குது. ஸோ முந்திரி தேன் அதிகமாக பண்ணுறோம். மல்டி ஃப்ளவர், சீசன் மாறும்போது பல விதத்தில் பெட்டிகளை வந்து மைக்ரேஷன் பண்ணும்போது முந்திரி தேன் இது மல்டி ஃப்ளவர் கிடைக்கும். அதேமாதிரி முருங்கை, நம்ம தூத்துக்குடி ஏரல் பகுதியில் முருங்கை மரங்கள் அதிகமாக இருக்குது. ஸோ அங்கே வச்சு எடுக்கும்போது முருங்கை தேன் கிடைக்கும்.
1: சரிங்க, இப்போ வந்து வாட்ஸ்அப் கேள்வி ஒன்று. கண்மணி
4: குமரன் நகர் லட்சுமி கேட்டிருக்காங்க, தேன் அதிகமாக சாப்பிட்டா என்ன ஆகும், இந்தியாவில் ஒரு ஆண்டுக்கு எவ்வளோ தேன் உற்பத்தி செய்யப்படுது?
1: தேன் அதிகமாக சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க.
3: அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு, அவ்வளோதான் சார்.
1: எவ்வளோ அதிகம் அப்படின்னா குறையும், எவ்வளோ சாப்பிட்லாங்க பொதுவாக, எவ்வளோ சாப்பிட்லாம்?
0: ஒரு நாளைக்கு 1 டீஸ்பூன் சாப்பிட்லாம்,
1: அவ்வளோதான்.
0: காலையிலையும் ஈவினிங்கும் ஒன்று எடுத்துக்கலாம், அதுக்கு மேலே வேணாம். இப்போ நீங்கள் சுகர் பேசினா இருந்தால் காலையில் மட்டும் நீங்கள் 1/2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஆனால் எடுத்துக்கணும், டெய்லிக்கு எடுத்துக்கணும்.
1: டெய்லி எடுத்துக்கணும், காலையில் ஒன்று மாலையில் ஒன்று எடுத்துக்கணும்.
0: ஆமாம், நம்ம அந்த காலத்தில் வந்து அறுவகை சுவைன்னு சொல்லுவாங்க. இப்போ யார் வந்து அந்த சரிவித உணவு அறுவகை சுவை எடுத்துக்கிறதே இல்லை. ஸோ அதை சாப்பிட்டாவே நமக்கு நோய் வராது. ஸோ அந்த அறுசுவை உணவில் தேன் முக்கியமான பங்காற்றுறது.
1: வெரி குட். எவ்வளோ இந்திய அளவில் எவ்வளோ தேன் உற்பத்தி செய்யப்படுது அப்படின்னு?
0: 1.64 மெட்ரிக் டன் வந்து இந்தியாவில் வந்து வருஷத்துக்கு நம்ம வந்து டேனர் பண்ணுறோம். இதில் வந்து இந்தியாவோட பங்கு வந்து 3வது இடத்துல 4வது இடத்துல இருக்குது.
1: சரிங்க, உலக அளவில் 3வது இடம் இல்லை 4வது இடத்துல தேன் உற்பத்தியில் நம்ம இருக்கோம். இணைப்பில் ஒரு நேயர் வந்திருக்கிறார், வருக வணக்கம்.
5: காலை வணக்கம் சார்.
1: சொல்லுங்கயா.
5: நான் திருச்சி மாவட்டம் மேலமாங்கனம் தேவேந்திரன் கையில் பேசுகிறேன் சார்.
1: தேவேந்திரன்,
5: நன்றி சார், உங்களுக்கு நன்றி. இப்போ வந்து எனக்கு சந்தேகம், அந்த எத்தனை வகை இருக்கு தேனில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, எனக்கு மறந்து போச்சு. நாங்கள் வந்து கிராமத்தில் இருக்கிறதுனால எங்கள் இட வசதிகள் எப்படி இருக்கணும் தோட்டத்தில், நான் இப்போ நிகழ்ச்சி கேட்டேன், அதனால தான் இந்த 2 கேள்வி.
1: சரிங்க, நிச்சயம் அந்த 2 கேள்விக்கு பதில் சொல்லலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளம்பர இடைவேளை ஒரு பாடல் ஒன்றை கேட்டு

0: நேர்களை இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைக்கி வந்து தேன் தித்திக்கும் தேன் குறித்து பல தகவல்களை வழங்கி கொண்டிருக்கிறார் தஞ்சாவூர் ஆதி பிரபாகரன் அவர்கள். ரொம்ப வேகமாக பேசுங்க, குறைச்சா பேசுங்க அப்படின்னு அவரை வேகப்படுத்தி இருக்கோம். ஒரு 10 நிமிஷம் நேரம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ மேலமாங்காவனம் தேவேந்திரன் என்ன கேட்டிருந்தார் அப்படின்னா, எத்தனை வகையான தேன் இருக்குது, ஒரு கிராமத்தில் நான் இருக்கேன், எப்படி அந்த இடத்த தேர்ந்தெடுக்கிறது, அந்த தேனி பெட்டியை வைக்கிறதுக்கு அப்படின்னு ரெண்டு கேள்வி.
1: தேனீக்கள் வந்து 5 வகை இருக்குது இந்தியாவில். மலைத்தேன், கொம்புத்தேன்கிற சிறுத்தேன், அடுக்குத்தேன், அடுக்குத்தேன், பொந்துத்தேன், இருட்டுத்தேன், இது மூணுமே ஒன்று தான். அப்புறம் வந்து நம்ம வீடுகளில் சுவிட்ச் பாக்ஸில் வளர்கிற குசுத்தேன், அடுத்து வந்து மெல்லிஃபராங்கிற இத்தாலித்தேன். இந்த இத்தாலித்தேன் வந்து நம்ம 1990 வந்து இந்தியாவில் வந்து தாய்சாக் பூடு வயசுங்கிறப்ப நோய் தாக்கப்பட்டு இந்திய தேனீக்கள் அழிஞ்சிருந்தப்ப அப்போ வந்து தேனி வளர்ப்பு ஊக்குவிக்கணும்னு கொண்டு வந்தப்பட்டு தான் இத்தாலி தேனீக்கள். அதுங்களுக்கு அந்த தாய்சாக் பூடு வந்து வைரஸ் வந்து தாக்கப்படுவதில்லை. ஸோ அதனால் கொண்டு வரப்பட்டது. மலைத்தேன் வந்து காலங்காலமாக இருக்கிறது. கொம்புத்தேன்கிற சிறு கொம்புகளை தாங்கி பிடிச்சி வளர்கிறது. இது ரெண்டுமே வந்து நம்ம இயற்கையாக வந்து உள்ளது தான், செயற்கையாக வளர்க்க முடியாது. வீட்டில் வச்சு நம்ம பெட்டி வச்சு வளர்க்க முடியாது. அடுக்குத்தேன்கிறது நம்ம வளர்க்குறதுக்கு உகந்த பெட்டி.
0: அது ஆரம்பத்துலேயே நீங்கள் சொல்லிட்டேன். ஒரு ஒரு ஒரு வீடு இருக்குது, ஒரு கிராமத்தில் இருக்கேன் நான், எப்படி அந்த இடத்த தேர்ந்தெடுக்கலாம்?
1: இப்போ நாம் ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம எந்த மாதிரி சூழ்நிலை வாழ்வோம், புகை அதிகமாக இருக்கிற இடத்துல நம்ம வாழ மாட்டோம், வெளிச்சம் அதிகமாக இருந்த இடத்துல நம்ம தூங்கவே மாட்டோம், இருக்கவே மாட்டோம், வெப்பம் அதிகமாக இருக்கிற இடத்துல நம்ம 10 நிமிஷம் கூட வர மாட்டோம். இது எல்லாமே தேனீக்கள். நம்மளை வச்சு கம்பேர் பண்ணிக்கணும். நம்ம எந்த இடத்துல நம்ம வாழுவோமோ அந்த இடத்துல தேனீக்கள் வாழும். நம்ம இடத்துல வாழ மாட்டோமோ தேனீக்கள் அங்கேயும் வளருது. ஏன்னா அதுங்களுக்கும் டெம்பரேச்சர் முக்கியம், ஸ்மெல்லு முக்கியம், எல்லாமே முக்கியம். ஸோ இயற்கையான சூழ்நிலை நமக்கு கண்டிப்பாக அதுங்களுக்கு நிழலும் அந்த சூதுநிலையும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும்.
0: சரிங்க, இணைப்பில் ஒரு நேயர் காத்திருக்கிறார். வருக, வணக்கம்.
2: வணக்கம். அறிவன் அனைவருக்கும் வணக்கம். திருச்சி பிறைகள் வந்து ஜெயவிஜய கண்ணன்.
0: என்னோட
2: கேள்வி என்னன்னா, இப்ப சாதாரணமான ஒரு இடத்துல நம்ம தேனி பெட்டி வச்சிருக்கோம், மூலிகை தோட்டத்துல தேனி பெட்டி வச்சா அந்த தேன்ல வந்து

0: மருத்துவ குணம் அதிகமா இருக்குமா? அப்புறம் இன்னொன்னு நான் ஒரு செய்தி படித்தேன், பர்மாவில் இருக்கிற தேன் கசப்பா இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அந்த ரப்பர் மரத்துல இருக்கிற தேன் வந்து அந்த பூவில் இருக்கிறது கசப்பா இருக்கும் அப்படிங்கிறாங்க. கசப்பா இருக்கிற தேனை வந்து தேனீக்கள் எடுக்குமா? எனக்கு ரெண்டு சந்தேகம் இருக்கு, அதை கொஞ்சம் சொல்லுங்கய்யா.
1: நன்றிங்க கண்ணன். மூலிகையா இருக்கு, அந்த இடத்துல ஒரு தேனி பெட்டி வச்சேன்.
2: நான் கல்வராயன் சில ட்ரைனிங் கொடுக்கும்போது அந்த வகை தேனீக்கள் அந்த வகை தேனில் வந்து ஒரு வகையான வாடையை கவனித்தேன். அந்த வாடையை இது வரைக்கும் நான் எந்த இடத்துலையும் பார்த்ததே இல்லை. அவ்வளோ ஒரு மன துர்நாற்றம் இருந்துச்சு. ஏன்னா அங்கே இருக்க பூக்களில் அந்த நாற்றம் இருந்துச்சு, இயற்கையாகவே அந்த பூக்களில் வந்து ஒரு வகையான துர்நாற்றம் இருந்துச்சு. அந்த வாடை அந்த தேன்லேயே இருந்துச்சு. ஸோ அதுக்காக அந்த தேன் வந்து நல்ல தேன் இல்லைன்னு இல்லை, அதுவும் மருத்துவமிகம் அது எல்லாமே மூலிகை செடிகள் தான். அந்த கல்வராயன்ஸுங்கிற ஏரியாவே வந்து மனித நடமாட்டம் இல்லாத பகுதி தான் அதிகமாக. ஸோ அங்கே வைக்கிற பெட்டிகளில் வந்து தேன் வந்து ரொம்ப மகத்துவ குணம் அதிகமாக உள்ளது. நீங்கள் சொல்கிற மாரி மூலிகை செடியில் எடுத்தால் அதோட கண்டிப்பாக அதோட சப்ஸ்டன்ஸ் அதில் கண்டிப்பாக இருக்கும், அந்த மருத்துவமும் அதில் இருக்கும். நீங்கள் சொல்கிற பர்மாவில் இருக்க தேன் வந்து கசக்கணும்னு கேட்குறீங்க, தேன் கசக்கும் சில டைமில். ஏன்னா அது எதை சார்ந்து எடுக்குதோ அது வந்து தான் வயிற்றுலேருந்து எதையுமே கொடுக்கல, என்ன சாப்பிடுதோ அதோட சேர்த்து என்சைமை சேர்த்து தான் கொடுக்க தவிர முழு தேனையுமே அது உருவாக்குறது இல்லை. தான் என்ன இன்டெக் எடுத்துக்குதோ அதை கக்கி கக்கி அஞ்சு தேனிக்கள் வாக்கி கக்கி தான் தேனை மாறு தவிர அதுங்க முழுதாக தேனை உருவாக்குறது இல்லை.
1: சரிங்க, இப்போ பிரபாகர் உங்களை பற்றி சொல்லுங்கள். ஒரு 35 வயது, பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா பிஇ படிச்சிருக்கீங்க, அப்புறம் லாயராகவும் இருக்கீங்க, அப்புறம் தேன் எடுக்கவும் போகிறேன்றீங்க. பார்த்தீங்கன்னா நம்ம நடுவில் பேசிகிட்டு இருக்கும்போது பாலக்காடு பக்கத்தில் பாலா அப்படின்ற ஒரு இடத்துல கூட போய் தேன் எடுக்கிறேன்றீங்க. எப்படிங்க இதெல்லாம் சாத்தியமாச்சு? ஏன் பிடெக் படித்த நீங்கள் அப்புறம் லாக்கு போனீங்க, லாக்கு போன நீங்கள் ஏன் திருப்பி தேன் எடுக்க வந்தீங்க, இதை பற்றிலாம் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
2: சின்ன வயசுலேருந்து அப்பா இல்லாமல் வளர்ந்த நான் வந்து எங்கள் அண்ணனோட அரவணைப்பில் தான் வளர்ந்தேன். அதனால் என்னென்னா எல்லாத்தையுமே ஒரு வயசு வரைக்கும் நான் படிக்கவே இல்லை, ஒரு 10வது வரைக்கும் ஒழுங்காக படிக்கலை. அதுக்கப்புறம் தான் படிப்புங்கிற ஆர்வம் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் இன்ஜினியரிங் படித்தேன், அப்புறம் வந்து டிஎன்பிஎஸ்சி படித்தேன். டிஎன்பிஎஸ்சி படித்து அது கை கொடுக்காதனால எனக்கு வந்து அந்த கவனம் குறைவு அதிகம், சிதைவு அதிகம். ஸோ எல்லாத்தையுமே நான் வந்து எது கண்ணில் பட்டாலும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிற ஆர்வம் அதிகம், நான் நல்லா வரைவேன். அது இல்லாமல் நான் பிஇ பண்ணேன், அப்புறம் டிப்ளமோ ஏபி கல்ச்சர்னு கோயம்புத்தூரில் பண்ணேன்.
1: ஏபி கல்ச்சர்னா
2: தேனி வளர்ப்பு பற்றி,
1: தேனி வளர்ப்பு பற்றி படிக்கிறேன்.
2: இதில் வந்து நான் இந்த தேனி வளர்ப்பு வந்து என் வாழ்க்கையில் வந்து நான் மறக்கவே முடியாது. இவ்வளோ படித்த நான் எனக்கு வந்து கை கொடுத்தது வந்து தேனி தொழில் தான். ஏன்னா வந்து ஒரு சாதாரண ஒரு கண்காட்சிக்கு போய் வேடிக்கை பார்த்தேன்னா அந்த என்னோட புதுசாக இருக்கேன்னு பார்த்து இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னா அதுக்கு முத காரணம் வந்து என்னோட அந்த கவன ஈர்ப்பு தான். ரெண்டாவது வந்து நிறைய பேர் சொல்லணும், இந்த தேனி வளர்ப்பு தொழில் நான் இந்த அளவுக்கு வந்தது காரணம் வந்து கோயம்புத்தூர் டிஎன்இயு ப்ரொஃபஸர் வி ஆர் சுவாமிநாதன் சார், அப்புறம் என்னோடய ஆசான் ஜினோ அண்ணன், அப்புறம் எங்கள் செல்லதுரை சார், கேவி செல்லதுரை சார், வாசிராஜ் சார், சுரேஷ் கோஷ் சார், இவங்கெல்லாம் வந்து நான் வளர்ந்ததுக்கு இவ்வளோ காரணம். ஏன்னா
1: டிப்ளமா படித்தேன் நீங்கள் அந்த தேனி தமிழ்நாடு வேளாண்மை கல்லூரியில், அது எவ்வளோ நாள் படிப்புங்க
2: சார்? அது வந்து 1 இயர் கோர்ஸ் சார், டிப்ளமோ கோர்ஸ். அது
1: அப்போ தான் அந்த சுவாமிநாதன் சார் உங்களுக்கு நிறைய,
2: அவரை வந்து நான் முத முத போனது வந்து ஒரு நாள் கிளாஸுக்கு போகும்போது. நான் தேனியை வந்து அதுக்கு முன்னாடி வளர்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் வந்து சொல்லுவாங்க இந்த அம்பை எதிரவனுக்கு வந்து அந்த மரத்தில் கிளி தெரியுதா கண்ணு தெரியாங்கிற மாதிரி எனக்கு கிளி தான் தெரிஞ்சு, கண்ணு தெரியல. அந்த கிளியோட கண்ணை காட்டினது வந்து எம் வி ஆர் சுவாமிநாதன் சார் தான். அதுமாரி சில நுணுக்கங்களை சில பேர் தான் வந்து கற்றுக் கொடுத்தாங்க. அந்த கற்றுக் கொடுக்கறதுக்காகவே எனக்கு வந்தமாரி தெரிஞ்சிச்சு.
1: இப்போ எத்தனை ஆண்டுகளாக இது செஞ்சுட்டு இருக்கீங்க நீங்கள்
2: சார்? நான் கிட்டத்தட்ட 3.5 வருடங்களாக அது தேனி வளர்ப்பு.
1: இப்போ நீங்கள் வந்து ஒரு மாஸ்டர் ட்ரெயினர் அளவுக்கு இருக்கீங்க
2: காதி வில்லேஜ் இண்டஸ்ட்ரி கமிஷனில்.
1: நிகழ்ச்சியை கேட்கக்கூடியவங்க இது மாதிரி பயிற்சியெலாம் எங்கேயாவது தருவாங்களா அப்படின்னு கூட கேட்பாங்க.
2: கண்டிப்பாக வந்து காதி வில்லேஜ் இண்டஸ்ட்ரி கமிஷன் எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுக்குது. மாதமாக எல்லா இயரில் ஏரியாவில் உள்ள எல்லாருக்குமே ட்ரைனிங் கொடுக்குது. நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி என் நம்பர் குறிச்சிக்கங்க, இதுமாதிரி காதியோட வெப்சைட்டு பாருங்கள், எங்கெங்கெல்லாம் ட்ரைனிங் நடக்குதுன்னு பார்த்து பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க, பார்த்து போய் கற்றுக்குங்க. நம்ம தேட தேட தான் எல்லாமே, நம்ம வீட்டில் உட்காந்தா எதுவுமே கிடைக்காது. தேடுகிற அதை ஒரு விஷயம் பிடிக்குதுன்னா நம்ம தான் விடாப்படியே அலையணும்.
1: இப்போ அண்மையில் கூட வரப்போகுதுன்னு சொன்னீங்க,
2: தஞ்சாவூரில் வரப்போகுது காதி வில்லேஜ் கமிஷன் சாராக 20 பேருக்கு ட்ரைனிங் கொடுக்க போகிறோம். அந்த ட்ரைனிங்கில் கலந்துக்கிறவங்க நீங்கள் பிலோ பாவர்ட்டி லைன் இருந்தால் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் 10 பெட்டி இலவசமாக தருவாங்க. நீங்கள் வந்து எம்பிசி பிசி எஸ்சி இருந்தீங்கன்னா 1500 ரூபாயோ ஒரு மினிமம் உங்களோட கொலாட்டரோட உங்களுக்கு வந்து 10 பெட்டிகளும் ஸ்டாண்டுகளும் பூச்சிகளோடு கொடுப்பாங்க, அதோட சர்டிஃபிகேட் தருவாங்க. நீங்கள் வந்து இதில் தொழிலில் வளர்ந்து வர்றதுக்கு அவங்க வந்து ஃபினான்ஷியலாகவும் ஹெல்ப் பண்ணுவாங்க.
1: நிறைவில் அவங்களோட கைபேசி என்ன சொல்லுவோம், அப்போ அது குறித்து கொண்டு அவங்க உங்களை தொடர்பு கொண்டு பேசட்டும். இப்போ ரூபாவதி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் தேன் எடுக்கிறாரு, நம்ம தம்பி பிரபாகர் எடுக்கிறாரு. இந்த தேனை வந்து மதிப்பு கூட்டி விற்பனை செய்வது இல்லைன்னா டபுள் பாயில் பண்ணி அந்த தேனை எடுத்து ஒரு கண்ணாடி புட்டியில் அடைத்து விற்பது இது மாதிரிலாம் செஞ்சிட்ருக்கீங்க. இந்த தேனில் என்ன மாதிரியான மதிப்பு கூட்டல் நீங்கள் பண்ணி விற்பனை செய்கிறீங்க? இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு அழகாக ஒரு பாட்டிலில் வந்து தேன், அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பலவிதமான நட்ஸ் இருக்குது போட்டு வச்சுருக்கீங்க,
3: பார்க்கும்போது ட்ரை ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் போட்டு இப்போ நம்ம கொடுத்துட்ருக்கோம் சார். அப்புறம் தேன் நெல்லி பண்ணுறோம், தேன் சோப்பு பண்ணுறோம், அப்புறம் இப்போ எல்லா பொருளையுமே மதிப்பு கூட்டி இந்த பொருளை வந்து நான் இப்படியே தேனாக விற்கிறதுக்கும்

0: தேனாக விற்கும் போது நான் மார்க்கெட்டில் வந்து 350 ரூபா என்னோட 1/2 லிட்டர் தேன் போகுது. நான் இதை வந்து மதிப்பு கூட்டி விற்கும் போது என்னோட மதிப்பு கூட்டலோட விலை வந்து ரொம்ப உயர்வாக கிடைக்குது. எனக்கு லாபமும் அதிகமாக கிடைக்குது. நான் கொடுக்குற பொருளை ஒரு தரமான பொருளாக ஒரு நல்லதாக கொடுக்குறேன். எல்லா இப்போ உள்ள சூழலில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டான உலகமாக போயிட்டுருக்கு. அப்போ போயிட்டுருக்கும் போது நான் அதை வந்து பண்ணி கொடுக்கும் போது அதை ரொம்ப இன்டேக் பண்ண ஒரு நான் வந்து இதில் ஒரு 10 நட்ஸ் கலந்துருக்கேன். இந்த 10 நட்ஸையும் வந்து எல்லாரும் வாங்கி உட்காந்து கட் பண்ணி பண்ணி தேன் கலந்து கொடுக்குறாங்களா, அது எல்லாராலையும் சாத்தியப்படுதான்னு தெரில. இப்போ நான் அதை கொடுக்கும் போது அதை இன்டேக் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குது. நல்ல பொருளை கொடுக்குற சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு கிடைக்குது, நல்ல பொருளை வாங்கி
1: சாப்பிட்றேன்.
0: அது மினி பேக் வந்து ஸ்கூல் ஸ்நாக்ஸோட மைண்ட் செட்டில் பண்ணியிருக்கோம் சார். ஸ்கூல் ஸ்நாக்ஸ்க்கு பிள்ளைங்க ரொம்ப கன்ஃபியூஸ்ட் ஆகுறாங்க. அதோட தாய்மார்களோட நானும் ஒரு தாயாக இருக்கிறதுனால சொல்கிறேன், ரொம்ப கன்ஃபியூஸ்ட் ஆகுறோம். என்ன ஹெல்த்தியாக கொடுக்கணும், நல்லதாக கொடுக்கணும், என்ன கொடுக்குறதுன்னு தெரில. அப்போ வந்து இது வந்து எல்லாமே அந்த அன்றாட நாளுக்கு தேவையான எல்லா சத்துமே சேர்ந்த ஒரு பாக்ஸ்னா இது. தேன் எடுத்துடுறோம், அதில் முந்திரி, திராட்சை, பாதாம், பிஸ்தா, அந்த புரத சத்து எல்லாமே சேர்ந்து அந்த ஒரு டப்பாவில் அடைச்சி கொடுத்துறோம். அந்த ஒரு வேலை எடுக்கும் போது அந்த நாள் முழுக்க எனர்ஜி ப்ளஸ் குழந்தை வளர்கிறதுக்கு தேவையான ஒரு ஊட்டச்சத்து எல்லாமே அதில் கிடைக்குது. ஒரு நல்ல பொருளை கொடுத்த சாட்டிஸ்ஃபேக்ஷன். இது வந்து 25 ல் 30 ரூபா போகுது சார். நம்ம கொள்முதல் ரேட் ஒருத்தர் வியாபாரிக்கு ஒரு ரேட் கொடுப்போம்.
1: ஒரு நாளைக்கு இது போதுமான அளவு
0: சக்தி கிடைச்சிடற அளவுக்கு நம்ம கொடுத்துறோம் சார்.
1: மகிழ்ச்சிமா, இப்போ வந்து தேன் எடுப்பது மட்டும் முக்கியம் அல்ல, அதை விற்பனை செய்வது ரொம்ப முக்கியம். அதற்கு நீங்க வந்து பிரபாகருக்கு உறுதுணையா இருப்பது மகிழ்ச்சி தெரியாது. ரொம்ப நேரமா ஒரு வாட்ஸ்அப் குவெஸ்டினோட கண்மணி உட்கார்ந்துட்டே இருக்கிறாங்க, கேட்டிருக்காங்க கண்மணி.
2: கர்னூல்ல இருந்து சுகுமார், முகத்துல தேன் தடவலாமா அழகுக்கு அப்படின்னு?
3: கண்டிப்பா தடவலாம்.
1: அதுக்கு முன்னாடி தலையில தடவுனா வெள்ளையாயிட முடின்னு சொல்லுவாங்க.
3: அப்படி பார்த்தா என் முடி வெள்ளை வெள்ளையன்னு இருக்கணும். ஏன்னா நாங்க தேன் எடுக்கும் போது கையில வந்து துணியெல்லாம் அதிகமா யூஸ் பண்ண முடியாது. ஒரு பெட்டி ரெண்டு பெட்டினா பரவாயில்ல, 100-150 பெட்டி இருக்கும் போது நாங்க என்ன பண்ணுவோம்னா சிலப்ப கையை வந்து சொறிவோம், மண்டையில சொறிவோம்.
1: சரி சரி,
3: அதனால வந்து வெள்ளையெல்லாம் ஆகாது, ஷேட் ஆகும். மறுபடியும் நீங்க வந்து கொஞ்ச நாள் கழிச்சு அதுக்கு பிளாக் ஆகிடும், ஷேட் ஆகும். ஆனால் லைட்டாக ஷேட் ஆகும், நிறம் வந்து அப்படியே டெம்பரரியாக வெள்ளையெல்லாம் ஆயிடாது.
1: சரி, இப்போ கர்னூல் சுகுமாரோட கேள்விக்கு வந்துருவாங்க. கிளை கேள்விக்கு பதில் சொல்லிட்டீங்க, முகத்தில் தடவலாமான்னு?
3: கண்டிப்பாக தடவலாம்.
1: பொலிவு கிடைக்குமா?
3: கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் வந்து வெறும் 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா வந்து அதில் அசிட்டிக் தன்மையும் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு எலுமிச்சை பழத்தை ஒரு 10 நிமிஷம் தைக்கிற மாதிரி தேனும் அதில் அசைட்டிக் இருக்கனால 15 மேலே வச்சிருந்தீங்கன்னா முகத்தோட அந்த
1: 15 நிமிட நேரம் வச்சுக்கலாம்.
3: அவ்வளோதான். அதை வச்சுன்னா அவங்க மூஞ்சி வந்து சாஃப்டாக இருக்கும், ஃபீல் பண்ணலாம். இன்னொன்று வந்து மூஞ்சில் உள்ள வந்து தேவையில்லாத அழுக்கு எல்லாமே வெளில வந்துடும்.
1: சரி, என்ன ரூபா என்ன சொல்றேன்?
0: அதான் சார், தேன் சோப்பே போடுறோமே, தேன் யூஸ் பண்ணலாமான்னு கேட்கு. தேன் சோப்பே போடுறோமே நாங்கள்.
1: தேன் சோப்பு நல்லது
0: தானே?
1: சரிங்க, இப்போ வந்து நம்ம தேன் வந்து எப்படி பயன்படுத்தலாம், எது நல்ல தேன், தேனி வளர்ப்பு பற்றி பல கருத்துக்கள்லாம் சொன்னீங்க. இப்போ 1 வயது குழந்தைக்கு இருக்கிறவங்க தேன் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்கேயோ படித்த மாதிரி ஒரு நினைவுங்க. யார் யார் தேனை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்யுங்களேன்
3: சார். 1 வயசு குழந்தைக்கு வயசில் வந்து நன்மை செய்யும் பாக்டீரியா மட்டும்தான் இருக்கும். ஸோ அதுங்க ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவானது. ஸோ தேனில் ஈஸ்ட் இருக்கும். ஸோ அதை செரிமானம் பண்ணுற அளவுக்கு அந்த குழந்தைங்களுக்கு வயிறு வந்து பக்குவமாக இருக்காது. ஸோ அந்த டைமில் தாய்ப்பால் மட்டும்தான் அதுங்களுக்கு வந்து, மாட்டுப்பால் கூட கொடுக்கக்கூடாது. ஸோ 1 வயது குழந்தைக்கு ப்ரிப்பேர் கிடையவே கிடையாது. 1 வயதுக்கு மேலே நீங்கள் எந்த எவ்வளோ வேணால் கொடுக்கலாம். இப்போ வந்து வயதானவங்களுக்கு 60 வயசுக்கு மேலே மலத்தேன் கொடுக்கக்கூடாது. ஏன்னா அதில் வந்து அந்த செரிமான தன்மை வந்து அதிகமாக இருக்கும். அதை செரிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து வயிறு வந்து பக்குவம் அடைஞ்சிருக்குமான்னு கேட்டால் ஆயிருக்காது. ஸோ நீங்கள் வந்து எந்த வயதுலையும் வேணாலும் அடுக்கு தேனை யூஸ் பண்ணலாம். 1 வயதுக்கு மேலே, ஒரு வயது ரொம்ப வயதாக மலைத்தேன் சாப்பிட்றத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் வந்து மகர்ந்தம் இருக்குது. தேனே செரிக்கிறதுக்கு லேட்டாகும், மகர்ந்தம் கலந்துருக்கப்ப ரொம்ப ரொம்ப லேட்டாகும்.
1: பல் பிரச்சனைகள் கூட இந்த தேன் சாப்பிட்றதுனால வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே.
3: கண்டிப்பாக வரும் சார். ஏன்னா அதுலேயும் வந்து குளுக்கோஸ் இருக்குல்ல. ஸோ நீங்கள் ஜீனியில் இருக்க குளுக்கோஸும் அதில் இருக்குது, இயற்கையாகவே இருக்குது. இயற்கை குளுக்கோஸ் இருக்குது,
1: சாப்பிட்ட பிறகு நல்லா வாய் கொப்பளிச்சிருது.
3: கண்டிப்பாக நல்லது.
1: பெரிய சப்ஜெக்ட்ங்க இதுல நிறைய. இன்னும் பூச்சி கொல்லி பயன்பாடு, அப்புறம் வந்து இந்த தேனீக்களுக்கு வந்து உணவு மற்றும் வாழிட பற்றாக்குறை, பருவநிலை மாற்றம், நோய்கள் மற்றும் பூச்சிகள், இது மாதிரி நிறைய விஷயங்கள் தேனி பற்றி நம்ம பேசிக்கிட்டே போகலாம். நேரம் குறைவாக இருக்குது, செய்தி படிக்க வந்துட்டாங்க. உங்களுடைய கைபேசி என்ன சொல்லி நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் நேயர்கள் உங்களை தொடர்பு கொண்டு பேசட்டும். குறித்து கொள்ளுங்க நேயர்களே, ஆதி பிரபாகரன் அவங்களுடைய கைபேசி எண் 73 58 93 16 41. இது வந்து ஆதி பிரபாகரன் அவங்களுடைய கைபேசி எண். மீண்டும் ஒரு முறை, 73 58 93 16

0: 41, படித்த படிப்பை ஒட்டி தான் வேலை பார்ப்பேன், அதை பற்றி மட்டுமே சிந்திப்பேன் அப்படின்லாம் இல்லாமல், பிடெக் படித்து அப்புறம் லா படித்து இப்போ லா ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, இப்போ வந்து தேனி வளர்க்குறீங்க, தேன் வியாபாரம் செய்கிறீங்க, உங்கள் குடும்பத்தோடு இந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கீங்க, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சியை தருது, ஒரு பெரிய நம்பிக்கையை தருது எங்களுக்கு. நிகழ்ச்சியில் வந்து பங்கேற்றதற்கு நன்றி பிரபாகர்.
1: நன்றி சார்.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் தேன் தித்திக்கும் தேன், தேனில் இருக்க மருத்துவ குணங்கள், தேனில் எத்தனை வகைகள் இருக்கு, தேன் வளர்ப்பில் நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு பல தகவல்களை நமக்கு சொன்னாங்க தஞ்சாவூர் ஆதி பிரபாகரன் ரூபாவதி. நிகழ்ச்சியை நெறிப்படுத்தினார் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இனி தொடர்வது
3: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் சுஜாதா கோபிநாதன். கர்நாடக வனத்துறையினரால் தமிழகத்தை சேர்ந்த 3 பேர் உயிரிழந்த விவகாரம் குறித்து நேர்மையான விசாரணை நடைபெற வேண்டும் என்று கர்நாடக அரசை தமிழக அரசு வலியுறுத்தியுள்ளதாக மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு CTR நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இது தொடர்பான சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் இன்று பேசிய அவர், இந்த விவகாரத்தில் தவறு இழைத்தோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். முன்னதாக இந்த விவகாரத்தில் CBI விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று அஇஅதிமுக, காங்கிரஸ், பாமக உள்ளிட்ட கட்சிகள் வலியுறுத்தின. பேரவையில் இன்று நெடுஞ்சாலைகள், சிறு துறைமுகங்கள், பொதுப்பணி, மனிதவள மேலாண்மை, இளைஞர் நலன், விளையாட்டு மேம்பாட்டுத்துறை ஆகியவற்றின் மானிய கோரிக்கை மீதான விவாதங்களுக்கு துறை சார்ந்த அமைச்சர்கள் திரு ஆதவ் அர்ஜுனா, திரு சரத்குமார் ஆகியோர் பதிலளிக்க உள்ளனர். மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கியதில் சிறப்பாக செயல்பட்டதற்கான மாநில அரசின் விருது கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளதற்கு ஆட்சித்தலைவர் திரு தினேஷ்குமார் மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளார். அரசின் திட்டங்கள் அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் சென்றடைய மாவட்ட நிர்வாகம் முனைப்புடன் செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார்.
4: கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பாக பணிபுரிந்தமைக்கான விருதினை அறிவித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு கிருஷ்ணகிரி மாவட்ட மக்களின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மூலமாக 23 கோடி மதிப்பிலான திட்டங்களும், இதர துறைகள் மூலமாக கிட்டத்தட்ட 12 கோடி மதிப்பிலான திட்டங்களும், 35 கோடி மதிப்பிலான திட்டங்கள் மாற்றுத்திறனாளிகளிடம் கொண்டு சென்று சேர்க்கப்பட்டுள்ளது. 100 மாற்றுத்திறனாளிகளுக்கு 1 கோடி மதிப்பிலான இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட ஸ்கூட்டர்கள் வழங்கப்பட்டுள்ளன. கிட்டத்தட்ட 242 மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டு படிப்படியாக அவர்களுக்கு இலவசமாக வீடு கட்டும் திட்டமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
3: புதுக்கோட்டை மாவட்ட வேலைவாய்ப்பு தொழில்நெறி வழிகாட்டு மையம் சார்பில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் திருக்கோகர்ணத்தில் வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறுவதாக ஆட்சித்தலைவர் திருமதி அருணா கூறியுள்ளார். சென்னை எழும்பூர் ரயில் நிலைய மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக முக்கிய விரைவு ரயில்களின் சேவை மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதன்படி மன்னார்குடியிலிருந்து சென்னை எழும்பூருக்கு இயக்கப்படும் ரயில் அடுத்த மாதம் 4ஆம் தேதி முதல் அக்டோபர் 13ஆம் தேதி வரை தாம்பரம் வரை மட்டுமே இயங்கும். திருச்சி மலைக்கோட்டை விரைவு ரயில் அடுத்த மாதம் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை மாம்பலம் வரை மட்டுமே இயக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நெதர்லாந்து ஆம்ஸ்டர்வினில் நடைபெறும் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. ஆடவர் ஹாக்கியில் இந்தியா நாளை பாகிஸ்தானுடன் மோதுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.

வணக்கம் வானொலி உறவுகளே, ஆடி முடிஞ்சிருச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா ஆட்டமே இப்போதான் தொடங்குதுன்னு நாங்க சொல்றோம். எப்படின்னு கேக்குறீங்களா? இணைஞ்சிருங்க எங்களோட திருச்சி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.1லயும், முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், இன்ம ஒளிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் தொடருது. போடு ஆட்டம், போடு.

எஃப்எம் ரெயின்போ 102.1 முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ் செல்லும் நேயர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது போடு ஆட்டம் போடு. நேர்களை அடுத்த 11 மணிக்கு திருச்சி சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் உங்களோடு நாங்க. நண்பர்கள், 12:10 தோழிகளே, உங்களின் பங்கேற்பில் வர இருக்கிறது அறிவியல் நினைந்த அனுபவம் என்ற தலைப்போடு மங்கையர் உலகம். வர இருக்கும் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்க இணைந்திருங்கள் எங்களோடு எஃப்எம் ரெயின்போ 102.1.

திருச்சி வானொலி அலைவரிசைகளில் துள்ளலிசை பாடல்களோடு தொடர்ந்து கொண்டிருக்கிறது போடு ஆட்டம் போடு. நேர்களை நம்ம திருச்சி வானொலி அலைவரிசைகள் பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் கால்நடைகளில் நோய் மேலாண்மை குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சேலம் சந்தியூர் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் பி கோகிலா அவர்கள். தொடர்ந்து பிற்பகல் 2:30 மண்ணின் மனம். இன்றைய நிகழ்ச்சியில் ஏ பன்னீர்செல்வம் குழுவினர் வழங்கும் கதைப்பாட்டு.

0: நாம இதுவரைக்கும் கேட்டு ரசிச்சோம், போடு ஆட்டம் போடு. நேரம் 10:30.
1: மளிகை சாமான்களுக்கென்றே பிரம்மாண்ட பிரிவுகள், என்றும் தரத்துடன் எப்போதும் குறைவான விலைகளில் மங்களன் மங்களே மளிகை சாமான்களும் கிடைக்கும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலைகளை வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 அடுத்ததை நம்ம அதிசய பிறவி படத்திலிருந்து பாடல் கேட்டு ரசிக்க போறோம். மலேசியா வாசுதேவன், எஸ் ஜானகி குரல்கள்ல.

0: மாற்றம் நம்மிடமிருந்து தொடங்கட்டும்.
1: நெகிழிப்பைக்கு மாற்று துணிப்பை.
2: என்னாச்சு உனக்கு? இங்க பாரு,

0: பாவையரின் பங்கேற்பில், பூவையரின் அலங்கரிப்பில் தோழிகள் மட்டும் மனம் திறந்து பேசும் நேரம். நம்ம ட்ரிச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மங்கையர் உலகம். உங்க எண்ணங்களையும் பகிர்ந்துக்கலாம், நீங்க விரும்புகிற பாடல்களையும் கேட்டு ரசிக்கலாம். நாள்தோறும் பகல் 12:10 தோழிகளே, உங்களுக்கான நேரம் மங்கையர் உலகம்.
1: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

நேயர்களே, உங்களின் நினைவிற்கு நமது எஃப்எம் ரெயின்போ 102.1 நண்பர்கள் 12:10 மங்கை உலகம். இன்றைய நிகழ்ச்சியில் அறிவியல் நனைந்த அனுபவம் குறித்து உங்களின் கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். 4431 என்ற திருச்சியின் இணைப்பியினோடு 240-102-1 மற்றும் 246-102-1 இந்த எண்கள் வழியாக. இன்று பிற்பகல் 2:15 நமது திருச்சி வானொலி அலைவரிசைகளில் வேளாண் அரங்கம். கால்நடைகளில் நோய் மேலாண்மை குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சேலம் சந்தையூர் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் பி கோகில் அவர்கள். பிற்பகல் 2:30 மண்ணின் மனம் நிகழ்ச்சியில் பன்னீர்செல்வம் குழுவினர் வழங்கும் கதைப்பாட்டு. நேயர்களே, நமது திருச்சி வானொலி அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய உங்களின் விமர்சனங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். அதற்கான மின்னஞ்சல் முகவரி aartrichy@gmail.com. கடித வழியே உங்களின் கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள அஞ்சல் முகவரி இயக்குநர் ஆகாஷ்வாணி, திருச்சிராப்பள்ளி 1.

0: கடிகாரம் காட்டும் நேரம் காலை 11 மணி. கேட்கலாம் இனி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் புனிதராஜ். தமிழ்நாட்டில் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதில் எந்தவித சமரசத்திற்கும் இடமளிக்காமல் தமிழக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று மாநில சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் டாக்டர் வி கே ராஜீவ் கூறியிருக்கிறார். கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டையில் ஹிந்துஸ்தான் ஆயில் நிறுவனம் மேம்பாட்டு கிணறுகள் அமைப்பதனால் ஏற்படும் சுற்றுச்சூழல் தாக்கம் குறித்து பேரவையில் சிறப்பு கவனஈர்ப்பு தீர்மானத்தில் இன்று பேசிய அவர், இந்த திட்டத்தினால் சுற்றுச்சூழல் மற்றும் கடல்சார் உயிரினங்கள் மீன்வளம் ஆகியவற்றிற்கு ஏற்படக்கூடிய அனைத்து பாதிப்புகளையும் ஆய்வு செய்து மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும் என்று கூறியுள்ளார்.
2: கடலூர் நகரிலிருந்து தென்கிழக்கே சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஹிந்துஸ்தான் ஆயில் கம்பெனி லிமிடெட் 9.5 கடல் மைல் தொலைவில் அமைந்துள்ளது. இருக்கிற 4 கிணறுல 3 கிணறுகளில் தற்காலிகமாக செயல்பாட்டில் இல்லை. 1 கிணறில் இருந்து மட்டும் உற்பத்தியாகும் எரிவாயு மற்றும் எண்ணெய் நாகப்பட்டினம் மாவட்டம் பிள்ளை பெருமாள் கல்லூரியில் அமைந்துள்ள ஹிந்துஸ்தான் ஆயில் கம்பெனி லிமிடெட் நிறுவனத்தின் எரிவாயு செயலாக்க நிலையத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. மீன்வளத்தை பாதிக்கக்கூடிய, சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய எந்த திட்டமாக இருந்தாலும் மனு முதலமைச்சர் தலைமையில் ஆளுந்த அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என்பதை இந்த வாயிலாக நான் கூறிக்கொள்கிறேன்.
1: சட்டப்பேரவையில் இன்று நெடுஞ்சாலைகள், சிறு துறைமுகங்கள், பொதுப்பணி, மனித

மனிதவள மேலாண்மை, இளைஞர் நலன், விளையாட்டு மேம்பாட்டுத்துறை ஆகியவற்றின் மானிய கோரிக்கைகளை துறை சார்ந்த அமைச்சர்கள் தாக்கல் செய்தனர். தொடர்ந்து இதன் மீதான விவாதம் நடைபெற்று வருகிறது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் நக்சலைட்டுகளால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களின் நல்வாழ்விற்காக பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 15,000 வீடுகள் கட்டப்பட உள்ளதாக அம்மாநில ஆளுநர் ராமன் டெகா தெரிவித்துள்ளார். சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகம் சார்பில் தமிழகத்தைச் சேர்ந்த ஊடக குழுவினருடன் கலந்துரையாடிய அவர், மாநிலத்தில் நக்சல் தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மறுவாழ்வுப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாகவும் கூறினார். திருச்சி அரிஸ்டோ ரயில்வே மேம்பாலத்தில் இரும்பு கட்டமைப்புகள் பொருத்தும் பணி இன்று நடைபெறுவதால் மாநகருக்குள் செல்லும் வாகனங்கள் தலைமை அஞ்சல் நிலையம் வழியாக செல்லவும், தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து வரும் வாகனங்கள் TVS டோல்கேட் வழியாக செல்லவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு மாநில அளவிலான கால்பந்து போட்டியில் திருச்சி அணி முதலிடம் பெற்று சாம்பியன் பட்டம் வென்றது. காலேவில் இந்தியாவிற்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4 நாளான இன்று இந்தியா தனது 2 இன்னிங்ஸில் சற்றுமுன் 2 விக்கெட் இழப்பிற்கு 65 ரன் எடுத்திருந்தது. முதல் இன்னிங்ஸ் ஸ்கோர் இந்தியா 462, இலங்கை 284. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 12 மணிக்கு.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்
1: நேயர்கள் கேட்கவிருப்பது திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் உங்களோடு நாங்க இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர். இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: அன்பான நேயர்கள், ஆசையாய் தேர்ந்தெடுத்த இனிமையான பாடல்களை கேட்க போறோம் உங்களோட நாங்க நிகழ்ச்சியில. இந்த நிகழ்ச்சியில நீங்க உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்கணும் அப்படின்னா நீங்க தொட வேண்டிய எண்கள் 246-102-1 மற்றும் ஒரு எண் 240-102-1 என்ற எண்கள்ல தொடர்பு கொண்டு பேசலாம். உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்கலாம். இது உங்களோடு நாங்க.

0: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
1: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.

0: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
1: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
2: கடந்து போகும் சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
6: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
7: நேர்கள் இணைந்திருப்பது திருச்சி FM ரெயின்போ 102.1 நாம கேட்டுட்டு இருக்கோம் உங்களோடு. நாங்க நிகழ்ச்சியின் இணைய முதல் அழைப்பாளர் யார் எங்கிருந்து கேட்கலாம்?

0: வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம். நான்
0: யார்?
1: பெரம்பலூர்ல இருந்து தேவி திவ்யரத்தன். உங்களோட நாங்க, எங்களோட நீங்க,
0: ஆஹா,
1: ரொம்ப சந்தோஷம்.
0: ரொம்ப சந்தோஷம். நீங்களும் இவ்வளோ உற்சாகமா பேசுறதை கேட்கும்போது எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு படையப்பா படத்துல சுத்தி சுத்தி வந்தீங்க, பாடல் கொடுங்க.
0: நன்றி
1: நாங்க
0: நன்றி
1: உங்க ரூல்ஸ் பிரகாரம் வரவங்க. நன்றி, வணக்கம்.
0: நன்றி, ரொம்ப சந்தோஷம். பாடல் கேட்கலாம்.
1: ஆ, சரிங்க.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: ஆஃபர்ல வாங்குன தெரியுமா?
1: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்குன.
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: தட்ஸ் ரைட்.
4: திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடன் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிக் கொண்டிருக்கும் உங்களோட நாங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். இணையும் அடுத்த அழைப்பாளர், வணக்கம். யார் பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
5: என்ன சார் மச்சான்ல இருந்து கருப்பு நிலா அந்த பாட்டு கொடுங்க மேடம்.
4: பாடல் கேட்கலாம். நன்றி நிகழ்ச்சியில பங்கெடுத்ததுக்கு.

0: 5:25 நேர்கள் இணைந்திருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 உங்களோடு. நாங்க நிகழ்ச்சியில பேசும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கங்க மேடம், நான் தம்மம்பிருந்து நடராஜி பேசுறேன் மேடம். நம்ம நிகழ்ச்சி எல்லாம் சூப்பரா இருக்குதுங்க மேடம். அது நீங்க பேசுறது பச்சை குழந்தைங்க பேசுற மாதிரியா இருக்குதுங்க மேடம். அதுக்கு ரொம்ப நன்றிங்க மேடம்.
0: ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. என்ன பாடல் வேணும் சொல்லுங்க.
1: நன்றி
0: நன்றி.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடர் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய உங்களோடு நாங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர். இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கி கொண்டிருக்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம் மிக மிக குறைந்த சேதாரம் செய்கூலி இல்லை.
3: நியூ லட்சுமி ஜுவல்லரி மலைவாசல் திருச்சி.
4: கல்யாணத்துல கவனிச்சியா
5: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
4: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள் வெள்ளி பூஜை சாமான்கள் விளக்கு குடம் தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
6: இருக்காதா பின்ன எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி.

0: மட்டும் மாற்ற அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ரோபோட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல.
1: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் வெலிஸ் ஜேஎன்ஜி மெடிடெக் ஏஐ ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ்ட் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
2: என்ஐசி ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி, சேலம். கான்டாக்ட் 9444007555.
3: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
4: நேயர்களோட விருப்ப பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். உங்களோட நாங்க நிகழ்ச்சியில இணையும் அடுத்த அழைப்பாளர் யாரு, எங்கிருந்து கேட்கலாம்? வணக்கம்.
5: வணக்கம் மேடம், நல்லூர்ல இருந்து ரேவதி பேசுறேன் மேடம்.
4: சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
5: தாமர பரணியில இருந்து மேடம், தாலியும் தேவையில்லை அந்த பாட்டு மேடம்.
4: பாடல் கேட்கலாம். நன்றி நிகழ்ச்சியில பங்கெடுத்ததுக்கு.
5: போடுங்க.

0: நாடு நாங்கள் நிகழ்ச்சியை தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள நேர்கள் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான அறிவிப்பு தான் இது. பேராவூரணி, பெருமகளூர், சிற்றம்பலம், மாதாந்திர ஆகிய பகுதிகளில் வந்து மாதாந்திர பணிகள் நடந்துட்டுருக்கிறதுனால இன்று பிற்பகல் 3 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது. அதே மாதிரி மின்னகர், வல்லம், சென்னம்பட்டி, பிள்ளையார்பட்டி ஆகிய பகுதிகளிலையும் மாதாந்திர பணிகள் நடந்துட்டுருக்கு. அதனால 3 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது. அதே மாதிரி பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் உங்களுக்கான அறிவிப்பு, நன்னை, பறவை, கீழமத்தூர், ஓலைப்பாடி, ஏலுமர் ஆகிய பகுதிகளிலையும், மேட்டுப்பாளையத்தை சுற்றி இருக்க சின்னூர், எரியூ, முருக்கன்குடி, வாலிகண்டபுரம், சர்க்கரை ஆலை பராமரிப்பு பணிகள் நடந்துட்டு இருக்கிறதுனால இன்று பிற்பகல் 2 மணி வரைக்கும் உங்களுக்கு மின் விநியோகம் இருக்காது. அதே பெரம்பலூர் மாவட்டத்தில் கழனிவாசல் பகுதியில் திருமந்துரை, பெருமாந்தூர், வட்டக்கல்லூர், அத்தியூர் ஆகிய பகுதிகளிலையும் பராமரிப்பு பணிகள் நடந்துட்டு இருக்கிறதுனால மின் விநியோகம் இருக்காது பிற்பகல் 2 மணி வரைக்கும். நேர்கள் இணைந்திருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. உங்களோடு நாங்கள் நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த அழைப்பாளர், வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? உங்களுடைய விருப்பம் பாடல் என்ன சொல்லுங்க, கேக்கலாம்.
1: பாடல் முத்து படம், தில்லானோ அந்த பாட்டை ஒளிபரப்புங்க.
0: நன்றி,
1: கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றிங்க.
0: சந்தோஷம், பாடல் கேக்கலாம். நன்றி நிகழ்ச்சியில பங்கெடுத்ததுக்கு.
1: Thank you.

0: 11:45 ஆயிடுச்சு. நாம கேட்டுட்டு இருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 உங்களோடு. நாங்க நேற்று இன்று பிற்பகல் 12:10 மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில அருவிகளில் நீங்கள் நனைந்த அனுபவங்கள், எங்காவது சுற்றுலா சென்றிருந்தீங்க அப்படின்னா அங்கே அருவிகளில் குளிச்சதோ இல்லை நனைந்த அனுபவங்கள் இருந்துச்சுன்னா நம்ம கூட பகிர்ந்துக்கலாம். அதுக்கு நீங்கள் தொட வேண்டிய எண்கள் 246-102-1 மற்றும் ஒரு எண் 240-102-1. நிகழ்ச்சி 12:10 மங்கையர் உலகத்தில்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: செங்கோட்டை மயிலாடுதுறை விரைவு ரயில் இந்த மாதம் 20ஆம் தேதி மற்றும் 27ஆம் தேதி ஆகிய தேதிகளில் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல், திண்டுக்கல், வடமதுரை, வையம்பட்டி, மணப்பாறை ஆகிய ரயில் நிலையங்களையே தவிர்த்து மதுரை, மானாமதுரை, காரைக்குடி, திருச்சி வழியாக இயக்கப்படும். அதே மாதிரி நாகர்கோவிலிருந்து மும்பை சிஎஸ்டிஎம் விரைவு ரயில் இந்த மாதம் 20-27ஆம் தேதிகளில் திண்டுக்கல் ரயில் நிலையத்தை தவிர்த்து மதுரை, மானாமதுரை, காரைக்குடி, திருச்சி வழியாக இயக்கப்படும். அதே மாதிரி நாகர்கோவில் கோவை விரைவு ரயில் இந்த மாதம் 22, 25, 27 மற்றும் செப்டம்பர் 1ஆம் தேதி திருமங்கலம், திருப்பரங்குன்றம், மதுரை, சோழவந்தான், கொடைக்கானல் சாலை, அம்பாதுரை, திண்டுக்கல், எரியோடு, பாளையம் ரயில் நிலையங்களை தவிர்த்து விருதுநகர், மானாமதுரை, காரைக்குடி, திருச்சி வழியாக இயக்கப்படும் அப்படின்னு திருச்சி கோட்ட ரயில்வே நிர்வாகம் தெரிவிச்சிருக்காங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டுட்டு இருக்கோம் உங்களுடன் நாங்க. நிகழ்ச்சியில இணையும் அடுத்த அழைப்பாளர், வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருப்பூர்ல இருந்து சைலத்தாய் பேசுறேமா.
0: சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: பாடல் வந்து பிரியமானவளை என்ற படத்துல இருந்து என்னவோ என்னங்கிற பாடல் கொடுத்துருங்க. மகாலட்சுமி ஐயர் பாடினது.
0: பாடல் கேட்கலாம். நன்றி நிகழ்ச்சியில பங்கெடுத்ததுக்கு.
1: ஓகேம்மா, ரொம்ப நன்றிமா.

0: சேது இஎன்டி ரிசர்ச் சென்டர்.
1: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
0: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் இஎன்டி அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பாரா கருவி மூலம்
1: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
0: சேது இஎன்டி ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் திலே நகர், திருச்சி.

0: கடந்து போகும். சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: உங்களோட நாங்க நிகழ்ச்சியில இணையும் நிறைவு நேயர் யார் எங்கிருந்தன் கேட்கலாம். வணக்கம். அப்பா வணக்கம், யார் பேசுறீங்க? நீங்க பேசுறதே கேட்கலையே, யார் பேசுறீங்க?
4: உமா பேசுறேன் மேடம்.
3: சிவகங்கையில இருந்து உமா? என்ன பாடல் வேணும் சொல்லுங்க. நன்றி நன்றிமா, நிகழ்ச்சியில பங்கெடுத்ததுக்கு. பாடல் கேட்கலாம். இதுவரைக்கும் உங்களோட நாங்க நிகழ்ச்சியில பங்கேற்று பாடல்களை கேட்ட நேயர்களுக்கும் பாடல்களை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் நன்றிகளோடு வரும் பாடலோடு நிறைவு பெறுகிறது உங்களோடு நாங்கள்.

நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நண்பர்கள் 12:10 மங்கையர் உலகம். இன்றைய நிகழ்ச்சியில அறிவியல் நனைந்த அனுபவம் குறித்து உங்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். இன்று இரவு 7 மணிக்கு இலக்கிய பேழை, இதில் நினைவுகளை தாங்கிய தெருக்கள் உரை வழங்குகிறார் இ யோகராஜ் அவர்கள். தொடர்ந்து காதலின் சுவடுகள் கதை சொல்கிறார் முனைவர் மகேஸ்வரி அவர்கள்.

ইনিকেট কলাম வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் ஜாதா கோபிநாதன். பிரிக்ஸ் சுற்றுச்சூழல் அமைச்சர்கள் கூட்டம் மத்திய வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தலைமையில் புதுடெல்லியில் தற்போது நடைபெறுகிறது. உலகளாவிய சுற்றுச்சூழல் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் வகையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் உறுப்பு நாடுகளின் அமைச்சர்கள், கொள்கை வகுப்பாளர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். பிரிக்ஸ் நாடுகளின் இளைஞர் விவகாரங்கள் துறை கூட்டம் வரும் 19ஆம் தேதி குஜராத் மாநிலம் காந்தி நகரிலும், வரும் 22ஆம் தேதி விசாகப்பட்டினத்தில் பிரிக்ஸ் இளைஞர் நலத்துறை உச்சி மாநாடும் நடைபெறுகிறது. நெடுஞ்சாலை மற்றும் பொதுப்பணித்துறைகளில் கடந்த 5 ஆண்டுகால ஆட்சியின் ஒப்பந்த விவரங்கள் குறித்த வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்று இத்துறைக்கான அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா சட்டப்பேரவையில் இன்று தெரிவித்துள்ளார். சாகர்மாலா திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் நிதி உதவியுடன் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தம் மற்றும் மண்டபத்தில் மிதக்கும் தோணித்துறைகள் அமைக்கப்பட்டு வருவதாக கொள்கை விளக்க குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அக்னி தீர்த்தம், பாம்பன் மற்றும் மண்டபம் பகுதிகளிலும் ராமேஸ்வரம் தீவை சுற்றியுள்ள பகுதிகளில் படகு சேவைகளை செயல்படுத்த அரசு முன்வந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயணிகள் படகுகளை பயன்படுத்துவதற்கு இணையவழி பயணச்சீட்டு, QR குறியீடு சரிபார்ப்பு மூலம் இத்துறையின் வருவாய் மேம்படுத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசு கலை பண்பாட்டுத்துறை சார்பில் 5 முதல் 16 வயது வரையிலான மாணாக்கருக்கு கலைப்போட்டிகள் வரும் 22ஆம் தேதி ஆற்காடு அரசினர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெறவுள்ளதாக ஆட்சித்தலைவர்

தலைவர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டத்தில் போதைப் பொருட்கள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியை ஆட்சித்தலைவர் திருமதி லீலா அலெக்ஸ் இன்று துவக்கி வைத்தார். 100க்கும் மேற்பட்ட பள்ளி மாணாக்கர் இதில் பங்கேற்று விழிப்புணர்வு உறுதிமொழியையும் ஏற்றுக்கொண்டனர். கல்லேவில் இந்தியாவிற்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4ஆம் நாளான இன்று இந்தியா தனது 2வது இன்னிங்ஸில் சற்று முன் 4 விக்கெட் இழப்பிற்கு 112 ரன் எடுத்திருந்தது. முதல் இன்னிங்ஸ் ஸ்கோர் இந்தியா 462, இலங்கை 284. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 1 மணிக்கு.

விரும்பத்தகுந்த கண்ணோட்டம் என்னும் நாகரீகத்தை விரும்பும் சான்றோர்கள் பழகியவர் நஞ்சை பெய்வதை கண்டாலும் அதை உண்டு அமைவார்கள்.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
2: வாங்கம்மா வாங்க. பழைய லேப்டாப்பு, மொபைல் போனு, வேலை செய்யாத ஹெட்போனு, சார்ஜரு, கீபோர்டு, இப்படி எந்த உபயோகத்துல இல்லாத பொருள் வச்சிருந்தாலும் எங்க கிட்ட கொடுத்து பணமா வாங்கிக்கங்க. வாங்கம்மா வாங்க. பழைய எலக்ட்ரானிக் பொருளுக்கு பேர்ச்சம்பழம்.
3: இப்படின்னு யாரு கேட்டு வந்தாலும் மற்ற பொருட்களை கொடுக்கலாம். ஆனால் நாம பயன்படுத்தாம வச்சிருக்கிற மொபைல் போன், ஹெட்போன், பழைய லேப்டாப், ரிமோட்டு, கீபோர்டு, இந்த மாதிரியான மின்னணு பொருட்கள், எலக்ட்ரானிக் பொருட்களை கொடுக்க கூடாது.
2: சரிப்பா, உபயோகமே படாத எலக்ட்ரானிக் பொருளை வச்சுக்கிட்டு இப்ப நான் என்ன பண்ண போறேன்? அதை தூக்கி குப்பையில தான் போடணும்.
3: பழைய மொபைல் போன், சார்ஜர், லேப்டாப் போன்ற மின்னணு பொருட்களை சாதாரண வீட்டு குப்பைகளோடு சேர்த்து தூக்கி எறிய வேண்டாம். இவையெல்லாம் நம்முடைய வீட்டில் இருக்கும் பொழுது பழைய பொருட்கள். ஆனால் வீட்டை விட்டு அவற்றை வெளியே அனுப்பும் பொழுது இவை எல்லாம் மின்னணு கழிவுகளாக மாற்றம் அடைகிறது. இ வேஸ்ட் சொல்லுவாங்க. உலக அளவில் ஒவ்வொரு வருஷமும் கோடிக்கணக்கான டன் மின்னணு கழிவுகள் சேருது. இதுல வெறும் 20% குறைவான கழிவுகள் மட்டுமே முறையாக மறுசுழற்சி செய்யப்படுகிறது. மீதி இருக்கக்கூடிய கழிவுகள் சாதாரண குப்பையோடு குப்பையாக வீசப்படுது. இதனால ஏற்படுற சீர்கேடு என்னென்னு தெரியுமா? முதல்ல நில மாசுபாடு. நாம யூஸ் பண்ற போன்ல கூடவே இருக்கக்கூடிய பேட்டரியில ஈயம், பாதரசம், காட்மியம் போன்ற பயங்கர நச்சு மூலங்கள் இருக்கு. இத குப்பையில போடும் போது இந்த நச்சுக்கள் மண்ணுல கலக்குது. மண்ணின் வளத்தை முற்றிலுமா அடிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. எதிர்கால தலைமுறைக்கு நாம விட்டுட்டு போறது இந்த இயற்கை வளங்கள் தான். இத வச்சுதான் அவங்களுக்கான உணவு இருக்கு. எதிர்காலத்துல மழை இருக்கலாம், மண்ணும் இருக்கும், விதையும் இருக்கும். ஆனா அந்த விதை முளைக்கிறதுக்கான சூழ்நிலை மட்டும் இருக்காது. இரண்டாவதா நீர் மாசுபாடு. மழை காலத்துல இந்த மின்னணு கழிவுகள் மீது மழை நீர் படும் போது அந்த நச்சுக்கள் நிலத்தடி நீரில் கலந்துருது. நாம குடிக்கிற நீர்லயும் சரி, விவசாயிகள் பயன்படுத்தக்கூடிய நீரிலும் சரி, இந்த விஷம் கலப்பது எவ்வளவு பெரிய ஆபத்து. இந்த பூமி அன்னை நமக்கு வழங்குகிற தாய்ப்பால் தான் இந்த தண்ணீர். மூன்றாவதா காற்று மாசுபாடு. சில இடங்கள்ல இந்த எலக்ட்ரானிக் கழிவுகள் பிளாஸ்டிக்கோட சேர்ந்து எரிக்கிறாங்க. அப்போ வெளிவரக்கூடிய டயாக்சின் போன்ற நச்சு வாயுக்கள் காற்றை மாசுபடுத்துவதோடு மனிதர்களுக்கு புற்றுநோய், சுவாச கோளாறுகளை கூடவே ஏற்படுத்துது. நாம எதிர்கால பிள்ளைகளுக்கு அன்பையும் சந்தோஷத்தையும் நாம கொடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறோம். ஆனா கூடவே இந்த மாதிரியான நோய்களை கொடுத்துட்டு போக கூடாது. நாம தூக்கி எறிகிற ஒரு சின்ன பழுதான ஒரு ஹெட்போன் அல்லது செல்போன் மனித உடலுக்குள்ள பெரிய அளவுக்கு பாதிப்பையும் விஷத்தையும் வந்து சேர்க்குது.

0: இயற்கையை நாம அழித்தால் இயற்கை நம்மை வாழ விடுமா? தொழில்நுட்ப வளர்ச்சி அவசியம்தான், ஆனால் அது சுற்றுச்சூழலை அழித்து வரக்கூடாது. சரி, இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சில விஷயங்கள் தான். பழைய பொருட்களை உடனே தூக்கி எறியாம பழுது பார்த்து முடிஞ்ச வரைக்கும் பயன்படுத்தலாம். ரெண்டாவதா, வேலை செய்யும் நிலையில் இருக்கும் பழைய சாதனங்களை தேவையானவர்களுக்கு தானமா வழங்கலாம். அப்படியும் பழுதான மின்னணு கழிவுகளை சாதாரண குப்பையில் போடாம அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மின்னணு கழிவு சேகரிப்பு மையங்கள்ல இ-வேஸ்ட் கலெக்ஷன் சென்டர்ஸ் ஒப்படைக்கலாம். பழைய மொபைலை மற்றவரிடம் கொடுப்பதற்கு முன் உங்கள் தனிப்பட்ட தகவல்களை நீக்குங்கள். புகைப்படம், தொடர்பு எண்கள், கடவுச்சொற்கள், தனிப்பட்ட கோப்புகள். மொபைல் பழையதாகிவிட்டது என்பதற்காக அதில் இருக்கும் உங்கள் தகவல் பழையதாகிவிடாது. நமது ஒரு சிறிய விழிப்புணர்வு இந்த பூமியை பெரிய பேராபத்தில் இருந்து காப்பாற்றும். மின்னணு கழிவை குறைப்போம். நமது மண்ணையும் நீரையும் மனித குலத்தையும் காப்போம்.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?

0: நேயர்களே, அடுத்தடுத்து நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.1 வர இருக்கிற நிகழ்ச்சிகள் பற்றிய நினைவூட்டலை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு மணிக்கு காவிய கானங்களின் நினைவுப்போடு வர காத்திருக்கிறது மதுரை கீதம். 1:45 மாநில செய்திகள், 2:15 வேளாண் அரங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் கால்நடைகளில் நோய் மேலாண்மை குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சேலம் சந்தியூர் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் பி கோகிலா அவர்கள். பிற்பகல் 2:30 மண்ணின் மனம், ஏ பன்னீர்செல்வம் குழுவினர் வழங்கும் கதை பாட்டு. 3:00 இசைத்தூரல். 4:00 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் வண்ணக்கோலங்கள். 5:00 பொன்மாலை. 6:00 ஆரவாரம். 6:15 உணவே மருந்து வழங்குகிறார் உணவு மற்றும் ஊட்டச்சத்துத்துறை உதவி பேராசிரியர் வி ராஜலட்சுமி அவர்கள். இரவு 7:00 இலக்கிய பேழை, இதில் நினைவுகளை தாங்கிய தெருக்கள் உரை வழங்குகிறார் இ யோகராஜ் அவர்கள். தொடர்ந்து காதலின் சுவடுகள் சொல்கிறார் முனைவர் சு மகேஸ்வரி அவர்கள். 7:25 விதை பண்ணை நேர்முகத்தில் பங்கேற்கிறார் அரியலூர் திருமானூர் டி ராஜேந்திரன் அவர்கள் உழவர் உலகத்தில். 8:05 இரவு இசை இனிமை. 9:15 இனிய ராகம். 10:00 ஞாபகம் வருதே. வர இருக்கும் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்க இணைந்திருங்கள் உறவுகளை எஃப்எம் ரெயின்போ 102.1.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: 12 மணி 10 நிமிடம். உச்சி பொழுதின் உற்சாகம் கூட்ட திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம இனி கேட்டு ரசிக்கலாம் மங்கையர் உலகம். கொட்டூர் அருவியில குளிக்கிறதும் சிலு சிலுன்னு அந்த அருவி சாரல்ல நனையிறதும் நிறைய பேருக்கு பிடிச்சமான விஷயம் தானே. அதெல்லாம் ஒரு நல்ல அனுபவமா கூட அமைஞ்சிருக்குங்க. நீங்க அப்படி அருவியில நனைந்த அனுபவம் குறித்த உங்களோட கருத்துக்களை இன்னைக்கு நாங்க கேட்க இருக்கிறோம் தோழிகளே. சுழி 431 அப்படிங்கிற திருச்சியின் இணைப்பு என்னோட 240-102-1 மற்றும் 240-106-102-1 இந்த எண் வழியா வாங்க, உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. உங்கள் அனைவரையும் வாழ்த்துக்களோடு வரவேற்று மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில் உங்களோடு அதிபதி.
1: சிலு சிலுவென குளிர் அடிக்குது, அடிக்குது சிறு அரும்புகள் மடல் வெடிக்குது, வெடிக்குது மனம் விட்டு மனம் வந்து மரங்கொத்தி பறவைகள் மனம்.

0: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
1: பன்னிரண்டு மணி பதினாறு நிமிடம். எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்களை நாம கேட்டுக்கிட்டு இருக்கோம். மங்கையர் உலகம் நிகழ்ச்சி. இன்னைக்கு மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில தோழிகளை நீங்களும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில பங்கேற்கலாம். 4-3-1 அப்படிங்கிற திருச்சியின் இணைப்பு என்னோட 240-102-1 இந்த எண்ல அறிமுக தோழிகளை நீங்க பங்கேற்கலாம். 246-102-1 இந்த எண்ல அறிமுகமான தோழிகளை நீங்க வரலாம். இனிப்புல அறிவியல் நினைந்த அனுபவம் அப்படிங்கிற கருத்தை யாரு பகிர்வதற்காக காத்திருக்காங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
2: அன்பு தோழன் அதிபதி அவர்களுக்கு இனிய நண்பகல் வணக்கம்.
1: வணக்கங்க.
2: தஞ்சாவூர் அப்தகம் படுதனகோட பத்மாவதி பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கிறோம். சொல்லுங்க பத்மாவதி, நீங்க வந்து இந்த அறிவியல் நினைந்த அனுபவம்.
2: நாங்க திருப்பதிக்கு பேர்க்கும் போது அந்த பாப்ப விநாசம் அறிவி இருக்கும்.

0: இருக்கா?
1: இருக்கு.
0: நீங்க தான் சொல்லணும், நாங்க இருக்கா அப்படின்னு கேட்டா நான் போயிருந்தா தானே தெரியும்.
1: சரிங்க.
0: வேற இங்க நம்ம அக்கம் பக்கத்துல, நீங்க தஞ்சாவூர்ல இருந்து பேசுறீங்க, இந்த பக்கத்துல ஏதாவது திடீர்னு ஒரு அருவி, ஒரு காட்டு அருவி, அந்த மாதிரி எல்லாம்
1: எனக்கு தெரிஞ்சு எதுவும் இல்ல. புதாத்துல தண்ணி வரும்போது அங்க போய் ஆத்து அதெல்லாம் இருக்கு.
0: ஆனா அதெல்லாம் அருவியில குளிச்ச மாதிரி வராது இல்ல, ஆத்துல குளிச்சா
1: அது கண்டிப்பா. அந்த மேல இருந்து இயற்கையா அந்த மூலிகை கலந்த தண்ணி எல்லாம் மேல விழும்போது அங்க குளிச்சாலே ஒரு புண்ணியம்னு ஒண்ணு சொல்லுவாங்க திருப்பதி தேவசம் மலையில. அதாவது அந்த இயற்கை தண்ணி விழும்போது அவ்வளவு தொப்பு தப்புன்னு தலையில விழும்போது அப்படியே கலந்தல பெரிய கல்ல தூக்கி போட்ட உணர்வு இருந்துச்சு. அதுக்கப்புறமா போக போக அப்படியே குளிர்ந்து போய் ரொம்ப சந்தோஷமா அந்த அருமையா இருந்துச்சு. போயிட்டு வந்து 23 வருஷத்துக்கு மேல ஆச்சு. ஆனா நீங்க கேட்டது இப்ப நேரம்தான் போயிட்டு வந்த மாதிரி ஒரு உணர்வு வந்துச்சு.
0: நிச்சயமாங்க, மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில தோழிகள்கிட்ட எல்லாமே இந்த அனுபவத்தை கருத்துக்களை கேட்கறதுக்கு காரணம் என்னன்னா, உங்களுடைய நீண்ட கால நினைவுகளை வெளிப்படுத்துறது தான் அதோட நோக்கமாவே இருக்கும் பெரும்பாலும். அது மாதிரி இப்ப நீங்க அருவி மாதிரி வந்து தொடங்கி வச்சுட்டு போயிருக்கிறீங்க, அருவி மாதிரி உங்களுடைய கருத்தையும் கொட்டிட்டு போயிருக்கிறீங்க. அடுத்தடுத்து நம்ம தோழிகள் வந்து என்னெல்லாம் பகிர்றாங்க அப்படின்னு பாக்கலாம், கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.1 இது மங்கையர் உலகம்.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: கடந்து போகும். சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
1: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மங்கையர் உலகம். மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில அடுத்ததா நம்ம கூட பேசுறதுக்காக யார் இணைப்பில் இருக்காங்க கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யாருங்க?
1: நான் கீழகல் கண்டார்கோட்டையில இருந்து பிரபா சுப்ரமணியன்.
0: பிரபா சுப்ரமணியன் சொல்லுங்க.
1: 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து ஒகேனக்கல் போகும்போது அப்ப லைஃப் ஜாக்கெட் எல்லாம் கிடையாது. அப்ப வந்து ஒரு பயம் தெரியல, அந்த வயசு அப்படி ஒரு 20 வயசுல போனது.
0: சரிங்க.
1: அந்த பயமே தெரியல எனக்கு. ஆனா இப்ப என்னால ஒகேனக்கல் பரிசல் எல்லாம் போக முடியுமானா கொஞ்சம் பயம், ஒரு பயம் வந்துருக்கும் இருக்கு அந்த மாதிரி போறதுக்கு. அங்க அருவியில குளிச்சுட்டு அங்கேயே ஃபால்ஸ்ல விழுது, அது ஓரமா கொஞ்சம் நமக்கு ஆழம் கம்மியா இருக்கிற இடத்துல அவங்க நிறுத்திடுவாங்க பரிசல்.
0: அப்ப இதுதான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். அருவியில நனைஞ்சத அனுபவம்னு கேட்டோம் இல்லையா, அப்ப நீங்க சொல்றதுதான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஓரமா
1: ஒரு ஓரமா அவங்களே நிறுத்துறாங்க, இந்த இடத்துல கொஞ்சம் ஆழம் கம்மியா இருக்கு, நீங்க இந்த இடத்துல வந்து நனைஞ்சிக்கலாம், தண்ணியில அருவியில வர தண்ணியில.
0: அங்க வழி நடத்துறதுக்கு ஆட்கள் இருக்காங்க?
1: இருக்காங்க சார். அந்த பரிசல் ஓட்டுறவங்க அவங்களுக்கு நல்லா தெரியுது, எங்க ஆழம் இருக்கும், எங்க ஆழம் கம்மியா இருக்கும், கொஞ்சம் நல்லா நம்மள புடிச்சுக்கோங்க, அந்த பரிசல் போகும்போது இந்த இடத்துல நம்ம புடிச்சுக்கோங்க அப்படின்னா நம்மள வந்து இது பண்றாங்க. கீழே கை தண்ணியில கைய வைக்காதீங்க, இது ரொம்ப ஆழமா இருக்கும், கைய வைக்காதீங்க அப்படின்னு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த மேல அந்த ஒகேனக்கல் ஃபால்ஸ் மேல இருந்து குட்டி குட்டி பிள்ளைங்க வந்து அவங்களும் இருக்கிறவங்க, அது ரொம்ப பழக்கமா இருக்கும் அவங்களுக்கு. அந்த அருவி விழுறதுக்கு கொஞ்சம் தள்ளி வந்து விழுந்துருவாங்க. நம்ம பரிசல்ல போறவங்களுக்கு
0: பயமா இருக்கும்,
1: அவங்க வந்து பைசா கேட்பாங்க. இருந்தாலும் கூட அது அவ்வளவு அழகு, அவங்களோட தைரியம் எல்லாம் நம்மளால நினைச்சே பார்க்க முடியாது. இன்னைக்கு

0: இருக்கிற மொபைல் எல்லாம் அன்னைக்கு இல்லையேன்னு இப்ப தோணுது. இப்ப நீங்க கேட்டோடனே எனக்கு அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு, நம்ம என்னெல்லாம் செஞ்சோம் அப்படிங்கிறது மைண்ட்.
1: இல்லன்னா எடுத்து ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கலாம், ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிக்கலாம்.
0: அவ்வளவு அழகா, அவர் ஒரு 10 வயசு பையன், அவ்வளவு தூரத்துல இருந்து அந்த தண்ணிக்குள்ள அழகா பரிசல் கிட்ட விழுந்து நம்ம பரிசல புடிச்சிட்டு, அக்கா நான் எவ்வளவு தூரத்துல இருந்து விழுந்திருக்கேன், நீங்க எப்படி ரசிச்சிருக்கீங்க பைசா, அது அது பைசாவெல்லாம் தாண்டி நம்ம கிட்ட ஒரு அறம் இருக்குல்ல.
1: சரிங்க, அது வந்துட்டு நீங்க அறிவியல நனைந்த அனுபவத்தை தாண்டி அறிவியல அடுத்தவங்க குதிச்ச அனுபவத்தை எல்லாம் பாத்துருக்கீங்க, அதெல்லாம் பகிர்ந்துக்கிறீங்க.
0: என்னால வந்து அந்த மகிழ்ச்சிய வந்து இன்ன வரைக்கும் அது ஒரு அளவில்லா மகிழ்ச்சி.
1: சரி, இப்ப நீங்களும் கூட திருச்சிக்குள்ள இருந்துதான் பேசுறீங்க, நம்ம திருச்சி பக்கத்துல இருக்கிற அறிவியல் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது பெயர் தெரியுமா?
0: வந்து நம்ம புளியஞ்சோலை போயிருக்கேன்.
1: புளியஞ்சோலை,
0: நம்ம போகும்போது ரொம்ப தண்ணி இல்ல, ஓரளவுக்கு தண்ணி இருந்துச்சு.
1: சரி சரி சரி,
0: அதிகமா இல்ல. புளியஞ்சோலை போயிருக்கேன், கொல்லிமலை போயிருக்கேன், நம்ம திருச்சி பக்கத்து உறையூர் பக்கமா போயிட்டு கொல்லிமலை அருவியில குளிச்சிருக்கேன்.
1: கொல்லிமலையில நிறைய அருவிகள்லாம் சொல்றாங்களே, என்னென்ன அருவிகள்லாம்?
0: அதுல எனக்கு சரியா ஞாபகம் இல்ல, ஆனா அதுவுமே போய் ரொம்ப நாள் ஆச்சு. அப்புறம் ஒரு 6 மாதங்களுக்கு முன்பு வந்து இது மூணார் காந்தலூர் போய் குளிச்சுட்டு வந்தது, அந்த அருவியில குளிச்சது.
1: நல்லது நல்லது. அது என்ன சொல்றது,
0: இது தண்ணியோட சில்னஸ் வந்து நம்மளால காலை வைக்க முடியல. அந்த அருவியில இருந்து தண்ணி விழுகிற இடத்துல காலை நம்ம பாதம் பட்டாவே நமக்கு ஊட்டியில இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல், பயங்கரமா சில்லுன்னு இருக்கு தண்ணி. ஆனா நனைஞ்சதுக்கு அப்புறம் அது தெரியுது
1: தெரியுது. சரி, அருவிக்கு போறதே நமக்கு அந்த அனுபவத்து அந்த அனுபவம் நமக்கு வேணும்ன்றது.
0: அந்த தண்ணியில இருக்கும்போது நம்ம வந்து அந்த சந்தோஷம், அந்த அந்த நிமிஷம் அந்த அருவியில இருக்கிற வரைக்கும் அது அது அந்த அருவிக்கே சொந்தமானது அந்த சந்தோஷம்.
1: நிச்சயமா நிச்சயமா, ரொம்ப சிறப்பா உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப அழகா தெளிவா பகிர்ந்துகிட்டீங்க பிரபா அவர்களே. தொடர்ந்து இணைந்திருங்கள் FM Rainbow 102.1 இல். இது மங்கையர் உலகம்.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: எத்தரும் கடந்து போகும். சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
1: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.

0: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இன்னைக்கு மங்கை உலகம் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த உங்களுக்கும் மனம் தளராம முயற்சி செஞ்ச உங்களுக்கும் பண்பலையின் சார்பில் வாழ்த்துக்களை பகிர்ந்து, அடுத்ததா 12:50 பாப் கார்னர் மடல் வெளி விருப்பு கானங்களோட 1 மணிக்கு மதுரை கீதமும் வர இருக்குங்கிற நினைவூட்டலோட நிகழ்ச்சியில பங்கேற்ற தோழிகளுக்கும் பங்கு பெற முயற்சித்த உங்களுக்கும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்துகிறோம். நம்ம நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நீங்க எங்களோட பகிர்ந்துக்கலாம். அதற்கான மின்னஞ்சல் முகவரி aartrichy@gmail.com. இணைந்திருங்கள் நேயர்களே, இனி நாம் கேட்கலாம் தமிழில் செய்திகள்.
3: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளில் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். வெளிநாட்டு நிதி பங்களிப்பு திருத்த மசோதா வெளிப்படைத் தன்மையை உறுதிப்படுத்தும் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். ஜாம்பியா நாட்டு அதிபராக ஹாக்கா இண்டே ஹீச்சி லேமா மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இந்தியாவில் வாக்காளர் அடையாள அட்டை மூலம் தேர்தல் நடைபெறுவது மிகவும் சிறந்தது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் பாராட்டியுள்ளார். கலையில் நடைபெறும் இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளில் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். புதுதில்லியில் பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர்கள் கூட்டத்தை அவர் இன்று தொடங்கி வைத்தார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த கூட்டத்தில் சுற்றுச்சூழல் தொடர்பான ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெறும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்த கூட்டத்தில் சுற்றுச்சூழல் அலுவலர்கள், கொள்கையாளர்கள், நிபுணர்கள் கலந்து கொண்டு சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்க உள்ளனர். பிரிக்ஸ் உச்சி மாநாடு புதுதில்லியில் அடுத்த மாதம் 12 தொடங்க இருக்கும் நிலையில் இந்த கூட்டம் முக்கியத்துவம் பெறுகிறது. வெளிநாட்டு நிதி பங்களிப்பு திருத்த மசோதா வெளிப்படைத் தன்மையை உறுதிப்படுத்தும் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அவர் அளித்துள்ள பேட்டியில், இந்த மசோதா தொடர்பாக எதிர்க்கட்சியினர் வதந்திகளை பரப்பி வருவதாக குறை கூறியுள்ளார். வெளிநாடுகளிலிருந்து நிதி வருவதை முறைப்படுத்த இந்த மசோதா வழிவகை செய்யும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போது இம்மசோதாவை கூட்டு நாடாளுமன்ற குழுவின் பரிசீலனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது வரவேற்கத்தக்கது என்றும் திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார். கேரள மாநிலம் விழிங்கம் துறைமுகத்தில் முழு அளவிலான ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி பணிகள் இன்று தொடங்கப்பட்டுள்ளது. கேரள முதலமைச்சர் திரு வி டி சதீஷன் ஏற்றுமதி செய்யப்பட்ட பெட்டகங்களுடன் கூடிய 2 கப்பல்களை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், இதுவரை சரக்கு மாற்று துறைமுகமாக செயல்பட்டு வந்த விழிஞ்சம் துறைமுகம் இன்று முதல் ஏற்றுமதி இறக்குமதியுடன் கூடிய துறைமுகமாக செயல்படுவதாக தெரிவித்தார். இந்திய ராணுவ தளபதி ஜெனரல் தீரத் சேட்டுக்கு நேபாள ராணுவத்தின் கௌரவ ஜெனரல் பட்டம் வழங்கப்பட்டுள்ளது. நேபாள தலைநகர் காட்மாண்டுவில்

0: நடைபெற்ற நிகழ்ச்சியில் அந்நாட்டு அதிபர் திரு ராம்சந்திர பவுடேல் அவருக்கு இப்பட்டத்தை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அந்நாட்டு துணை அதிபர் திரு ராம் சகாய பிரசாத், வெளியுறவு அமைச்சர் திரு ஷீஷர், அந்நாட்டிற்கான இந்திய தூதர் திரு நவீன் ஸ்ரீவத்சவா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். முன்னதாக நேபாளம் சென்ற ராணுவ தளபதி ஜெனரல் தீரத் சேட் அந்நாட்டு ராணுவ தளபதி ஜெனரல் சிக்தேலுடன் இரு நாட்டு ராணுவ ஒத்துழைப்பு குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், குஜராத் மாநிலங்களுக்கான பிஜேபி பொறுப்பாளர்களை அக்கட்சித் தலைவர் திரு நிதின் நபின் அறிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் திரு வினேத் தாவ்டேவும், பஞ்சாபில் டாக்டர் சதீஷ் பூனியாவும், குஜராத்தில் திரு தருண் சுக்கும் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். கர்நாடக அரசு பணியாளர் தேர்வாணைய முறைகேடு தொடர்பாக 21 இடங்களில் அமலாக்கத்துறை இன்று சோதனை மேற்கொண்டது. கால்நடைத்துறை அதிகாரிகள் பதவிக்கான தேர்வில் முறைகேடு நடைபெற்றதாக கூறி பதவி நீக்கம் செய்யப்பட்ட அரசு பணியாளர் தேர்வாணைய தலைவர் திரு சிவசங்கரப்பா, உறுப்பினர் திருமதி சாந்தா உள்ளிட்டோரின் இல்லங்களில் அமலாக்கப் பிரிவு சோதனை நடத்தியது. இந்த முறைகேடு தொடர்பாக கர்நாடகா மட்டுமல்லாமல் அகமதாபாத்தில் உள்ள தேர்வு முகமை அலுவலகங்களிலும் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. பஞ்சாபில் மனநலம் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருவதாக அம்மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. மனநல ஆலோசனை வழங்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திரு பல்பீர் சிங் தெரிவித்துள்ளார். கடந்த 7 மாதங்களில் 45 வயதுக்குட்பட்ட 709 பேர் மனநல பிரச்சினைகளால் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடி செமிக்கான் இந்தியா மாநாட்டை புதுதில்லியில் நாளை தொடங்கி வைக்கிறார். இந்த 3 நாள் மாநாட்டில் இந்தியா, ஜப்பான், சிங்கப்பூர், தென்கொரியா, மலேசியா, ஜெர்மனி உள்ளிட்ட 40 நாடுகளின் 50 பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர். இது தொடர்பாக புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை செயலர் திரு எஸ் கிருஷ்ணன், இந்த மாநாட்டில் ஜப்பான், தென்கொரியா, மலேசியா, சிங்கப்பூர், ஜெர்மனி, நெதர்லாந்து ஆகிய 6 நாடுகளின் சர்வதேச அரங்குகள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தின் திருப்பூர் மாவட்டத்தில் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மையம் சார்பில் பல்வேறு பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த பயிற்சிகள் மூலம் தங்களது வாழ்க்கை தரம் உயர்ந்துள்ளதாக பயனாளிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
2: வணக்கம், என்னுடைய பேர் சேகர். நான் வந்து திருப்பூர்லேருந்து வர்றேங்க. எனக்கு தொழில் முனைவோராகணும்னு விருப்பம் இருந்தது. நான் திருப்பூரில் வந்து கனரா பேங்க் மூலிமா, ஆர்சிடி மூலிமா திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுக்கறது நான் வந்து சோஷியல் மீடியா மூலிமா நான் கேள்விப்பட்டேன். இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இலவச திறன் மேம்பாட்டு பயிற்சிகள். உதாரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பயிற்சிக்கு உண்டான தேவையான பொருட்கள், ஜூட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இலவசமாக கொடுக்குறாங்க. இது முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க.
3: வணக்கம், நான் திருப்பூர்லேருந்து சின்னக்கரையிலேருந்து வரேன். ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருந்தேன். சோசியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராம் மூலிமா வந்துட்டு கனரா வங்கியோட ஆர்சிட்டின்ற ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக சொல்லித்தர ஒரு கோர்ஸ் பார்த்தேன், சனல் பை மேக்கிங் பண்ணுறது. அது பார்த்தீங்கன்னா அதில் நிறையா விதமான பொருட்கள் அதில் தைக்கலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பென்சில், பேனா, பவுச் எல்லாம் போன்ற காலேஜ் யூஸ் பண்ணுற மாதிரி அந்த பவுச் தைச்சோம். இங்கே உள்ளவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க்காக இருந்தவங்க, வீட்டில் சும்மா இருந்தவங்களாக தான் இங்கே வந்திருக்கிறாங்க. இது வந்து கனரா வங்கிக்கும் ஆர்சிட்டிக்கும் மிக்க நன்றி.
0: ஜாம்பியா நாட்டு அதிபராக ஹாக்காயண்டே ஹிச்சிலேமா மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அதிபர் தேர்தலில் அவர் 51% வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளதாக அந்நாட்டு தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. திரு ஹாக்காயண்டே ஹிச்சிலேமா 29,65,326 வாக்குகள் பெற்றதாகவும், எதிர்க்கட்சித் தலைவர் திரு பிரெயின் 18,56,217 வாக்குகள் பெற்றதாகவும் கூறப்பட்டுள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை வாக்கு எண்ணும் மையங்களில் நிகழ்ந்த வன்முறையை அடுத்து வாக்கு எண்ணும் பணி நிறுத்தி வைக்கப்பட்டது. பின்னர் பலத்த பாதுகாப்பிற்கு இடையே மீண்டும் வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது. இந்தியாவில் வாக்காளர் அடையாள அட்டை மூலம் தேர்தல் நடைபெறுவது மிகவும் சிறந்தது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் பாராட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமாருடன் தாம் ஆலோசனை மேற்கொண்டதாக குறிப்பிட்டார்.

0: உள்ளார். அப்போது அமெரிக்காவில் புகைப்பட அடையாள அட்டை இல்லாமல் தேர்தலை எவ்வாறு நடத்துவது என்று திரு ஞானேஷ்குமார் தம்மிடம் கேட்டதாக கூறியுள்ளார். இந்நிலையில் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் தேர்தல் சீர்திருத்த மசோதா நிறைவேற்றப்பட வேண்டியதன் அவசியத்தையும் திரு டொனால்டு டிரம்ப் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க தேர்தலில் அடையாள அட்டை உள்ளிட்ட ஆவணங்கள் கட்டாயமாக்க இந்த மசோதா வழிவகை செய்கிறது. இந்தியாவில் நடைபெற்ற பொதுத் தேர்தலில் 64 கோடியே 20 லட்சம் வாக்காளர்கள் புகைப்பட அடையாள அட்டையை பயன்படுத்தி வாக்களித்ததையும் அமெரிக்க அதிபர் சுட்டிக்காட்டியுள்ளார். இஸ்ரேலின் காசா பகுதியில் அமைதியை மேற்கொள்ள அமெரிக்கா உறுதிபூண்டிருப்பதாக அந்நாடு கூறியுள்ளது. இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகுவுடன் ஆலோசனை மேற்கொண்ட அமெரிக்க சிறப்பு பிரதிநிதி திரு ஜாரட் குஷ்னர் இஸ்ரேலின் பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று கூறினார். காசா பகுதியில் சண்டை நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்கா ஒத்துழைப்பு அளிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். ஜார்க்கண்டில் தொடர் கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. ராஞ்சி, ஜாம்ஷேத்பூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கனமழை காரணமாக தாழ்வான இடங்களில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இதனிடையே மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கலேயில் நடைபெறும் இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4வது நாளான இன்று உணவு இடைவேளை வரை இந்தியா தனது 2வது இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 116 ரன் எடுத்துள்ளது. இந்தியா தற்போது 294 ரன் முன்னிலையில் உள்ளது. முதல் இன்னிங்ஸில் இந்தியா 462 ரன்னும் இலங்கை 284 ரன்னும் எடுத்துள்ளன. உலக பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் லக்ஷ்யசென் இன்று ஆஸ்திரியாவின் கொலின்ஸ் வேலண்டைனை எதிர்கொள்கிறார். தில்லியில் நடைபெறும் இப்போட்டி மாலை மணி 6:30 தொடங்குகிறது. மகளிர் இரட்டையர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ட்ரெஸா ஜாலி காயத்ரி கோபிசந்த் இணை இன்று அமெரிக்காவின் லாரன் ஆலிசன் இணையை எதிர்கொள்கிறது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று கஜகஸ்தானை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் நடைபெற உள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளில் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். வெளிநாட்டு நிதி பங்களிப்பு திருத்த மசோதா வெளிப்படைத்தன்மையை உறுதிப்படுத்தும் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். ஜாம்பியா நாட்டு அதிபராக ஹாக்கா இண்டே ஹிச்சிலேமா மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இந்தியாவில் வாக்காளர் அடையாள அட்டை மூலம் தேர்தல் நடைபெறுவது மிகவும் சிறந்தது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் பாராட்டியுள்ளார். கலேயில் நடைபெறும் இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50. நேயர்கள் இணைந்திருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: ஆகாஷ்வாணி டிஜி எஃப்எம் 102.1. மொழிகளை கடந்த இசை அனுபவம்.

0: மொழிகளை கடந்த இசை அனுபவமாய் வந்தது பாப்கார்னா.
1: நேரம் 1 மணி. இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் புனிதராஜ். பிரதமர் திரு நரேந்திர மோடி 5வது செமிகான் இந்திய மாநாட்டை அடுத்த மாதம் 17ஆம் தேதி புதுடெல்லியில் தொடங்கி வைக்கிறார். இதன் ஒரு பகுதியாக அமெரிக்கா, ஜப்பான், தென்கொரியா, சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகளின் தலைமை செயல் அதிகாரிகளுடனான வட்டமேஜை மாநாட்டிலும் பிரதமர் பங்கேற்கிறார். 3 நாட்கள் நடைபெறும் இம்மாநாட்டில் செமிகண்டக்டர் துறையில் மகளிருக்கு அதிகாரம் அளித்தல், தலைமைத்துவம், வளர்ச்சி, மேம்பாடு கலந்துரையாடல் குறித்த அமர்வுகள் இடம்பெறுகின்றன. தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறைக்கு உதவி பொறியாளர், செயல் அலுவலர் பணியிடங்களுக்கு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் தெரிவு செய்யப்பட்ட 80 பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சென்னையில் இன்று வழங்கினார். இத்துறையின் கீழ் முதன்முறையாக கட்டுமான உதவி பொறியாளர் மற்றும் உதவி ஸ்தபதி பணியிடங்களுக்கு பணி நியமனம் செய்யப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலம் சாம்ராஜ்பேட்டை பகுதியில் துப்பாக்கிச்சூட்டில் உயிரிழந்த 3 தமிழர்களின் குடும்பங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று சிறப்பு கவனஈர்ப்பு தீர்மானத்தின் மீது பேசிய அவர், உயர்மட்ட விசாரணை நடத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதில் எந்தவித சமரசத்திற்கும் இடமளிக்காமல் மாநில அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று மாநில சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் டாக்டர் வி கே ராஜீவ் கூறியிருக்கிறார். கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டையில் ஹிந்துஸ்தான் ஆயில் நிறுவனம் மேம்பாட்டு கிணறுகள் அமைப்பதனால் ஏற்படும் சுற்றுச்சூழல் தாக்கம் குறித்த கவனஈர்ப்பு தீர்மானத்தில் பேசிய அமைச்சர், இத்திட்டத்தினால் சுற்றுச்சூழல், கடல்சார் உயிரினங்கள் மற்றும் மீன்வளம் ஆகியவற்றிற்கு ஏற்படக்கூடிய அனைத்து பாதிப்புகளையும் ஆய்வு செய்து மீனவர்கள் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும் என்றும் கூறினார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டமுகாம் நாளை நடைபெற இருப்பதால் பொதுமக்கள் தங்களது கோரிக்கைகள் தொடர்பாக மனு அளித்து பயன்பெறலாம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். கலேவில் இலங்கைக்கு எதிரான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4வது நாளான இன்று இந்தியா தனது 2வது இன்னிங்ஸில் சற்று முன் 5 விக்கெட் இழப்பிற்கு 120 ரன் எடுத்திருந்தது. முதல் இன்னிங்ஸ் ஸ்கோர் இந்தியா 462, இலங்கை 284. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மாநில செய்திகள் மணி 1:45.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: காலத்தால் அழியாத காவிய கானங்களின் கதம்பமாக நேயர்கள் கேட்கவிருப்பது மற்றொரு கீதம். நிகழ்ச்சியோட முதல் பாடலை கேட்டிருக்காங்க கோல்டன் குப்புசாமி, லதா, சந்துரு, விக்னேஷ், மோனிகா, அனுஷ்கா, சூர்யா இவர்களின் விருப்ப பாடல் வா ராஜா வா திரைப்படத்திலிருந்து எல்ஆர் ஈஸ்வரி பாடியது.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க

0: டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: மதுரை கீதம் நிகழ்ச்சியோட அடுத்த பாடல பொன்னாஞ்சல் திரைப்படத்தில் TM சவுந்தரராஜன் பி சுஷீலா இணைந்து பாடலை கேட்டிருக்காங்க. தெற்கு சாலக்காடு சங்கர், பிரசாந்த், மண்ணச்சநல்லூர்லேருந்து அமுல்ராஜ், ரமேஷ், கணேசன்.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

பிரபஞ்சங்களில் நீங்காத இனிமையான பாடல்களை கேட்டுட்ருக்கோம் மதுர கீதம் நிகழ்ச்சியில். அடுத்த பாடல் தெய்வத்தாய் திரைப்படத்தில் டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா குரல்களில் பாடல் கேட்டிருக்காங்க. மதுரையிலிருந்து மோதிலால், நந்தினி, பிரணிதா, மான்ஷா, குமரன், ஸ்ரீதேவி, சூர்யா, நாராயணன், வாசுகி, பார்கவி, மீரா, சீதாமணி, ரமேஷ் பாபு, மணிபாலா.

மனத்தால் அழியாத காவிய கானங்களின் கதவுமாக மதுரை கீதம் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். அடுத்த பாடல் கேட்கலாம், கண்ணன் என் காதலன் திரைப்படத்தில் டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடியது. பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க கூகூர் புகழேந்தி, முத்துலட்சுமி, சந்தோஷ்.

0: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
1: தட்ஸ் ரைட்.
2: நேயர்கள் இணைந்திருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 காலத்தால் அழியாத காவிய கானங்களின் கதமமாக மதுர கீதம் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். அடுத்த பாடலை கேட்டிருக்காங்க பெட்டவாய்த்தனையிலிருந்து நந்தகோபால். இவர் விரும்பி கேட்ட பாடல் நம் நாடு திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

நேயர் நெஞ்சங்களில் நீங்காத இனிமையான பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம் மதுர கீதம் நிகழ்ச்சியில். அடுத்த பாடல் சாந்தி நிலையம் திரைப்படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா பாடியது. பாடலை கேட்டிருக்காங்க வண்டியூர்லேருந்து சக்தி ஜனார்த்தனன், ஸ்ரீதேவி, குமரன், உபேந்திரன், அல்ரீத், பவஷ்யா.

0: நேர்களே, நமது ரெயின்போ பண்பலை 102.1 இன்று பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில கால்நடைகளில் நோய் மேலாண்மை குறித்து நேர்முகத்தில் பங்கேற்று பேச இருக்கிறாங்க. சேலம் சந்தியூர் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் பி கோகிலா அவர்கள். பிற்பகல் 2:30 மண்ணின் மனம் நிகழ்ச்சியில பன்னீர்செல்வம் குழுவினர் வழங்கும் கதைப்பாட்டு நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள். ஒரு மணி 30 நேர்கள் இணைந்திருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மதுர கீதம் நிகழ்ச்சியோடு.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் நினைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
4: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
5: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ரோபோட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல.
6: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் வெலிஸ் ஜேஎன்ஜி மெடிடெக் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ்ட் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
7: NIC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், வர்ணபுரி, சேலம். கான்டாக்ட் 9444007555.
8: ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அட்டோனமஸ், கவுன்சிலிங் கோட் 3830, மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அட்டோனமஸ், கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
0: மதுரங்கீதம் தரும் அடுத்த பாடல் கல்யாணிக்கு கல்யாணம் என்ற திரைப்படத்தில் TM சௌந்தரராஜன் பாடிய பாடல கேட்டிருக்காங்க. ராமேஸ்வரத்திலிருந்து ஷியாத் மெக்னா.

0: அன்பர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
2: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
3: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
4: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
3: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
4: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
3: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9th Cross தலைநகர் திருச்சி.
5: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
6: நேயர் நெஞ்சங்களில் நீங்காத இனிமையான பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். மதுர கீதம் நிகழ்ச்சியில பாரத விலாஸ் திரைப்படத்தில் TM சவுந்தரராஜன், MS விஸ்வநாதன், பி சுஷீலா, எல்ஆர் ஈஸ்வரி ஆகியோர் இணைந்து பாடிய பாடலை கேட்டிருக்காங்க. இளையான்குடியிலிருந்து இக்பால், ரித்திக், கத்தீஜா, அப்துல் மஷீத், ரிபாயா, முகமது ஹாசன், நூருல் பாத்திமா.

0: பஞ்சாப் சிங்கம் லாலா லஜபதி பகத்சிங் சிறந்த பொன்னாடு,
1: பகத்சிங் சிறந்த பொன்னாடு.
0: எங்கு பிறந்து எங்கு வளர்ந்தும் எல்லாம்

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: மதுர கீதம் நிகழ்ச்சியோட நிறைவு பாடலை கேட்டிருக்காங்க புலிவனத்திலிருந்து கேசவன், சுப்புலட்சுமி. இவர்கள் விரும்பி கேட்ட பாட மகாதேவி திரைப்படத்தில் ஏ எம் ராஜா, பி சுஷீலா பாடியது.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள். வாசிப்பவர் சுஜாதா கோபிநாதன். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் இந்து சமய அறநிலைத்துறையில் பல்வேறு பணியிடங்களுக்கு தெரிவு செய்யப்பட்ட 80 பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று வழங்கினார். கர்நாடக வனப்பகுதியில் 3 தமிழர்கள் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக உயர்மட்ட விசாரணைக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சாகர்மாலா திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் நிதியுதவியுடன் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தம் மற்றும் மண்டபத்தில் மிதக்கும் தோணித்துறைகள் அமைக்கப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் பரிசல் இயக்க 3வது நாளாக தடை நீடிக்கிறது. கல்லேவில் இலங்கைக்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறையில் உதவி பொறியாளர் செயல் அலுவலர் பணியிடங்களுக்கு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் தெரிவு செய்யப்பட்ட 80 பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சென்னையில் இன்று வழங்கினார். இத்துறையின் கீழ் முதல் முறையாக கட்டுமான உதவி பொறியாளர் மற்றும் உதவி ஸ்தபதி பணியிடங்களுக்கு பணி நியமனம் செய்யப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் இருக்கன்குடி மாரியம்மன் திருக்கோவிலில் 23 கோடியே 67 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பக்தர்களுக்கான அன்னதான கூடம், பூஜை பொருட்கள் விற்பனை நிலையம் உள்ளிட்ட கட்டிடங்களை முதலமைச்சர் காணொலி மூலம் இன்று திறந்து வைத்தார். கர்நாடக மாநிலம் சாம்ராஜ்பேட்டை பகுதியில் துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்த 3 தமிழர்களின் குடும்பங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது பேசிய அவர், உயர்மட்ட விசாரணை நடத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் கூறினார். கர்நாடக அரசு சார்பில் மாஜிஸ்ட்ரேட் அளவிலான விசாரணை நடைபெற்று வருவதாகவும், அந்த விசாரணைக்கு பின்னர் தமிழக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்றும் அமைச்சர் கூறினார். இந்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது பேசிய திமுக, அஇஅதிமுக, பாமக, காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், பிஜேபி உறுப்பினர்கள் இந்த சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணை நடத்தி உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 1 கோடி ரூபாய் வரை கர்நாடக அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று தமிழக அரசு வலியுறுத்த வேண்டும் என்றும் தெரிவித்தனர். அப்போது பேசிய மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார், துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்த 3 தமிழர்களின் குடும்பத்திற்கும் தலா 10 லட்சம் ரூபாய் தமிழக அரசின் சார்பில் வழங்குவதற்கு முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும், வனத்துறை அதிகாரிகளோடு கலந்து பேசி விரைவில் வழங்கப்படும் என்றும் கூறினார். தமிழ்நாட்டில் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதில் எந்தவித சமரசத்திற்கும் இடமளிக்காமல் மாநில அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று மாநில சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் டாக்டர் வி கே ராஜீவ் கூறியுள்ளார். கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டையில் இந்துஸ்தான் ஆயில் நிறுவனம் மேம்பாட்டு கிணறுகள் அமைப்பதால் ஏற்படும் சுற்றுச்சூழல் தாக்கம் குறித்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் பேரவையில் இன்று பேசிய அமைச்சர்,

0: இந்த திட்டத்தினால் சுற்றுச்சூழல், கடல்சார் உயிரினங்கள் மற்றும் மீன்வளம் ஆகியவற்றிற்கு ஏற்படக்கூடிய அனைத்து பாதிப்புகளையும் ஆய்வு செய்து மீனவர்கள் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும் என்று கூறினார்.
1: கடலூர் நகரிலிருந்து தென்கிழக்கே சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் ஹிந்துஸ்தான் ஆயில் கம்பெனி லிமிடெட் அமைந்துள்ளது. இருக்கிற 4 கிணறுல 3 கிணறுகளில் தற்காலிகமாக செயல்பாட்டில் இல்லை. 1 கிணறிலிருந்து மட்டும் உற்பத்தியாகும் எரிவாயு மற்றும் எண்ணெய் நாகப்பட்டினம் மாவட்டம் பிள்ளை பெருமாள் கல்லூரியில் அமைந்துள்ள ஹிந்துஸ்தான் ஆயில் கம்பெனி லிமிடெட் நிறுவனத்தின் எரிவாயு செயலாக்க நிலையத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. மீன்வளத்தை பாதிக்கக்கூடிய, சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய எந்த திட்டமாக இருந்தாலும் இந்த அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என்பதை இந்த வாயிலாக நான் கூறிக்கொள்கிறேன்.
0: நெடுஞ்சாலை பொதுப்பணித்துறைகளில் கடந்த 5 ஆண்டுகால ஆட்சியில் ஒப்பந்த விவரங்கள் குறித்த வெள்ளை அறிவிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்று மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் தமது துறைக்கான மானிய கோரிக்கை மீதான விவாதத்தின் போது இன்று பேசிய அவர், பொதுப்பணித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒப்பந்தங்கள் வெளிப்படையாக நடைபெற்று வருவதாக கூறினார். கடந்த ஆண்டை விட 20%லிருந்து 36% வரை ஒப்பந்தத்தில் மதிப்பீடுகள் குறைந்து வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். முன்னதாக பேரவையில் இன்று இளைஞர் நலன், விளையாட்டு மேம்பாடு, நெடுஞ்சாலைகள், சிறு துறைமுகங்கள், பொதுப்பணி ஆகிய துறைகளுக்கான மானிய கோரிக்கையை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தாக்கல் செய்தார். இதில் ஒருங்கிணைந்த சாலை உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்திற்கு 9,315 கோடியே 58 லட்சம் ரூபாயும் சென்னை எல்லை சாலை திட்டத்திற்கு 3,540 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். நகரப்பகுதிகளில் போக்குவரத்து மேம்பாட்டு திட்டத்தை செயல்படுத்த சுமார் 912 கோடி ரூபாயும் தமிழ்நாடு சாலை மேம்பாட்டு நிறுவனத்திற்கு 593 கோடி ரூபாயும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக அமைச்சர் கூறினார். சாகர்மாலா திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் நிதியுதவியுடன் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தம் மற்றும் மண்டபத்தில் மிதக்கும் தோணித்துறைகள் அமைக்கப்பட்டு வருவதாக கூறினார். மேலும் அக்னி தீர்த்தம், பாம்பன், மண்டபம் மற்றும் ராமேஸ்வரம் தீவை சுற்றியுள்ள பகுதிகளில் படகு சேவைகளை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். பயணிகள் படகுகளை பயன்படுத்துவதற்கு இணையவழி பயணச்சீட்டு, QR குறியீடு சரிபார்ப்பு மூலம் இத்துறையின் வருவாய் மேம்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். பள்ளி கல்வித்துறையில் 1,279 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 975 பணிகள் முடிக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தியறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடி 5வது செமிகான் இந்தியா மாநாட்டை அடுத்த மாதம் 17ஆம் தேதி புதுடெல்லியில் தொடங்கி வைக்கிறார். இதன் ஒரு பகுதியாக அமெரிக்கா, ஜப்பான், தென்கொரியா, சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகளின் தலைமை செயல் அதிகாரிகளுடன் வட்டமேஜை மாநாட்டிலும் பிரதமர் பங்கேற்கிறார். 3 நாட்கள் நடைபெறும் இம்மாநாட்டில் செமிகண்டக்டர் துறையில் மகளிருக்கு அதிகாரம் அளித்தல், தலைமைத்துவம், வளர்ச்சி மேம்பாடு, கலந்துரையாடல் குறித்த அமர்வுகள் இடம்பெறுகின்றன. 40 நாடுகளைச் சேர்ந்த 500 கண்காட்சியாளர்கள் மற்றும் 240 நிறுவனங்கள் இதில் பங்கேற்கின்றன. பிரிக்ஸ் சுற்றுச்சூழல் அமைச்சர்கள் கூட்டம் மத்திய வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தலைமையில் புதுடெல்லியில் இன்று நடைபெறுகிறது. உலகளாவிய சுற்றுச்சூழல் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் வகையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் உறுப்பு நாடுகளின் அமைச்சர்கள், கொள்கை வகுப்பாளர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். பிரிக்ஸ் இளையோர் உச்சி மாநாடு நாளையும் நாளை மறுநாளும் குஜராத் மாநிலம் காந்திநகரில் நடைபெறுகிறது. வரும் 22ஆம் தேதி விசாகப்பட்டினத்தில் பிரிக்ஸ் இளைஞர் நலத்துறை உச்சி மாநாடு நடைபெறுகிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கியதில் சிறப்பாக செயல்பட்டதற்கான மாநில அரசின் விருது கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளதற்கு ஆட்சித்தலைவர் திரு தினேஷ்குமார் மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளார். அரசின் திட்டங்கள் அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் சென்றடைய மாவட்ட நிர்வாகம் முனைப்புடன் செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார்.
1: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மூலமாக 23 கோடி மதிப்பிலான திட்டங்களும், இதர துறைகள் மூலமாக கிட்டத்தட்ட 12 கோடி மதிப்பிலான திட்டங்களும், 35 கோடி மதிப்பிலான திட்டங்கள் மாற்றுத்திறனாளிகளிடம் கொண்டு சென்று சேர்க்கப்பட்டுள்ளது. 100 மாற்றுத்திறனாளிகளுக்கு 1 கோடி மதிப்பிலான இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட ஸ்கூட்டர்கள் வழங்கப்பட்டுள்ளன. கிட்டத்தட்ட 242 மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டு படிப்படியாக அவர்களுக்கு இலவசமாக வீடு கட்டும் திட்டமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
0: காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட முகாம் நாளை நடைபெற உள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா கூறியுள்ளார். இதில் பொதுமக்கள் தங்களது கோரிக்கைகள் தொடர்பாக மனு அளித்து பயன்பெறலாம் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: ஒவ்வொரு மாதமும் 3வது புதன்கிழமையில் ஒரு நாள் வட்டாளவில் தங்கி அரசின் அனைத்து நலத்திட்டங்களும் சேவைகளும் தங்கு தடையின்றி மக்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என உத்தரவிடப்பட்டதன் பேரில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின்படி

0: நாளை காஞ்சிபுரம் வட்டம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. கோரிக்கை மனுக்கள் அளிக்க விரும்பும் பொதுமக்கள் காஞ்சிபுரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மாலை 5 மணி முதல் 6 மணி வரை மனுக்களை வழங்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரத்திலிருந்து பி ஆர் சிவக்குமார்.
1: ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று வினாடிக்கு 12,000 கனஅடியாக உள்ளது. 3வது நாளாக பரிசல் இயக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று வினாடிக்கு 12,350 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 82.7 அடியாக உயர்ந்துள்ளது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக 2,000 கனஅடி நீர் வெளியேற்றப்படுகிறது. நாகை மாவட்டத்தில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் அடுத்த மாதம் 4ஆம் தேதி தொடங்க உள்ளது. இதில் ஸ்பீட் ஸ்கேட்டிங், மல்லர்கம்பம் உள்ளிட்ட 45 வகையான விளையாட்டுப் போட்டிகள் இடம்பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் வரும் செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி மாவட்ட அளவில் தொடங்கப்பட உள்ளது. ஆர்வம் உள்ளவர்கள் வருகிற 31ஆம் தேதிக்குள் இணையதளத்தில் உரிய ஆவணங்களுடன் பதிவு செய்து பயன்பெறுமாறு நாகை மாவட்ட ஆட்சித்தலைவர் கே.ஜே. பிரவீன்குமார் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளார். வில்வித்தை, துப்பாக்கி சுடுதல், யோகா, மல்லர் கம்பம், ஸ்பீடு ஸ்கேட்டிங், நீர் விளையாட்டுக்கான காயின் மற்றும் கோயினிங் போன்ற புதிய விளையாட்டுகள் சேர்க்கப்பட்டு மொத்தம் 45 வகையான விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட உள்ளது. நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ்.
1: கல்லேவில் இலங்கைக்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. 4ஆம் நாளான இன்று இந்தியா தனது 2வது இன்னிங்ஸில் சற்று முன் 6 விக்கெட் இழப்பிற்கு 175 ரன் எடுத்திருந்தது. முதல் இன்னிங் ஸ்கோர் இந்தியா 462, இலங்கை 284. புதுடெல்லியில் நடைபெறும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் லக்ஷ்யா சென் ஆஸ்திரியாவின் காலின்ஸ் வேலண்டைனை இன்று எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் இந்து சமய அறநிலைத்துறையில் பல்வேறு பணியிடங்களுக்கு தெரிவு செய்யப்பட்ட 80 பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று வழங்கினார். கர்நாடக வனப்பகுதியில் 3 தமிழர்கள் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக உயர்மட்ட விசாரணைக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சாகர்மாலா திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் நிதியுதவியுடன் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தம் மற்றும் மண்டபத்தில் மிதக்கும் தோணித்துறைகள் அமைக்கப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் பரிசல் இயக்க 3வது நாளாக தடை நீடிக்கிறது. கல்லேவில் இலங்கைக்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: Agam will be honored with Arjuna Award Lifetime. Athletics coach Parveer Singh, boxing coach Chotelal Yadav, and shooting coach Nehanand Kumar Sawan will be presented with the Dronacharya Award. Meanwhile, Army Paralympic Node Pune will be awarded with the Rashtriya Khel Protsahan Puraskar. In the BWF Badminton World Championships, India's Unnati Hooda has advanced to the women's singles second round after defeating Myanmar's Thetar Thuzar in straight games at the Indira Gandhi Indoor Stadium in New Delhi. In a closely contested first game, the Indian shuttler edged past her opponent 22-20 when she stepped up the second game, winning it comfortably 21-16. She will face the 13 seed Michelle Lee of Canada in the round of 32. In men's cricket, India won 181 for 7 against Sri Lanka on the fourth day of the first test in Galle. When reports last came in, earlier Indian bowlers bowled out the hosts for 284 in their first innings. And now before we end the bulletin, the headlines once again. 12th BRICS Environment Ministers meeting held in New Delhi to foster consensus on environmental cooperation. BJP appoints new state in charges and co-in charges for Uttar Pradesh, Punjab and Gujarat. Enforcement Directorate conducts searches over Karnataka Public Service Commission paper leak scam. IMD predicts very heavy rainfall over Jharkhand, Bihar, Chhattisgarh, Odisha and Uttar Pradesh today. Government announces National Sports Awards 2025. Trisha Jolly and Pulila Gayatri Gopichand among 17 other sportspersons named for Arjuna Award. And with that, we end the midday news.
1: இரண்டு மணி 15 நிமிடம் நேயர்களே, நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு. இனி நாம் கேட்கலாம்
2: வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில். இன்று கால்நடைகளில் நோய் மேலாண்மை குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சேலம் சந்தியூர் வேளாண்மை அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் பி கோகிலா அவர்கள்.
3: கால்நடை பண்ணையாளர்களுக்கு வணக்கம். குறிப்பாக ஒரே ஒரு மரணமாக நமக்கு தொடர்ச்சியான வருமானம் கொடுப்பதற்கு ரொம்ப முக்கியமான காரணியாக இருப்பது ஒரு கறவை மாடா இருக்கலாம், இல்ல ஆடா இருக்கலாம், இல்ல கோழியா இருக்கலாம், பட்டியில ஆடு புட்டியில போனோம்னு வாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நமக்கு வருமானத்துக்கு உறுதுணையா இருக்கு. அதுல வந்து இந்த நோய் மேலாண்மை நம்ம சரியா செய்யும் பொழுது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நம்ம வெற்றிகரமா அந்த பண்ணைகளை நடத்துறதுக்கோ, இல்ல பண்ணை இல்லாம நம்ம தனியா ஒரு ரெண்டு ஆடு ஒரு ஆடு வச்சிருக்கிறோம் நம்ம தேவைக்கு கொடுத்துக்கலான்றப்பையும் நம்ம வந்து அதை சரியா கவனிச்சுக்கணும். அப்படி இருக்கும்பொழுதுதான் நம்ம நினைக்கிற நேரத்தில் அதை பணமாக்க முடியும். அதனால அது சம்பந்தமா என்னென்ன நோய்கள் வரும், என்ன காலத்தில் எப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதை தடுக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா, ஏதாவது ஊசி ஊசி போடலாமா, இல்லை வந்ததுக்கப்புறம் சிகிச்சை கொடுக்கறதுக்கு என்ன வழி இருக்கு அப்படின்ற தகவலை சொல்றதுக்கு நம்ம கூட சேலம் சந்தியூர் வேளாண் அறிவியல் நிலையத்தோட உதவி பேராசிரியர் டாக்டர் கோகிலா வந்து நம்ம கூட இருக்கிறாங்க. மேம் வணக்கம். மேம்
4: வணக்கம் சார்.
3: இப்போ பொதுவாக பார்த்தோம்னா கறவை மாடு வளர்ப்பு அப்படிங்கிறது இப்போ இருக்க சூழலில் எல்லாருமே செய்ய வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. எவ்வளோதான் இடம் வச்சிருந்தாலும் வேற என்ன பயிர் போட்டாலும் சரி, ஒரு மாடு இருக்கிறது நமக்கு ரொம்ப துணை மாதிரி தான். பாலுக்கு வந்து ஒரு ஓரளவுக்கு நிலையான விலை கிடைக்குது, அது அரசா இருக்கட்டும் இல்லை தனியார் நிறுவனங்களா இருக்கட்டும், நிறைய இடத்துல கொள்முதல் பண்ணிக்கிறாங்க, அந்தந்த ஊர் பக்கத்திலே வாங்கிக்கிறாங்க. இல்லை நாட்டு மாடு மாதிரிலாம் இருந்துச்சுன்னா பக்கத்துலேயே வந்து நீங்கள் ஊற்றலாம், 80 ரூபா 100 ரூபா வரைக்கும் போகுது நகரத்துலலாம். அப்படி இருக்கும்போது ஒரு மாடோ ரெண்டு மாடோ வச்சிருக்கிறது வந்து நம்ம இருக்கிற சூழலில் வேற ஏதாவது பயிர் வந்து மழை பெய்யாம இது மாதிரி ஆயிடுச்சுன்னா கூட நம்ம இதை வச்சு ஓரளவுக்கு செஞ்சுக்கலாம். அப்படிப்பட்ட சூழல்ல கறவை மாடு வளர்க்குறவங்க என்னென்ன விஷயத்துல கவனத்தோட இருக்கணும், என்னென்ன மாதிரி நோய் வரும், அதுக்கு என்ன வழி வந்து தடுக்கிறதுக்கு வழி இருக்கு, அதை கொஞ்சம் சொல்லிருங்க மேம்.
4: கறவை மாடுகளை பொறுத்த வரைக்கும் முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது வந்து மடிநோய்ங்க. மடிநோய் வந்து நுண்ணுயிரின்னு சொல்லக்கூடிய பாக்டீரியாவனால வரக்கூடியது. இது எப்படி வருது அப்படின்னா, கட்டுத்தரை இந்த மாட்டோட சுற்றுப்புறம் சுத்தமா இல்லாதப்போ பால் காம்பு வழியா கிருமிகள் உள்ள போயிட்டு அந்த பால் கறக்கிற திசுக்களை வந்து அழிச்சிரும். இதனால பால் கெட்டு போயிட்டு திரிஞ்சிரும். சில சமயம் நம்ம கவனிக்காம சிகிச்சை அளிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா பால் மடி கட்டி போயிட்டு திரும்ப பால் திரும்பாது, அது அடுத்த இதுக்கு தான் அந்த பால் காம்புல இருந்து உங்களுக்கு பால் கிடைக்கும். இதனால அதிகமா பொருளாதார இழப்பு ஏற்படுங்க. இதை எப்படி நம்ம தவிர்க்கலாம், முக்கியமா தடுக்கிறது தான் நம்ம நிறைய இதுல வழிமுறைகள் இருக்கு. எப்படி தடுக்கலாம் அப்படின்னா, மூன்று இதை நம்ம கடைபிடிக்கணுங்க. ஒன்று வந்து மாட்டோட சுகாதாரம், இரண்டாவது சுற்றுப்புறத்தோட சுகாதாரம், மூன்றாவது பால் கறக்கவங்களோட கைகளோட சுகாதாரம். அதாவது பால் கறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மாட்டை வந்து குளிக்க வைக்கணும், அல்லது மடியை வந்து சுத்தமான தண்ணீர் கொண்டு கழுவி அதுக்கப்புறமா பால் கறக்கணும். பால் கறக்கவங்களோட கைகள், முக்கியமா பால் கார வச்சு பால் கறக்க

0: போது மற்ற மாடுகள்ல இருந்து கைகள் மூலமா கிருமிகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதை குறைக்கிறதுக்கு கைகளையும் நம்ம பொட்டாசியம் பர்மாங்கனேட் அப்படின்னு சொல்லக்கூடிய கிருமி நாசினிகளை கொண்டு நம்ம கைகளை கழுவிக்கிட்டு பால் கறக்கலாம். மூன்றாவதாக சுற்றுப்புற சுகாதாரம். மாடு படுத்திருக்கிற கொட்டகை சிறுநீர் சாணம் தேங்காம ஈரம் இல்லாம பாத்துக்கணும். மாடுகள் வந்து பால் கறந்ததுக்கு அப்புறம் அந்த பால் கம்பு ஒரு 10 நிமிடத்து அளவுக்கு விரிந்திருக்கும். அந்த சமயங்கள்ல கிருமிகள் உள்ள போறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்கிறதுனால அந்த சமயங்கள்ல மாடுக்கு தீனி போட்டோம் அப்படின்னா மாடு வந்து நின்றுட்டு தீவனம் சாப்பிடும். இது மூலமாவும் வடிநோய் வரதுக்கான வாய்ப்பு குறைக்கலாம்.
1: அப்ப வந்து தீவனம் போடுறது நல்லது, பால் கறந்தோம்னா கொஞ்சம்
0: தீவனம் போது நல்லது. இந்த தரை வந்து முக்கியமா ப்ளீச்சிங் பவுடர் இந்த மாதிரி சுண்ணாம்பு பவுடர் போட்டு எப்பவுமே ஈரம் இல்லாம பாத்துக்கணுங்க.
1: மடிநோயை பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்னப்போ ரொம்ப முக்கியமான ஒரு நோயா தான் இருக்கு. நம்ம இப்படி எல்லாம் செய்யும்போது அதை தவிர்த்துறோம், இல்ல ஒரு சில சமயம் நம்ம கவனிக்காம விட்டோம் பாதிக்கப்படுது அப்படின்னா சரியான ட்ரீட்மெண்ட் எடுக்காத சூழல்ல அந்த மடி வந்து உங்களுக்கு முழுமையும் பழுதாகி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் நமக்கு வந்து அது பொருளாதார இழப்பை தான் கொடுக்கும். ஒரு சமயம் இதெல்லாம் மீறி நோய் வந்துருச்சு அப்படின்ற பட்சத்துல அதை சரி பண்றதுக்கு என்னென்ன வழி இருக்குங்க?
0: மடிநோய் வந்துருது அப்படின்னா உடனடியா கவனிச்சு சிகிச்சை அளிக்கணுங்க. அதாவது இப்ப நம்ம காலையில மாடு நல்லா பால் கறந்துட்டு இருக்கு, சாயந்தரம் பால் கறக்கும் போது மடி தொட்டா வீக்கமா இருக்கு, இல்ல மடிநோய் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டா உடனடியா சிகிச்சை அளிக்கணும். முக்கியமா அந்த மடியில இருக்கிற தேங்கியிருக்க பாலை வந்து அகற்றிடணுங்க. பால் உள்ள இருந்தது அப்படின்னா திரும்ப கிருமிகள் வந்து உள்ள வளர்ந்துகிட்டே இருக்கும். இதுக்கு வந்து நம்ம கால்நடை மருத்துவரை அணுகி ஆன்டிபயோட்டிக் மருந்துகளை கொண்டு சிகிச்சை அளிக்கலாம். நம்ம முதல் உதவியா என்ன பண்ணலாம் அப்படின்னா சோற்றுக்கற்றாழை, சுண்ணாம்பு, மஞ்சத்தூள் இந்த மாதிரியான பொருட்களை கொண்டு நம்ம 10 மாதிரி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா மடியோட வீக்கத்தை வந்து குறைக்குங்க.
1: இப்ப மடிநோயை பொறுத்த வரைக்கும் சொன்னீங்க, இதுக்கு அடுத்து வந்து இந்த கோமாரி வந்து அதே மாதிரி ரொம்ப முக்கியமான நோய். வருஷத்துல 2 வாட்டி ஊசி போடுறாங்க அரசாங்கத்தின் சார்பாகவே, ஆனா சில சமயம் வந்து நம்ம மாடு சினையா இருக்கு சொல்லி போடாமையும் விட்டுறோம். கோமாரி ஊசி போடுறது எந்த அளவுக்கு அவசியம், அதனால என்னென்ன பாதிப்பு வரும், எந்தெந்த மாதிரியான மாடுங்க வந்து கோமாரி ஊசி போட்டுக்கலாம்?
0: கோமாரி நோய்ங்கிறது வந்து ஒரு நச்சுயிரின்னு சொல்லக்கூடிய வைரஸ்னால ஏற்படக்கூடிய நோய். இது வந்து எல்லா விதமான கால்நடைகளையும் பாதிக்கும், முக்கியமா இரட்டை குளம்புள்ள கால்நடைகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நோய் வந்துச்சு அப்படின்னா வாய் மற்றும் கால் பகுதியில வந்து கொப்புளங்கள் உண்டாகி அதுக்கப்புறம் உடைந்து புண்ணா மாறி கால்நடைகளுக்கு மிகப்பெரிய பொருளாதார இழப்பை ஏற்படுத்தக்கூடிய நோய். காலில் கொப்புளங்கள் வர்றதுனால மாடுகள் நடக்க முடியாது, அதே மாதிரி வாயில புண்கள் இருக்கிறதுனால மாடுகள் வந்து தீவனம் எடுக்க முடியாம போகும். இதன் மூலமா மாடுகளுக்கு வந்து நீங்க தொடர்ந்து ஒரு 10-15 நாளைக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்க வேண்டிய நிலைமை உண்டாகும். இது வராம இருக்க என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா தடுப்பூசி போடணுங்க. இது வந்து நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் மூலமா வருடத்துக்கு 2 முறை இலவசமா தடுப்பூசி போட்டு இருக்காங்க, அதை கண்டிப்பா போடணுங்க. சில விவசாயிகள் வந்து தடுப்பூசி போடுறதுனால பால் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு போடாம இருக்காங்க, இல்ல மாடு சினையா இருக்குன்ற மாதிரி தடுப்பூசி போட பயப்படுறாங்க. இதுல வந்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. பால் கன்று ஈன்ற மாடுகள் வந்து கன்று ஈன்றதுக்கு அப்புறம் 15 நாள் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க தடுப்பூசி போடலாம். அதே மாதிரி சினை மாடுகளா இருந்தா கன்று போடுறதுக்கு ஒரு 15-20 நாள் இருந்தா மட்டும் போட வேணாம். மத்தபடி எல்லா வகையான சினை மாடுகளுக்கும் 3 மாதங்களுக்கும் மேற்பட்ட கன்றுகளுக்கும் தாராளமா தடுப்பூசி போடலாம்.
1: பொதுவா அப்புறம் இன்னொரு முக்கியமான பராமரிப்பு, இப்ப இந்த மழை காலம் இதெல்லாம் வரும்பொழுது அதுவும் கண்ணுக்குட்டிகள்னா இருக்குன்னா இந்த குடற்புழு நீக்கம் செய்யறது அவசியமானது, அது எந்த அளவுக்கு முக்கியமானது?
0: சில குடற்புழு நீக்கம் கன்றுகளுக்கு ரொம்ப மிக முக்கியமானது. அதாவது நம்ம சொல்லுவோம் இன்றைய கன்றே நாளைய பசு அப்படின்னு. கன்றுகளை வந்து நல்ல முறையில வளர்த்தோம்னாதான் நாளைக்கு மாடுகளை வந்து நல்ல பால் கொடுக்கக்கூடிய மாடுகளை நம்ம வந்து உருவாக்க முடியும். இப்ப குடற்புழுக்கள்னால என்ன பிரச்சனைகள் வருது அப்படின்னா அதுக்கு நம்ம கொடுக்கற எவ்வளவுதான் தீவனம் கொடுத்தாலும் சத்துக்களை எல்லாம் குடற்புழுக்கள் எடுத்துரும். அது இல்லாம ரத்த சோகை இந்த மாதிரியான பிரச்சனைகள் உண்டாகும். இப்ப குடற்புழு நீக்க மருந்து எப்பப்ப கொடுக்கணும் அப்படின்னா குடற்புழுக்கள் தாக்கம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் தான் கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்ல. குடற்புழுக்கள் வர்றதுக்கு முன்னாடி அதாவது கன்று பிறந்து முதல் குடற்புழு நீக்க மருந்து 15-20 நாட்கள்ல கொடுத்தரலாம். அடுத்தது 45 நாள்ல ஒரு மருந்து, அதுக்கப்புறம் 3 மாதங்கள்ல ஒரு மருந்து. கன்றுகள் பெருசாயிருச்சு அப்படின்னா 6 மாதத்துக்கு ஒரு முறை கொடுக்கலாம். இதை வந்து நம்ம தொடர்ந்து செய்யும் போது குடற்புழுக்களோட தாக்கத்துல இருந்து குறைக்கலாம்.
1: இது இல்லாம வேற இந்த நுண்ணுயிரிகளால கால்நடை பொறுத்தவரைக்கும் என்னென்ன நோய்கள் வரும், அது அறிகுறியை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது?
0: சார், நுண்ணுயிரிகளால ஏற்படக்கூடிய நோய்களை மிக முக்கியமானது பாத்தீங்கன்னா ஆந்த்ராக்ஸ் அல்லது அடைப்பா நோய் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நோயோட அறிகுறிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேய்ச்சலுக்கு போன கால்நடைகள் திரும்ப வந்தது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வயிறு புசம் ஏற்படும், உடனடியே இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த இறந்து போன கால்நடைகள் அல்லது பாதிக்கப்பட்ட கால்நடைகளோட ஆசன வாய், பிறப்புறுப்பு, மூக்கு இந்த மாதிரியான பகுதிகளிலிருந்து உறையாம கருஞ்சிவப்பு நிற ரத்தம் வந்து வெளியேறிட்டே இருக்கும். இதன் மூலமா நம்ம அடைப்பா நோய் தாக்குதலுக்கு உள்ளாகலாம் அப்படிங்கற நம்ம சந்தேகம் நமக்கு வரும்.
1: மாட்டுக்கு வந்தா இன்னொரு மாட்டுக்கு வருமா மேம்? இது
0: கண்டிப்பா வருங்க சார். இது எல்லாமே தொற்று நோய்கள் தான், அதனால நோய் பாதித்த கால்நடைகளை வந்து தனியா அப்புறப்படுத்தணும். ரத்த கசிவுலேருந்து வர கிருமிகள்னால மற்ற மாடுகளுக்கு பரவக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். கவனிக்க வேண்டியது இந்த மாதிரி அறிகுறிகள் ஏற்பட்ட உடனே இந்த மாடுகளை வந்து நம்ம பிரேத பரிசோதனை செய்யக்கூடாது அடைப்பான நோயினால பாதிக்க

0: மாடுகளை.
1: அது வந்து ஒரு சமயம் நம்ம கவனிக்காம விட்டோம்னா அந்த ஆந்த்ராக்ஸ் வந்து மனுஷங்களுக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு.
0: ஆமாங்க, இது வந்து மனிதர்களுக்கும் பரவக்கூடிய ஒரு தொற்று நோய்.
1: இப்ப அந்த மாதிரியான ஒரு அறிகுறியோட ஒரு மாடு இருக்குன்னா நம்ம கொஞ்சம் கவனத்தோடு அணுகிறது ரொம்ப அவசியம்.
0: கவனத்தோடு அணுகணும். நம்ம ரத்த மாதிரி
1: சமீபத்துல இது மாதிரியான ஆந்த்ராக்ஸ் எல்லாம் வருதுங்களா மேம்? இப்பயும் வருது,
0: குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டும் இருக்குதுங்க சார். இப்ப இருக்கிற காலநிலை மாற்றத்தினால வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குதுங்க.
1: சரிங்க, எந்தெந்த மாவட்டங்கள்ல இது வரைக்கும் இது ரிப்போர்ட் ஆயிருக்குங்க?
0: சேலம் மாவட்டத்தில் ஆத்தூர் தலைவாசல் பகுதிகளிலையும், நம்ம புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டங்கள்லாம் முன்ன ரிப்போர்ட் ஆயிருக்குதுங்க. இப்ப சமீப காலமா அதிக தாக்குதல் இல்லைங்க.
1: அடைப்பான் நோயை அடுத்து வேற என்னென்ன நோய்கள் இருக்கு மேம்? நுண்ணுயிரினால வரக்கூடிய நோய்கள், முக்கியமா அதிகமா பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய நோய்கள், இல்ல உயிரிழப்பு ஏற்படுத்தக்கூடிய நோய்கள் எல்லாம் என்னென்ன
0: இருக்குங்க? இது தவிர நுண்ணுயிரிகள் நோய்கள்னு பார்த்தோம்னா, நமக்கு சப்பை நோய் அப்படின்னு சொல்லக்கூடியது. நல்ல உடல் ஆரோக்கியத்தோட இருக்க மாடுகள்ல பின்கால் சப்பைகள்ல பாத்தீங்கன்னா நல்ல வீக்கம் இருக்கும். இது வந்து ஒரு கிளாஸ்டியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நுண் கிருமினால ஏற்படுது. இந்த நுண் கிருமி மாட்டோட வயிற்றுக்குள்ள போய் அதோட எண்ணிக்கையில பெருகி நோய் தாக்குதலை வந்து உண்டாக்குங்க. இது வராம இருக்கிறதுக்கு நம்ம நோய் காணும் பகுதிகளை மட்டும் மழை காலத்திற்கு முன்னதாக தடுப்பூசி போடணும்.
1: அதாவது குறிப்பா மழை வர்றதுக்கு முன்னாடி இதை போடணும். ஆனா இப்ப வந்து மழைக்காலம்னு சொல்ற மாதிரியான ஒரு சூழல் இல்ல, எப்ப மழை வரும் எப்ப வெயில் அடிக்கும் அப்படிங்கறதே தெரியல. அப்படி இருக்கும்போது இந்த நோய்களோட தாக்குதல் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்காங்க மேம்?
0: வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சார். நம்ம மழைக்காலம்ன்றது இப்ப வந்து இந்த பருவநிலை மாற்றத்தினால நம்மளால சரியா கணிக்க முடியாது. பொதுவாகவே அந்த ஜூலை ஆகஸ்ட் மாதங்கள்ல சப்பை நோய், ஆந்த்ராக்ஸ் மாதிரியான நோய்களுக்கு தடுப்பூசி போட்டுக்கொள்ளலாங்க.
1: ஆடுகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான தொற்று நோய்கள்லாம் என்னென்ன மேம் வரும்?
0: ஆடுகளை பொறுத்த வரைக்கும் நம்ம கோமாரி நோய் ஆடுகளை வருதுங்க. ஆனா நம்ம அதுக்கு தடுப்பூசி போடுறது பரிசீலனை இல்ல. ஆடுகளை வந்து அதிக அளவுல பாதிக்காது கோமாரி நோய் வந்தாலும். மிக முக்கியமா ஆடுகளை கவனிக்க வேண்டியது வந்து பிபிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்டுக்கொல்லி நோய் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து வெளியூர்ல இருந்து ஆடுகள் வாங்கிட்டு வராங்க விவசாயிகள் அப்படின்னா, அந்த ஆடுகளுக்கு வந்து அங்கிருந்தே தொற்று நோய் பரவி இந்த ஆடுகளுக்கும் மற்ற ஆடுகளை வந்து தாக்கக்கூடியது. இதோட அறிகுறிகள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, வாய்ப்பகுதியில வந்து உள்பகுதியில புண்கள் உண்டாகும். இதனால ஆடுகள் வந்து தீவனம் எடுக்க முடியாம சிரமப்படும். அது மட்டும் இல்லாம அதிகமான காய்ச்சல் இருக்கும், கண்கள்ல வந்து பூளை கட்டுதல்றது, சளி ஒழுகிய வண்ணம் இருக்கிறது, இந்த மாதிரியான அறிகுறிகளை வச்சு ஆட்டுக்கொலை நோயின்னு தெரிஞ்சுக்கலாம்.
1: அதே மாதிரி இந்த மாடுகள்ல இன்னொன்னு முக்கியமான பிரச்சனை இந்த கன்று வீச்சு நோய், புருசுலோசிஸ், அதனால வரக்கூடிய கன்று வீச்சு மாதிரியான சமயத்துல தாக்குதல் இருக்கும். இப்ப அது இருந்ததுன்னா எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, அதுக்கான சரியான சிகிச்சை முறைகள் என்ன, அதையும் கொஞ்சம் சொல்லிருக்கோம்.
0: புருசுலோசிஸ் அதாவது கன்று வீச்சு நோய் அதிகமா நம்ம மாடுகள்ல ஏற்படக்கூடிய காரணம், அதுக்கான கிருமி பாத்தீங்கன்னா புருசெல்லா அப்படிங்கிற ஒரு கிருமி. இந்த கிருமி வந்து அதோட தாய் செய்ய நஞ்சு கூடி இருக்கு இல்லைங்களா, அதை வந்து பாதிப்படை செய்து கன்று வீச்சை வந்து ஏற்படுத்துது. முக்கியமா மூன்றாவது பருவம், அதாவது மாடோட சினைக்காலம் ஒரு 9.5 மாசம் அப்படின்னா, 6 மாசத்திலிருந்து 9 மாசத்துக்குள்ள இடைவெளியில அந்த பருவத்துலதான் அதிகமா கன்று வீச்சை வந்து ஏற்படுத்தக்கூடியது. இது மட்டும் இல்லாம இது மற்ற மாடுகளுக்கும் பரவக்கூடியது. அதனால நம்ம கன்று வீச்சு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அந்த இறந்த கன்று, அதோட நெஞ்சு, ரத்தம், இந்த மாதிரியான மாதிரிகளை நம்ம சரியான முறையில அப்புறப்படுத்தணும். இதன் மூலமா நம்ம மற்ற மாடுகளுக்கு பரவதை தவிர்க்கலாம். அது மட்டும் இல்லாம தொடர்ச்சியா ஒரு பண்ணையில இந்த மாதிரியான கன்று வீச்சு நடக்குது அப்படின்னா, அந்த மாட்டோட பால் மற்றும் ரத்த மாதிரிகளை பரிசோதனைக்கு அனுப்பி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது நமக்கும் பால் மூலமா மனிதர்களுக்கும் பரவக்கூடிய ஒரு நோய், பாஸ்டரைசேஷன் சொல்லுவோம். அந்த மாதிரி பாலை வந்து நன்கு கொதிக்க வைத்து குந்தறது மூலமா இந்த கிருமிகளோட தாக்குதல் இருந்து நம்ம பாதுகாத்துக் கொள்ளலாம்.
1: பால் கறக்குற சமயத்துல இந்த பால் காய்ச்சல் சொல்லக்கூடிய நோயும் இந்த கரைமாடுகளை பொறுத்த வரைக்கும் பெரிய சமாளிக்கிறதுக்கு அவங்களுக்கு என்னென்ன வழிகள் இருக்கு விவசாயிகளுக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லிருங்க.
0: பால் காய்ச்சல் இல்லைனா பால் சுரப்பு காய்ச்சல் சொல்லக்கூடிய நோய் வந்து ஒரு வளர்சிதை மாற்ற குறைபாடு நோய் அப்படின்னு சொல்லுவோம். நிணநீர் வந்து சரியான அளவுல சுரக்காதனாலையும் ஏற்படக்கூடிய ஒரு நோய். இதோட அடிப்படை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பொதுவாகவே மாடுகளுக்கு வந்து கண்ணு ஈன்றதுக்கு அப்புறம் 1 லிட்டர் பால 2 கிராம் அளவுக்கு கால்சியம் வந்து வெளியில போயிடும். மாடுகள் வந்து சினைக்காலத்துல தேவையான அதுக்கு கிடைக்கிற கால்சியம் சத்து எல்லாத்தையும் அதோட தேவைக்கு போக மீதி வந்து அதோட எலும்புகள்ல சேமித்து வைத்திருக்கும். கன்று ஈன்றதுக்கு அப்புறம் உடனடியா அந்த எலும்புகள்ல இருந்து கால்சியம் சத்தை உறிஞ்சி ரத்தத்துக்கு கொடுக்க முடியாது. இதனாலதான் அந்த பால் சுரப்பு காய்ச்சல் ஏற்படுது. பாதிக்கப்பட்ட மாடுகள் எப்படி அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னா, கன்று என்ற மாடுகள் 48 மணி நேரத்துக்குள்ள மாடுகள் எழுந்து நடமாட முடியல, தீவனம் எடுக்கல, வயிறுப்பு இருக்கு, இந்த மாதிரியான அறிகுறிகளை வச்சு தெரிஞ்சுக்கலாம். முதல் நிலையில மாடுகள் வந்து தள்ளாடிட்டே இருக்கும், ரெண்டாவது நிலையில படுத்துரும், மூன்றாவது நிலையில நம்ம கால்சியம் வந்து கால்நடை மருத்துவரோட உதவியோட செலுத்தல அப்படின்னா மாடுகள் வந்து இறக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு.
1: இப்போ பொதுவாக இப்போ நீங்கள் நிறைய முக்கியமான நோய்கள் இந்த கறவை மாடுகளை பொறுத்த வரைக்கும் நிறைய சொன்னீங்க. இதில் வந்து விவசாயிகள் நினைவில் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்ன, எந்தெந்த விஷயங்களும் அவர் தொடர்ச்சியாக கடைபிடிக்கணும், எந்தெந்த சமயத்தில் மருத்துவரையோ இல்லை ஒரு காலநிலை மருத்துவத்தில் இருக்க ஒரு மருத்துவரை இது மாதிரி அணுகணும்,
0: விவசாயிகள் நினைவில் கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்கள்னா, கன்று பிறந்ததுல இருந்து முதல்ல குடற்

0: புல் நீக்கம் கன்றுகள் மற்றும் மாடுகளுக்கு அதோட உடல் எடை மற்றும் உற்பத்திக்கு தகுந்தாற் போல நம்ம சரியான தீவனம் கொடுக்கணும். இதன் மூலமாவே சில நோய்களை வந்து நம்ம வளர்சிதை மாற்று நோய்களை வந்து தவிர்க்க முடியும். அதுக்கு அடுத்தபடியா தொற்று நோய்களை வந்து தடுக்கிறதுக்காக அரசாங்கத்தால் பரிந்துரைக்கப்பட்ட தடுப்பூசிகளை சரியான காலத்துல செலுத்தணும். முக்கியமா கோமாரி நோய்க்கு தடுப்பூசி வருடம் இருமுறை போட்டுக்கொள்ள வேண்டும். இது தவிர குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் நோய் தொற்று நோய்கள் வருதுன்னா அதுக்கு தகுந்தாற் போல மழைக்காலத்துக்கு முன்னதான் தடுப்பூசி போட்டுக்கணும். மடிநோயை பொறுத்த வரைக்கும் முக்கியமா நம்மளோட பராமரிப்பு முறைகள்ல தான் மடிநோய் வராம தடுக்கிறதுக்கான வழிமுறைகள் அதிகமா இருக்கு. இதை நினைவில் கொண்டாலே போதுங்க.
1: சொன்ன விவசாயிகளுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கு, சந்தேகங்கள் இருக்குன்னா எப்படி உங்களை தொடர்பு கொள்ளலாங்க?
0: என்னுடைய அலைபேசி எண் 9940178451.
2: அலைபேசி எண் மீண்டும் ஒரு முறை
0: 9940178451.
3: அருமையான எருமை கன்றை அதிகமாக தாக்கி வரும் உருளையான புழுக்களை நாம் போக்குவோம்.
2: கால்நடைகள்ல நோய் மேலாண்மையை சிறப்பா கையாள முறையான தடுப்பூசிகள், கொட்டகை தூய்மை மற்றும் சரியான கால இடைவெளியில குடற்புழு நீக்கம் செய்தல், நோயுற்ற மாடுகளை தனிமைப்படுத்துதல் போன்ற அவசியமான தடுப்பு முறைகளை கையாண்டா எவ்வித நோய் தாக்கமும் இன்றி கால்நடைகளை நன்கு பராமரிக்கலாம் என கால்நடைகளில் நோய் மேலாண்மை குறித்த பல்வேறு தகவல்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்ட சேலம் சந்தியூர் வேளாண்மை அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் பி. கோகிலா அவர்கள்.

0: வேளாண் அரங்கம் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது.
1: காற்றலையில் நேரலையாக உங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கும் இது திருச்சி வானொலி.
2: நேரம் 2:30.
3: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. மண்ணின் மனம். இன்றைய நிகழ்ச்சியில் ஏ பன்னீர்செல்வம் அவர்கள் தமது குழுவினரோடு வழங்கும் ஆரியமாலா கதைப்பாட்டு கேட்கலாம்.
4: ஓமேனோ.

சிவ பெருமானின் சாபத்தினால் சரதா சாபம் கொண்ட பார்வதி தேவியோ கம்பை நதிகளினமாக இருந்து டவுன் செய்து கொண்டிருக்கின்றார். அப்பொழுது ஆரியமாலாவை பார்த்துவிட்டு காத்தலிங்க சுவாமியோ ஓட்டோட்டமாக ஓடி வருகின்றார். தாயாருடைய பாதார் விந்தங்களில் பணிந்து

தாயாரை பணிந்தவுடனே தாயார் பார்த்தால், அப்பா என்ன வர வேண்டும் உனக்கு, என்னை நாடி ஓடி வந்திருக்கின்றாய் என்று கேட்டவுடனே பார்த்தால் பார்வதாதேவி, கார்த்தலிங்க சுவாமி பார்த்தார், அம்மா நான் என்னவென்று சொல்வேன், வனவேட்டையாடன்.

0: தந்தே.
1: தாயே, நானும் அருமை தம்பி சின்னராஜனமாக கானக மார்க்கமாக வேட்டைக்கு சென்றிருந்த பொழுது ஆரியமாலா என்ற பெண்மணியை கண்டேன்.
0: சரி,
1: அந்த பெண்ணின் மீது மையல் கொண்டு உங்களிடத்திலே வரம் பெற்று சிறையெடுத்து வரலாம் என்று ஓடி வந்திருக்கின்றேன். தாங்கள் எப்படியாவது மனம் உகிழ்ந்து போ.

அப்படி கேட்டவுடனே பார்த்தால் அம்பாள், அப்பா அந்த பெண்மணி வேண்டாம் உனக்கு, வெள்ளிக்கிழமையிலே கொல்லி கண்ணி மாறி பிறந்தேன் என்று சொல்வார்கள். என்னுடைய வார்த்தையை தட்டி விடாதே, ஆரியமாலா வேண்டாம். ஏனென்றால் அந்த பெண்மணியால் பல நஷ்டங்கள் இருக்கின்றது, பல கஷ்டங்கள் உனக்கின்றது. அந்த பெண்மணி என்ற தினத்தில் பிறந்தாலோ பாச்சூர் சாலை வழி பாரமணல் மேடையிலே ஒரு கழுமரம் பிறந்திருக்கின்றது. அதனால் அந்த பெண்மணியை யார் ஒருவன் தொண்டினாலும் தொட்டவர்

சொன்னவுடனே தாயார் எதை சொன்னாலும் காத்தலிங்க சுவாமி கேட்பதாக இல்லை. உடனே பார்த்தால் தாயார், அப்பா ஆரியமாலாவை சிறையெடுக்க வேண்டும் என்றால் நான் மட்டும் வரம் கொடுத்தால் போதாது, எனது அண்ணன் உனது மாமன் இருக்கின்றார், மாய கண்ணன் இடத்திலே சென்று நான் ஆரியமாலாவை பார்த்தேன், சிறையெடுக்க வர வேண்டும் என்று வாங்கிக் கொண்டு வந்தா உனக்கு நான் ஆரியமாலாவை சிறையெடுக்க வரம் தருகிறேன் என்று சொன்னார். உடனே பார்த்தால் காத்தலிங்க சுவாமியோ நான் ஒண்டி ஒருவனாக செல்லக்கூடாது என்ற காரணத்திலே அருமை தம்பி சின்னராஜனை துணையாக அழைத்துக் கொண்டு துளசி பாரி.

0: இருவருமாக துவாரகாபுரி நோக்கி செல்கின்றார்கள். அப்பொழுது மூன்று காலங்களை உணர்ந்த கண்ணன் பார்த்தா, நம்மை நாடி இருவரும் வருகின்றார்கள்,
1: உண்மைதான்,
0: இவரை நம்முடைய கோட்டைக்கு விடக்கூடாது என்று கண்ணனோ என்ன செய்தார் என்றால், ஒரு புரோகிதராக வேஷம் எடுத்துக்கொண்டு

0: பார்த்தான் சின்னராஜன், அண்ணா அதோ வருகின்றார் ஒரு பிராமணர்.
1: சரி,
0: அவர் வந்தால் நமக்கு சகுனம், நாம் செல்ல வேண்டாம், திரும்பி சென்று விடுவோம் என்று சொன்னார். உடனே புரோகிதராக வந்த கண்ணனை யார் என்று தெரியாமல் கை கால்களை கட்டி உருட்டி விட்டு விட்டார்கள். மாய கண்ணனும் மாயமாக மறைந்து தன்னுடைய அரண்மனையிலே சென்று மறைந்து விட்டார். உடனே பார்த்தார், வந்திருப்பது யார் என்று தெரிந்து விட்டது. இனிமேல் நாம் இப்படியே சென்றால் மாமாவை காண்பது அறியது. நாம் மாறு வேடத்திலே அணிந்து செல்வோம் என்று சொல்லிவிட்டு காத்தலிங்க சுவாமியோ ஒரு காத்தவேரி பெண்ணாக வேடம் எடுத்துக்கொண்டு, சின்னராஜன் ஒரு சகோதரனாக வேடம் எடுத்துக்கொண்டு, இருவரும் ஆடி பாடக்கூடிய இருவருமாக சேர்ந்து வேடமணிந்து சென்றார்கள். அப்படி சென்ற பொழுது என்ன செய்கின்றார்கள் துவாரகாபுரியிலே?

சரியாக இருவருமே பாடல் பாடல்களை பாடிக்கொண்டிருக்கும் பொழுது கண்ணனுடைய சிநேகிதன் கொண்டிதாசன் என்பவன் வந்து விட்டார். அப்பொழுது இருவரை பார்க்கும் பொழுது அழகான பிள்ளைகளாக தெரிந்தது. உடனே கண்ணன் இடத்திலே இந்த செய்தியை தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக ஓட்டோட்டமாக ஓடி சென்று கண்ணன் இடத்திலே யாரோ காஞ்சிபுரத்தில் இருந்து இருவர் ஆடி பாடி கொண்டிருக்கின்றார்கள், அவரை கோட்டைக்கு அழைத்து வருகிறேன் என்று சொன்ன உடனே ஓட்டோட்டமாக ஓடி வந்தார்கள் இருவருமாக. அழகாக இருக்கக்கூடிய பெண்ணாக இருக்கக்கூடிய காத்தரங்க சுவாமியும்

0: இப்படி வரத்தை கேட்ட உடனே பார்த்தார் கண்ணனும், அப்பா நான் உனக்கு வரம் தர வேண்டும்.
1: சரி,
0: அப்படியே வரம் கொடுத்து விட்டால் என் தங்கை காமாட்சி என்ன நினைப்பான்? தன் பிள்ளை என்று தானாக வரம் கொடுத்திருப்பாரா? யாரு பிள்ளையோ என்று தாராளமாக வரத்தை கொடுத்து விட்டாரே என்று பழி என் மீது போடுவார். இருந்தாலும் பரவாயில்லை, உன் தாயை காக்க வேண்டும் என்பதற்காக ஆரியமாலாவை சிறையெடுக்கிறேன் என்று சொல்கின்றான். அதனால் உனக்கு வரங்களை தருகின்றேன், ஆரியமாலாவை சிறையெடுப்பதற்கு வரம் தருகின்றேன், ஆரியமாலாவிற்கு வளையலிட வேண்டும் என்று சொல்கின்றார்.
1: ஆமா,
0: அதற்குள்ள திரவியங்கள் எல்லாம் எனது கோட்டைக்கு நேர் தெற்கே ஜன்ம மகாரிஷோனம் என்று ஒரு வனம் இருக்கின்றது. அந்த வனத்திலே என்னால் அமைக்கப்பட்ட கோட்டை ஒன்று இருக்கின்றது. அதிலே 9 வகையான நவரத்தினங்கள், தங்கம், வைரம், வைடூரியம், புஷ்பராகம், நீலம், கோமேதகம், பச்சை, மரகதம் என்று 9 வகை நவரத்தனங்கள் இருக்கின்றது. அந்த நவரத்தனங்களை எடுத்து தாராளமாக செல்லலாம். ஆனால் என்னுடைய காவலாக அங்க கதண்டுகள் எல்லாம் காவலுக்கு இருக்கின்றன. அந்த காவலுக்கு என்னுடைய பெயர்நாமத்தை உச்சரித்தால் கதண்டுகள் எல்லாம் வழிவிடும், தாராளமாக சென்று வரலாம் என்று சொன்னார். உடனே மாமாவிடத்திலே விடை பெற்றுக் கொண்டு

அந்த வனத்திற்கு ஓடி வந்தார்கள். பார்த்தால் மாமா சொன்னது போலவே கதண்டுகள் எல்லாம் வழிமறைக்கின்றன. பயம் தாங்க முடியல. இருவரும் பார்த்தார்கள், தம்பி சின்னராஜனே, மாமாவுடைய பேர்நாமத்தை உச்சரித்தால் கதண்டுகள் எல்லாம் வழிவிட்டுவிடும் என்ற எண்ணத்திலே மாமா

0: உடனே கதம்பிகள் எல்லாம் வழிவிட்டது.
1: சரதா,
0: அந்த குகைக்குள் சென்று ஆரியமாலாவிற்கு தேவையான வளையல்களை செப்பனிட்டுக் கொண்டு காத்தலிங்க சுவாமியோ ஒரு வளையல்காரராக வேடமணிந்து கொண்டு அருமை தம்பி சின்னராஜனை எப்போது அழைக்கின்றேனோ அப்பொழுது ஓடி வருவாய் என்ற எண்ணத்தை சொல்லிவிட்டு இருவருமாக ஆரியமாலா கோட்டைக்கு செல்கின்ற வழியை நோக்கி செல்கின்றார்கள். உடனே தாயார் தசரிக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக அக்கறையில் ஒரு ஆலமரம் காத்தலிங்க சுவாமியோ வயலுக்காரராக இருக்கும் பொழுது உடனே ஆரியமாலா கோட்டைக்கு செல்ல வேண்டும் என்றால் தாயிடத்தில இன்னும் வரவாங்கவில்லை. மாமாவிடத்திலே சென்று வரவாங்க சொன்னதோடு இருக்கின்றார்கள். தாயிடத்திலே இந்த ரூபத்திலே சென்று வரவாங்கி சென்று விடுவோம் என்ற எண்ணத்திலே

0: இப்படி தாயாருடைய தகுதி பாரத்துக்கு வந்து பார்த்தா
1: சரிதா
0: தாயாரோ அரணே பரணே கங்காதரணே என்று நவமேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஆகா, இப்பொழுது நான் மலையை கூறினால்தான் தாயார் கண்விழித்து பார்ப்பார்கள் என்ற எண்ணத்திலே மலையல்வா

மலையலை கூறின உடனே மூடின கண்ணை அம்பாலோ கண்ணை திறந்து பார்க்கும் பொழுது எதிரே வளையல்காரர் நிற்பதை பார்த்து விட்டார்கள். உடனே பார்த்தால் அம்பா, அப்பா இதுவே காணகமாச்சு, இங்கு வந்து வளையலை கூறுகின்றாயே, இங்கு வளையலை விற்காதே, என்ன செய்வது என்றார். அம்மா, தாங்களோ தவம் செய்கின்றீர்கள், எங்கு சென்றால் வளையலை விற்று வரலாம் என்று சொன்னீர்கள் என்றால் அங்கு சென்று வருவேன் என்று கேட்டவுடனே பார்த்தால் அம்பாலோ, அப்பா என்னுடைய தமசரி பாரத்துக்கு நேர் மேற்கே புத்தூர் அக்ரகாரம் என்று ஒரு ஊர் இருக்கின்றது, அந்த ஊருக்கு சென்றால் வளையலை விற்று வரலாம் என்று சொன்னார். உடனே அம்பாலிடத்திலே விபூதி வாங்கி அணிந்து கொண்டு

திருப்பதி வளையலை கூறிய உடனே எல்லா பெண்களும் வளையல் போட்டுக் கொண்டார்கள். உடனே எப்படியாவது ஆரியமாலா கோட்டையில இருக்க பெண்கள் எல்லாம் ஏமாற்ற வேண்டும் என்றால் இங்கு ஒரு யாகம் செய்ய சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்திலே சொல்லி பார்த்தால் யாரும் கேட்கவில்லை. உடனே அவர்களுக்கு தூபதீபங்களை கொடுத்து விட்டு உடனே காத்தலிங்க சுவாமி என்ன செய்கின்றார், ஆரியமாலா தினந்தோறும் நீராடக்கூடிய நீரோடையில சென்று அந்த படி படித்துறை பளிங்குமா மண்டபத்திலே தூங்குவதை போல பாவனை செய்கின்றார். அப்பொழுது ஆரியமாலாவுடைய தாதி பெண்கள் எல்லோரும் ஜலம் எடுப்பதற்காக ஓடி வருகின்றார்கள். அப்படி பார்க்கும் பொழுது இந்த வயதான கிழவனாக இருப்பவரை பார்த்தவுடனே, ஐயா தாங்கள் யார், இங்கு வந்து படுத்து உறங்குகின்றீர்களே என்று கேட்டவுடனே, நான் ஒரு வளையல்காரர், வளையல் வியாபாரம் செய்ய வந்திருக்கின்றேன், தாங்கள் எல்லாம் யார் என்று கேட்டார்கள். ஐயா நாங்கள் எல்லாம் ஆரியமாலாவுடைய தாதி பெண்கள், எங்கள் கோட்டைக்கு வந்தால் தங்களுடைய வளையலை விட்டுவிடும் என்று சொல்லி பார்த்தார். வளையல்காரர் கேட்கவில்லை. உடனே பார்த்தார், அம்மா என்னிடத்திலே தங்களுடைய கைவரிசையை காண்பிக்க வேண்டாம், என்னடி என்னடி

0: பாடுறா.
1: அம்மா, தங்களுடைய கோட்டைக்கு நான் வலையில கொண்டு வர வேண்டும் என்றால் தாங்கள் எங்கள் எல்லாம் பல்லக்கிலே வைத்து அழைத்து சென்றார் உங்களது கோட்டைக்கு வந்து வலைகளை போட்டு சென்று விடுவேன் என்று சொன்ன உடனே தாதிமார்கள் எல்லாம் என்ன செய்கின்றாரப்போ, பல்லக்கை தூக்கும் தாதி
0: தூக்கி வாரா,
1: பல்லக்கை அமர்த்தி கொண்டு அந்த ஆரியமாலா கோட்டையை தேடி சென்ற பொழுது பார்த்தார் வலையக்காரர், என்னை இந்த நாட்டை சுற்றி காண்பிக்க வேண்டும் என்று சொன்ன உடனே இந்த தாதிமார்கள் எல்லாம் தட்டி கொட்டி

இப்படி அந்த ஆரியமாலா கோட்டையை பார்த்த உடனே இந்த வயல்காரருக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. அம்மா, உங்களது கோட்டைக்கு வர வேண்டும் என்றால் என்னை முதல் கோட்டை வாசப்படியில கொண்டு அமர்த்துங்கள். நான் கேட்கின்ற பொருள் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தா நான் வயலில் இட்டு செல்கின்றேன் என்று சொன்னார். உடனே முதல் கோட்டை வாசலில்

அனைத்தும் கொண்டு வந்து கொடுத்தார். உடனே பார்த்தார் காத்தலிங்க சுவாமி, மூதேவனுடைய அதிகாரத்தினால் மூதேவனுடைய உதவியை பெற்று ஆரியமாலா ஆரியமாலாவுடைய தாதிமார்கள் எல்லோரையும் உறங்க வைத்து மாமனை ஒரு புரோகிதராக வரவழைத்து தம்பி சின்னானி மலைத்து பக்கத்தில் வைத்துக் கொண்டு என்ன செய்கின்றார் தெரியுமா? ஏ லோகமாதா, லோக பரமேஸ்வரி, சத்திய கல்யாணி, உனக்கு தெரியாமல் ஆரியமாலாவிற்கு திருமணம் செய்ய போகின்றேன். எங்கிருந்தாலும் கண்டுகொள்ள வேண்டும் என்று நான்

0: வலைகளை அணிந்து திருமங்கலித்து கழுத்திலே சுட்டிவிட்டு சற்று நேரம் இருந்தார். மாமாவை அழைத்தார். மாமா, தங்கள் கரத்தால் எடுத்து என் கரத்தால் அணிந்த தாலி கலட்டினால் கலட்டாமலும் அறுத்தால் அறுபடாமலும் ஒரு வரப்பிரசாதத்தை கொடுத்துவிட்டு செல்லுங்கள் என்றார். கண்ணனோ வரத்தை கொடுத்தார். அவர் அவருடைய யதாஸ்தானம் சென்று விட்டார். காத்தலிங்க சுவாமி பார்த்தார். சற்றேரம் கோட்டையிலே அமர்ந்திருந்து எல்லோரும் விழித்துக் கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு பிறகு சென்றார். விழித்துக் கொண்டவுடனே எப்பொழுதும் ஆரியமாளா விழித்தார். தன்னுடைய முகத்தை நிலக்கண்ணாடியை பார்த்துவிட்டு பிறகு யாரோடும் பேசுவார். அப்படி பார்க்கும் பொழுது கழுத்திலே மாங்கல்யத்தையும்
1: கண்டுகொண்டார் மாலையவள்.
0: கண்டவுடனே தங்கள் சோதனை தாங்க முடியவில்லை. பத்தினி பெண்ணாக இருந்த எனக்கு இக்கதி நேர வேண்டுமா என்ற காரணத்திலே என்ன செய்தா தெரியுமா? என்ன செய்ய

ஓடி சென்று அந்த ரவணகண்டா சமுத்திரத்தில் விழும் பொழுது கண்ணன் பார்த்தார், ஒரு கல்ச்சிலையாக ஆக்கிவிட்டார். உடனே இந்த ஆரியமாலாவை பெற்றெடுத்த தாயும் தந்தையும் ஓட்டோடு ஓடி வந்து, அடி பாவி மகளே, உன்னை பெற்றது கல்ச்சிலையாக பார்ப்பதற்கு தானா? நாங்கள்

தட்டி கதறினார்கள். எப்படிதான் பார்த்தாலும் எந்த கண்ணனால் இந்த குழந்தை கிடைத்ததோ அந்த மாய கண்ணனையே சோத்திரம் செய்வோம் என்று கண்ணனை வணங்கிய உடனே கண்ணனும் பிரஜனமாகி ஓடி வந்தார். ஓடி வந்த உடனே வேதர்களா உங்களுக்கு என்ன குறை என்று கேட்டார். எங்களது மகள் கங்கையிலேயே கல்ச்சிலையாக நிற்கின்றார், எழுப்பித்தாருங்கள் என்று கேட்டார். உடனே கல்ச்சிலையாக இருந்த ஆரியமாலாவை எழுப்பி கொடுத்தார். இந்த ஆரியமாலாவினுடைய மாங்கல்ய தோஷம் போக வேண்டும் என்றால் புதிதாக ஒரு ஆறு ஒன்று வெட்டி அதிலே மூழ்கி கோட்டையை கொண்டு வைத்தீர்கள் என்றார். இந்த சாபம் நீங்கும் என்று சொன்னார். உடனே புதிதாக ஆறு ஒன்று வெட்டி 18 வாத்தியங்களும் தாம் தாமின முழங்க அந்த கங்கைக்கு அழைத்து சென்று அதிலே 108 தரம் முழுக சொன்னார்கள். அப்படி முழுகிய பொழுது உடனே முழுகிய உடனே கங்கையிலே மாங்கல்யம் அற்று விழுந்தது. மீண்டும் ஆரியமாலாவை அழைத்து சென்று கோட்டையிலே கொண்டு வந்து குடியமைத்து

திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1 மண்ணின் மனம் நிகழ்ச்சியில் இதுவரை ஏ பன்னீர்செல்வம் அவர்கள் தமது குழுவினரோடு வழங்கிய ஆரியமாலா

0: நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ 102.1 அடுத்ததாக நாம் கேட்டு ரசிக்க இருக்கின்றோம் இசை தூரன். அதற்கு முன் கேட்கலாம்
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. பிரதமர் திரு நரேந்திர மோடி 5வது செமிகான் இந்தியா மாநாட்டை அடுத்த மாதம் 17ஆம் தேதி புதுதில்லியில் தொடங்கி வைக்கிறார். இதன் ஒரு பகுதியாக அமெரிக்கா, ஜப்பான், தென்கொரியா, சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகளின் தலைமை செயல் அதிகாரிகளுடனான வட்டமேஜை மாநாட்டிலும் பிரதமர் பங்கேற்கிறார். 3 நாட்கள் நடைபெறும் இம்மாநாட்டில் செமிகண்டக்டர் துறையில் மகளிருக்கு அதிகாரமளித்தல், தலைமைத்துவம், வளர்ச்சி மேம்பாடு, கலந்துரையாடல் குறித்த அமர்வுகள் இடம்பெறுகின்றன. பிரிக்ஸ் சுற்றுச்சூழல் அமைச்சர்கள் கூட்டம் மத்திய வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தலைமையில் புதுதில்லியில் நடைபெறுகிறது. உலகளாவிய சுற்றுச்சூழல் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் வகையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் உறுப்பு நாடுகளின் அமைச்சர்கள், கொள்கை வகுப்பாளர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறைக்கு உதவி பொறியாளர், செயல் அலுவலர் பணியிடங்களுக்காக அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் தெரிவு செய்யப்பட்ட 80 பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சென்னையில் இன்று வழங்கினார். இத்துறையின் கீழ் முதல் முறையாக கட்டுமான உதவி பொறியாளர் மற்றும் உதவி ஸ்தபதி பணியிடங்களுக்கு பணி நியமனம் செய்யப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலம் சாம்ராஜ்பேட்டை பகுதியில் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த 3 தமிழர்களின் குடும்பங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்று சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது பேசிய அவர், உயர்மட்ட விசாரணை நடத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் கூறினார். கர்நாடக அரசு சார்பில் மாஜிஸ்ட்ரேட் அளவிலான விசாரணை நடைபெற்று வருவதாகவும், அந்த விசாரணைக்கு பின்னர் தமிழக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்றும் அமைச்சர் கூறினார். நெடுஞ்சாலை பொதுப்பணித்துறைகளில் கடந்த 5 ஆண்டுகால ஆட்சியில் ஒப்பந்த விவரங்கள் குறித்த வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்று மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் தமது துறைக்கான மானிய கோரிக்கை மீதான விவாதத்தின்போது பேசிய அவர், பொதுப்பணித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒப்பந்தங்கள் வெளிப்படையாக நடைபெற்று வருவதாக கூறினார். கல்லிவில் இலங்கைக்கு எதிரான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4வது நாளான இன்று இந்தியா தனது 2வது இன்னிங்ஸில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 193 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. தொடர்ந்து இலங்கையின் 2வது இன்னிங்ஸ் ஆட்டம் மழை காரணமாக தடைபெற்றுள்ளது. முதல் இன்னிங்ஸ் ஸ்கோர் இந்தியா 462, இலங்கை 284. 2வது இன்னிங்ஸ் ஸ்கோர் இந்தியா 193. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 4 மணிக்கு.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பேரம்பிற்பகல் 3:33. கடந்தோடும் நேரத்திற்கிடையே கடமையை செய்து முடிக்க வேண்டும் என்ற தாகத்தோடு பயணிக்கும் அன்பு உறவுகளே, திருச்சி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.1 இதமான பாடல்களோடும் இடையிடையே தகவல்களோடும் உங்களின் என்ன கருத்துக்களோடும் இதோ அரங்கேறுகிறது இசைத்தூரல்.

0: மக்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி பிளேஸ்மெண்ட் அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ்.

0: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: மூன்று மணி 10 நிமிடம் எஃப் எம் ரெயின்போ 102.1 நீர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இசைத்தூரன். இசைத்துறையில் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்க போறோம். என்ன அப்படின்னா, அந்த ரிசர்வ் அன்ரிசர்வ் டிக்கெட்லாம் நம்ம எடுத்துட்டு இருக்கோம் இல்லையா, நிறைய பேர் இப்ப கவுண்டர்ல போய் எடுக்கிறது இல்லை, எல்லாம் மொபைல்லயே வச்சு எடுத்துக்கிறோம். இந்த ரயில் டிக்கெட்டுகளை டிஜிட்டல் முறையில பயணிகள் எளிதாக பெறுவதற்காகவே இந்திய ரயில்வே சார்பில் கடந்த 2025 ஜூலை 1 அன்னைக்கு ரயில் ஒன் அப்படிங்கிற அதிநவீன மொபைல் செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. இப்போ இந்த செயலி 4.25 கோடிக்கும் அதிகமான பதிவிறக்கங்களை எட்டியிருக்கிறதா ரயில்வே நிர்வாகம் அறிவிச்சிருக்காங்க. தினமுமே சராசரியா 10 லட்சம் டிக்கெட்டுகளுக்கு மேல இந்த ஆப் மூலமா மட்டும் பதிவு செய்யறாங்களாம். இது ஒரு பெரிய சாதனையா பார்க்கப்படுது ரயில்வே நிர்வாகத்தின் மூலமாக. முன்பதிவு டிக்கெட்டு, முன்பதிவு இல்லாத சாதாரண டிக்கெட்டு, நடைமுறை டிக்கெட்டு, ரயில் இயக்கம் குறித்த தகவல், PNR நிலை, இந்த மாதிரி பல வசதிகளை தெரிஞ்சுக்கக்கூடிய இந்த ரயில் மதாத் புகார்கள் சேவை அப்படின்னு பயணிகள் பயன்படுத்தக்கூடிய எல்லா வசதிகளையும் இந்த ஒரே செயலியில ஒருங்கிணைத்து ரயில்வே வழங்கியிருக்குது. நீங்களும் கூட இதுவரைக்கும் கவுண்டர்ல தான் போய் டிக்கெட் எடுத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, கையில கைபேசி இருக்கு அப்படின்னா, உங்க மொபைல்லையும் கூட நீங்க வந்து இந்த ரயில் ஒன் செயலிய பதிவிறக்கம் செஞ்சு பயன்படுத்தலானீர்களே. இணைந்திருங்கள் இதமான பாடல்களோடும், இன்னும் ஏராளமான தகவல்கள் உங்களுக்காக இசைத்தூரலில் எஃப் எம் ரெயின்போ 102.1.

0: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். தரமான பொருட்கள் இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
4: நேர்களை, நம்ம FM ரெயின்போ 102.1 அடுத்த நிகழ்ச்சியா வண்ண கோலங்கள் உங்களுக்காகவே காத்திருக்கு. மாலை 5 மணிக்கு இடைக்கால ராகங்களின் இனிய வரவில் வர இருக்கின்றது பொன் மாலை. இசைத்துறல் நிகழ்ச்சியில இப்போ நம்ம கடிதம் தான் பார்க்க போறோம். ஏர்போர்ட்ல இருந்து தாமஸ் அப்படின்னு அனுப்பியிருக்கிறாங்க. இவங்க ஒரு பெரிய கடித தொகுப்பே அனுப்பியிருக்கிறாங்க. நாள்தோறும் காலையில மங்கள இசையிலிருந்து ஞாபகம் வருதே நிகழ்ச்சி வரைக்குமே தொடர்ந்து கேட்டு ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் பற்றி நல்லா சிறப்பாக எழுதியிருக்கிறாங்க. அந்த வரிசையில் பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் தேதி அன்னைக்கு ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் தேன் சொட்டும் பழைய பாடல்கள் அருமையாக இருந்தது, வழங்கிய சுரேஷ் அவர்களுக்கு நன்றி. 13ஆம் தேதி அன்றைக்கு வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் கண் மருத்துவர் சிவ விக்னேஷ் அவர்கள் 1 மணி நேரமாக கண்களை பற்றி விளக்கம் அளித்தார். அவருக்கும் உடன் உரையாடிய முருகானந்தம் தியாகராஜன் அவர்களுக்கும் நன்றி. அன்று உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கருத்துக்கள் வழங்கிய RV அவர்களுக்கு நன்றி. இரவு இசை இனிமை நிகழ்ச்சி, ஞாபகம் வருதி நிகழ்ச்சிகள் கேட்டேன், 2 நிகழ்ச்சிகளும் வழங்கிய சகோதரி பிரியா வைரமணிக்கு நன்றி. அனைத்து நிகழ்ச்சிகளையும் வழங்கிய பண்பலைக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து 14ஆம் தேதி என்று இன்று ஒரு தகவல், இலக்கியம் பேசுவோம் போன்ற நிகழ்ச்சிகளில் இடம்பெற்ற தகவல்கள் அனைத்துமே அருமையாக இருந்தது. வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் கேட்டேன், வழங்கிய

0: இளங்கவி அவர்களுக்கும் உடன் உரையாடிய கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் நன்றி. கனிந்த வாழ்வு நிகழ்ச்சியில் அகில இந்திய வானொலி நிலையம், தூர்தர்ஷன் இது போன்ற பெரிய பெரிய நிறுவனங்களில் பணிபுரிந்த டி செந்தில்நாதன் ஐயா அவர்களுக்கு நன்றி. இசைத்தூரல் நிகழ்ச்சியில் கடிதங்கள் மின்னஞ்சல்கள் வாசிக்க கேட்டேன் நிகழ்ச்சி வழங்கிய அதிபதிக்கு நன்றி. தொடர்ந்து 15ஆம் தேதி என்று யமுனா கல்யாணி ராகத்தில் அமைந்த மங்கள இசை கேட்டு ரசித்தேன். அன்றைய மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில் சுதந்திர நினைவுகள் என்ற தலைப்பில் சகோதரிகள் பங்கெடுத்துக் கொண்டது சிறப்பாக இருந்தது. அன்றைய வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் கறிக்கோழி மேய்ச்சல் பற்றியும் அதனால் வருகின்ற வருமானம் பற்றியும், கிலோ 400 ரூபாய்க்கு விற்கிற மாதிரி கோழிகளை வளர்ப்பதாகவும் தானே மேய்த்து விட்டு கூட்டுக்கு வந்துவிடும் என்று தகவல் சொன்ன மோகன் அவர்களுக்கும் உடன் உரையாடிய கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் நன்றி. அன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கருத்துக்கள் வழங்கிய நடராஜன் அவர்களுக்கும் உடன் உரையாடிய கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் நன்றி. ஒரு நீண்ட கடித தொகுப்பையே அனுப்பியிருக்கிறாங்க ஏர்போர்ட்டிலிருந்து தாமஸ் அவர்கள். இணைந்திருங்கள் நேயர்களே. இதமான பாடல்கள், இடையிடையே தகவல்கள், உங்களின் என்ன கருத்துக்களோடு இது இசைத்தூரல் எஃப் எம் ரெயின்போ 102.1.
1: கேன்சரும் கடந்து போகும். சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.

மூன்று மணி 25 நிமிடம். எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இசைத்தூரல். மிஷன் மௌசம் அப்படின்னு ஒரு திட்டம் நம்ம இந்தியாவில் செயல்படுத்தப்பட்டு இருக்கு. அது எதுக்கு அப்படின்னு உங்களுக்கு பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்க இப்ப தெரிஞ்சுக்கலாம். இந்தியாவில் வானிலை நிகழ்வுகளை முன்கூட்டியே தெரிவிக்கக்கூடிய ஒரு தீவிர திட்டத்திற்கு பேர் தான் மிஷன் மௌசம். மத்திய புவி அறிவியல் அமைச்சகம் 3 செயற்கை நுண்ணறிவு சார்ந்த உலகளாவிய வானிலை மாதிரிகளை செயல்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கு. இதுக்காகவே உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட தொழில்நுட்பங்கள் மூலமா புயல் கனமழை போன்ற இயற்கை சீற்றங்களை கண்காணித்து உடனுக்குடன் முன்னறிவிப்புகளை வழங்கக்கூடிய பணிகள் மேம்படுத்தப்பட்டிருக்கு. இந்திய வானிலை ஆய்வு மையம் இணையம் சார்ந்த புவிசார் தளத்தையும் உருவாக்கியிருக்கு. இந்த தளம் வானிலை முன்னறிவிப்புகளை புவிசார் தொழில்நுட்பங்களோடு சேர்த்து புயல் கனமழை இடி மின்னல் போன்ற பாதிப்புகள் குறித்து பொதுமக்களுக்கும் மத்திய மாநில பேரிடர் மேலாண்மை முகமைகளுக்கும் உரிய நேரத்தில் சரியா எச்சரிக்கை வழங்குதுன்னு சொல்றாங்க. இணைந்திருங்கள் அன்பு உறவுகளை இதமான பாடல்களோ இடையிடையே தகவல்களோடும் உங்களின் என்ன கருத்துக்களோடும் இசைத்தூரல் எஃப் எம் ரெயின்போ 102.1 ஓடு.

3:31 எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம் இசைத்தூரல். அடுத்ததா சங்கிலி அண்டபுரம் மணிமேகலை ராஜா பிரபு பத்மஸ்ரீ இவங்க கடிதம் அனுப்பியிருக்கிறாங்க. 14 என்று மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில கற்கால கருவிகள் பற்றி பேச அழைத்தார் அதிபதி சார். தோழிகளும் அழகாக பேசி பங்கு பெற்றனர், பாராட்டுகள். அன்னைக்கு வண்ண கோலங்கள் நிகழ்ச்சியிலையும் அனிசா மற்றும் அதிபதி கூட்டணியில மைண்ட் கேம் சூப்பரா இருந்தது. என்ன ரெண்டு கேள்வியை வச்சே நிகழ்ச்சியை முடிச்சிட்டாங்க. அன்னைக்கு ஆடிப்பூர விழாவோட நிகழ்ச்சி வர்ணனையை நேரலையில கொண்டு வந்த விஜயலட்சுமி ராம்குமார் மேடம் அவர்களுக்கும், சாந்தி சரவணகுமார் மேடம் அவர்களுக்கும், கோபாலகிருஷ்ணன் சார் அவர்களுக்கும் நன்றிகள், வாழ்த்துக்கள். அன்னைக்கு மங்கையர் உலகத்தில் சுதந்திர தின நினைவுகளை பகிர அளித்தார். அதாவது 15 என்று யோகா மேடம் அவர்களும் பேசினார்கள். நிகழ்ச்சியில் பங்கேற்ற தோழிகளும் சிறப்பாக பகிர்ந்து கொண்டனர், வாழ்த்துக்கள். அன்னைக்கு வண்ணக்கோளங்கள் நிகழ்ச்சியில யோகா மேடம் மற்றும் அர்ச்சனா மேடம் கூட்டணியில பொது அறிவு வினாவிடை சூப்பரா இருந்தது, இருவருக்கும் பாராட்டுகள். 7:00 கேமராமேன் அவர்கள் போட்டோ எடுக்கும் அனுபவம் குறித்து நிறைய கோயில்களின் வரலாறு எழுதியது, இலங்கையில் பிறந்து தற்போது திருவரங்குளத்தில் வசிப்பது பற்றியும் மிகவும் உற்சாகமாக பேசினார். உடன் உரையாடிய முருகானந்தம் தியாகராஜன் அவர்களுக்கும் பண்பலைக்கும் வாழ்த்துக்கள். இணைந்திருங்கள் உறவுகளை இதமான பாடல்களோடும் இடையிடையே தகவல்களோடும் உங்களின் என்ன கருத்துக்களோடும். இசைத்தூரல் எஃப்எம் ரெயின்போ 102.1.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: மூன்று மணி 37 நிமிடம். எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இசைத்தூரல். உமாங் போர்ட்டல் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அதாவது மத்திய அரசினுடைய 880 வகையான சேவைகள் இந்த தளத்தின் மூலமா வழங்கப்படுது. டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் கீழே உமாங் மற்றும் டிஜிலாக்கர் செயலிகள் மூலமா பல்வேறு அரசு சேவைகள் பொதுமக்களுக்கு சுலபமா வழங்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. உமாங் தளத்துல மட்டும் இதுவரைக்கும் 11.66 கோடி பயனர்கள் பதிவு செஞ்சிருக்காங்களாம். இதேபோல டிஜிலாக்கர் தளத்துல 72.43 கோடி பேர் பதிவு செஞ்சிருக்கிறாங்களாம். கிராமப்புறங்கள்லயும் தொலைதூர பகுதிகளிலையும் இணைய வசதியை மேம்படுத்துறதுக்காக 400,000 மேற்பட்ட பொது சேவை மையங்கள் கிராம பஞ்சாயத்து அளவில் செயல்பட்டுகிட்டு இருக்குது. இதுல 70,000 அதிகமான மையங்கள் பெண்களால நிர்வாகம் செய்யப்படுதான். உமாங் மற்றும் டிஜிலாக்கர் தளத்தின் சேவைகள் பல்வேறு பிராந்திய மொழிகளில் வழங்கப்பட்டுகிட்டு இருக்கு. உங்களுக்கு ஏதாவது சேவைகள் தேவை பயன்படுத்திக்கணும் அப்படின்னா நீங்களும் இந்த உமாங் தளத்தை பார்வையிடலாம், பதிவிறக்கம் செஞ்சு பயன்படுத்திக்கலாம். இணைந்திருங்கள் அன்பு உறவுகளை. இதமான பாடல்களோடும் இடையிடையே தகவல்களோடும் உங்களின் எண்ண கருத்துக்களோடும் இசைத்தூரல் எஃப்எம் ரெயின்போ 102.1

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
4: சரி சரி சரி சரி சரி சரி,
5: தட்ஸ் ரைட்,
4: வசந்த் அண்ட் கோ. சரி சரி, வசந்த்
6: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர், வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட்.
7: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: நேரிலே அடுத்ததான் 4 மணிக்கு வண்ண கோலங்கள் உங்களுக்காகவே காத்திருக்கு. 6:15 உணவு மருந்து வழங்குகிறார் உணவு மற்றும் ஊட்டச்சத்து துறை உதவி பேராசிரியர் பி ராஜலட்சுமி அவர்கள். 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் விதை பண்ணை நீர்முகத்தில் பங்கேற்கிறார் அரியலூர் திருமானூர் டி ராஜேந்திரன் அவர்கள்.

வர இருக்கும் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்க இணைந்திருங்கள் எங்களோடு திருச்சி வானொலி அலைவரிசைகளில். இசைத்தூரில் நம்ம அடுத்து தெரிஞ்சுக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, அந்த இணைய வழியிலான நிதி மோசடி புகார்களை உடனடியாக பதிவு செய்யவும் பண பரிமாற்றத்தை தடுத்து நிறுத்தவும் குடிமக்கள் நிதி மோசடி புகார் மேலாண்மை திட்டம் அப்படின்னு செயல்படுத்தப்பட்டு வருது. அதாவது இந்த CFC-FRMS அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த திட்டம் தான். இந்த திட்டத்தின் மூலமா நாடு முழுவதும் பெறப்பட்ட 32.80 லட்சத்துக்கு மேற்பட்ட புகார்களோட அடிப்படையில 11,158 கோடிக்கும் அதிகமான பணம் மீட்கப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சட்ட விரோதமா 2,77,053க்கும் மேற்பட்ட செயலிகள், வலைதளங்கள், மின்னஞ்சல் கணக்குகள் அப்படின்னு முடக்கப்பட்டிருக்குதான். அதை தொடர்ந்து இந்தியாவோட முதலாவது விரிவான தேசிய தீவிரவாத எதிர்ப்பு கொள்கை மற்றும் வியூகம், அதாவது பிரகார் அப்படின்னு சொல்றாங்க, இது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. தீவிரவாத செயல்களை தடுக்கிறதுக்கும் தீவிரவாத சித்தாந்தங்களை எதிர்கொள்றதுக்கும் ஒருங்கிணைந்த அணுகுமுறை நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்குது. நாட்டோட பாதுகாப்பை வலுப்படுத்துறதுக்காகவும் மக்களை பாதுகாக்கிறதுக்கும் இந்த கொள்கை வழிவகை செய்யுது. நிகழ்நேர உளவு தகவல்களை பகிர்ந்துக்கிறது, நாட்டோட முக்கியமான உள்கட்டமைப்பு பாதுகாக்கிறது, மத்திய மாநில காவல் படைகளுடைய கூட்டு செயல்பாட்டை உறுதி செய்யறது போன்ற பல அம்சங்களை இந்த வியூகத்தில் அடக்கியிருக்கிறாங்க. பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு நிதி பரிமாற்றங்களை தடுக்கிறது, கிரிப்டோ நாணய பரிவர்த்தனைகளை கண்காணிக்கிறது, சர்வதேச தரநிலைகளின்படி எல்லை தாண்டிய பயங்கரவாத நிதியுதவியை தடுக்கிறது போன்ற நடவடிக்கைகளும் தீவிரப்பட்டிருக்குது இதன் மூலமா. இணைந்திருங்கள் இதமான பாடல்கள் இடையிடையே தகவல்கள் FM Rainbow 102.1 இசை தூரலாய்

3:55 எஃப்எம் ரெயின்போ 102.1 இசைத்தூரலோடு இசைந்து கொண்டிருக்கின்றோம். தேசிய கிராம சுயராஜ்ய இயக்கத்தின் கீழ பஞ்சாயத்து செயல்பாடுகளில் வெளிப்படைத்தன்மை, செயல்திறன் மற்றும் பொறுப்புணர்வை வலுப்படுத்தக்கூடிய நோக்கில் இ பஞ்சாயத்து திட்டத்தை மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் செயல்படுத்திக்கிட்டு இருக்குது. இதோட ஒரு பகுதியா திட்டமிடல் மற்றும் நிதி மேலாண்மையை மேம்படுத்த இ கிராம் ஸ்வராஜ் தளம், பொது நிதி மேலாண்மை அமைப்பு, அரசு மின்னணு சந்தை, பாஷினி மற்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம், இதெல்லாம் டிஜிட்டல் தளங்களோட ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கு. மேலும் கிராம சபை கூட்டங்களோட விவாதங்கள் எல்லாம் அதோடைய முடிவுகளை குரல்வழி தொழில்நுட்பம் மூலமா தானாகவே தொகுத்து சுருக்கமா வழங்கக்கூடிய சபாசார் அப்படின்ற செயற்கை நுண்ணறிவு செயலியும் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. 2025-26 நிதியாண்டுல நாட்டில் இருக்கக்கூடிய 2,58,725 கிராம பஞ்சாயத்துகள்ல 98.65% பஞ்சாயத்துகள் தங்களுடைய வளர்ச்சி திட்டங்களை இ கிராம் ஸ்வராஜ் தளத்துல பதிவேற்றம் செஞ்சிருக்கு. மேலும் 2,45,839 கிராம பஞ்சாயத்துகள் இந்த தளத்தின் மூலமா 57,337 கோடி மதிப்பிலான நிதி பரிவர்த்தனைகளை டிஜிட்டல் முறையில் மேற்கொண்டிருக்குது. இனநேர்களே, இன்னைக்கு இசைத்தூரல் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற பாடல்கள், இடையிடையே வந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். நம்ம நிகழ்ச்சிகள் பற்றிய உங்களுடைய விமர்சனங்களை நீங்களும் எங்களோட பகிர்ந்து கொள்ளலாம். அதற்கான அஞ்சல் முகவரி இயக்குநர் ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி 1, மின்னஞ்சல் முகவரி AIR@gmail.com.

0: நேர்களை அடுத்ததா எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள் கேட்டு ரசிக்க இருக்கும். மாலை 5 மணிக்கு இடைக்கால ராகங்களின் இனிய வரவில் வர இருக்கிறது பொன் மாலை. இரவு 7 மணிக்கு இலக்கிய பேழை, இதில் நினைவுகளை தாங்கிய தெருக்கள் உரை வழங்குகிறார் யோகராஜ் அவர்கள். தொடர்ந்து காதலின் சுவடுகள் கதை சொல்கிறார் முனைவர் சு மகேஸ்வரி அவர்கள். நேரம் மாலை 4 மணி. கேட்கலாம் இனி
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. நாடு முழுவதும் உள்ள பள்ளி மாணாக்கருக்கான கட்டாய பயோமெட்ரிக் பதிவு இதுவரை 2 கோடிக்கும் அதிகமானோரின் விவரங்கள் புதுப்பிக்கப்பட்டதாக மத்திய மின்னணு தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கான ஆதார் பதிவின் போது மக்கள் தொகை சார்ந்த விவரங்கள், புகைப்படங்கள் மட்டுமே சேகரிக்கப்படுவதாகவும், கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் தொடங்கப்பட்ட இச்சிறப்பு முகாம் மூலம் இச்செயல்முறை எளிதாக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சகம் கூறியுள்ளது. பிரிக்ஸ் இளையோர் உச்சிமாநாடு நாளையும் நாளை மறுநாளும் குஜராத் மாநிலம் காந்திநகரில் நடைபெறுகிறது. வரும் 22ஆம் தேதி விசாகப்பட்டினத்தில் பிரிக்ஸ் இளைஞர் நலத்துறை உச்சிமாநாடும் நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதில் எவ்வித சமரசத்திற்கும் இடமளிக்காமல் மாநில அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் டாக்டர் வி கே ராஜீவ் கூறியிருக்கிறார். கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டையில் ஹிந்துஸ்தான் ஆயில் நிறுவனம் மேம்பாட்டு கிணறுகள் அமைப்பதனால் ஏற்படும் சுற்றுச்சூழல் தாக்கம் குறித்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் பேசிய அமைச்சர், இந்த திட்டத்தினால் சுற்றுச்சூழல், கடல்சார் உயிரினங்கள் மற்றும் மீன்வளம் ஆகியவற்றிற்கு ஏற்படக்கூடிய அனைத்து பாதிப்புகளையும் ஆய்வு செய்து மீனவர்கள் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும் என்று கூறினார். திருவள்ளூர் மாவட்டத்தில் HIV நோய் தொற்று தீவிர விழிப்புணர்வு பேரணி ஆட்சித்தலைவர் திருமதி கவிதா தலைமையில் இன்று நடைபெற்றது. இதில் 150க்கும் மேற்பட்ட தனியார் கல்லூரி மாணாக்கர்கள் கலந்து கொண்டு ஆட்டோக்களில் ஒட்டு வில்லைகளை ஒட்டி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். தமிழகத்தைச் சேர்ந்த பௌத்தர்கள் நாக்பூரில் விஜயதசமி அன்று நடைபெறும் தம்மச்சக்கர பரிவர்த்தன திருவிழாவில் கலந்து கொள்ள விரும்புவோர் bcmbcmw.tn.gov.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பங்களை பதிவிறக்கம் செய்து வரும் நவம்பர் 15ஆம் தேதிக்குள் சிறுபான்மையினர் நலத்துறை ஆணையரகத்திற்கு அனுப்புமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசு கலை பண்பாட்டுத்துறை சார்பில் 5 முதல் 16 வயது வரையிலான மாணாக்கருக்கு கலை போட்டிகள் வரும் 22ஆம் தேதி ஆற்காடு அரசினர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெறவுள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருள்மிகு சட்டைநாதர் சுவாமி திருக்கோவிலில் ஆவணி மாத சிறப்பு கோபூஜை வழிபாடு இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. கல்லேவில் இந்தியாவிற்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4ஆம் நாளான இன்று இலங்கை தனது 2வது இன்னிங்ஸில் சற்று முன் விக்கெட் இழப்பின்றி 13 ரன் எடுத்திருந்தது. முதல் இன்னிங்ஸ் ஸ்கோர் இந்தியா 462, இலங்கை 284. 2வது இன்னிங்ஸ் ஸ்கோர் இந்தியா 193. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 5 மணிக்கு.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்கவிருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 9

0: 16HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: நான்கு மணி 4 நிமிடம் 44 நொடி.
2: வணக்கம் நேயர்களே, வணக்கம் அதிபதி.
1: வணக்கம். இன்னைக்கு வண்ண கோலங்கள்ல நம்ம பங்கெடுத்துக்க முடியுமா, நமக்கு இனிப்பு கிடைக்குமா, இன்னைக்கு என்ன வந்து முன்னாடி கொண்டு வந்து வைப்பாங்க அப்படின்னு நேயர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்ப இருக்கும்,
2: நிறையவே இருக்கும்.
1: நிறைய
2: செவ்வாய்க்கிழமை,
1: ஆமா,
2: ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ண
1: போறாங்களோ
2: ஒரு பயமும் கூட இருக்கும்.
1: நிச்சயமா அது இருக்காது,
2: பயம் இருக்காது,
1: இருக்காது.
2: என்ன
1: களத்துல இறங்கிட்டா நாங்க தான் கிங் அப்படின்னு சொல்றவங்க நம்ம
2: நேயர்கள். ஏன்னா அவர்களை வெற்றியாளர்களா பார்க்கணுன்றதுதான் நம்மளுடைய ஆசையும் நோக்கம்.
1: ஆமா ஆமா.
2: அந்த வகையில இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், தமிழோடு விளையாடு, மொழியோடு விளையாட கூப்பிடுறாங்க அப்படின்னு நினைப்பீங்க. அதே தான் இது. என்னன்னா ரொம்ப பெரிய விசித்திர போட்டிகள்லாம் ஒன்றும் கிடையாது, 2 நிமிட தமிழ் பேச்சு போட்டி தான். சுத்தமான தமிழ் ஆங்கிலம் கலவாமல்
1: தமிழ் அப்படின்னாலே சுவையும் சுவாரஸ்யமும் நிறைந்தது அப்படின்னே சொல்லலாம்.
2: ஆமாங்க, அது மாதிரி இன்னைக்கு போட்டியுமே அவ்வளவுதான். அந்த சுவாரஸ்யமான அழகு தமிழ், செந்தமிழில் நீங்கள் பேச வேண்டும், அதை நாங்கள் கேட்டு மகிழ வேண்டும்,
1: நாமெல்லாம் ரசிக்க வேண்டும்.
2: ஆமா ஆமா, நாம்னா எல்லாரையும் தான் சொல்லணும்,
1: எல்லாரையும்.
2: ஆமா, அதுதான் போட்டி. 2 நிமிட தமிழ் பேச்சு, அதுதான் இன்றைய தமிழோட விளையாடு. 2 விதி தான் போட்டினா, விதின்னு ஒண்ணு இருக்கணும்ல.
1: நிச்சயமா.
2: ஆமா, ஒன்னு வந்து ஒரு சொல்ல நீங்க பதில் சொல்லக்கூடாது. சாப்பிட்டீங்களான்னு கேட்டா சாப்பிட்டேன் அப்படின்னு மட்டும் சொல்லக்கூடாது, அது எப்படி நீங்க சொல்லணுமோ சொல்லிக்கலாம். அதே மாதிரி ஆங்கிலம் கலக்காமல் அழகு தமிழில் நீங்கள் உரையாட வேண்டும்.
1: ஆனா விதிகள் எல்லாமே ரொம்ப கடுமையா இருக்குதே அப்படின்னு கூட நிறைய பேர் நினைப்பாங்க.
2: நீங்க சொல்லும் போதுதான் எனக்கு அது கடுமையா தெரியுது.
1: இருந்தாலும் பரவாயில்ல, உள்ளுக்குள்ள வாங்க, நீங்களும் முயற்சி பண்ணுங்க. நீங்க தொட்டு வர வேண்டிய தொலைபேசி எண்கள்
2: 0431, இது நமது திருச்சிராப்பள்ளியின் முன்னிணைப்பு எண். அதோட
1: 240-102-1 இந்த எண்ணில் இதுவரைக்கும் வண்ண கோலங்கள் நிகழ்ச்சியில் பேசலை அப்படிங்கிறவங்களும் அறிமுக நேயர்களும் கண்டிப்பாக அதில் நீங்கள் அழைக்கலாம். 240-106-102-1 இந்த எண்ணில் வழக்கமான நேயர்கள். ஆனால் ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள், ஒரு 3-4 நாட்களுக்கு இடைவெளி விட்டு நீங்கள் பங்கெடுத்துக்கிட்டால் நிறைய பேர் பயன்பெறுவதற்கும் பங்கேற்பதற்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்ற ஒரு அன்பு வேண்டுதலோடு உங்கள் அனைவரையும் வாழ்த்துக்களோடு வரவேற்று வண்ண கோலங்கள் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைகின்றோம்.
2: சுரேஷ்,
1: அதிபதி.

0: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
1: திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
5: நான்கு மணி 11 நிமிடம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ணக்குளங்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை தமிழோடு விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களெல்லாம் அழைச்சிருக்கிறோம் நேர்களே. இந்த நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில நீங்களும் பங்கேற்கலாம். 4-3-1 அப்படிங்கிற திருச்சியின் இணைப்பு என்னோட 240-102-1 மற்றும் 246-102-1 இந்த எண்கள் வழியா இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைக்கு விளையாடுறதுக்கு முதல்ல யாரு வந்திருக்காங்க அப்படின்னு கேட்கலாமா?
6: வணக்கம்.
7: வணக்கம் சார். கந்தரவகோட்டை வட்டம் புதுநாடு சிட்டுண்டிக்கு முத்து பேசுகிறேன்.
6: முத்து, ஏற்கனவே தமிழோடு விளையாடு நிகழ்ச்சிக்கு வந்திருப்பீங்க போல இருக்கே.
7: வந்திருக்கேன் ஐயா.
6: இல்ல இல்ல, நம்ம இப்ப சகஜமா பேசிக்குவோம். உங்களுக்கான நேரம் இப்பதான் ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்ன நேரத்துல இருந்து நீங்க 2 நிமிஷம் தொடர்ந்து தமிழ்ல பேசணும்.
7: சரிங்க சார்.
6: தொடர்ந்து நீங்களா பேச வேண்டாம், நம்ம உரையாடல் தான் கேட்கறதுக்கு நீங்க பதில் கொடுத்தீங்கன்னா போதும். ஆரம்பிக்கலாமா?
7: ஆரம்பிக்கலாம் ஐயா.
5: விளையாட்டோட விதிகள் உங்களுக்கு புரிஞ்சதா?
7: நிறைய புரிஞ்சிருக்கு சார்.
6: ஏற்கனவே நிறைய வந்து அனுபவப்பட்டிருக்காருன்னு சொன்னார்ல. முத்தையா, எந்த ஊர்ல இருந்து பேசுறதா சொன்னீங்க?
7: கந்தரவகோட்டை வட்டம் புதுநாடு சிற்றுண்டி. அப்படிதான் கூறுகிறேன்.
6: சிற்றூர். சிற்றுண்டின்றது வந்து சாயந்தரம் 4 மணிக்கு மேல நம்ம சாப்பிடுறது அப்படித்தானே?
7: அப்படிதான் சொல்லுகிறேன்.
6: சரி, இன்னைக்கு என்ன மதியானம் என்ன சாப்பிட்டீங்க?
7: என்ன மதியானம் வந்து தயிர் போட்டு சாதம் சாப்பிட்டேன்.
6: சரி சரி சரி. தயிர் என்ன விலை?
7: தயிர் வந்து எங்க வீட்டிலே மாடு கறக்குறது.
6: நேரா மாடு தயிராவே கறந்துருதா?
7: இல்ல சார், பால் கறக்குது. அதை கூட ஆக்கி புற ஒத்தி வீட்டிலே உண்டாகிக்கிறோம்.
6: சரி, அருண் சிரிக்கிறாரு, என்னத்துக்குன்னு கேட்டுடலாம். சாருன்னு சொல்லிட்டீங்களா? எப்படி வந்துருச்சு?
7: அதாவது தன்னை அறியாம வந்துருச்சு. அந்த மாடு கெடுத்துருச்சு.
6: மாடு எப்பவுமே கெடுக்காது அப்படிலாம் சொல்லாதீங்க சரியா?
7: இன்னைக்கு மாட்டு மைட்டு பட்டினியா போட்டாடுற.
6: தயிர் தானே கெட்டது சரியா?
5: இருந்தாலும் நல்லா முயற்சி பண்ணீங்க முத்தையா, உங்களுக்கு பாராட்டுகள். முதல்
6: இணைப்பு வந்ததுக்கு அப்புறமே இவங்கள்ட்ட உஷாரா இருக்கணும்னே நினைச்சிட்டு இருந்தாரு. அது தயிர் ஏதோ பண்ணிடுச்சு.
5: இதே மாதிரி அடுத்து வர்ற நேயர்கள் எப்படி பேசுறாங்க அப்படின்னு பாக்கலாம். இதுதான் நேயர்களே உங்களுக்கான குறிப்பும் கூட. அதாவது முதல் நேயரே உங்களுக்கு குறிப்பாகவும் மாறிட்டாரு. இப்படிதான் பேசணும் அப்படிங்கிறதுக்கு என்ன விதி? ஒரே வார்த்தையா சொல்லி முடிக்க கூடாது, பிற மொழி கலவாம பேசணும். இது ரெண்டும் தான்
6: குறிப்பா, ஆங்கிலம் கலவாமல் பேச வேண்டும்.
5: ஆமா, அவ்வளவுதான். இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.

0: 1.1 இது வண்ண கோலங்கள்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: கடந்து போகும் சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
4: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
5: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
4: எப்படி தெரியும்?
5: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
7: தட்ஸ் ரைட்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள். செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு தமிழோடு விளையாடு, அதுதான் விளையாடிக்கிட்டு இருக்கிறோம். இந்த நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில நீங்களும் பங்கேற்கலாம். அதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா,
1: தொலைபேசி தொட்டு நேரில் வர வேண்டியதுதான்.
0: அதற்கான எண்ணையும்
1: 0431 240 102.1. இது புத்தம் புதிதாய் அறிமுக நேயர்களுக்காக திருச்சிராப்பள்ளி வானொலியோடு எப்படியாவது பேசிவிட வேண்டும் என்ற ஆர்வத்தோடு அந்த உற்சாகத்தோடு இருக்கக்கூடிய நேயர்களுக்கான எண். அது 246 102.1. வழக்கமான நம் அனைத்து நேயர்களுக்கும் அந்த எண். சொல்லுங்க அதிபதி.
0: அடுத்ததா நான் சொல்றதை விட

0: நீங்க கேட்க போறீங்க, பதில் யாரு சொல்றாங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கங்க ஐயா.
2: வணக்கங்கம்மா, யார் பேசுறீங்க?
1: திருச்சி மாவட்டத்துல இருந்து கைலாஷ் நகர் கல்பனா பேசுறேன்.
2: கல்பனாம்மா, சரி.
0: அவங்க ஒரு ஆர்வத்தோட வந்திருக்கிறாங்க வானொலியில எல்லாம், அங்க அவங்க பேசுறது கேட்டுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும்.
2: அப்படியா? அதுவும் நம்ம தமிழ்ல பேசுறத எல்லாரும் வினோதமா பாக்குறாங்க, கேக்குறாங்க. அப்படியா? ஆங்கிலத்தை தவிர்ப்பது வந்து இன்னும் சிறப்பாக இருக்கும், சரிங்களா? ஆனா அது எனக்கும் எனக்கும் அதிபதிக்கும் கிடையாதான் சொல்றாப்ல, நம்மள கோர்த்துறாதீங்க அப்படின்னு. சரி, இப்பொழுது முதல் உங்களுக்கான நேரம். கல்பனா சகோதரி, வீட்டுல குடும்ப தலைவியா இருக்கீங்க நீங்க, அப்படித்தானே?
1: என்ன
2: செய்றாங்க? எனக்கும் தெரியல, நானும் தேடுறேன்.
1: ஆட்டோமேட்டிக்கா
2: வந்துருது நமக்கு ஆங்கிலம், அப்படிதானே?
1: இருந்தாலும்
2: நீங்க நம்ம போட்டின்றதையே மறந்துட்டு இயல்பா பேச வந்துட்டீங்க, அதனால இந்த ஆட்டோ டிரைவர்ன்றவர் தானா வந்துட்டார் வேகமா, சரிங்களா? அடுத்த முறை இந்த ஆட்டோ டிரைவரை தவிர்த்து என்ன சொல்லலாம் அப்படின்றத யோசித்து அடுத்த நிகழ்ச்சிக்கு வரணும் நீங்க, சரிங்களா?
1: நன்றிமா.
0: அது என்னதான் பேசினாலும் இந்த பிற மொழி கலந்து கலந்து பேசி பேசி பழகி போயிடுச்சுல்ல. ஆனா அதே மாதிரி இந்த விதி, இரண்டு விதிகளை சொன்னோம், அதாவது ஒற்றை வார்த்தையில முடிச்சிடக்கூடாது அப்படின்னா பிற மொழி கலக்காம பேசணும்னாங்க. கல்பனாமா வந்து ஆமாங்க சார், ஆமாங்க ஆமாங்கன்னு ரெண்டு முறை ஒரே வார்த்தையில
2: முடிச்சுட்டீங்க.
0: ஆமா,
2: அப்படின்னு ஒரு அசைச்சொல் வேற சொன்னாங்க,
0: அது கூட அப்படியே இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அதுவே எல்லா மொழிக்கும் அது பொதுவானதுங்க. ஆமா, அது நம்ம உணர்வோட சிற சத்தம் மூலமா நம்மளுடைய இதை வெளிப்படுத்துறோம்,
2: நம்மளுடைய
0: வெளிப்பாடு,
2: நம்மளுடைய
0: பதில்
2: எண்ணத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு
0: அசைச்சொற்கள் அப்படின்னு கூட வச்சுக்கலாம்.
2: சரி,
0: நேர்களை நீங்க வங்கன கோலங்கள்ல எங்களோட சேர்ந்து
2: ஏன்
0: நீங்க தமிழ்ல இப்படி கேட்டீங்கன்னா அப்படியே தடுமாறுதா இல்லையா?
2: வண்ண கோலங்கள்னு எவ்வளவு ஒரு அழகான பேரு.
0: இந்த நிகழ்ச்சியில நீங்கள் பேசலாம். சொல்லி 431 அப்படிங்கிற திருச்சியின் இனிப்பு என்னோட 240-102-1 மற்றும் 246-102-1 இந்த எண்கள் உங்களுக்காகவே. இணைந்திருங்கள் FM Rainbow 102.1.

0: 4:26 எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள்ல இன்னைக்கு தமிழோடு விளையாடு
1: அழகு தமிழில் உரையாடு அப்படின்னு சொல்லி நேயர்களை நாங்க கூப்பிட்டுருக்கோம். அந்த
0: அன்பான வேண்டுகோளை ஏற்று தமிழோட பேசுறதுக்காக நம்ம கூட யார் இணைப்புல இருக்காங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
2: இனிய மாலை வணக்கம்.
0: யாருங்க?
2: பழனியிலிருந்து கனகராஜ்.
0: பழனியிலிருந்து கனகராஜ், அங்கெல்லாம் நம்ம வானொலி கேக்குதுங்களா? கேட்டுட்டு இருக்கீங்களா?
2: கண்டிப்பா ஆன்லைன்ல கேட்டுட்டு.
0: ஆன்லைன்ல சிறப்பு, பாராட்டுறோம் உங்களை.
2: நன்றி.
1: எத்தனை ஆண்டு காலமா கனகராஜ் வானொலி கேட்டு இருக்கீங்க?
2: வானொலி கேட்டுக்கிட்டு இருக்கிறதுங்களா? இலங்கை வானொலி கேட்டதுல எனக்கு 47 வயசாகுது. இலங்கை வானொலியில இருந்து அப்படியே தொடர்ச்சியா வானொலி ஏது
1: 47 ஒரு வயசா?
2: ஒரு நாட்கள் அனுபவம் தான் முக்கியம்.
1: அனுபவம் தான் முக்கியம். சரிங்க. சரி, இப்ப நம்ம உங்களுக்கான நேரம் இப்பையில இருந்து ஆரம்பமாகுது. 4:27 தொடர்ந்து 2 தமிழில் பேச வேண்டும். அதுதான் கனகராஜ் ஐயாவுக்கு இன்றைக்கு விடுமுறையா?
2: எல்லா நாளுமே பணி நாட்கள் தான்.
1: அப்ப இப்ப வேலை பார்த்துட்டு பேசிட்டு இருக்கீங்களா?
2: அருகிலேயே வானொலி பெட்டி வைத்திருப்பேன்.
1: பார்த்துக்கொண்டு இருக்கிறேன் ஐயா அப்படிங்கிறீங்க?
2: பார்த்துக்கொண்டே கேட்டுக்கொண்டிருப்பேன்.
1: கேட்டுக்கொண்டிருக்கிறேன், பேசிக்கொண்டிருக்கிறேன். மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு வேலைனா அது என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்க எனக்கு ஆசையா இருக்கு.
2: எனக்கு புத்தகம் படிப்பது என்றால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
1: இல்ல இல்ல, நீங்க இப்படி பார்த்துக்கொண்டே பேசிக்கொண்டே கேட்டுக்கொண்டே அப்படி என்ன வேலை நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்றத கேக்குறேன்.
2: கைத்தறி நெசவு தொழில் செய்து வருகிறேன்.
1: சொந்த தொழில்
2: நினைக்கிறேன்.
1: சொந்த தொழில்,
2: சொந்தமாக தொழில் செய்து வருகிறேன்.
1: சரிங்க. பட்டு நூல் எங்க வாங்குறீங்க?
2: எனக்கு கோயம்புத்தூர்ல இருந்து வரவழைத்துக் கொள்வேன். எனக்கு தேவையான அளவு.
1: எவ்வளவு வாங்குவீங்க? ஒரு ஒரு
2: அது எடை கணக்கு தான்.
1: ஆமா, அதான் எடை எவ்வளவுன்னு கேட்டேன்.
2: பொருட்கள் எடை வந்து 6,000 ரூபாய் வரை வரக்கூடும்.
1: நீங்க ஒரு முறை வாங்கும் போது எத்தனை வாங்குவீங்க, எவ்வளவு வாங்குவீங்க?
2: எனது 12 சேலைக்கு தேவையான அளவு பொருட்கள் எடைக்கும் சற்று அதிகமாக வாங்குவேன்.
1: அந்த சற்று அதிகம் எவ்வளவுன்றத சொல்ல முடியல.
2: அது எனக்கு தெரியவில்லை. ஆனால் 2 கல் எடை அளவு வாங்குவேன்னு வைத்துக் கொள்ளுங்களேன்.
1: கல்லுன்னு எல்லாருக்குமே ஒரு ஒரு குழப்பம் இருக்கும், ஒரு கல் எடை அப்படின்னா என்ன அப்படின்றது இல்லையா?
2: ஆமாம், அவரே இருக்கும். ஆனா தமிழ் தெரிந்தவர்களுக்கு ஒரு கல் எடை என்பது தெரியும,
1: தெரிந்துவிடும். சரி, ஒரு சேலை நெய்வதற்கு எவ்வளவு எடை நெசவு நூல் வேணும்? பட்டு நூல்
2: அரைக்கல் அளவு தேவைப்படும்.
1: அவ்வளவுதான், அது போதும்.
2: போதும் போதும், அது எடை போட்டு பார்த்தால் அரைக்கல் அளவு வந்திருந்தால் தரமான சேலை என்று அர்த்தம்.
1: முழு சேலையை நெஞ்சதுக்கு அப்புறமா அதே அந்த அரைக்கல் அளவு தான் இருக்குமா?
2: ஒரு சேலைக்கு உண்டான எடை அளவு வந்து அரைக்கல் அளவு தான்.
1: அதுல ஊடையில என்னமோ சேர்க்கிறீங்களே பட்டு நூலோட சேர்த்து, அந்த மெருகேற்று
2: ஊழல்

0: சிறப்பு சேர்ப்பதும் அதே பட்டுதான்.
1: சிறப்பு கனகராஜ் அவர்களே, பாராட்டுகள்.
2: அவர் பழனி மலைக்கு மேலேயே ஏறியிருப்பாரு, நிமிஷம் பேசுறதுக்குள்ள.
1: நிச்சயமா நிச்சயமா, ரொம்ப சிறப்பா பேசிட்டீங்க, பங்கெடுத்துக்கிட்டு முடிஞ்ச வரைக்குமே பாருங்க.
2: உடனே கிளம்பிட்டாரு.
1: ஆமா,
2: போயிட்டு வரேன் சாமி
1: அப்படின்னு. அந்த வேலை முடிஞ்சிச்சுங்க, என்னோட டார்கெட்டை முடிச்சிட்டங்க அப்படின்னு.
2: பட்டுல போட்டு நம்மள இந்த பட்டுன்னு கேட்டாங்களே அப்படின்னு கிளம்பிட்டாரு.
1: இந்த நல்ல விஷயங்க. இதே மாதிரி நிறைய நேயர்கள் ஆர்வத்தோட காத்துக்கிட்டு இருப்பீங்க. நீங்களும் நம்ம நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில பேசலாம். 0431 அப்படிங்கிற திருச்சி இணைப்பு என்னோட 240-102-1 மற்றும் 246-102-1 இந்த எண்கள்ல. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ரோபோட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல.
7: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் வெலிஸ் ஜேஎன்ஜி மெடிடெக் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ்ட் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
8: NIC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி, சேலம். கான்டாக்ட் 9444007555.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: நான்கு மணி 35 நிமிடம் எஃப் எம் ரெயின்போ 102.1 நேயர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வண்ணக்கோளங்கள்.
3: இன்றைய வண்ணக்கோளங்கள் நிகழ்ச்சியில் தமிழோடு விளையாடு அழகு தமிழில் உரையாட அழைக்கிறது இன்றைய தமிழோடு விளையாடு நிகழ்ச்சி. அந்த வகையில் அடுத்த இணைப்பில் வந்து தமிழில் பேச விளையாட காத்திருக்கக்கூடிய அன்பு நேயர், வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கம். யார் பேசுறீங்க?
4: சுமதி பேசுகிறேன்.
3: சரிம்மா, உங்களுக்கான நேரம் இப்ப இருந்து ஆரம்பம். 4:36. சரிங்களா? ஒற்றை சொல்லில் பதில் சொல்லக்கூடாது என்பதுதான் நமது முதன்மையான விதி. சரிங்களா? அமைதியும் காக்கக்கூடாது இப்படி. சரியா? என்ன போட்டி ஆரம்பிச்சிருச்சுன்னு நான் சொல்லிட்டேன், அப்பதவே உங்கள்ட்ட சொல்லிட்டேன் நானு. ஒரு சொல்லில் பதில் சொல்வது தவிர்க்கப்பட வேண்டியது இந்த விளையாட்டில். சரிங்களா? ஆங்கிலம் கலக்காமல் பேச வேண்டும் என்பது இரண்டாவது விதி. இப்பிலிருந்து நம்ம ஆரம்பிக்கலாமா? சரி, காட்டூர் சுமதி என்பது தானே உங்களுடைய பெயர்?
4: ஆமாங்க ஐயா.
3: இது ஒரு சொல் பதில் இல்லையா?
4: இது ஒரு அப்படிங்களா? சரிங்க.
3: ஆமாங்க ஐயான்றது
4: அப்படியா?
3: ஆமா, அது அப்படியா? வீட்டுல நிறைய பேச மாட்டீங்களோ?
4: நல்லா பேசுறேங்க.
3: சில பேர் எல்லாம் வீட்டுல பேசிட்டே இருப்பாங்க.
4: பயமா இருக்கு.
3: நமது திருச்சி வானொலி உங்களது நெருங்கிய நண்பர், அதனால நண்பர்களோட நண்பரோட பேசுறதுல உங்களுக்கு எந்த பயமும் பதட்டமும் தயக்கமும் இருக்கவே வேண்டாம். எப்பவுமே மகிழ்ச்சியோடு உங்கள் உறவினரோடு நீங்கள் பேசுவது போல, உங்கள் நண்பரோடு பேசுவது போல, பக்கத்து வீட்டு உறவினர்களோட பக்கத்து வீட்டு அன்பர்களோட நீங்க பேசுறது மாதிரியே திருச்சி வானொலியில பேசணும். அடுத்த நிகழ்ச்சிக்கு அன்போடு உங்களை காத்து வரவேற்க காத்திருக்கிறோம். சரிங்களா?
4: நன்றி. நன்றி
3: நன்றி நன்றி சார்.
4: நன்றி.
2: அவங்க ஒற்றை சொல்ல பதில் சொன்னாலும் கூட அவங்க சொல்லக்கூடிய அந்த ஒரு மகிழ்ச்சி, கொஞ்சம் பதட்டமா இருந்தாலும் கூட அந்த பேசணுங்கிற ஆர்வம், இதைத்தான் நம்ம நேயர்களுக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நேர் பேசாதவங்களையும் பேச வைக்கிறது வானொலி, கேட்காதவங்களையும் கேட்க வைக்கிறது வானொலி.
3: சரிங்க.
2: இந்த வானொலி எஃப் எம் ரெயின்போ 102.1 வண்ண குளங்கள் அப்படின்னா நேர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு இருக்கும். நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, ஆனா உங்களுக்கு என்ன சின்ன ஒரு அன்பு வேண்டுகோள், ஒரு 3-4 நாட்களுக்கு இடைவெளி விட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். உங்களது அருகாமையில் இருக்கக்கூடிய அக்கம் பக்கம் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாம் கூட நீங்க வைக்கலாம், அதுவே உங்களுக்கு பெரிய ஒரு சிறப்பா இருக்கும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணு, புதுசா எங்காவது நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா கூட நீங்களும் கூட இந்த நம்பரை குறிச்சுக்கோங்க. 4-3-1, இது வந்து திருச்சியோட முன்னிணைப்பு எண். 240-102-1 இந்த எண்ல இது வரைக்கும் நம்ம நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கல அப்படின்னா நீங்க தாராளமா அழைக்கலாம். வழக்கமான நேயர்கள் சில நாட்கள் இடைவெளி விட்டு பங்கேற்கணும் அப்படின்னா 246-102-1 இணைந்திருங்கள் எஃப் எம் ரெயின்போ 102.1.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: That's right.
4: நேரம் 4:43, திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது வண்ணக்குளங்கள். இன்றைய தமிழோட விளையாடு சொல்லுங்க தேவிதே.
5: அடுத்து இணைப்புல இருக்க நேயர் யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
6: வணக்கம் ஐயா.
4: வணக்கம், யார் பேசுறீங்க?
6: என் பேர் ரங்கராசன் ஐயா.
4: சரிங்க, ஏதாவது நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி பங்கெடுத்திருக்கீங்களா? பங்கெடுத்திருக்கீங்களா?
6: இல்ல, என்னதான் முதல் முறை பேசுறேன்.
4: இதுதான் முதல் முறை.
5: வரவேற்கிறோம்
4: ரங்கராஜ். எந்த ஊர் உங்க ஊரு?
6: பெரம்பலூர் மாவட்டம், குடும்பூர் பக்கத்துல ஈச்சமட்டிங்கய்யா.
4: சரி, உங்களுக்கான நேரம் இப்போ இருந்து ஆரம்பமாகுது. 4:43:30 நீங்க பேச போறீங்க. ரங்கராஜய்யா, உங்களுக்கு சொந்த ஊரே பெரம்பலூர்
6: தானா?
4: அதாவது நம்ம நிகழ்ச்சியினுடைய முக்கியமான விதி, ஒரு சொல்ல பதில் தரக்கூடாது, சரியா? நீங்க கேள்வி என்கிட்ட கேள்வி கேட்டாலும் சரி, நாங்க கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொன்னாலும் சரி, ஒரு சொல் ஒரு வார்த்தையில பதில் இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஆங்கிலம் கலக்காம பேசணும். இவ்வளவுதான், ரெண்டே ரெண்டு விதி தான். சரி, அந்த முதல் விதி தவற விட்டீங்க. என்னங்க ஐயா அப்படின்னு திரும்ப முதல்ல இருந்து போவோமா?
6: சொல்லுங்க.
4: திரும்ப முதல்ல இருந்து சரியா?
6: கேக்குறேன்.
4: 4:44 நீங்க 2 நிமிஷம் தமிழ்ல பேசணும். ரங்கராஜ் ஐயா இணைப்புல இருக்கீங்க? நீங்க ஏதாவது சத்தம் கொடுத்தா தான் நீங்க இருக்கீங்க, லைன்ல இருக்கீங்கன்றது எங்களுக்கு தெரியும்.
6: என்ன
4: பண்றீங்க ரங்கராஜ் ஐயா? நீங்க அருமை, அருமை, ரொம்ப பெருமையா இருக்கு இந்த தொழில், விவசாய தொழில் அப்படின்றது இல்லையா?
6: ஆமாங்க.
4: எத்தனை ஆண்டு அனுபவம் உங்களுக்கு?

0: ஒரு 20 ஆண்டு வேலை, 20 ஆண்டுகளமா வேலை செய்யறீங்க.
1: வேலை செஞ்சிருங்க. ஆனா அதிபதி சிரிச்சிட்டாரு, என்ன தொடர்ந்து ஒற்றை சொல்லையே பதில் தராரே அப்படின்னு அவரு கொஞ்சம் சிரிச்சிட்டாரு. அதாவது ஒரு சொல்ல வந்து நம்ம பதில், எந்த கேள்விக்குமே ஒரு சொல்ல பதில் தரக்கூடாது. அது ரொம்ப முக்கியமான விதி இந்த விளையாட்டுல. சரிங்களா?
0: சரிங்க.
2: நீங்க ஒற்றை சொல்ல பதில் சொன்னது என்ன சொன்னீங்கன்னு தெரியுங்களா?
0: தெரியலங்க எனக்கு, நீங்க என்ன சொன்னு தெரியலையா?
2: ஆமாங்க
1: ஆமாங்க. சரிங்க ஐயா. ஆமா ஐயா, இதெல்லாமே ஒரு சொல் தான், ஒரு சொல் பதில் தான்.
2: இருந்தாலும் ரங்கராஜய்யா, இன்னைக்கு வண்ணக்குளங்கள்ல முதல் முறையா பங்கெடுத்திருக்கிறீங்க, உங்களுக்கு பாராட்டுகள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம்.
1: நிகழ்ச்சி நீங்க தொடர்ந்து கேளுங்க.
0: நைட்ல உழவர் உழவர் நிகழ்ச்சி நடத்துறீங்களா?
2: ஆமாங்க ஐயா.
0: அதுல வந்து போன் நம்பர் சொல்லும் போது தமிழ்ல சொல்ல சொல்லுங்கய்யா.
2: நிச்சயமா நிச்சயமா, உங்களுடைய வேண்டுகோளை நாங்க ஏத்துக்கிறோங்க ஐயா. நிச்சயமா நீங்க நிகழ்ச்சியை தெளிவா கேட்டீங்க அப்படின்னா கடைசியில தமிழ்லயும் சொல்லுவாங்க.
1: அதாவது பங்கேற்கக்கூடிய சிறப்பு அழைப்பாளருடைய நம்பர் கேக்குறீங்க அப்படித்தானே?
2: தொழில ரங்கராஜய்யா ரொம்ப சிறப்பா செயல்பட்டு இருக்கிறவர் நினைக்கிறேன். அவர் உழவர் உலகத்தை குறிப்பா குறிப்பிட்டு சொல்றாரு பாத்தீங்களா, அப்ப அவருக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கிற ஒரு நிகழ்ச்சியும் அது.
1: தினம் கேக்குறாருன்னு
2: நிச்சயமா நிச்சயமாவே
1: தெரியும்.
2: அவர் இருக்கிற சூழலும் கூட அதை காட்டுது
1: காட்டுது.
2: ஆமா. சரி, அடுத்து இனிப்புல யாரு இருக்காங்க?
1: எப்ப அவங்க இப்ப என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? பக்கத்துல இருந்து
2: என்ன சொன்னாங்க?
1: அவருக்கு நேரம் ஆயிடுச்சு, அவரை விடுங்க அப்படின்னாங்க. ஆமா, அதுதான். 4:46 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 தமிழோடு விளையாடு, அழகு தமிழில் உரையாடு என அடுத்து பேச வந்திருக்கக்கூடிய அன்பு நேயர் வருக, வணக்கம்.
3: திருச்சிராப்பள்ளி ரெயின்போ பண்பலையில் ஏலோ வணக்கம் கூறி நிகழ்ச்சியில் இணைபவர் திருவரங்கம் ராசேசு.
1: ராசேசு, சரி, உங்களுக்கான நேரம் இப்பொழுதுல இருந்து 4:47 ஆரம்பமாகுது. சரிங்களா?
3: ஆரம்பிங்க.
1: மாலை நேர சிற்றுண்டி ஆயிடுச்சா?
3: இன்னும் பசிக்கவில்லை.
1: பசிச்சாதான் சாப்பிடணும் அப்படின்னு ஒரு கொள்கை கோட்பாடெல்லாம் வச்சிருக்கீங்களா ராஜேஷ்?
3: மதிய உணவிற்கு பிறகு தேநீர் குழம்பி இன்னும் ஆகவில்லை. சிற்றுண்டி பற்றி பிறகு யோசிக்கலாம் என நினைத்துக் கொண்டிருக்கிறேன்.
1: சரி, நீங்க தான் சொந்தமா வீட்டுல சமைக்கிறீங்களா இல்ல ஆட்கள் யாரும் இருக்காங்களா?
3: நான் சமைக்கும் பழக்கம் மிகவும் குறைவு.
1: அப்ப வெளியே போய் தான் சாப்பிடுவீங்க?
3: வெளியில் பழனிக்கும் போது வெளியில் சாப்பிடுவது,
1: ஊர்ல இருக்கிற
3: போது வீட்டில் சாப்பிடுவது.
1: வீட்டுல இல்லையா?
3: எனக்கு சரி, தாங்கள் கேட்கும் கேள்வி சரியாக புரியவில்லை.
1: வீட்டுல செய்ய மாட்டேன்னு அடம்பிடிச்சிட்டாங்க, இன்னைக்கு வீட்டுல செய்யல அப்படின்னா என்ன பண்றது?
3: கடையில் இருந்து கட்டிக்கொண்டு வந்து கொடுப்பேன்.
1: என்னது
3: உணவு என்று கூறலாம்.
1: சரி சரி சரி. அடிக்கடி வாங்கிட்டு வருவீங்களா கடையில இருந்து?
3: அவ்வப்போது அந்த பழக்கம் உண்டு.
1: சரி, அது நல்ல பழக்கமா கெட்ட பழக்கமா?
3: தினமும் பழகி கொண்டால் அது சரியல்ல என கூறலாம்.
1: சரிங்க. எப்பயாவது
3: ஆசைக்காக சென்று பெற்றுக்கொண்டு கட்டிக்கொண்டு வருவது ஒரு தனி சுவை என்றே கூறலாம்.
1: எப்பயாவது ஒரு தடவை இப்படி சாப்பிட்டுக்கிறது நல்லது.
3: அப்படியும் செய்யலாம்.
1: சரி சரி. என்ன தொழில் செய்றீங்க நீங்க? வேலையா இல்ல தொழிலா?
3: தொழில் தான் செய்கிறேன்.
1: சுற்றுலா வாகனம்
3: தங்களிடம் கூறியது போல
1: சுற்றுலா வாகனம் வச்சிருக்கீங்க?
3: அப்படியே நல்லது என்று சொல்கிறேன்.
1: எவ்வளவு சிரமமா இருக்குது, எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இருக்கு பாருங்க. நம்ம
3: சரியாக புரியவில்லை.
2: இருந்தாலும் பாராட்டுகள் ராஜேஷ் உங்களுக்கு.
1: 2 நிமிடத்தை கடப்பது என்பது
2: எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கு. அதுவும் தமிழ் மொழியில பேசுறதுக்கு எவ்வளவு சிரமப்பட வேண்டிய
1: இது இருக்கு. ஒரு நல்ல முயற்சி பயிற்சி அப்படின்னு வச்சுக்கலாமா அதிபதி?
2: நிச்சயமாக வச்சுக்கலாம். ஏன்னா நேயர்கள் எல்லாருமே ரொம்ப ஆர்வத்தோட
1: இனி அவர் வீட்டுல தொடர்ந்து இப்படியே பேச ஆரம்பிச்சிருவாரு.
2: பேசினா சிறப்பு தானங்க, வரவேற்க கூடியது.
1: கட்டி கொண்டு வாங்கி கொண்டு.
2: ஆமா,

0: எல்லாருமே ரொம்ப ஆர்வத்தோட பங்களிச்சுக்கிட்டு இருக்காங்க வண்ண குளங்கள் நிகழ்ச்சியில. இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.1.
1: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர் 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
1: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி
2: ஜுவல்லர்ஸ். ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
3: மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
4: நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதி இல்லையா? இப்பதே நேரம் 4:56 ஆகிவிட்டது. இந்த நேரத்தில் தமிழோடு விளையாட உரையாட வந்திருக்கக்கூடிய அன்பு நேயர், வருக.
5: அன்பான வணக்கங்கள், திருவாங்கத்து வெங்கட் பேசுகிறேன்.
4: உங்களுக்கான நேரம் இப்பொழுது இருந்தது, ஏன்னா நிறைவான நேயர், நேரம் இன்மையின் காரணமாக இப்பொழுதே போட்டி
5: தொடரலாம்.
4: எந்த ஊர் சொன்னீங்க சொந்த ஊர் உங்களுக்கு?
5: என்னுடைய சொந்த ஊர் திருவரங்கம்.
4: திருவரங்கம், நம்ம ஸ்ரீரங்கம் அப்படின்னு சொல்றாங்களே, அதுக்கு அதானே?
5: திருவரங்கம்.
4: உங்களுக்கு எது சொல்ல பிடிச்சிருக்குது?
5: இரண்டுமே சொல்ல பிடிக்கும்.
4: அப்படிங்களா, சரி. என்ன செய்றீங்க நீங்க?
5: நான் ஒரு தனியார் வங்கி வேலை பார்த்து கொண்டிருந்தேன், இப்போ ஓய்வில் இருக்கிறேன்.
4: வேலை பார்த்து ஓய்வுக்கே வந்தாச்சு?
5: அவ்வாறுதான் கூறியது.
4: ஆனா உங்களுடைய குரல்ல ஒரு இளமை இனிமை இருக்குது, அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க?
5: வெளியதான் இருப்பீங்க குறிப்பிட்ட நேரத்தில் செல்வேன்.
4: பொதுவா எல்லாரும் பேங்க்ல உள்ள உட்கார்ந்து தானே வேலை பாக்குறாங்க, வெளியே போய் என்ன வேலை பார்ப்பீங்க?
5: சேமிப்பு கணக்கு வசூல் செய்வது என்னுடைய
4: பார்ப்பு. சேமிப்பு, அது சேமிப்பு கணக்கு வசூலா இல்ல கடன் வசூலா?
5: இல்ல, சேமிப்பு கணக்கு வசூல்.
4: சேமிப்பு கடன் வசூல். கடன் வசூல்னா அந்த இப்ப அது ஒரு ஒரு ஒரு மாதிரி ஒரு பயம் இருக்குதே மக்கள் கிட்ட. நீ உங்க காலத்துல எல்லாம் எப்படி இருந்தது?
5: கடன் வாங்கினா பயம்தான்.
4: கடன் என்றாலே பயம். அந்த படத்துல கூட கமலஹாசன் ஒரு தடவை சொல்ற, அதை பார்த்தால் பயம், இதை பார்த்தால் பயம்
5: அப்படின்னு.
4: சினிமாலாம் பாப்பீங்களா? சினிமா பாப்பீங்களா?
5: திரைப்படம் பார்ப்பது எனக்கு அனுபவம் இல்லை.
4: அனுபவம் இல்லை, எது வரைக்கும் போனதே இல்லையா நீங்க?
5: இது வரைக்கும் போயிருக்கலாம், இப்போது இல்லை.
4: இப்போது இல்லை, கல்யாண திருமணத்திற்கு பின்பு போனதில்லை அப்படின்றீங்க?
6: திருவரங்கத்திலிருந்து வெங்கடையா, நீங்க சிறப்பா தமிழ்லயே பேசி 2 நிமிடங்களுக்கு தாண்டி போயிட்டீங்க. சிறப்பு சிறப்பு, உங்களுடைய அந்த அனுபவம் தான் இன்னைக்கு உங்களை வெற்றியாளராக மாற்றி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். வாழ்த்துக்கள்.

இன்னைக்கு வண்ண கோலங்கள் நிகழ்ச்சியில செவ்வாய்க்கிழமை தமிழோடு விளையாடு ரொம்ப சிறப்பா பங்கேற்ற நேயர்கள் எல்லாருமே உங்களுடைய பங்களிப்பை கொடுத்தீங்க. நிறைய பேரு பங்கேற்பதற்காக முயற்சி செஞ்சிருப்பீங்க. உங்களுக்கும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். நம்ம திருச்சி வானொலியில ஒளிபரப்பாகக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய உங்களுடைய விமர்சனங்களை நீங்க தாராளமா எங்களோட பகிர்ந்துக்கலாம். அதற்கான மின்னஞ்சல் முகவரியும் இருக்கு, AR Trichy@gmail.com. கடிதம் வழியா உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாங்க. அதற்கான அஞ்சல் முகவரி இயக்குனர் ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி 1.

0: நேர்களே, அடுத்ததாக இடைக்கால ராகங்களின் இனிய வரவில் வர இருக்கின்றது பொன்மாலை. அதற்கு முன் கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜெய ஸ்ரீதுரைசாமி. நாட்டில் 2005 முதல் 2022 ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் மாசு உமிழ்வு தீவிரம் 37% அதிகமாக குறைக்கப்பட்டுள்ளதாக மத்திய வனம் மற்றும் பருவநிலை மாற்றத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லி பாரத் மண்டபத்தில் இன்று நடைபெற்ற 12வது பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுச்சூழல் அமைச்சர்கள் நிலையிலான கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், பிரிக்ஸ் நாடுகளின் வெளிப்படையான ஆக்கப்பூர்வமான ஒருமித்த கருத்துக்களை எட்டுவதில் இந்தியா உறுதியுடன் இருப்பதாக எடுத்துரைத்தார். தமிழ்நாட்டில் அரசு பெண் பணியாளர்களின் 3வது குழந்தைக்கு ஓராண்டு காலம் மகப்பேறு விடுப்பு வழங்கப்படும் என்று மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு சரத்குமார் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று தமது துறை மீதான மானிய கோரிக்கையில் இதனை தெரிவித்த அவர், தற்போது 12 வாரங்கள் மகப்பேறு விடுப்பு வழங்கப்படுவதை சுட்டிக்காட்டினார். கும்பகோணம் அருள்மிகு சவுந்தரராஜ பெருமாள் திருக்கோவிலிலிருந்து இங்கிலாந்திற்கு கடத்திச் செல்லப்பட்டு மீட்டுக் கொண்டுவரப்பட்ட பழமையான திருமங்கை ஆழ்வார் வெண்கலச் சிலையை முதலமைச்சர் திரு விஜய் இன்று பார்வையிட்டார். இச்சிலையானது சட்டப்பூர்வ நடைமுறைகள் நிறைவடைந்த பின்னர் அதன் மூலக்கோவிலில் நிறுவப்பட உள்ளது. மயிலாடுதுறை தருமபுரம் ஞானாம்பிகை அரசினர் மகளிர் கலைக்கல்லூரியில் மாவட்ட சைபர் குற்றங்கள் பிரிவு காவல்துறையினர் விழிப்புடன் இருங்கள், பாதுகாப்பாக இருங்கள் என்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் தனிநபர் விவரங்களை பாதுகாப்பாக வைப்பது, வங்கிக் கணக்கு விவரங்களை பகிராமல் இருப்பது உள்ளிட்டவை குறித்து கல்லூரி மாணாக்கருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தேனி மாவட்டம் தேக்கம்பட்டி சிப்கோ வணிக வளாகத்தில் செயல்பட்டு வரும் தொழில் நிறுவனங்களில் அதன் செயல்பாடுகள் குறித்து ஆட்சித்தலைவர் திரு வைத்தியநாதன் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். கோத்தகிரி அரவேணு கிராமத்தில் செயல்பட்டு வரும் சிறப்பு பள்ளியில் பயிலும் 30 குழந்தைகள் உதகை மலை ரயிலில் குன்னூர் முதல் உதகை வரை பயணித்து மகிழ்ந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கல்லேவில் இந்தியாவிற்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4வது நாளான இன்று இலங்கை தனது 2வது இன்னிங்ஸில் சற்று முன் 3 விக்கெட் இழப்பிற்கு 40 ரன் எடுத்திருந்தது. முதல் இன்னிங்ஸ் ஸ்கோர் இந்தியா 462, இலங்கை 284. 2வது இன்னிங்ஸ் ஸ்கோர் இந்தியா 193. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 6 மணிக்கு.

0: நேரம் 5:03 25 நொடிகள். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி இடைக்கலை இசை மாலை. இதுவே பொன் மாலை. மனிதர்களின் மனம் மகிழ்வுடன் வரவேற்கக்கூடிய நேரம் என்றால் அது மாலை நேரம். உழைப்பின் களைப்பு மறந்து இளைப்பாற இருப்பிடம் நாடி இல்லம் தேடி இதயங்கள் விரைந்தோடும் இந்த வேளையில் சங்கீத விருந்திட்டு சற்றே மனம் மகிழ இடைக்கால இசை விருந்திற்கு யாவரையும் அழைக்கிறது இன்றைய பொன் மாலை. கவிதையும் கானமுமாக காற்றலி வழியை கைகோர்ப்போம் இனிவரும் 60 நிமிடங்களுக்கு.
1: 1, 2, 3, 4.

0: குயிலே காதல் கவி குயிலே. இளமையின் வசந்தம் மலர்களை விரிக்கும்.
1: லலலலலலலலா லலலலலலலலா.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
4: சரி சரி சரி சரி சரி சரி.
5: That's right. வசந்த்

0: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: நேரம் 5:10. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது பொன்மாலை. கவிதையும் கானமுமாக தொடங்கி இருக்கக்கூடிய பொன்மலை நிகழ்ச்சிகள். முதலாவதாக ஆண்டன் பெரி அவருடைய கவிதை இது. தடுமாறி தடுமாறி சாய்கிறது எல்லாமும், உன் காலத்து ஆறுதல்களின் சுவடுகள் எங்குமே இல்லை, நினைவுகளுக்கும் நரை கூடிவிட்டது, இது கிளை உதிரும் காலம் என்பதை இனி நான் நம்ப வேண்டும்.

0: அன்பர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: நேரம் இப்பொழுது 5:15:29 நொடிகள். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இது பொன்மாலை நிகழ்ச்சியில் அடுத்த கவிதை இது. மனுஷ்யபுத்திரன் எழுதியது. எதற்கு வீணாக ஆயுதங்களை கூர்த்திட்டுகிறார்கள் என்று தெரியவில்லை. இந்த வாழ்வின் மிக ஆழமான காயங்கள் அனைத்தும் மிக மெருதுவான கரங்களால் ஏற்படுத்தப்பட்டவையே.

0: நேரம் 5:20. 13 நொடிகள். திருச்சி எஃப்எம் ரெயின்போ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது பொன்மாலை. கவிதையும் கானமுமாக உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கும் இன்றைய பொன்மாலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக தேவதேவன் அவர் எழுதிய கவிதை இது. விரும்புவதெல்லாம் இந்த மரத்தைப் போலவும், இந்த பறவையைப் போலவும், இந்த மிதிவண்டியைப் போலவும் இவ்வுலகில் வாழ தகுதி பெற்றிருத்தல் ஒன்றே.
1: லாலா.

5:25:40 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த இனிய நிகழ்ச்சி பொன்மாலை.

நேரம் 5:40. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இனிய நிகழ்ச்சி அது பொன்மாலை. கவிதையும் கானமுமாக வந்து கொண்டிருக்கும் பொன்மாலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக கவி கார்த்திக் எழுதிய கவிதை இது. வண்ணத்து பூச்சி என் கையில் இருக்கும்போது ரசித்தவன் நான், பறந்து சென்ற பிறகு வெறுப்பது என்ன நியாயம்?

வாடி மசக்கா தடிக்கு வாடி கொஞ்சம் சேத்தனுக்கு மானே மாங்கு இல்ல அடி அடி மாசக்கா தடிக்க வாடி கொஞ்சம்

நேரம் 5:36 40 நொடிகள். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இணைந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை. நிகழ்ச்சியிலே செந்தமிழ் எழுதிய கவிதை இது. காணப்படுவதிலும் கேட்கப்படுவதிலும் ரசிக்கப்படுவதிலும் இந்த காற்றின் மொழி போல நம் மௌனமும் இருந்துவிட வேண்டும்.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1
3: ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வரலாறு, ஒவ்வொரு தேதிக்கும் ஒரு தனி சிறப்பு. இன்று என்ன நாள், இந்நாளில் நிகழ்ந்த முக்கிய வரலாற்று சம்பவங்கள் என்ன, இந்த நாளின் சிறப்பு மற்றும் முக்கியத்துவம் என்ன, வரலாற்றின் பக்கங்களை திருப்பி இன்றைய நாளின் சிறப்புகளை உங்களிடம் கொண்டு வருகிறது
2: சேலம் ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கும் நாள் மலர்.
3: அறிவும் வரலாறும் விழிப்புணர்வும் இணையும் இனிய நிகழ்ச்சி.
4: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் வர்ணமுறை சேலம், கான்டாக்ட் 9444007555.
3: தவறாமல் கேளுங்கள் காலை 6:55 இருக்கு எஃப்எம் ரெயின்போ 102.1.
6: நேரம் 5:42. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை. எண்ணற்ற நிலவுகள் கடந்தும், நூற்றுக்கணக்கான கவிதைகள் வரைந்தும், மணிக்கணக்காக இசையில் நனைந்தும், இன்னும் தீர்க்கத்தான் முடியவில்லை சில நினைவுகளை.
7: இனிய தென்றலே, இனிய தென்றலே, இரு கைகள் வீசிவா, இரு

0: திருச்சி எஃப் எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 6:35 ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மார்ட் தீவனம் வழங்கும் உழவே தலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மார்ட் தீவனம்.
2: ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மார்ட் தீவனம் பாலுக்கு குறைவில்லை, சந்தோஷத்திற்கு அளவில்லை.
3: நேரம் 5:48, திருச்சி எஃப் எம் ரெயின்போ 102.1 இணைந்திருக்கிறீர்கள். உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது பொன்மாலை.

0: సకలసురనుతాం సర్వసంపత్ప్రదాత్రీ.
1: பாட்டெடுத்தே தாளமிட்டே ஓடி வரல்லே, ஆடி பார்த்து புட்டே புள்ள முகம் தேடி வரல்லே. பாட்டெடுத்தே தாளமிட்டே ஓடி வரல்லே, ஆடி பார்த்து புட்டே புள்ள முகம் தேடி வரல்லே.

நேரம் 5:56, 13 திருச்சி FM ரெயின்போ 102.1 பொன்மாலை நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் இது.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு மகிழ்ந்த அந்த பாடலுடன் நிறைவுக்கு வருகிறது இன்றைய பொன்மாலை நிகழ்ச்சி. மீண்டும் பொன்மாலை நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டு மகிழலாம் நமது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை மாலை 5 மணிக்கு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 6 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. தேசிய மாணவர் படையின் சாகச நடவடிக்கையான மகளிருக்கான நீண்ட மலையேற்ற பயணத்தை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று கொடியசைத்து துவங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், முப்படைகளைச் சேர்ந்த 3 பெண் அதிகாரிகளின் தலைமையில் வழிநடத்தப்படும் இந்த பயணத்தின்

மூலம் மகளிரின் துணிச்சல், மன உறுதி மற்றும் வளர்ந்து வரும் திறன்களுக்கான வலுவான சான்றாக திகழும் என்றார். இமயமலையின் உயரமான பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் இந்த மலையேற்ற பயணம் 250 கிலோமீட்டர் தூரம் கொண்டது என்றும் அவர் குறிப்பிட்டார். நாட்டில் கடந்த நிதியாண்டில் கிராமப்புற வங்கிகளின் நிலுவைக் கடன் அளவு 578,000 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. கிராமப்புற பொருளாதார மேம்பாடு மற்றும் நிதி சேவைகளை அனைவருக்கும் கிடைக்கச் செய்வதில் இவ்வங்கிகளின் பங்கை தொடர்ந்து வலுப்படுத்தியதன் மூலம் கடன் வழங்குதலில் இந்த இலக்கை எட்டியுள்ளதாக அமைச்சகம் கூறியுள்ளது. தமிழ்நாட்டில் இளைஞர்களிடையே போதைப்பொருள் பயன்பாட்டை தடுத்து விளையாட்டு உடல் உழைப்பில் ஈடுபடுத்தும் நோக்கில் பிளே ஃபார் ஆல் என்ற புதிய திட்டம் தொடங்கப்படுவதாக மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று தமது துறைக்கான விவாதத்தில் பேசிய அவர், ஊராட்சி மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு உட்பட்ட 500 விளையாட்டு மைதானங்கள் அடையாளம் காணப்பட்டு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்துடன் இணைக்கப்படும் என்றார். மேலும் இம்மைதானங்களை தரம் உயர்த்திட 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். தமிழகத்தைச் சேர்ந்த 3 பேரை கர்நாடக வனத்துறையினர் சுட்டுக் கொன்றது கடும் கண்டனத்திற்குரியது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், யாராக இருந்தாலும் சுட்டுக் கொள்வதற்கு உரிமை இல்லை என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். நாமக்கல் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற உயர்கல்வி சேர்க்கை வழிகாட்டுதல் முகாமில் அரசு தொழில் பயிற்சி நிலையம், பாலிடெக்னிக், அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் 15 மாணாக்கர்களுக்கு நேரடி சேர்க்கைக்கான ஆணையை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மதுபாலன் இன்று வழங்கினார். அரியலூர் மாவட்டம் செந்துறை அரசு மருத்துவமனை வளாகத்தில் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 50 படுக்கை வசதிகள் கொண்ட அதிதீவிர சிகிச்சை கட்டிடத்தினை ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு இன்று கொண்டு வந்தார். காஞ்சிபுரம், வேலூர், திருவள்ளூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, திண்டுக்கல், ஈரோடு, கோவை, நீலகிரி மாவட்டங்களில் அடுத்த சில மணி நேரங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நெதர்லாந்தில் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இப்போட்டி இந்திய நேரப்படி மாலை 6:30 தொடங்கும். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

நேரம் 6:40 திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்களின் இப்பொழுது கேட்கலாம் ஆரவாரம். விடுதலை நாள் கொண்டாட்டங்கள் பெருவிழாவாக கொண்டாடி மகிழ்ந்திருப்போம். எவ்வளவு மகிழ்ச்சி, எவ்வளவு ஆனந்தம்! விடுபடுதல், விடுவித்தல் இரண்டுமே மகிழ்ச்சியின் உச்சத்திற்கு நம்மை இட்டுச் செல்கின்றன. அந்தி மாலையின் ஆனந்த வேளையில் செவிகொளிகிற செய்திகள், பாடல்கள் என பரபரப்பிலிருந்தும் களைப்பிலிருந்தும் உங்களை விடுவிக்க, விடுபட வைக்க காற்றலைகளில் வருகிறது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இருந்து ஆரவாரம்.

நேரம் 6:09. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் இது ஆரவாரம். ஆரவாரம் நிகழ்ச்சியில் முதல் செய்தி இது. நாளை மின்தடை பற்றிய அறிவிப்பு. தமிழகத்தின் முக்கிய இடங்களில் நாளை 19 காலை 9 மாதாந்திர பராமரிப்பு பணிகள் காரணமாக மின்தடை ஏற்பட இருக்கிறது. பராமரிப்பு பணிகள் முடிந்தவுடன் மின் விநியோகம் சீராக வழங்கப்படும். எனவே பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு மின்வாரிய ஊழியர்களுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என மின்வாரியத்திலிருந்து தகவல் தந்திருக்கிறார்கள். குறிப்பாக பெரம்பலூர் மாவட்டம் நன்னை துணை மின் நிலையம், அதிலிருந்து மின்சாரம் பெறக்கூடிய பகுதிகளான பறவை, கீழுமாத்தூர், ஓலைப்பாடி, ஏலமூர், மங்களமேடு, சின்னார், எறையூர், முருக்கன்குடி, வாலிகண்டபுரம், சர்க்கரை ஆலை பகுதி, கழனிவாசல், திருமாந்துறை, பெருமத்தூர், வடக்கலூர், அதியூர் ஆகிய ஊர்களுக்கு நாளை மாதாந்திர பராமரிப்பு பணிகள் காரணமாக காலை 9 மின் விநியோகம் இருக்காது. அதேபோல புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் நாயக்கன்பட்டி துணை மின் நிலையம், அதிலிருந்து மின்சாரம் பெறும் குளத்தூர் முழுப்பகுதி, புனல்குளம் துணை மின் நிலையம், புனல்குளம் முழுப்பகுதி முழுவதற்கும், தஞ்சாவூர் மாவட்டத்தை பொறுத்தவரை பேராவூரணி துணை மின் நிலையத்திலிருந்து மின்சாரம் பெறும்

பேராவூரணி, பெருமகளூர், திருச்சிற்றம்பலம், மின்னகர், வல்லம், சின்னம்பட்டி ஆகிய ஊர்களுக்கு நாளை காலை 9 மணியிலிருந்து மின்சார விநியோகம் இருக்காது. பராமரிப்பு பணிகள் நிறைவடைந்தவுடன் மின் விநியோகம் சீராக வழங்கப்படும் என மின்வாரியத்திலிருந்து தகவல் தந்திருக்கிறார்கள்.

0: இரவு உணவுக்கு தயாராயிட்டீங்களா? ஏனா தூங்கறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே இரவு உணவு சாப்பிடுறது நல்லதுன்னு சொல்றாங்க. இரவு உணவோட இப்ப நீங்க கேக்கலாம் உணவே மருந்து. இன்னைக்கு ஆலோசனைகளோட இணையறாங்க திருச்சி உணவு மற்றும் ஊட்டச்சத்து துறை உதவி பேராசிரியர் பா ராஜலட்சுமி அவர்கள்.
1: பருப்பை சமைக்கும் போது அடிபிடித்து கருகிவிட்டால் அதை சாப்பிடுவது உடலுக்கு தீங்கு விளைவிக்கும், ஆரோக்கிய கேடும் ஏற்படும். பருப்பு கருகும் போது அதில் உள்ள புரதம் மற்றும் மாவு சத்துக்கள் சிதைந்து அபார நச்சு வேதி பொருட்களாக அது மாறுகின்றன. கருகிய உணவை அடிக்கடி சாப்பிடுவது செரிமான கோளாறு, நெஞ்சரிச்சல் மற்றும் நீண்ட கால அடிப்படையில் புற்றுநோய் வருவதற்கான அபாயத்தையும் அதிகரிக்கிறது. அடிபிடித்த அல்லது கருகிய பகுதிகளை முழுமையாக நாம் தவிர்த்து விடுவது என்பது மிகவும் நல்ல செயலாகும். முளை கட்டிய பயிர்களை அல்லது ஊற வைத்த பயிர்களை பல நாட்கள் வெளியில் வைத்தால் அவை அதிகப்படியான நொதித்தல் போன்றவற்றால் துர்நாற்றம் வீச தொடங்கும், ஆரோக்கிய கேடும் ஏற்படும். பயிர்கள் அதிக நேரம் ஈரமாக இருக்கும் போது அவற்றில் ஈஸ்ட், பூஞ்சைகள், தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்கள் அதிகமாக பெருகுகின்றன. இது தீவிரமான வயிற்றுப்போக்குக்கு, வாந்தி, உணவு நச்சாவது, வயிற்று பிடிப்பு உண்டாகும். முளை கட்டிய பயிர்களை 1-2 நாட்களுக்குள் பயன்படுத்தி விட வேண்டும். லேசான துர்நாற்றம் அல்லது பிசுபிசுப்பு தன்மை வந்தாலே அதை பயன்படுத்த கூடாது. சந்தையில் பருப்பு வகைகள் பார்க்க பிரகாசமாகவும் கவர்ச்சியாகவும் இருப்பதற்கு பல ஆபத்தான ரசாயனங்கள் சேர்க்கப்படுகின்றன. மெட்டாலின் மஞ்சள் துவரம் பருப்பு மற்றும் கடலை பருப்புக்கு பிரகாசமான மஞ்சள் நிறம் தருவதற்காக சேர்க்கப்படும் தொழில்துறை சாயம். இது கல்லீரல் பாதிப்பு மற்றும் நரம்பு மண்டலத்தை பாதிப்பு செய்கின்றன. துவரம் பருப்புடன் பார்க்க ஒரே மாதிரியாக இருக்கும் மலிவான கேசரி பருப்பை கலப்படம் செய்வார்கள். இதை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் நரம்பு தளர்ச்சி மற்றும் பக்கவாதம் லத்தரைசம் எனப்படும் நோய்களும் ஏற்படும். பருப்பு பளபளப்பாக இருக்கவும் பூச்சி பிடிக்காமல் இருக்கவும் பாலிஷ் செய்ய ரசாயன எண்ணெய்களை பயன்படுத்துகின்றன. பருப்பு வாங்கும் போது பிரகாசமான நிறத்தை தவிர்க்கவும். மிகவும் பிரகாசமான மஞ்சள் நிறத்திலோ அல்லது அதிக பளபளப்புடனோ இருக்கும் பருப்புகளை வாங்காதீர்கள். இயற்கை முறையில் உலர்த்தப்பட்ட பருப்புகள் லேசான மந்தமான நிறத்திலோ இருந்தாலே போதும். பாலிஷ் செய்யப்படாத பருப்புகளை வாங்கவும். பாக்கெட்டில் அன்பாலிஷ்டு என்று குறிப்பிடப்பட்டுள்ள பருப்புகளை தேர்ந்தெடுக்கவும். இவற்றில் இயற்கை சத்துக்களும் நார்ச்சத்துக்களும் முழுமையாக இருக்கின்றன. ஒரு கிளாஸ் தண்ணீரில் 1 டீஸ்பூன் பருப்பை போட்டு சில நிமிடங்கள் ஊற வையுங்கள். தண்ணீர் உடனடியாக பிரகாசமான மஞ்சள் நிறமாக மாறினால் அதில் மெட்டாலின் சாயம் சேர்க்கப்பட்டுள்ளது என்பது அர்த்தம். கேசரி பருப்பை கண்டறிய சிறிதளவு பருப்பில் கொஞ்சம் அடர் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் அல்லது எலுமிச்சை சாறு சேர்த்து சூடாக்கினால் ஊதா அல்லது சிவப்பு நிறமாக மாறினால் அதில் கேசரி பருப்பு கலப்படம் செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். உணவு பாதுகாப்பு மற்றும் தர கட்டுப்பாட்டு வாரியத்தின் அங்கீகாரம் பெற்ற பிராண்டுகளை வாங்குவது பாதுகாப்பானது. இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட பாலிஷ் செய்யப்படாத பருப்புகளை பயன்படுத்தி ஆரோக்கிய வாழ்வை பெறுவோம்.
0: பருப்புல செய்யற கலப்படங்களை குறித்தும் அதை எப்படி கண்டறியலானோ இன்னைக்கு உணவு மருந்து நிகழ்ச்சியில சொன்னாங்க திருச்சி உணவு மற்றும் ஊட்டச்சத்து துறை உதவி பேராசிரியர் பா ராஜலட்சுமி அவர்கள்.

நேரம் 6:24 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசைகளிலும் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆரவாரம். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலையத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அடுத்த அறிவிப்பு இது. வீட்டுத் தோட்ட காய்கறி விதைகள் விற்பனைக்கு வந்திருக்கின்றன. வீட்டு காய்கறி தோட்டம் அமைக்க ஏதுவாக முளைக்கீரை, கத்தரி, சுரைக்காய் மற்றும் பீர்க்கன் என 4 விதைகள் அடங்கிய வீட்டுத் தோட்ட காய்கறி விதை பாக்கெட் விற்பனைக்கு தயாராக இருக்கிறதாம். ஒரு பாக்கெட்டின் விலை 30 ரூபாய். தேவைப்படும் அனைவரும் அலுவலகத்தின் வேலை நாட்களில் காலை 9 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலையத்தை நேரில் அணுகி பெற்றுக்கொள்ளலாம்.

கொள்ளலாம். மேலும் தகவல்களை பெற்றுக்கொள்ள தொலைபேசி எண் 0431-296-2854, அலைபேசி எண் இருக்கிறது 984-32-188-18. இந்த தகவலை நமதுக்கு சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் தந்திருக்கிறார்.

0: கண்ணா நேத்தையும் அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா நால் புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு பிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போது PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: ஆரவாரம் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கிறீர்கள். இன்னும் சில நொடிகளில் மாலை மணி 6:30 மாநில செய்திகள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். தூய்மை எரிசக்தி திட்டங்களுக்கு இந்தியா உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார்.

0: சென்னை கன்னியாகுமரி தொழில்துறை விரைவுச் சாலை பணிகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். கர்நாடக வனத்துறையினரால் தமிழகத்தைச் சேர்ந்த 3 பேர் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் உனாட்டி ஹூடா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களை ஊக்குவித்து புகை மாசில்லா மின் உற்பத்திக்கு இந்தியா முக்கியத்துவம் அளித்து வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற 12வது பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், கடந்த 2005 முதல் 2022 புகை மாசுவை 37% குறைத்திருப்பதாக தெரிவித்தார். 50% மின் உற்பத்தி தூய்மை எரிசக்தி ஆதாரங்களிலிருந்து கிடைப்பதாகவும் அவர் கூறினார். இந்தியாவின் தலைமையில் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் மாநாட்டில் புகை மாசுவை கட்டுப்படுத்தவும் தூய்மை எரிசக்தி ஆதாரங்களை ஊக்குவிக்கவும் வெளிப்படையான ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை உறுப்பு நாடுகளுக்கு முன்வைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். பிரிக்ஸ் சுற்றுச்சூழல் செயற்குழு கூட்டங்களிலும் இதற்கான கலந்துரையாடல் மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். இந்தியா சமர்ப்பிக்கும் இது தொடர்பான ஆவணங்கள் உறுப்பு நாடுகளுக்கு பேருதவியாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். சுற்றுச்சூழல் மாசுவை கட்டுப்படுத்துவதற்கான கொள்கை, அதற்கான தொழில்நுட்பம் மற்றும் மக்களின் பங்களிப்பையும் உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தினார். சென்னை கன்னியாகுமரி இடையே தொழில்துறை விரைவுச் சாலை பணிகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில சாலை மேம்பாடு மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பேசிய அவர், சென்னை புறவட்டச்சாலை பணிகளும் நடைபெற்று வருவதாக கூறினார். மத்திய அரசின் நெடுஞ்சாலை திட்டத்தின் கீழ் மாநில அரசின் பங்கேற்புடன் சாலை அமைக்கும் பணிகள் 17,958 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மத்திய அரசின் உள்கட்டமைப்பு நிதியத்தின் கீழ் சேதுபந்தன் திட்டத்தின் கீழ் சென்னையில் தேனாம்பேட்டை முதல் சைதாப்பேட்டை வரை 621 கோடி ரூபாய் மதிப்பில் உயர்மட்ட பாலம், மவுண்ட் பூந்தமல்லி முதல் ஆவடி வரை மற்றும் மியாட் மருத்துவமனை முதல் முகலிவாக்கம் வரையில் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்துடன் 4 வழிப்பாதை அமைப்பதற்கான பணிகள் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். சிறு துறைமுக பணிகளை மேம்படுத்தவும் தமிழகம் முழுவதும் உள்ள துறைமுகங்களுக்கு கூடுதல் வசதிகளை ஏற்படுத்தவும் அரசு திட்டமிட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மாநிலத்தில் உள்ள கடலோர பகுதிகளில் படிப்படியாக பயணியர் படகு போக்குவரத்தை அறிமுகப்படுத்துவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். கன்னியாகுமரியிலும் ராமேஸ்வரம் பகுதியிலும் இதற்கான நடவடிக்கைகள் சாகரமாலா திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட உள்ளதாக திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். தமிழகத்தைச் சேர்ந்த 3 பேரை கர்நாடக வனத்துறையினர் சுட்டுக் கொன்ற சம்பவத்திற்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எந்த மாநிலத்தைச் சேர்ந்த மக்களாக இருந்தாலும் அவர்களை சுட்டுக் கொள்வதற்கு எந்தவித உரிமையோ அதிகாரமோ வனத்துறையினருக்கு கிடையாது என்று கூறியுள்ளார். கர்நாடக முதலமைச்சருக்கும் தமது கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் தாவேக ஆட்சி ஆரம்பித்து 100 நாட்களுக்குள் ஊழல் முறைகேடுகள் தொடங்கிவிட்டு தாகவும் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டினார். கோஆப்டெக்ஸின் 10 விற்பனை நிலையங்களை மூடும் முடிவை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தில் கடலூர், சேலம், வேலூர், திருநெல்வேலி நகரங்களிலும் ஆந்திரா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களிலும் செயல்பட்டு வரும் கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையங்களை மூட அரசாணை வெளியிட்டிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். கைத்தறி நெசவாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி கைத்தறி துணி விற்பனையை அதிகரிக்க உருவாக்கப்பட்ட கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையங்கள் மூடப்பட்டு வருவது கவலை அளிப்பதாகவும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் அரசு நிகழ்ச்சிகளில் முதலில் தமிழ்தாய் வாழ்த்து பாடுவதற்கு மத்திய அரசு வெளியிட்ட அறிவிப்பு தடையாக இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. இது தொடர்பான பொதுநல மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி திரு சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி, நீதிபதி திரு அருள்முருகன் ஆகியோர் கொண்ட அமர்வு இந்த விளக்கத்தை அளித்துள்ளது. விசாரணை முடிவடைந்த நிலையில் மனு மீதான தீர்ப்பை நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது

0: சட்டமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
2: தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவையிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடும். மேலும் திருவள்ளூர், சென்னை, திருவண்ணாமலை, பெரம்பலூர், அரியலூர், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாகவும், ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை விட்டும் இருக்கக்கூடும்.
1: நாகை மாவட்டத்தில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் மூலம் மரக்கன்றுகள் வளர்க்கும் பணியில் ஈடுபட்டுள்ள பயனாளிகளுக்கு ஊதியம் வழங்கப்பட்டு வருவதாக ஊராட்சி செயலர் திரு சக்திவேல் தெரிவித்தார்.
3: நாகை மாவட்டம் தேவூர் ஊராட்சி விபி ராம்ஜி திட்டத்துல நர்சரி கார்டன் பணி வளர்த்துக்கிட்டு பல வகையில நடத்திக்கிட்டு இருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா குறிப்பா கொய்யா, பாதம், மாமரம், இளாமரம், புளியல் மரம், நாவல் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல 10,000 மேற்பட்ட கண்ணுகளை வளர்த்து தினசரி மக்கள் வந்து விபி ராம்ஜி திட்டம் மூலியமா இந்த பணியை செஞ்சுக்கிட்டு அவங்களுக்கும் நல்ல ஒரு ஊதியம் கிடைக்குது.
1: இந்த திட்டத்தின் மூலம் தங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்திருப்பது குறித்து பயனாளி திருமதி தனலட்சுமி மகிழ்ச்சி தெரிவித்தார்.
4: நாங்கள் தேவூர் பஞ்சாயத்துலேருந்து பேசுகிறோம். விபிஜி ராம்ஜி திட்டம் மூலியமாக வந்து நாற்றாங்கல் பணியை உருவாக்கிக்கிறாங்க எங்கள் பஞ்சாயத்தில். அதில் வந்து தினசரி ஒரு 15 உறுப்பினர்கள் நாங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கிறோம். தினசரி கூலி வந்து 340 ரூபா எங்களுக்கு சம்பளம் கிடைச்சிருது. இந்த நாற்றாங்கல் பணியை நாங்கள் உருவாக்குறதுனால மற்ற பஞ்சாயத்துகளுக்கு மரக்கணி எங்களால் கொடுக்க முடியுது. இந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்ததுக்கு மத்திய கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் ரொம்ப நன்றியை தெரிவிக்கிறோம்.
1: மாவட்ட செய்திகள். வேலூரில் மாணவ மாணவியர் பங்கேற்ற போதைப் பொருட்களுக்கு எதிரான உறுதிமொழி ஏற்பு மற்றும் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் இன்று தொடங்கி வைத்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலியில் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள நவீன எரிவாயு தகன மேடை கட்டடத்தை ஆட்சியர் திருமதி பிரியா பார்வையிட்டு ஆய்வு செய்தார். திருவள்ளூரில் ஒருங்கிணைந்த எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு அலகு சார்பில் எய்ட்ஸ் மற்றும் பால்வினை நோய் தொற்று குறித்த விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் திருமதி கவிதா தொடங்கி வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் காற்றாம்பாக்கத்தில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் 8 வகுப்பறை கொண்ட கட்டடத்தை மாவட்ட ஆட்சியர் திருமதி சினேகா இன்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். மயிலாடுதுறையில் உள்ள அரசினர் மகளிர் கலைக்கல்லூரியில் பெண்களின் பாதுகாப்பு குறித்து விழிப்புடன் இருங்கள், பாதுகாப்பாக இருங்கள் என்ற தலைப்பில் மாவட்ட சைபர் கிரைம் பிரிவு காவல்துறை சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க இம்மாதம் 31 தேதி வரை இணையதளத்தில் பதிவு செய்யலாம் என்று மாவட்ட ஆட்சியர் திரு பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் உனாட்டி ஹூடா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 22-20, 21-16 என்ற செட் கணக்கில் மியான்மரின் ஹெட் டார் துசாரை வென்றார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று கஜகஸ்தானை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தூய்மை எரிசக்தி திட்டங்களுக்கு இந்தியா உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். சென்னை கன்னியாகுமரி தொழில்துறை உறைவுச்சாலை பணிகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். கர்நாடக வனத்துறையினரால் தமிழகத்தைச் சேர்ந்த 3 பேர் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் உனாட்டி ஹூடா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: விரைவில் பதிவு செய்யுங்கள்.
1: காப்பீட்டு நிறுவனம் விவசாய கடன் குழு பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும் அல்லது
0: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப் லைன் எண் 1447 அழைக்கவும்.
2: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.

0: 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

நேரம் 6:47, 13 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது ஆரவாரம். ஆரவாரம் நிகழ்ச்சியில் அடுத்த செய்தி, இது தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் மற்றும் தொழில் பழகுனர் பயிற்சி வாரியம் இணைந்து ஓராண்டு தொழில் பழகுனர் பயிற்சிக்கான விண்ணப்பங்களை வரவேற்கின்றன. தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் மற்றும் தொழில் பழகுனர் பயிற்சி வாரியம் இணைந்து இரண்டும் இணைந்து ஓராண்டு தொழில் பழகுனர் பயிற்சிக்கான விண்ணப்பங்களை வரவேற்கின்றன. இந்த படிப்பிற்கு தகுதியானவர்கள் என்று பார்த்தால் 2022, 2023, 2024, 2025 மற்றும் மே 2026 ஆண்டுகளில் தேர்ச்சி பெற்ற பொறியியல் பட்டய மற்றும் கலை அறிவியல் வணிகவியல் பட்டதாரிகள். இதற்கு விண்ணப்பிக்கும் முறை nats.education.gov.in என்ற இணையதளத்தின் வாயிலாக விண்ணப்பிக்க வேண்டும். நீங்கள் விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 28ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி தான் இதற்கு விண்ணப்பிக்க கடைசி நாள். இந்த தகவலை கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
2: திருச்சி வன்முலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
3: நேரம் 6:55 நிகழ்ச்சிகள் நிறைவாக வானிலை அறிக்கை மற்றும் வானிலை முன்னறிவிப்பு. செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மாவட்டங்களில் ஒரு இரு இடங்களிலும் புதுவையிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். திருவள்ளூர், சென்னை, திருவண்ணாமலை, பெரம்பலூர், அரியலூர், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டங்களில் ஒரு இரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் அதாவது மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகம் வரை மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. தமிழக கடலோரப் பகுதிகளை பொறுத்தவரை தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 45-55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தென்மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகம் வரை வீசக்கூடும். இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தென்மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45-55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும், அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு

40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளை பொறுத்தவரை மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.

0: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 7 மணி. நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. உலக சந்தை தரநிலைகளுக்கு ஏற்றவாறு உயர்தர வேளாண் பொருட்களை உற்பத்தி செய்ய வேண்டியதன் அவசியத்தை மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழகத்தின் 97வது ஆண்டு கூட்டத்தில் உரையாற்றிய அவர், நவீன தொழில்நுட்ப கருவிகள் குறித்து விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதன் மூலம் இத்துறையில் குறிப்பிடத்தக்க சீர்திருத்தங்களை கொண்டுவர முடியும் என்றார். பருவநிலை மாற்றத்தை தாங்கி வளரக்கூடிய விதைகள் உற்பத்தி ஆராய்ச்சிகளை இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழகம் மேற்கொள்ளவும் அவர் வலியுறுத்தினார். தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா 2 நாள் பயணமாக நாளை சென்னை

வருகிறார். சென்னை கோவளத்தில் நடைபெறவுள்ள இம்மாநாட்டில் தமிழ்நாடு, கேரளம், ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, புதுச்சேரி ஆகிய 6 மாநில முதலமைச்சர்கள் பங்கேற்கின்றனர். கும்பகோணம் அருள்மிகு சவுந்தரராஜ பெருமாள் திருக்கோவிலிலிருந்து இங்கிலாந்திற்கு கடத்திச் செல்லப்பட்டு மீட்டு கொண்டு வரப்பட்ட பழமையான திருமங்கை ஆழ்வார் வெங்கல சிலையை முதலமைச்சர் திரு விஜய் இன்று பார்வையிட்டார். இச்சிலையானது சட்டப்பூர்வ நடைமுறைகள் நிறைவடைந்த பின்னர் அதன் மூல கோவிலில் நிறுவப்பட உள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் சைபர் குற்றப்பிரிவு காவல்துறையினர் சார்பில் விழிப்புடன் இருங்கள், பாதுகாப்பாக இருங்கள் என்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் 500 மேற்பட்ட கல்லூரி மாணாக்கர்கள் கலந்து கொண்டு விழிப்புணர்வு உறுதிமொழியை ஏற்றனர். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் கும்பாபிஷேகம் தொடர்பான முன்னேற்பாட்டு ஆலோசனைக் கூட்டம் ஆட்சித்தலைவர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா தலைமையில் இன்று நடைபெற்றது. திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழா வரும் 6 தேதி தொடங்கி அக்டோபர் 2 தேதி வரை நடைபெறும். காலேவில் இந்தியாவிற்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4 நாளான இன்று இலங்கை தனது 2 இன்னிங்ஸில் ஆட்ட நேர இறுதியில் 4 விக்கெட் இழப்பிற்கு 84 ரன் எடுத்திருந்தது. முதல் இன்னிங்ஸ் ஸ்கோர் இந்தியா 462, இலங்கை 284. இரண்டாவது இன்னிங்ஸ் ஸ்கோர் இந்தியா 193. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 8 மணிக்கு.

0: இலக்கிய பேழை. வணக்கம் நேயர்களே, நாம் குடியிருக்கும் தெருவை நம்மால் எளிதில் கடந்துவிட முடியும், ஆனால் எண்ணங்களில் இயலுமா? அந்த நீங்கா நினைவுகளோடு இணைகிறார் ஈ. யோகராஜ் அவர்கள்.
1: நாம் தெரு என்று எதை பார்க்கிறோம்? தெருக்களை நாம் சந்து, வீதி, சாலை என்று பல பெயர்களில் குறிப்பிடலாம். இரண்டு மூன்று பேர் நடந்து செல்லக்கூடியதாக இருக்கும் பாதையை சந்து என்று குறிப்பிடலாம். சந்தை விட சற்று பெரிதாக மக்கள் வசிக்கும் குடியிருப்பு பகுதியை தெரு என்கிறோம். இறைவனே பக்தர்களுக்கான உலா ஒரு பகுதி வீதி. வணிகம் செய்யும் இடம் வீதி என்று அழைப்பதும் உண்டு. நவீன மயமான உலகில் போக்குவரத்துகள் நிறைந்த பகுதியை சாலை என்கிறோம். தெருக்களைப் போல சாலைகள் நம்மிடம் நட்பு கொள்வது இல்லை. கவிஞன் சுந்தர்ஜி இப்படி குறிப்பிடுகிறார். ஒரு தெருவை கடப்பது அத்தனை எளிதல்ல. ஒரு தெருவை கடப்பது சமயங்களில் ஒரு வாழ்வை கடப்பது போல. தெருக்களை சாலையாக மாற்றுவதற்கு முதலில் பலி கொடுக்கப்படுவது தெருவோர மரங்கள்தான். வீட்டுக்கு முன்னால் முருங்கை மரம் இல்லாத வீடுகளையே அந்த காலத்தில் பார்க்க முடியாது. திருவிடை மருதூர் திருவலகு என்று ஒரு சொல் வழக்கு உண்டு. இரண்டு பக்கமும் நூல் பிடித்தது போல கட்டப்பட்ட வீடுகள், தெருவின் இருபுறமும் பசுஞ்சாணம் தெளித்து போடப்பட்ட விதவிதமான கோலங்களோடு அழகாக காட்சியளிக்கும் தெருவைதான் திருவிடை மருதூர் திருவலகு என்று குறிப்பிடுகிறோம். நகரமயமாதலின் விளைவாக நம்மை விட்டு காணாமல் போய்கொண்டிருக்கும் வாழ்வின் அடையாளங்களில் ஒன்றாக தெருவும் ஆகிவிட்டது. குழந்தைகளின் உலகமாக இருந்தது எது என்றால் தெருதான். தாய்க்கு அடுத்தபடியாக குழந்தைகளை சீராட்டியது தெருக்கள்தான். கல்யாண ஊர்வலங்களும் கேளிக்கை கொண்டாட்டங்களும் நிறைந்த பகுதி என்றால் அது தெருதான். புலிவேச கலைஞன், மயிலாட்டம், பொய்க்கால் குதிரையாட்டம், குறவன் குரத்தி ஆட்டம் என்று அனைத்து ஆட்டங்களும் தெருவில் அரங்கேறின. தனித்தனியாக இருக்கும் வீடுகளை ஒரே குடும்பமாக்கியது தெருதான் என்று சொல்ல வேண்டும். பழங்காலத்தில் அந்நிய மனிதரும் அசலூர்காரரும் அவ்வளவு எளிதாக தெருவிக்குள் நுழைந்துவிட முடியாது. யார் பண்ணி யாரை பார்க்கணும் என்ற கிடுக்குப்பிடி கேள்விக்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும். வாழ்க்கை நாடகத்தின் காட்சிகள் அரங்கேறும் மேடையாக திகழ்பவை அக்காலத் தெருக்கள் தான். ஒவ்வொரு வீட்டிலும் கட்டப்பட்டிருக்கும் திண்ணைகளே தெருவை வேடிக்கை பார்க்கும் அரங்குகளாக இருந்தன. திண்ணையில் உட்கார்ந்து கொண்டு தெருவை பார்த்தபடி ஒரு வாழ்நாளையே கழித்து விடலாம் என்கிறார் எழுத்தாளர் தி. ஜானகிராமன். ஆறே ஆறு வீடுகள் கொண்ட ஒரு தெருவை வைத்து ரெய்னியஸ் ஐயர் தெரு என்று புகழ்பெற்ற நாவலை வண்ண நிலவன் எழுதியிருக்கிறார்.

0: தெருவிலிருந்து தான் உலகம் விரிவடைகிறது என்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். தெருக்கள் தோன்றும் போதே பெயருடன் தோன்றுகின்றன. அந்த காலத்தில் பெயர்கள் ஏதோ ஒன்றின் காரணத்தோடும் சீரும் சிறப்பும் கொண்டு விளங்குகிறது. காலங்கள் காரணங்களை அடித்து கொண்டு போன பின்பும் பெயர்கள் நிலைத்துவிட்டன என்பதை சில சான்றுகளோடு பார்க்கலாம். தஞ்சாவூர்ல எழுத்துக்கார தெரு என்று ஒரு தெரு உண்டு. தஞ்சாவூர் அரண்மனையில் ஓலைச்சுவடிகளை படி எடுத்தவர்களுக்கு சர்வ மானியமாக கொடுக்கப்பட்ட இடம்தான் எழுத்துக்கார தெரு. இன்றும் இருக்கிறது, ஆனால் சுவடி எழுதுபவர்கள் இன்று இல்லை. தஞ்சாவூரில் குதிரை கட்டி தெரு இன்றும் இருக்கிறது, இப்போது அங்கே குதிரைகளே கிடையாது. கோழிக்கார தெரு, வாடிவாசல் தெரு, வைக்கோல் தெரு, நாயனக்கார தெரு, ஆட்டு மந்தை தெரு என்றெல்லாம் தஞ்சாவூரின் பெயர்கள் இன்றளவும் இருக்கின்றன. தஞ்சாவூர்ல பூதலூருக்கு அருகில் முத்துவீரக்கண்டின் பற்றிய கிராமத்தில் பூபாலம் பதிப்பகத்தின் பதிப்பாசிரியர், உரையாடல் கலை இலக்கிய அமைப்பின் நிறுவனர் கவிஞர் ஜே தமிழ்ச்செல்வன் கடந்த ஆண்டு இறந்து போனார். அவர் வசித்த இருப்பிடத்திற்கு தமிழ் தெரு என்று இந்த ஆண்டு பெயர் சூட்டப்பட்டிருக்கு. அதே போன்று காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஆங்கிலேயர்கள் போர்ப்படை முகாம் அமைத்த போது அங்கு தங்கியிருந்த ஆங்கில சிப்பாய்களுக்கு பாலாற்றிலிருந்து தண்ணீர் கொண்டு வர ஒரு கூலிப்படை இருந்தது. அந்த கூலிப்படைகள் காவடியின் இருபுறமும் பானையை கட்டி தண்ணீர் எடுத்து வருவது வழக்கம். அவர்கள் வசிக்கும் தெருவிற்கு காவடிக்கார தெரு என்று பெயர். வெள்ளைக்காரர்களுக்கு சமையல் கொடுப்பவர்களுக்கு ஒரு தெரு அமைத்து கொடுத்தார்கள். அந்த தெருவிற்கு குசுனிக்கார தெரு என்று பெயர். போர்படையினருக்கு புலால் உணவு சமைத்து கொடுப்பவர்களுக்கு ஒரு தெரு அமைத்து கொடுத்தார்கள். அந்த தெருவிற்கு கரிக்கார தெரு என்று பெயர். நமது திருச்சிராப்பள்ளியில் தலைமை தபால் அஞ்சல் அலுவலகத்திற்கு பின்புறத்தில் பறவைகள் சாலை என்று ஒரு சாலை இருக்கிறது. அதற்கு ஏன் அந்த பெயர் வந்தது யாருக்காவது தெரியுமா? 1826 ஆண்டு திருச்சிராப்பள்ளி மாவட்ட நீதிபதியாக இருந்தவர் ஜான் பேர்டு. அவர் குடியிருந்த பகுதிதான் ஜான் பேர்டு தெரு என்று இருந்தது. இந்தியாவின் பிஷப் பிரபாக இருந்த ரெஜினோல்டு ஹேபர் சுற்றுப்பயணம் வர்றாரு. திருச்சியில் 3 நாள் தங்குறாரு. ஜான் பேர்டு வீட்டில் தங்கும்போது அந்த குளத்தில் குளிக்கும்போது இறந்து போறார். செய்தி பரவலாக்கப்படுது. ஜான் பேர்டு தெருவில் இறந்து போயிட்டார் அப்படிங்கிற செய்தி போகுது. பின்னால் பார்த்தீங்கன்னா இந்த ஜான் பேர்டு வந்து பேர்டு தெரு அப்படின்னு மாற்றப்பட்டுச்சு. அதற்கு அப்புறம் தமிழில் மொழியாக்கம் செய்து பறவைகள் சாலை என்று பெயர் மாற்றம் காணப்படுகிறது. அப்படி இறந்து போன ரெஜினோல்டு ஹேபர் நினைவாக நீதிமன்றத்திலிருந்து பீபநகர் செல்லும் பாதைக்கு ஹீபர் ரோடு இன்றும் அந்த பெயர் இருக்கிறது திருச்சிராப்பள்ளியில். இப்படி ஒவ்வொரு தெருவுக்கும் சாலைக்கும் பெயர் பொருத்தமாக இடம்பெற்றிருக்கிறது. அவர் பெயரிலேயே வரலாற்று சிறப்புமிக்க கல்லூரியில் ஒன்றாக பிஷப் ஹீபர் கல்லூரியும் அவருடைய பெயர் தான் இடம்பெற்றிருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும்.
1: நீண்ட நெடிய வரலாற்றினை கொண்ட தெருக்கள் குறித்து நம்மிடையே பகிர்ந்து கொண்டார் இ யோகராஜ் அவர்கள். நமது உயிர்ப்பு காதலில்தான் தொடங்குகிறது. அப்படி மனதில் தடம் பதித்த காதலின் சுவடுகளோடு வருகிறார் முனைவர் சு மகேஸ்வரி அவர்கள்.
2: காதல் கதைகளின் சிறப்பு என்ன? அது ஏன் எல்லோருக்கும் பிடிக்கிறது? அது எப்படி என்ன உணர்வை கடத்துகின்றன என்று உங்களுக்கு தெரிய வேண்டுமெனில் நீங்கள் காதல் கதைகளை வாசித்துத்தான் என்ன உணர்வுகளை கடத்துகிறது என்பதை உணர வேண்டும். நேற்றும் இதே நேரம் இதே ரயிலில் நீ போனாய், இன்று நான் இதமான மழை, நேற்று இப்படியா என்று தெரியவில்லை. அதை ஒருபோதும் உன்னிடமிருந்து அறியப்போவதும் இல்லை என்று பெண் ஒருத்தி பேச தொடங்குவதோடு எழுத்தாளர் இந்திராவின் ஒற்றை வாசனை என்கிற கதை நம்மோடு பேச தொடங்குகிறது. பெண்ணை விரும்பியவன் அவளின் பயணத்தையும் இலக்குகளையும் அவள் கனவுகளையும் சேர்த்தே விரும்புகிறான். காதல் எல்லாவற்றிற்கும் தடை. இணைந்திருந்தால் இலக்குகளை அடைய முடியாது. தனித்தனியாவோம் என்று சொல்லிவிட்டு போனவனை நினைத்து நினைத்து அவனிடம் பேசுவது போலவே நம்மிடம் பேசுகிறாள். உன் மௌனம்தான் எவ்வளவு அழகானது! இசைக்கு சமமான இனிமையும் கௌரவமும் நிரம்பியது. சொற்களுக்கு முன்னும் பின்னும் தகுந்த இடைவெளிகளில் அதை நிரப்புவது உன் வழக்கம் என்று சொல்லுபவள் எவன் என்னிடமிருந்து எல்லா உணர்வுகளையும் சுத்தமாக உறிஞ்சி எடுத்துவிட்டது உன் பிரிவு என்று பேசிக்கொண்டே போனவள். அதன்பின் கூண்டு செய்து அதற்குள் உன்னை அடைத்துவிட மாட்டேன். உன் கனவுகளுக்கு என் காதல் இன்னும் அதிக நிறங்களை கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று சொல்லிவிட்டு போனவனை பிரிய முடியுமா? நான் வளர வேண்டும் என்று நினைத்தவனை, பூக்கள் ரசிப்பவனை என்று பேசுகிறாள். அவள் அவனோடு இனி எப்போதும் பேசிக்கொண்டே இருப்பாள். கேட்கின்ற நமக்குத்தான் கடகடவென்று ரயிலும் அவர்களும் எப்போதும் நமக்குள் தடதடப்பார்கள். இந்திராவின் ஒற்றை வாசனை கதையை படியுங்கள். காதலின் வாசனை அறிவீர்கள். எழுத்தாளர் பாஸ்கர் சக்தியின் செண்பக பாண்டியனின் காதலர்கள் என்றொரு கதை. காதலிக்க வேண்டும் என்று செய்த செண்பக

0: பாண்டியன் தன் கல்லூரியில் 3 பெண்களை தேர்வு செய்கிறான். காதலை வெளிப்படுத்த முயற்சி செய்கிறான். ஊரிலிருந்து காதலித்து ஓடிப்போன தன் தெருவில் குடியிருந்த அண்ணனை கல்லூரி சுற்றுலா செல்லும் ஊரில் சந்திக்கிறான். இனி அவன் காதலிப்பானா என்று தெரியவில்லை. செண்பக பாண்டியனுக்கு காதல் குறித்து 1000 சந்தேகங்கள் வந்துவிட்டன. சந்தேகங்களை தீர்க்க இறைவனும் தருமி வழியாக வரப்போவதும் இல்லை, வந்தாலும் தருமிக்கு கொடுக்க 1000 பொற்காசுகளும் அவனிடம் இல்லை. சுற்றுலாவுக்கு என செண்பக பாண்டியனின் அப்பா கொடுத்த 200 ரூபாய்தான் அவன் பாக்கெட்டில் இருக்கிறது, என்ன செய்வான் என்று எழுதுகிறார் எழுத்தாளர் பாஸ்கர் சக்தி. பொருளாதாரம்தான் வாழ்க்கை, அதுதான் காதல் என்கிறார். இல்லை, செண்பக பாண்டியன் 1000 காதல் சந்தேகங்களுக்கிடையேதான் வாழ்வான காதலை சரியாக புரிந்து கொண்டால் அது காதலாகாதா என வாசிக்கும் எனக்கும் 1000 சந்தேகங்கள். நீங்களாவது வாசித்து அந்த சந்தேகங்களை தீர்க்க முயற்சி செய்யுங்களேன். நாம ஏன் லவ் பண்ணணும் பெண்ணே என்று கேட்டால் ஜெனிஃபர் கொஞ்சமும் யோசிக்காமல் சொன்னான், ரொம்ப பிடிச்ச ஒருத்தர் பிரிஞ்சு போறதோட வலி உனக்கு தெரியும், எனக்கும் தெரியும். அதை நாம ஒரு நாளும் நமக்கு கொடுத்துட மாட்டோம். இதுக்கு மேல வேற என்ன வேணும்னு நினைக்கிற ஜீசஸின் முத்தம் என்ற லட்சுமி சரவணகுமாரின் சிறுகதையில் 2 காதலர்கள் இப்படி பேசிக் கொள்கிறார்கள். அவர்கள் இருவரும் காதலித்தார்களா இல்லையா என்று நீங்கள் அந்த கதையை படித்து தெரிந்து கொள்ளுங்கள். ஆனால் ஏற்கனவே இருவரும் காதலித்து தோற்றவர்கள், இருவரும் சர்ச்சில் சந்தித்து கொண்டவர்கள். அதுவும் வென்னிக்கே ஜீசஸின் கண்கள் கருணை மிகுந்த தன்னை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு போன காதலியின் கண்களைப் போலவே இருக்கிறது. அதனால் ஜீசஸின் முன் உட்கார்ந்து அழுது கொண்டே இருக்கிறான். ஆலயத்தில் அழுபவர்களிடம் யாரும் காரணம் கேட்பதில்லை, கண்ணீர் பிரார்த்தனையானது என்கிறான். எண்ணியும் சர்ச்சில் அழுது அழுதி கொண்டிருப்பவள் 2 நபர்களுக்கும் ஒரே காரணம், ஒரே வழி, ஒரே கண்ணீர். ஜீசஸ் என்ன செய்தார் என்று தெரிந்து கொள்வதற்காகவாது படியுங்கள் ஜீசஸின் முத்தம் என்கிற இந்த சிறுகதையை. காதல் சிறுகதைகள் நம் மனதில் கனத்தை ஏற்றி விடுகின்றன. கதையின் சோக தருணங்களை அல்லது மகிழ்ச்சி தருணங்களை நாம் அடிக்கடி நினைத்து பார்த்து கொள்கிறோம். நாமும் படைப்பாளராகி விடுகிறோம். வாசிப்பு அதிகபட்சமாக என்ன செய்யும்? அறம் மீறுகிற ஏதோ ஒரு செயலை செய்ய தொடங்கும் போது உங்கள் மனதை நடுக்கமுறச் செய்யும் உங்கள் கண்கள் சிந்தனையைப் போலவே நிலைகொள்ளாது தவிக்கும். முதன்முதலாக நீங்கள் செய்யும் செயலால் யாரேனும் ஒருவர் பாதித்தால் என்ன செய்வது என்று யோசிப்பீர்கள். ஆம், வாசிப்பு சக மனிதனை நேசிக்கச் செய்யும். வாசியுங்கள்.
1: சில கதைகள் உண்மை சொல்லும், சில கதைகள் வரலாறு கூறும், சில கதைகள் ஞானம் தரும். ஆனால் உள்ளங்கள் பேசும் காதல் கதைகளை தமிழக காதல் கதைகள் நூலிலிருந்து தந்தார் முனைவர் சு மகேஸ்வரி அவர்கள். மீண்டும் மற்றொரு இலக்கிய பேழையில் சந்திக்கலாம் நேர்களே.
2: நேர்களே, இன்று இரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் விதைப்பண்ணை நேர்முகம் கேட்கலாம். பங்கேற்கிறார் அரியலூர் திருமானூர் டி ராஜேந்திரன் அவர்கள். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். இன்னும் சில நொடிகளில் இரவு 7:15 தமிழில் செய்திகள்.

வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்பிரமணி கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். ஆதார் பதிவில் 2 கோடிக்கும் அதிகமான பள்ளி குழந்தைகளுக்கு பயோமெட்ரிக் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக தனித்துவ அடையாள ஆணையம் கூறியுள்ளது. தில்லி மாணவர்கள் போராட்டத்தின் போது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் புகார்கள் குறித்து ஆய்வு செய்ய உயரதிகாரம் கொண்ட குழு அமைக்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவுடன் செய்து கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் உள்ள 14 அம்சங்களும் முழுமையாக நிறைவேற்றப்படும் வரை ஹோர்முஸ் நீரிணையை மூடுவதாக ஈரான் அறிவித்துள்ளது. 2025 ஆண்டுக்கான தேசிய விளையாட்டு விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட்

0: போட்டியின் இன்றைய ஆட்ட நேர இறுதியில் இலங்கை அணி இரண்டாவது இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 84 ரன் எடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். ஆதார் பதிவில் 2 கோடிக்கும் அதிகமான பள்ளி குழந்தைகளுக்கு பயோமெட்ரிக் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக தனித்துவ அடையாள ஆணையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கடந்த செப்டம்பர் மாதம் மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு திட்டத்தின் கீழ் 156,000 மேற்பட்ட பள்ளிகளில் பயிலும் குழந்தைகளின் ஆதார் விவரங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் கை விரல் ரேகை பதிவு, கருவிழி மற்றும் சமீபத்திய புகைப்படம் உள்ளிட்ட விவரங்கள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. இதன் மூலம் குழந்தைகள் இனி தங்களுக்கு 15 வயதாகும்போது ஆதார் விவரங்களை புதுப்பித்தால் போதும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆதார் விவரங்கள் புதுப்பிக்கப்பட்டிருப்பதன் மூலம் பள்ளி குழந்தைகள் அரசின் நலத்திட்ட உதவிகளை பெறவும் போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்வதற்கும் உதவிகரமாக இருக்கும் என்றும் மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் கூறியுள்ளது. தில்லியில் மாணவர்கள் நடத்திய போராட்டத்தின்போது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் புகார்கள் குறித்து ஆய்வு செய்ய ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி, உயர்நீதிமன்ற நீதிபதி, முன்னாள் காவல்துறை தலைவர், முன்னாள் சிபிஐ இயக்குநர் ஆகியோர் அடங்கிய உயரதிகாரமிக்க குழு அமைக்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதிகள் ஜாய் மாலியா பக்ஷி, திருமதி வி மோகனா ஆகியோர் கொண்ட பெஞ்ச் அரசு மற்றும் இதர தரப்பினரிடம் கருத்துக்களை கேட்ட பிறகு நாளை இந்த குழுவில் இடம்பெற்றுள்ள உறுப்பினர்களின் பட்டியல் வெளியிடப்படும் என்று கூறியுள்ளது. நாகாலாந்து மாநிலம் திமபூர் தீரகான் இடையேயான குழாய் வழி எரிவாயு விநியோக திட்டம் தொடங்கப்பட்டிருப்பதன் மூலம் அம்மாநிலம் வடகிழக்கு மற்றும் தேசிய எரிவாயு தொகுப்புடன் இணைக்கப்பட்டிருப்பதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியிருக்கிறார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இத்திட்டம் வடகிழக்கு மாநிலங்களை நாட்டின் வளர்ச்சி இயந்திரமாக மாற்றுவதில் முக்கிய பங்கு வகிக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் எரிவாயு சார்ந்த பொருளாதார வளர்ச்சி வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்கு பேருதவியாக இருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த இணைப்பு மூலம் ஜோர்ஹத்திலிருந்து தினந்தோறும் 100,000 கனமீட்டருக்கும் அதிகமான எரிவாயு பாதுகாப்பாக எடுத்துச் செல்லப்படுவதுடன் ஆண்டுதோறும் 700 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டித்தரும் என்றும் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத்துறைக்கு தேவையான இலகுரக போர் விமானம், இலகுரக ஹெலிகாப்டர்கள், ரேடார், செயற்கைக்கோள், தகவல் தொடர்பு சாதனங்கள் உள்ளிட்ட 405 முக்கிய உபகரணங்கள் இனி உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படும் என்று பாதுகாப்பு தளவாட உற்பத்தித்துறை தெரிவித்துள்ளது. இந்த தளவாடங்களின் பட்டியலை வெளியிட்டுள்ள அத்துறை இதன் விவரம் ஸ்ரீஜன் டிஃபென்ஸ் .gov.in என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் என்று தெரிவித்துள்ளது. இதில் இடம்பெற்றுள்ள ஒவ்வொரு சாதனத்திற்கும் உள்நாட்டு உற்பத்திக்கான உத்தேச காலக்கெடுவும் நிர்ணயம் து. பாதுகாப்பு தளவாட உற்பத்தியில் சுயசார்பை ஊக்குவிக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறை கூறியுள்ளது. பிரதமரின் 3 கோடி பெண்களை லட்சாதிபதியாக்கும் தொலைநோக்கு திட்டம் நிறைவேற்றப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் பரனில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், மாநிலத்தில் பெண்கள் சுயவேலைவாய்ப்பு பெறுவதற்கு மத்திய அரசு 13,461 கோடி ரூபாய் நிதியுதவி அளித்துள்ளதாக தெரிவித்தார். பெண்களுக்கான அதிகாரம் ராஜஸ்தானில் உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும், ராஜீவிகா திட்டத்தின் கீழ் 32 லட்சம் பெண் தொழில் முனைவோர் லட்சாதிபதியாக உயர்ந்துள்ளதாகவும் அவர் கூறினார். பிரதமரின் வீட்டுவசதி திட்டத்தின் கீழ் கிராமப்புற பொருளாதாரம் மேம்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். விவசாயிகளுக்கு தேவையான பயிர்க்கடன்கள் மாநிலத்தில் தடையின்றி வழங்கப்பட்டு வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அமெரிக்காவுடன் செய்து கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் உள்ள 14 அம்சங்களும் முழுமையாக நிறைவேற்றப்படும் வரை ஹோர்முஸ் நீரிணையை மூடுவதாக ஈரான் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்நாடு வெளியிட்டிருக்கும் அறிவிப்பில் ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் போக்குவரத்து தொடர்பாக எந்தவொரு உத்தரவையும் வெளிநாடுகள் பிறப்பி

0: உரிமை இல்லை என்றும் கூறியுள்ளது. ஈரான் மீது விதிக்கப்படும் தடைகளுக்கு எதிராக போராட தாங்கள் தயாராக இருப்பதாக அந்நாட்டு நாடாளுமன்ற சபாநாயகர் திரு முகமது காலிபாவ் கூறியுள்ளார். இந்தோனேஷியாவின் வடக்கு சுமத்ரா மாகாணத்தில் உள்ள நியாஸ் தீவில் இன்று கடுமையான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 6.1 பதிவாகியுள்ளது. தெற்கு நியாஸ் தீவின் தென்கிழக்கே 147 கிலோமீட்டர் தொலைவில் கடலுக்கு அடியில் 29 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அந்நாட்டின் புவி இயற்பியல் ஆய்வு முகமை தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கத்தில் பெரிய அளவில் சேதமோ உயிரிழப்போ இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் சிறையில் உள்ள முன்னாள் பிரதமர் திரு இம்ரான்கானை மருத்துவ சிகிச்சைக்காக இஸ்லாமாபாத்தில் உள்ள ஷிஃபா மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று அந்நாட்டு உச்சநீதிமன்றம் அரசு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான மனுவை விசாரித்த 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இம்ரான்கானின் உடல்நிலையை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கிலும் மருத்துவ சிகிச்சையை அவர் தடையின்றி பெற வேண்டும் என்ற நோக்கிலும் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்படுவதாக தெரிவித்தனர். அரசியல் சாசன ரீதியாக திரு இம்ரான்கானுக்கு உள்ள உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்று பாகிஸ்தான் உச்சநீதிமன்றம் அரசுக்கு அறிவுறுத்தியுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் மலைவாழ் பழங்குடியின மக்கள் வசிக்கும் பகுதிகளில் கல்வி வளர்ச்சிக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை தீட்டி மறுமலர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. பிஜப்பூர் மாவட்டத்தில் உள்ள பழங்குடியினர் கல்வி கற்றதன் மூலம் நக்சலைட்டுகளின் ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: எதிர்கால இந்தியாவை கல்வி அறிவு மிக்கவர்களாக உருவாக்கும் வகையில் மத்திய அரசு பிஜப்பூர் மாவட்டம் ஹிரோலி பகுதியில் அரசு பள்ளியை கோண்டு இன மலைவாழ் பழங்குடியின குடும்பங்களைச் சேர்ந்த குழந்தைகளுக்காக நடத்தி வருகிறது. இந்த பள்ளியில் கணிதம், பொது அறிவு, கையெழுத்து பயிற்சி ஆகியவை பயிற்றுவிக்கப்படுகிறது. பிஜப்பூர் மாவட்டத்தில் 400க்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகள் இயங்கி வந்த நிலையில் அவற்றை நக்சலைட்டுகள் பல்வேறு தாக்குதல்கள் மூலம் தகர்த்துவிட்டனர். இதனால் மலைவாழ் பழங்குடியின மக்களின் குழந்தைகள் அடிப்படை கல்வி கூட பயில முடியாமல் தவித்து வந்த நிலையில் துப்பாக்கியின் பிடியிலிருந்து கல்வியை மீட்டு மலைவாழ் பழங்குடியின குழந்தைகளின் கைகளில் மத்திய அரசு ஒப்படைத்துள்ளது. நக்சலைட்டுகளால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த குழந்தைகள் மற்றும் மனம் திருந்தி வாழும் நக்சலைட்டுகளின் குழந்தைகள் இந்த பள்ளியில் கல்வி பயின்று வருகின்றனர். அவர்களுக்கு மதிய உணவு பள்ளியிலேயே வழங்கப்பட்டு வரும் நிலையில் ஹிரோலி பகுதிக்கான மாற்றம் கல்வி வாயிலாக தொடங்கியுள்ளது. இதேபோன்று பிஜாப்பூர் மாவட்டத்தில் உள்ள 250க்கும் மேற்பட்ட இடங்களில் அரசு பள்ளிகள் மறுசீரமைக்கப்பட்டு மலைவாழ் பழங்குடியின மக்களின் குழந்தைகளுக்கான கல்வி பயணம் மாற்றத்தை நோக்கி தொடங்கியுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலம் பிஜாப்பூரிலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.
0: 2025 தேசிய விளையாட்டு விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தலைசிறந்த விளையாட்டு வீரர்களுக்கான அர்ஜுனா விருதுக்கு பேட்மிண்டன் வீராங்கனைகள் திரிசா ஜோலி, காயத்ரி கோபிச்சந்த் உள்ளிட்ட 17 பேருக்கு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முதுபெரும் கால்பந்து வீரரான அருமை நாயகம் வாழ்நாள் சாதனைக்கான அர்ஜுனா விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். தடகள பயிற்சியாளர் பர்வீர் சிங், குத்துச்சண்டை பயிற்சியாளர் சோட்டோலால் யாதவ், துப்பாக்கிச்சுடும் பயிற்சியாளர் நேகா நந்தகுமார் சவான் ஆகிய 3 பேருக்கு துரோணாச்சாரியார் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. மல்யுத்த வீரர் வீரேந்தர் குமார், குத்துச்சண்டை வீரர் தர்மேந்திர சிங் யாதவ் ஆகியோர் வாழ்நாள் சாதனைக்கான விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். விளையாட்டு மேம்பாட்டிற்காக பாடுபட்ட அமைப்பிற்கான ராஷ்டிரிய கேல் புரஸ்கார் விருது புனேயைச் சேர்ந்த ராணுவ பாராலிம்பிக் பிரிவுக்கு வழங்கப்படவுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேப்பாக் அணி கோவை அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற கோவை அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இன்றைய ஆட்ட நேர இறுதியில் இலங்கை அணி 2வது இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 84 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆதார் பதிவில் 2 கோடிக்கும் அதிகமான பள்ளி குழந்தைகளுக்கு பயோமெட்ரிக் புதுப்பிக்கப்பட்டிருப்பதாக தனித்துவ அடையாள ஆணையம் கூறியுள்ளது. தில்லி மாணவர்கள் போராட்டத்தின் போது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் புகார்கள் குறித்து ஆய்வு செய்ய உயரதிகாரம் கொண்ட குழு அமைக்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவுடன் செய்து கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் உள்ள 14 அம்சங்களும் முழுமையாக நிறைவேற்றப்படும் வரை ஹோர்முஸ் நீரிணையை மூடுவதாக ஈரான் அறிவித்துள்ளது. 2025 தேசிய விளையாட்டு விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இன்றைய ஆட்ட நேர இறுதியில் இலங்கை அணி 2வது இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 84 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

ஆர்த்தீனியம் விழிப்புணர்வு வாரம் ஆகஸ்ட் 16 முதல் 22 வரை கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. பார்த்தீனியம் மிகவும் வேகமாக பரவும் ஆக்கிரமிப்பு கலையாகும். இது விவசாய பயிர்களின் வளர்ச்சியையும் மகசூலையும் பாதிப்பதுடன் மனிதர்களுக்கு தோல் அரிப்பு, ஒவ்வாமை, சுவாச கோளாறுகள் போன்ற உடல்நல பிரச்சினைகளையும் ஏற்படுத்துகிறது. கால்நடைகளின் மேய்ச்சல் நிலங்களை பாதித்து சுற்றுச்சூழல் சமநிலையையும் சீர்குலைக்கிறது. பார்த்தீனியத்தை கட்டுப்படுத்த பூக்கும் முன்பே செடிகளை வேரோடு பிடுங்கி அகற்ற வேண்டும். அகற்றும் போது கையுறை, முகக்கவசம் மற்றும் காலணிகளை பயன்படுத்துவது அவசியம். அகற்றிய செடிகளை பாதுகாப்பான முறையில் குழியில் புதைக்கவோ அல்லது உரிய முறையில் அழிக்கவோ வேண்டும். பயிர்கள் இல்லாத இடங்களில் பரிந்துரைக்கப்பட்ட களைக்கொல்லிகளை தேவைக்கேற்ப பயன்படுத்தலாம். மேலும் சைக்கோகிராமா வைக்கலோராட்டா என்ற உயிரியல் கட்டுப்பாட்டு வண்டு பார்த்தீனியத்தின் வளர்ச்சியை இயற்கையாக கட்டுப்படுத்த உதவுகிறது. சாலையோரங்கள், கால்வாய்கள், காலி இடங்கள், புறம்புக்கு நிலங்கள், மேய்ச்சல் நிலங்களில் காணப்படும் பார்த்தீனியத்தை கிராம மக்கள், விவசாயிகள், மாணவர்கள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் இணைந்து அகற்றும் பணிகளை மேற்கொள்ள வேண்டும். பார்த்தீனியம் விழிப்புணர்வு வாரத்தை ஒட்டி வேளாண் அறிவியல் நிலையம் சார்பில் விழிப்புணர்வு கூட்டங்கள், களப்பயிற்சிகள், துண்டு பிரசுரங்கள் வழங்குதல் மற்றும் களை அடையாளம் காணும் செயல் விளக்கங்கள் நடத்தப்பட உள்ளன. பூக்கு முன் பார்த்தீனியத்தை அகற்றுவோம், மனித நலம், கால்நடை நலம், விவசாய வளம் காப்போம் என்ற விழிப்புணர்வு முழக்கத்துடன் அனைவரும் இந்த இயக்கத்தில் பங்கேற்குமாறு சிறுகவனி வேளாண் அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் தெரிவிக்கிறார். புதுக்கோட்டை மாவட்ட வானிலைக்கேற்ற வேளாண் ஆலோசனைகள். அதிக மழை காரணமாக வாழை மரங்கள் சாய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. முறையான வடிகால் வசதியினை ஏற்படுத்த வேண்டும். காய்ந்த சருகுகளை அப்புறப்படுத்தவும். 5 வயதுடைய வாழை மரங்களுக்கும் தார்விட்ட மரங்களுக்கும் முட்டுக்கால் வசதியினை ஏற்படுத்தவும். தக்காளி சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் தக்காளி சாகுபடி செய்துள்ள நிலத்தில் சரியான வடிகால் வசதியினை ஏற்படுத்தவும். விதைத்தல், உரமிடுதல், பூச்சி மருந்து தெளித்தல் போன்ற பணிகளை தவிர்க்கவும் அல்லது ஒத்திவைக்கவும். முதிர்ந்த காய் அல்லது பழங்கள் நிலத்திலேயே வீணாவதை தவிர்க்க உடனடியாக அறுவடை செய்து பாதுகாப்பான இடத்தில் வைக்கவும். கனமழை மற்றும் காற்று காரணமாக கொடிவகை பயிர்களில் பந்தல், கம்பி மற்றும் கால்கள் முறிந்துவிட வாய்ப்புள்ளது. பந்தல்களில் துருப்பிடித்து பழுதடைந்துள்ள கம்பிகள் மற்றும் தூண்களை கண்டறிந்து சரி செய்யவும். போதுமான முட்டுகளை கொடுக்கவும். கால்நடை வளர்ப்போருக்கு விவசாயிகள் தங்களது பசுமாடுகளுக்கு பசுந்தீவனம் மற்றும் வைக்கோலை காலையில் பாதியளவும் மாலையில் பாதியளவும் பால் கறந்த பின்பு அளிக்க வேண்டும். தீவனங்களையும் தீவன அளவையும் திடீரென்று மாற்றுதல் கூடாது. சிறிது சிறிதாக மாறுதல் செய்ய வேண்டும். நீளமான மற்றும் கடினமான தண்டுகளுடைய தீவனங்களை புல்வெட்டி கொண்டு சிறு துண்டுகளாக வெட்டி போட வேண்டும். இளம் தழை மற்றும் பொருட்களை உலர்த்தி வைக்கோலுடன் கலந்து அளித்தல் நல்லது. பதன பொருட்களை சைலேஜ் பால் கறவை முடிந்த பிறகும் அடர் தீவனத்தை சரிபாதியாக காலை மற்றும் மாலையிலும் தர வேண்டும் என புதுக்கோட்டை வானிலை சார்ந்த வேளாண் ஆலோசனை மையம் அறிவிக்கிறது.

0: Rainbow FM 102.1.
1: நேரம் 7:25 நிமிடம் 45 நொடிகள். உழவர் உலகம் நிகழ்ச்சியின் முதலில் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.

உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 7:30.

0: உழவர் உலகம்
1: அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே.
0: இன்றைய நிகழ்ச்சியில் விதை பண்ணை நேர்முகம் கேட்கலாம். பங்கேற்கின்றார் அரியலூர் மாவட்டம் திருமானூர் டி. ராஜேந்திரன் அவர்கள்.

0: என்னக்கா?
1: ஏன் இந்த எருமை மாட்டை இப்படி வெயில்ல கட்டி வச்சிருக்க?
0: அப்புறம் என்ன, உன் ஏசி ரூம்லயா கட்ட முடியும்?
1: இந்த நக்கல் பேச்சு ஒன்னும் குறைச்சல் இல்ல. எங்க நீ கொஞ்ச நேரம் வந்து இந்த வெயில்ல நில்லு பாக்கலாம். இந்த வெயிலு கால்நடைகளை தான் ரொம்ப பாதிக்கும்.
0: இது எருமை மாடுக்கா, எதையும் தாங்கும்.
1: எல்லினோவுக்கு எருமை மாடு என்ன பசுமாடு என்ன எல்லாம் ஒண்ணுதான். ஏற்கனவே எருமை மாட்டோட எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது. இத நம்பித்தான் ஏன் புள்ள படிப்பு இருக்கு. தேதி பத்தானோன்னேக்கா காசுன்னு வந்து நிப்பல்ல, அதுக்கு இந்த எருமை மாடு நல்லா இருக்கணும்ல.
0: சரி சரி,
1: என்ன சரி சரி, வர வர பால் கறவை குறையுது. என்ன பண்றதுன்னு நானே தவிச்சுக்கிட்டு கிடக்குறேன்.
0: அத பத்திலாம் கவலைப்படக்கூடாதுக்கா.
1: நீ அத ஒழுங்கா பாத்துக்கிற மாதிரி தெரியல. இப்படியே பண்ணிட்டு கிடந்தேன்னு வச்சுக்க, வீட்டுக்கு கிளம்பு கிளம்புன்னு வேலையை விட்டு தூக்கிடுவனாக்கும்.
0: ஆமா, இது பெரிய கவர்னர் வேலையாக்கும். இந்த ராக்காயி இல்லனா இன்னொரு மூக்காயி போயிட்டே இருப்பேன் பாத்துக்க.
1: ஓ, நீ அப்படி வரியாக்கும்.
0: எக்கா, இப்ப இருக்க காலத்துல எருமை மாட கூட நீ வாங்கிடலாம். என்ன மாதிரி எரும மாட்ட மேய்க்க ஆளு கிடைக்காதாக்கும்.
1: கண்மணி கண்மணி, சும்மா ஏதோ விளையாட்டுக்கு பேச்சுனா அத ஓய் சீரியஸா எடுத்துக்கிட்டியா?
0: சமாளிக்காத சமாளிக்காத. சரி, விவசாய வேலை பார்த்த நேரம் போவ, மீதி நேரம் பார்ட் டைமா என்ன பார்ட் டைமா எரும மாடு மேய்க்கலாமேனு வந்தா ஓவரா தான் பேசுறிய.
1: என்ன விவசாயம் பண்றியா?
0: நான் ஒரு விதை பண்ணையாளராக்கும். வேளாண் துறையில இருந்து விதை நெல்ல வாங்கி உற்பத்தி பண்ணி திரும்ப அவங்களுக்கே கொடுத்து 3 மடங்கு லாபம் சம்பாதிக்கிறனாக்கும்.
1: 3 மடங்கா? எப்படி?
0: ஒண்ணும் இல்ல, ஒரு நாள் ரேடியோ கேட்டுட்டு இருந்தேன், நீங்களும் விதை பண்ணையாளர் ஆகலாம் வாங்க அப்படின்னாங்க. எப்படி என்னான்னு விவரம் கேட்டேன். விதை உற்பத்தி செய்ய தரமான விதைய கொடுத்து பயிற்சி கொடுத்து அவங்களே ஆலோசனையும் கொடுத்து அப்பப்போ வயல வந்து பார்த்து ஊக்கத்தொகையும் கொடுக்கறாங்களாம். சரின்னு இறங்கிட்டேன்.
1: அப்போ நெசமாலுமே 3 மடங்கு லாபம் கிடைக்குதா?
0: அக்கா, இப்ப உன்னை விட நான் அதிகமா சம்பாதிக்கிறேனாக்கும். பார்த்து பக்குவமா பேசு.
1: சாதாரணமா தான் நினைச்சான் இந்த கண்மணி கிட்ட கொஞ்சம் பார்த்து விவரமா தான் பேசணும் போல. கண்மணி, எனக்கும் கொஞ்சம் இந்த விஜய் பண்ணை பத்தின விவரங்களை சொன்னா தேவல.
2: திருமணூரை பொறுத்த வரைக்கும் பொதுவாக விவசாயம் அப்படிங்கிறது இந்த பாசனத்தை தாண்டி பொதுவாக செய்யக்கூடிய விவசாயம் எப்படி இருக்குங்க? அங்கே இப்போ தண்ணியை ஒட்டி தான் எல்லாருமே செய்கிறாங்களா? 20 வருஷத்துக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஓரளவுக்கு எல்லாத்துக்கும் கிடைச்சிட்டு இருந்தது. நினச்ச மாதிரி எல்லா சமயத்துலையும் கரெக்டாக தண்ணி வந்துட்டு இருந்தது போயிட்டு இருந்தது. இப்போ எல்லாமே மாறி போச்சு. இப்போ எப்படி இருக்கு இந்த 20-30 வருஷத்தில் அவங்க கண் முன்னாடி பார்க்குற மாற்றம்லாம் என்னென்ன இருக்கு?
3: 20 வருஷத்துக்கு முன்னாடி தண்ணி 5 அடியில் இருந்துச்சு, இப்போ 20 அடியில் இருக்கு. எங்கள் ஊர் வந்து டெல்டா பகுதி, எல்லாமே மோட்டர் சர்வீஸ் இருக்குது எல்லாத்துக்கும். மோட்டர் சர்வீஸ் இருந்தாலும் முன்னாடியை விட குருவை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த மாட்டருடைய தன்மை மாறிக்கிட்டே இருக்கிறதுனால குருவை பயிர் சரியாக வரமாட்டேங்குது. அதுக்காக நிறைய நடுறத குறைச்சி நட்டுக்கிட்டு இருக்கோம்.
2: தண்ணி வந்து நமக்கு பக்கத்தில் ஆறு ஓடுது,
3: வெள்ளம் பக்கத்தில் ஓடுதுங்க,
2: ஓடுது, தண்ணி இருக்கு. அதனால நம்ம வந்து நிலத்துலேருந்து தண்ணி எடுத்துட்டு இருக்கிறோம். அது எத்தனை காலத்துக்கு அதே மாதிரி எடுத்துட்டு இருக்க முடியும்? 5 அடியில் இருந்தது கீழே போயிடுச்சுன்றீங்கல்ல, அதுக்கு எதுவும் மாற்று முயற்சிகள் யாரும் பண்றது இல்லையாங்க விவசாயம் எதுவும். ஏன்னா இப்ப நம்ம கிட்ட இருக்க நிலத்தை கொடுக்கணும் அடுத்து வர தலைமுறைக்கு. கொடுக்கும்போது வளமான ஒரு நிலமா தானே கொடுக்கணும் நம்ம?
3: கண்டிப்பா.
2: அதுக்கு இந்த தண்ணியை வந்து கொஞ்சம் நம்ம சிக்கனமா பயன்படுத்தலாம், இல்ல வேற மாதிரி ஏதாவது சேமிக்கலாம், இந்த மாதிரி எதுவும் முயற்சிகள்லாம் யாரும் எடுக்கலையா?
3: ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வாய்க்கால தான் கொண்டு போய் தண்ணியை பாய்ச்சிட்டு இருந்தோம். இப்ப நாங்களே மாறிட்டோம். வாய்க்கால் எந்த தண்ணியும் சேதாரம் இல்லாமல் பைப்பை போட்டு பைப் லைனுக்கு மாறிட்டோம். தண்ணி எவ்வளோ எங்களால் முடிந்த அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் பயன்படுத்தணுங்கிற அளவுக்கு குறைச்சிக்கிட்டே வந்திருக்கோம். அது இல்லாமல் கவர்மெண்ட்லேயும் கொடுக்குறாங்க, ட்ரிப்லாம் கொடுக்குறாங்க, தெளிப்பு நீர் பாசனம் கொடுக்குறாங்க, அதெல்லாம் வாங்கியிருக்கோம் நாங்கள். இப்போ என்ன என்னோட ஒரு 5 ஏக்கர் இருக்குன்னா 5 ஏக்கருக்குமே நான் பைப் லைன் போட்டு வச்சுருக்கேங்க. ஒவ்வொரு ஏக்கர் அந்த மூடி திறந்தால் போதும், வாய்க்காலில் போகிற தண்ணி வேஸ்ட் ஆகிறதுக்கு வேலையே கிடையாது. அந்த மாதிரி கொஞ்சம் சீக்கிரமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம், இது வரைக்கும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். எங்களோட சார்ந்த விவசாயிகளும் அப்படியே மாறி மாறி எல்லாருமே பைப் லைனுக்கு வந்துட்டாங்க.
2: சரிங்க, பயிர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்னீங்க இப்போ முதல்ல குருவையெல்லாம் போட்டால் நல்லா வரும், இப்போ வந்து இந்த காலசூழல்லாம் மாறுது, நல்லா குருவை போடுறதுலையும் ஆர்வம் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சி போச்சு ஊர் பக்கத்தில். அதுக்கேற்ற மாதிரி அதில் நம்ம நினைக்கிற மாதிரி சரியான ஒரு சாகுபடியும் வர மாட்டேங்குதுன்ற மாதிரி சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்போது அந்த குருவையை பொறுத்த வரைக்கும் அந்த ரகங்களில் ஏதாவது மாற்றி பார்க்கலாம், இந்த மாதிரி ஏதாவது முயற்சி பண்ணி பார்த்துருக்கீங்களா? அதனால் ஏதாவது மாற்றம் வந்திருக்காங்க?

0: ரகங்கள் காலத்துக்கு மாத்திட்டே வந்துட்டு இருக்கோம். நிறைய அட்வான்ஸ் வந்துட்டோம். ரகங்கள் எத்தனை ரகங்கள் வந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா குருவைக்கு அபரிதமான வெயில், திடீர்னு ஒரு நாள் காத்தடிக்குது அப்படியே நின்று போயிடுது. இந்த மாதிரி பருவநிலை மாற்றத்தால் கொஞ்சம் பயிரெலாம் கொஞ்சம் சேதாரமாகுது. அதுக்காக கொஞ்சம் குறைச்சிருக்கோம் அவ்வளோதான ஒழிய தண்ணியும் பிரச்சனையாக இருக்குது.
1: இந்த வருஷம் எப்படி இருக்குது தண்ணி பிரச்சனை?
0: இங்கே ஊரை பொறுத்த வரைக்கும் தண்ணி பிரச்சனை இல்லை. ஏன்னா பக்கத்துலேயே குள்ளம், அரை கிலோமீட்டரில் குள்ளம் தண்ணி போயிட்டு இருக்கிறதுனால தண்ணி பிரச்சனையே இல்லை எங்களுக்கு. அதில் வாட்டர் லெவல் கீழே போச்ச ஒழிய தண்ணி பிரச்சனை கிடையாது. எங்களுடைய போருடைய ஆழமே 60 அடி தாங்க.
1: சரி, இப்போ குருவ போடுறதுனா கரெக்டாக எந்த மாதத்தில் போட ஆரம்பிப்பீங்க நீங்கள்?
0: இப்போல்லாம் அங்கெல்லாம் களை பறிச்சுட்டாங்க நாங்கள். புரட்டாசி மாதம் 2வது சனிக்கு 3வது சனிக்கு அறுத்துற மாதிரி தான் குருவை போடுவோம்.
1: முன்னாடி எப்படி போட்டுட்டு இருந்தீங்க?
0: எப்பவுமே அப்படி தான் போட்டுட்ருப்போம்.
1: போடுறது எந்த மாதத்தில் போடுறீங்க?
0: சம்பாவுக்கு புரட்டாசி மாதம் விளையா விட்ருவோம். குருவைக்கு முன்னாடியே விட்டு புரட்டாசி மாதம் அறுக்கிற மாதிரி வந்துடுவோம்.
1: என்ன ரகம் விட்டுருக்கீங்க?
0: இப்போ போட்டிருக்கு டிபிஎஸ் 5.
1: அது யார்?
0: வேளாண்மைத்துறையிலேருந்து கொடுத்துருக்காங்க.
1: என்ன மாதிரி ரகம் அது?
0: மோட்டார் ரகம் தான். சின்ன ரகம் இல்லை, மோட்டார் ரகம். நல்லா நின்று விளையக்கூடியது, சாயாது. குருவையில் சாய்ச்சினா கொஞ்சம் சிக்கலுங்கிறதுனால நின்று விளையக்கூடிய ரகம்.
1: எத்தனை வாட்டி போட்டிருக்கீங்க அந்த ரகத்தை வரைக்கும்?
0: இது வரைக்கும் 4 தரம் போட்டிருக்குங்க. ஆனால் ரகம் மாறி மாறி போடுவாங்க. என்ன கொடுக்குறாங்களோ, ஏன்னா நாங்கள் சீட் பாம்பு கொடுக்கணும்ல, அவங்களுக்கு என்ன போகுதோ அதை தானே எங்களுக்கு தர்றாங்க. போன வாட்டி 51 கொடுத்தாங்க, அப்புறம் 53 கொடுத்தாங்க, இப்போ இந்த வாட்டி எடுத்து கொடுத்துருக்காங்க.
1: சரி, இப்போ சீட் ஃபார்ம் அதாவது விதை பண்ணி வைக்கணுன்ற எண்ணம் எப்படி வர ஆரம்பிச்சது? ஆரம்பத்துலேருந்தே விதை பண்ணி தான் செய்கிறீங்களா, எப்படி செய்கிறீங்க?
0: 40 வருஷம் விதை பண்ணி தான் செஞ்சுட்டு இருக்குங்க.
1: அது எப்போ அந்த முடிவு எடுத்தீங்க, விதை பண்ணியே நம்ம போட ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ற முடிவு?
0: எனக்கு வந்து அருகாமையிலே வேளாண்மைத்துறை டப்போ இருக்குது. அப்போ அந்த அலுவலர்லாம் நீங்கள் விதைக்கு போட்டிங்கன்னா நல்லா காசு கிடைக்கும்னு சொன்னாங்க. விலையும் கூட கிடைக்கும், உங்களுக்கு லாபம் கூட கிடைக்குங்கிறதுனால ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி போட ஆரம்பிச்சங்க. தொடர்ந்து பண்ணிகிட்டே.
1: இப்போ அவங்க முதல்ல உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறாங்க, நீங்கள் இந்த மாதிரி விதை பண்ண போடுங்க அப்படின்னு சொல்லி. அவங்க சொல்லும்போது எந்த விஷயம் சரி ஓகே நம்ம விதை பண்ண போடலாம் அப்படின்றதுக்கு காரணியாக அமைஞ்சது? அவங்க சொன்னதில் எந்த விஷயம் உங்களுக்கு சரி நம்ம சாதாரணமாக செய்து பதிலாக விதை பண்ணியே செஞ்சிடலாம் அப்படின்ற எண்ணம் வர்றதுக்கு எது காரணமாக இருந்துச்சு?
0: புது ரகத்தை அறிமுகப்படுத்துகிறாங்கல்ல, கொடுத்தது போக மிச்சத்தை நானும் விதையாக விற்கிறேன், எனக்கு அதில் லாபம் கிடைக்குது இல்லை, அதனால் சரி புது ரகம் காட்டால் அந்த விதையை வந்து தரமான விதையாக கிடைக்குது. இவங்கள்ட்ட கொடுக்கறது வந்து ஃபில்டர்ஸ் எடுத்துறாங்க, அது வெளியில் கிடைக்காது, இவங்கள்ட்ட மட்டும்தான் கிடைக்கும். ஆதார விதை கிடைக்கிறதுனால, நல்ல விதை கிடைக்கிறதுனால அதில் தான் போட்டுட்ருக்கு.
1: அதாவது நமக்கு வந்து ஒரு சரியான விதை கிடைக்குது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காரணி. அப்புறம் அது இல்லாமல் நமக்கு
0: நல்ல விலை கிடைக்குதுங்க,
1: விலை ஓரளவுக்கு சிறப்பாக கிடைக்குது. ஊக்கத்தொகை
0: கிடைக்குது.
1: சரி, இப்போ நம்ம சாதாரணமாக பயிர் செய்கிறதுக்கும் இந்த மாதிரியான ஒரு விதை பண்ணி வச்சு செய்கிறதுக்கும் என்னென்ன வித்தியாசம் இருக்குங்க?
0: சாதாரணமாக பண்ணிட்டோம்னா அதில் ஒன்றும் கவனம் செலுத்த வேண்டியதில்லை. விதை பண்ணுங்கிறப்ப இந்த தூய்மை வேணும்.
1: என்ன தூய்மை வேணும்?
0: விதையில் வந்து கலப்பில் இருக்கக்கூடாது. உயரம் போக்குவரத்துலாம் இருந்துச்சுன்னா சரியாக வராது. ஒரே மட்டமாக இருக்கணுங்கிறதுக்காக கலப்பு இல்லாத விதையை தயார் பண்ணுறது தான் பெரிய கஷ்டங்க. அதுக்கு நடவுலேருந்து அறுக்கிற வரைக்கும் நம்ம மெயின்டைன் பண்ணணும்.
1: நடவுலேருந்து அறுக்கிற வரைக்கும் இப்போ சாதாரணமாக செய்கிறதுக்கும் விதை பண்ணிக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குங்க?
0: சாதாரணமாக செஞ்சுட்டு அதில் ஒன்றும் நம்ம கலவன் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதிகமாக எதுவும் முயற்சி என்ன பண்ண வேண்டியதில்லை.
1: இல்லை, அது சரி. நான் கேட்குறேன்னா படிப்படியாக நீங்கள் என்னென்ன விஷயங்கள் செய்வீங்கன்னு சொல்லுங்கள். இப்போது ஒரு விதை பண்ணி அமைக்கிறதுக்கு இப்போ இந்த வாட்டி போட்டிருக்கீங்க, நீங்கள் இந்த ரகம் போட்டிருக்கீங்க குருவையில், அந்த ரகத்தை போடுறதுக்கு முதல்ல உழவுலேருந்து நடவுலேருந்து என்னென்ன விஷயங்கள் செய்வீங்க, எப்படி கவனமாக இருப்பீங்க அதை சொல்லுங்கள். இப்போ இது வரைக்கும் என்ன செஞ்சீங்கன்றத சொல்லுங்கள்.
0: இது வரைக்கும் நான் நாற்றை விட்டுட்டோம்னா அதில் மேலே போர் போத்துறதில்ல, சும்மா நாற்றை விட்டு பயிர் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ நம்ம விதை பண்ணிக்கணும்னு வந்த பிறகு கலப்படம் இல்லாத நாற்று, நெல்லை முதல்ல நல்லா தண்ணியில் கொட்டி அரிச்சிட்டு கற்காய் இல்லாமல் அரிச்சு சுத்தமான விதையை எடுத்து அதை கரெக்டான டயத்தில் நடுறோம். முன்னாடியெலாம் அப்படி நடுறதில்ல, 25 நாள்ங்கிறது 30 நாள் கூட நட்டுருவோம். இப்போ அப்படி கிடையாது, கரெக்டாக 25 நாள்
1: விதை நிறுத்தி இதெல்லாம் செய்வீங்களா?
0: ஆ, கண்டிப்பாக விதை நிறுத்தி செஞ்சு தான் விதை விடுறோம்.
1: என்ன விதை நிறுத்தி எப்படி செய்வீங்க?
0: ரைசோபியம், சூடோமோனஸ் இதெல்லாம் கலந்து தான் ஊற வைக்கிறோம். தெளிக்கிறப்பையும் கலந்து தெளிக்கிறோம். விதை நிறுத்தி செய்தாவே பாதி பிரச்சனைகள் குறையும், நாற்றுல இருக்கிற பிரச்சனை குறைஞ்சிரும், அது வயலுக்கு பரவாகாமல் இருக்கும்.
1: அதில் என்ன மாற்றம் தெரியுது? இப்போ ஏன்னா நீங்கள் சொல்லி ஒருத்தர் செய்ய மாட்டாங்க, ஆனால் உங்கள் வயலை பார்க்கும்போது அவங்க வயலை பார்க்கும்போது வித்தியாசம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தோணும்ல,
0: கண்டிப்பாக
1: அவங்க வயலில் இப்படி இருக்கு நம்ம வயலில் இப்படி இல்லையேன்னு கேட்பாங்கல்ல.
0: இப்போ கொஞ்சம் கொஞ்சம் செய்கிறாங்க, கவர்மெண்ட்டும் ஊக்குவிக்குது. விதை கொடுக்கும்போது அந்த விதையை நிக்கி கலக்கிறதுக்கு மருந்து கொடுத்துட்றதுனால எல்லாருமே அவசியமாக கலந்துக்கிறாங்க. இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க.
1: சரி, இப்போ நம்ம விதை நிறுத்தி செய்கிறோம். விதை நிறுத்தி செஞ்சதுக்கப்புறம் நாற்று விடுறது எப்படி நாற்று விடுவீங்க? அதாவது நிலத்தை உழுது அதுக்கு தொழுவுற
0: முதல்ல நாத்தங்காலை சமப்படுத்திடுவாங்க. சமப்படுத்திட்டோம்னா விதை விடுறதுலாம் இப்போ முன்னாடி மாதிரி இல்லைங்க. இப்போ பாத்தி மறையில் விடுறோம். பாத்தி மறையில் விடுறதுனால கீழே பேப்பர் போட்டு மேலே சட்டத்தை வச்சு இழுவை மிஷினை வச்சு இழுத்து நாற்றை விட்டுறாங்க. நாற்றை

0: நாத்து மேல வைக்கோல் போட்டுட்டு இருந்தாங்க. வைக்கோல் போடும்போது அதர் வெரைட்டி கலந்துருதுங்கிறதுனால இப்ப இந்த பசுமை துணியை போட்டு அது மேல லேசா வைக்கல போட்டு நாத்து விடுறோம். கரெக்டா 5 நாள் இந்த நாத்தெல்லாம் எடுத்துட்டு நாத்து நல்லா வளருது. 15 to 20 நாள்குள்ள பழமையான நாத்த பொடிங்க நட்டுட்டு இருக்கோம் மிஷின்ல.
1: சரிங்க, இப்ப அந்த மிஷின்ல நடும்பொழுதும் முன்னாடி கை நடவா நட்டதுக்கும் என்ன வித்தியாசத்தை நீங்க பாக்குறீங்க?
0: மிஷினில் நடும்போது சரியான எண்ணிக்கையில் நாற்று போகுது, சரியான அளவில் நடுறோம். ஆனால் ஆள் நடும்போது நாற்று கூட குறைச்ச வச்சுருவாங்க. ஒரே லைனாக இருக்கிறதுனால களை பறிக்கிறதுக்கு சரியாக இருக்கும், உரம் போடுறதுக்கு சரியாக இருக்கும். அளவு சரியாக இருக்கிறதுனால கதிர் வந்து நல்லா பலமாக இருக்கும், தூர்க்கட்டு நல்லா கட்டும். மிஷின் நடவு நடுறதுனால, ஏன்னா நாற்று 2 நாற்று 3 நாற்று வைக்கிறோம்னா கரெக்டாக இருக்கும். ரெண்டாவது இளநாத்தா நடுறோம்ல, அதில் மகசூல் அதிகரிக்குதுங்க.
1: இப்போ முன்னாடி வந்து நம்ம நாற்று நடும்போது ஒரு 4-5 நாற்று சேர்ந்து நடுறது, இந்த மாதிரி ஆட்கள் நடுறதுல சில இடர்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் ஓகே.

0: நடுறது, இந்த மாதிரி ஆட்கள் நடுறதுல சில இடர்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் ஓகே. இப்போ நம்ம இது மாதிரி நடும்போது ஒத்தநாத்து நடவு மாதிரி நடுறீங்களா, எப்படி நடுறீங்க இதில்?
1: இல்லை, நாற்று கம்மியாக தானே வச்சு நடுறோம், அளவு கம்மி தானே. ஒரு ஏக்கருக்கு முன்னாடி 30 கிலோ 35 கிலோ விட்டுட்டு இருந்தோம், இப்போ 5 கிலோ தானே விடுறோம்.
0: இடைவெளியெல்லாம் வந்து நம்மளால சரியாக பராமரிக்க முடியுது இதில்.
1: மிஷினில் ஒன்றுமே பண்ண வேண்டியது இல்லையே, மிஷினில் வச்சுட்டு தான் கரெக்டாக அந்த ஆறாங்கலாம் எட்டாங்கலாம் கரெக்ட் பண்ணி நட்டுட்டு போயிடுது இல்லை. ஒரே சீரான அளவு சீரான இடைவெளி.
0: சரி, இப்போ நாற்று நட்டதுக்கு அப்புறம் தண்ணி பாய்ச்சறது, நீர் மேலாண்மையெல்லாம் எப்படி நீங்க காய்ச்சலும் பாய்ச்சலும் செய்வீங்க, எப்படி செய்வீங்க நீங்க?
1: இல்லை, நீர் மறையா தான் நீர் கட்டிட்டு இருக்கோங்க. மிஷின் நடவுக்கு பொறுத்த வரைக்கும் தண்ணி அதிகமாக பாய்ச்சக்கூடாது. மிஷின் நடவுக்கு பொறுத்த வரைக்கும் நாற்று வயசு கம்மி, நாற்று உயரம் கம்மி, அதனால சீரான தண்ணியை வைக்கணும். 2 நாளைக்கு தண்ணி இருக்கணும், 1 நாள் தண்ணி இல்லாமல் 3ஆம் நாள் தண்ணியை விட்டு நீர் மறைய மறைய நீர் பாய்ச்சிட்டு தான் இருக்கணும். தூர் கட்டுற வரைக்கும், தூர் கட்டிச்சுன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் நீர் லேசாக பாய்ச்சிக்கலாம். தூர் கட்டுற வரைக்கும் நீர் மேலாமே.
0: இந்த நீர் மறைய நீர் கட்டும்போது கொஞ்சம் களை அதிகமாயிடுதுன்னு சொல்றாங்களே, அப்படியா?
1: களை அதிகமாக வருதுன்னா வயல் சம்மதம் இல்லாமல் பண்ணினா களை அதிகம் வரும். வயல் சமமாக இருந்துச்சுன்னா களை அதிகம் வராது. அப்படி வந்தாலும் களை எடுத்துக்கிறோம் நம்ம. கோண விடுறோம் நாங்கள், நிறைய பயன்படுத்துகிறோங்க. நேராக இருக்கிறதுனால அப்படியே இழுத்துட்டு போயிட்டுறோம். அதனால களை வேளாண்மை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குங்க. ரெண்டாவது, இப்போ களைக்கொல்லியும் கொஞ்சம் போட ஆரம்பிக்கிறாங்க எல்லாருமே.
0: நீங்களும் போடுறீங்களா?
1: நான் கொஞ்சம் போடுறேங்க.
0: எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி போடுறீங்க?
1: ஒரு தரம் தான் போடுறோம்.
0: எந்த நாளில் போடுறீங்க? அது எவ்வளோ நாள் கழிச்சு போடுறீங்க?
1: நட்டு 5ஆம் நாள் 3ஆம் நாள் களைக்கொல்லி போட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் வயல் காஞ்சாலும் களை அதிகமாக வர்றதில்லை.
0: ஆனால் களைக்கொல்லி இப்போ வந்து நம்ம நிறைய பேர் விரும்புறது இல்லை, களைக்குறி மாதிரியான பயன்பாடு வேணாம் தவிர்க்கலாம் அப்படின்னு இது பண்ணுறோம்.
1: இருக்கிற லேபர் பிரச்சனைக்காக களைக்கொல்லி போடுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சுங்க.
0: அதனால வேற வழி இல்லாமல்
1: தான் போடுறோம், இல்லைன்னா களை பறிச்சிடலாம். வயல்லாம் சமமாக இருக்கிறதுனால நம்ம கோடையிலேயே உழவு ஓட்டிடுறோம், நல்லா ஓட்டிடுறோம், தக்க போட்டு தெளிக்கிறோம், செருப்புறோம், மடைக்கிறோம். வயல் சமமாக பண்ணி தான் நடுறோம், பரம்படிச்சு தான் நடுறோம் வயலை. இருந்தாலும் ஆள் பற்றாக்குறையால் தான் அந்த களைக்கொல்லி போடுற நிலைமைக்கே வந்திருக்கும்.
0: இப்போ ஆளே இல்லாதனால நம்ம களைக்கொல்லி போட்டு ஓரளவுக்கு அதை சமாளிக்கிற ஒரு
1: சமாளிக்கிறேன்

0: ஏன் கண்மணி, இந்த விதை நேர்த்தி பண்ண விதைகளை வேளாண் அறிவியல் நிலையத்துல இருந்து கொடுக்கறாங்க. அதுக்கு முன்னாடி வயலா வளப்படுத்தணும்னு சொன்னாங்க. சரி, அதுக்கு என்கிட்ட ஏதோ கொஞ்சம் மாட்டேறி இருக்கு. இந்த தக்க பூண்டுன்னு சொன்னாங்களே, அந்த விதை எங்க கிடைக்கும்?
1: அக்கா, கரூர் புலிதேரி வேளாண்மை அறிவியல் நிலையத்துல கூட விக்கிறாங்க. போன் நம்பர் என்கிட்ட இருக்கு, போன் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம்க்கா.
0: எல்லாம் தெரியுதே உனக்கு.
1: ஆமா.
0: சரி, இந்த சம்பாவுக்கு என்ன நெல் ரகம் போடலாம்?
1: சிஆர் 1009, சப்1, சாவித்ரி, ஏடிடி 51, மத்திய கால ரகம்னா கோஆர் 50, டிகேஎம் 15, நெல்லூர் மசூரி, திருச்சி 3, கோ 56, கோ 57, கோ 58, சம்பா மசூரி, வெள்ள
0: பொன்னி. போதும் போதும், அடிக்கிட்டே போவாத கண்மணி. சரி, இந்த விதைகளெல்லாம் எங்க கிடைக்கும்?
1: அது என்ன, நம்ம வேளாண் விரிவாக்க மையத்துல கிடைக்கும், வேளாண்மை கூட்டுறவு வங்கிகள்ல கிடைக்கும், தனியார் விதை விற்பனையாளர்கிட்ட கிடைக்கும், ஏன் என்ன மாதிரி விவசாயிகள்ட்ட கூட கிடைக்கும்.
0: அடேங்கப்பா, ஒத்துக்கறேன் கண்மணி, ஒத்துக்கறேன். அப்படியே இந்த உரமெல்லாம் என்ன போடலாம், அந்த பூச்சி நோய் தாக்குதல் எல்லாம் வருமே, அதுக்கெல்லாம் என்ன பண்றது, இத பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும்.
2: இயற்கை தரும் மதிப்பில்லா இட பொருளே நீராகும்.
3: அதுக்கப்புறம் நீங்க போடுற உரம் எல்லாம் என்னென்ன உரம் போடுறீங்க?
4: ஃபர்ஸ்ட் ஒரு 15 நாள் ஒரு உரம் போடுறோம்.
3: என்ன உரம் போடுறீங்க?
4: அதாவது காம்ப்ளெக்ஸ் யூரியா, அதோட நூண்ட கலந்து போடுறோம். முதல் உரம் போட்டதுலேருந்து 20 நாள், அதாவது 35 நாள் ஒரு உரம் போடுறோம். அப்புறம் 50 நாள் ஒரு உரம் போடுறோம். அதோட சரி குருவைக்கு அதுக்குள்ள வயர் பயிர் வந்துடும். 50-60 நாள் வந்துச்சுன்னா உங்களுக்கு சூழ் பயிர் வந்துடும். 100 நாள் அறுத்துறோம்ல.
3: இப்போ குருவையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது ஓகே. சம்பா மாதிரி போட்டிங்கன்னா நீண்ட கால பயிர் இருந்ததுன்னா
4: டயர் தள்ளி போடுவோம். இப்போ 15 நாள் போடுறத 25 நாள் போடுவோம். அடி உரம் போடுறோம் சம்பாவில். குருவைக்கு அடி உரம் மிஷின் அளவுக்கு அடி உரம் போடுறது இல்லை, நேரம் மேல் உரத்துக்கு போயிடுறோம்.
3: சரி, இதெல்லாம் பூச்சி நோய் இந்த தொந்தரவு எப்படி இருக்குங்க? நீங்கள் போடுறது எல்லாமே நல்லா மேம்படுத்தப்பட்ட ரகங்கள், புது ரகங்கள் தான் போடுறீங்க விதை உற்பத்திக்காக. இருந்தாலும் அதில் பூச்சி தொந்தரவு இந்த நோய் தொந்தரவுலாம் எப்படி இருக்கு?
4: இருக்குங்க. இப்போ கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறி மாறி ஒன்று வந்துருது. அதனால மருந்து அடிக்கிறது கண்டிப்பாக அடிச்சு தான் அவங்களோட வேலை.
3: அது எப்படி நீங்கள் மருந்து அடிக்கிறதுக்கு அவங்கள அக்ரியா கேட்டுருவீங்களா?
4: இல்லை, அக்ரி ஹவுஸில் வந்து சொல்லிடுறாங்கல்ல, பிடிச்சி கொடுத்துட்றாங்க அந்த மருந்து அடிக்கன்னு சொல்லிடுறாங்க. அதை கரெக்ட் பண்ணி அடிச்சிடறோம். முன்னாடி கையில் அடிச்சுட்டு இருந்தோம், இப்போ பேட்டரி ஸ்ப்ரேயர் வந்துச்சு, இப்போ ட்ரோன் ஸ்ப்ரேயர் வந்துருச்சு.
3: ட்ரோன் யூஸ் பண்ணுறீங்களா?
4: ட்ரோனை வாங்கியிருக்கேங்க நான்.
3: நீங்களே வச்சுருக்கீங்க? ட்ரோனை பயன்படுத்துறதுல என்ன நன்மைங்க? இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரியும், முதல்ல கையில், அப்புறம் பேட்டரி ஸ்ப்ரேயரு, இப்போ வந்து ட்ரோன் அளவுக்கு வந்துருச்சு. அதில் என்னென்ன உங்களுக்கு நன்மை தெரியுது? எது இருக்கிறதுல சிறப்பாக இருக்க மாதிரி தோணுது உங்களுக்கு?
4: உளவியல் ரீதியாக கையில் அடிக்கிறது தான் பெட்டர். கையில் அந்த

0: ஸ்ப்ரேயர் வச்சு அடித்தோம் பாருங்கள், அது பூரா இடத்தையும் படும். இப்போ இருக்கிற கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ட்ரோனில் அடிக்கிறதுனால,
1: இல்லை அதோட ட்ரோனில் அடிக்கிறது தான் நிறைய இடத்துக்கு எல்லாம் ஃபுல்லாக கவர் ஆகுதுன்றாங்க.
0: கவர் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ ட்ரோனில் நானும் அடிச்சுட்டு இருக்கேன்.
1: இதில் இன்னொரு நன்மை விஷயம் என்னன்னா, நம்ம மனுஷன் போய் பக்கத்தில் அந்த பூச்சி மருந்து பக்கத்தில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒரு பெரிய நல்ல விஷயம் தானே. இல்லைனா
0: பெரிய விஷயம் காலம், ஒரு நாளைக்கு இன்னைக்கு 5 ஏக்கர் அடிக்கணும்னா கவலைப்பட வேண்டியதில்லை. 1 மணி நேரம் தான் இந்த 5 ஏக்கர் அடிச்சுட்டு வந்துடலாம். முன்னாடி 5 ஏக்கர் அடிக்கணும்னா
1: அளவு நம்ம கம்மியாகுதா?
0: அளவு கம்மிங்க. 40 லிட்டர் தண்ணி இருந்தால் போதும் 1 ஏக்கர் அடிச்சிடலாம். அதில் அப்படி அடிக்க முடியல. இல்லை, ஒரு 200 லிட்டர் தண்ணி இருந்தால் தானே 1 ஏக்கர் அடிக்கலாம். 40 லிட்டர் தண்ணி இருந்துச்சுன்னா போதும், 5 நிமிஷம் தான். ஒரு ட்ரோன் 2 தரம் ட்ரிப் பண்ணால் ஒரு 1 ஏக்கர் ஃபுல்லாக அடிச்சிடலாம். நம்ம சொந்த இருக்கனால இல்லை, வாடகை அடிக்கிறதுனா ஒரே டேங்கில் தான் அடிச்சிருவாங்க 1 ஏக்கர்.
1: நீங்கள் இதே ட்ரோனை வாடகைக்கு விட்டுறீங்களா?
0: இப்போ வாடகை விடுற மாதிரி வச்சிருக்கேன், ஆனால் என்ன விடலீங்க.
1: இப்போ எத்தனை ஏக்கரில் போட்டிருக்கீங்க இந்த குருவை? இப்போ போட்டிருக்கிறது
0: குருவை போட்டிருக்கிறது 3 ஏக்கர் போட்டிருக்குங்க. எனக்கு சொந்தமாக 6 ஏக்கர் இருக்குங்க. என் பிரதரது ஒரு 4 ஏக்கர் இருக்குங்க. 10 அப்புறம் குத்தவைக்கு 2 ஏக்கர், 12 ஏக்கர் நட்டுட்டு இருக்குங்க.
1: 12 ஏக்கர்ல என்னென்ன பயிர்? இப்போ இந்த நெல் இல்லாமல் வேற என்னென்ன பயிர்கள் போட்டுருக்கு?
0: கரும்பு 2 ஏக்கர் போட்டிருக்குங்க.
1: கரும்பு என்ன ரகம் போட்டிருக்கீங்க?
0: இப்போ கோ 63/4 போட்டிருக்குங்க.
1: எங்கே கொடுக்குறீங்க?
0: சக்கரையாலை, சாத்தமங்கலம்.
1: அங்கேருந்து வந்து அவங்க கரும்பு இன்ஸ்பெக்டர்லாம் பார்த்துருவாங்க?
0: பார்க்குறாங்க, எல்லாரும் வந்து பார்க்குறாங்க. அதான் இப்போ எங்களுக்கு ஒரு 4 அண்ட் 5 இயர்ஸாக அந்த ரெட் ராட்ங்கிற ஒரு நோய்
1: வந்து, சிகப்பாளுகள்
0: நோய் வந்து வெகுவேர் பாதிச்சிட்டாங்க. அதில் பெரிய பாதிப்பு உண்டானவனா நான் தாங்க. ஒரு 4-5 ஏக்கர்லாம் அழிக்கிற மாதிரி வந்து அழிச்சு விட்டு, கரும்பே இல்லாமல் என்னுடைய ஆள் காலத்தில் 40 வருஷத்தில் நான் கரும்பு இல்லாத வருஷம் இந்த வருஷம் தாங்க.
1: இப்போ இந்த வருஷம்
0: போட்டிருக்கேன் சக்கரை ஆலைக்கு, வெட்டாத வருஷம் என்னுடைய 40.
1: இப்ப லேட்டா போட்டனால வெட்டல அப்படின்னு
0: போட்டிருக்கேன். 2 வருஷம் நிறுத்திட்டேங்க. போன வருஷத்துக்கு மொதல் வருஷம் கடைசியா ஒரு 1 ஏக்கர் போட்டு ஒரு 30 டன் வெட்டினாங்க. அதுவும் சீக்கு விழுந்துருச்சு. அதனால அதெல்லாம் காலி பண்ணிட்டு வயல சுத்தம் பண்ணி
1: இப்ப போட்டிருக்க ரகம் வந்து இந்த சிகப்பழுகள் நோய்க்கு
0: வராதுன்னு சொல்லியிருக்காங்க.
1: சரி,
0: ஏரியா பூரா வந்துருச்சுங்க. மில்லே மூடிட்டோங்க. இந்த வருஷம் கொஞ்சம் போட்டிருக்கேன். இப்ப நான் போட்டதுனால என்னை பார்த்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் போட்டிருக்காங்க.
1: இது என்ன குளித்தட்டு நாற்றங்கள் எல்லாம் வாங்கி போட்டீங்களா? இப்படி இந்த இது வாங்கி போட்டது
0: முழு கரும்பா வாங்கி கரண போட்டு
1: அதை நீங்களே தயார் பண்ணீங்களா?
0: நடுவில்றீங்க.
1: நோய் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்கு அவங்க ஏதாவது முயற்சி பண்றாங்களா? அவங்க சைட்ல அவங்க கேர் இன்ஸ்பெக்டர் இவங்கெல்லாம்
0: பார்த்துட்டு இருக்காங்க. இந்த வருஷம் கொஞ்சம் குறைஞ்சிருக்க மாதிரி தெரியுது. எங்கேயும் வரல. கரும்பு போட்டு ஒரு 5 மாசம் ஆயிடுச்சுங்க. இது வரைக்கும் எந்த சீக்கு வரல. 5-6 மாசத்துல தான் வரும். இது வரைக்கும் வரலீங்க.
1: அதுக்கு எது சொட்டு நீர் மாதிரி போட்டிருக்கீங்களா கரும்புக்கு?
0: இல்லைங்க, கரும்புக்கு நம்மளது பூரா லைன் தாங்க, பைப் லைன் தான்.
1: ஃபுல்லா நீங்க பாசனம் தண்ணியை விட்டுருக்கீங்க?
0: தண்ணியை விட்டுறேன். தண்ணி நிறைய இருக்காங்க, தண்ணியை விட்டுறேன். எள்ளு போடும்போது மட்டும் இந்த ட்ரிப்ல போட்டு விடுவாங்க. இது ஸ்ப்ரிங்க்ளர் அடிச்சு விட்ருவோம்.
1: ஸ்ப்ரிங்க்ளர் போட்டு எள் போட்டுக்குவீங்க? அது எந்த படத்தில் போடுவீங்க?
0: அது மாசி பங்குனியில் தான் போடுவோம். நெல் அறுத்துட்டு உழுதுட்டு தான் போடுவோம்.
1: இப்போ வேலைக்கு ஆட்கள்லாம் கிடைக்காம எப்படி இவ்வளோத்தையும் சமாளிக்கிறீங்க? இத்தனை பேர் மாற்றி மாதிரி செய்யறதுக்கு
0: எந்திர மயமாக்கல் தாங்க.
1: இப்போ கரும்புக்கு இதுக்கெல்லாம் பராமரிக்கிறதுக்கு என்ன எந்திரம்?
0: கரும்புக்கெல்லாம் போடுறது மட்டும்தாங்க.
1: அதுக்கப்புறம்
0: களை வெட்டுற வேலையே கிடையாதுங்க. களைக்கோழி அடிச்சிடுறோம். மினி டிராக்டர் இருக்குங்க, சிம் டிராக்டர் இருக்கு. உழவு ஓட்டிடுறோம். ஒரு தரத்துக்கு 2 தரம் ஓட்டிட்டு அதாலேயே மண் அணைச்சிடறோம்.
1: அவ்வளோதான்.
0: அவ்வளோதான்.
1: அதுக்கப்புறம் தண்ணியை விட்டு
0: தண்ணி விட்டுருக்கிறது தான். தண்ணி விட்டுறது
1: உரம் பராமரிப்பு நீங்கள்
0: உரம் நம்மளே வச்சிடறோம். பிள்ளைங்களை வச்சு வச்சிடறோம்.
1: இப்போ இந்த எள் இது மாதிரி போடுறதுக்கு அந்த மாசுபட்டத்தில் போடுறதுக்கு எப்படி நிலத்தை தயார்படுத்துவீங்க? அதுக்கு என்ன இது பண்ணுவீங்க? நீங்கள் போடுற ரகங்கள்லாம் அதையும் விதைப்பண்ணிக்காக தான் கொடுக்குறீங்க?
0: எல்லாமே விதைப்பண்ணிக்கு தான். எல்லாமே கொடுக்கறது அத்தனையும் விதைப்பண்ணிக்குதாங்க. கரும்பு விதை கொடுக்குறேங்க.
1: உங்களுக்கு இவ்வளோ சிக்கல் இருந்திருக்கு. அது எப்படி அந்த ரகம் விதைக்கு எடுத்துக்கிறாங்களா? அதை
0: இப்போ தான் நிறுத்திட்டாங்க. நிறுத்தி ஒரு வருஷம் நடவு நட்டுட்டு எல்லா வயலையும் சரி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ தான் போட்டிருக்கேன்.
1: ஆனால் நீங்கள் கொடுக்குறது அது வந்து அரவைக்கு தான் கொடுக்குறீங்க இல்லையா? மெஜாரிட்டியாக கொடுக்குறது அரவைக்கு தான் உங்களோட
0: கரும்பு பூரா அரவைக்கு தாங்க. விதைக்கும் போட்டு விற்றுட்டு இருக்குங்க.
1: அதுவும் வாங்குறாங்களா விவசாயிங்க? அதையும்
0: வாங்குறாங்க. எல்லா விவசாயம் அப்புறம் வாங்கி தானே ஆகணும், வேறு வழி இல்லைல்ல.
1: போடுறாங்க கரும்பு போடுறாங்க. இவ்வளோ
0: இப்போ கொஞ்சம் இந்த வருஷத்தில் இந்த ஆரம்பிச்சிருக்குங்க. இந்த சீக்கெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, இப்போ போடலாம்னு எல்லாரும் சொல்லி போட்டுக்கிட்டு இருக்கோங்க.
1: இது இல்லாமல் ஏதாவது ஆடு மாடு ஏதாவது
0: இருக்குங்க? ஆடு இல்லைங்க, மாடு தாங்க. ஒரு 5 பசு வச்சுருக்குங்க, 2 ஜெர்சி, 2 HF.
1: இதெல்லாம் பராமரிக்கிறது?
0: பராமரிக்கிறதுக்கு ஆள் இருக்குங்க. சாணி எழுறதுக்கு மட்டும் ஆள் இருக்குங்க. பாக்கி எல்லாம் பார்க்கறது நாங்கள் தான் பார்த்துருவோம். நானே என் ஒய்ஃப் பார்த்துக்குவோங்க, 2 பேர் தான்.
1: பால் கறவைகள்லாம்
0: கறவை வந்து வெளியில் பார்த்து கறந்துட்டு போயிடுவாங்க. பால் பண்ணை பிரைவேட் பண்ணைக்கு தான் ஊத்துறவங்க.
1: அவங்க
0: வந்து கறந்துட்டு போயிடுவாங்க.
1: அவங்களே வந்து கறந்து
0: கறந்துட்டு போயிடுவாங்க.
1: எவ்வளோ தராங்க ஒரு லிட்டரு?
0: 36-37.
1: அதுக்கு ஏதாவது சீக்கு இது மாதிரிலாம் ரொம்ப பார்க்கறதுக்கு பக்கத்தில் டாக்டர்லாம் வச்சிருக்கீங்களா நீங்கள்?
0: பக்கத்துலேயே இருக்குங்க, வயல் பக்கத்துலேயே ஆஸ்பத்திரி இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கிறதுனால என்னுடைய வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு.
1: மாடுன்றது பாலை தாண்டி உங்களுக்கு

0: இந்த உரத்துக்கு பெரிய அளவுக்கு உதவி.
1: ஆமாங்க ஆமாங்க, உரத்துக்காக தான் வச்சிருக்கிறதே. இந்த நாலு மாடுமே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 டன் உரம் கிடைக்கும், 20 டிப்பர் கிடைக்கும் வருஷத்துக்கு. அப்போ நான் வருஷத்துக்கு 2 ஏக்கர் போட்டுக்கிட்டே இருக்கலாம்,
0: மாத்தி
1: போட்டுட்டு இருக்கலாம்.
0: சரிங்க, இப்போ ஒருத்தர் வந்து இது மாதிரி இப்போ புதுசாக நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு விதை பண்ணை இது மாதிரி அமைக்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கணுங்க? எதெல்லாம் தொடர்ச்சியாக கடைபிடிச்சாங்கன்னா ஒரு விதை பண்ணை மாதிரி வச்சு நம்மளும் அதை வந்து கொடுத்து ஓரளவுக்கு சாதாரணமாக செய்கிறத விட ஓரளவுக்கு லாபகரமாக பயிர் செய்யலாம். அதுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணும் இந்த விவசாயி?
1: விதை பண்ணை போடணும்னு ஆரம்பிச்சிட்டாங்கன்னா வயலை முதல்ல சமப்படுத்தணுங்க, எருவு நல்லா அடிக்கணும். அதே மாதிரி தலை சத்து உள்ள தக்க பூண்டு சணப்பை தெளித்து மடக்கி அப்படி பண்ணினால் தரமான விதை கிடைக்கும், இல்லைன்னா விதை கம்மியாக இருக்கும். இப்போ நம்ம கொடுக்குறோம்ல, நான் விதை கொடுக்குறேன்னா தூத்தி வரும்போது பார்த்தீங்கன்னா தரமான விதை பிரிப்பாங்க, பிரிக்கிற பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் நிறைய போயிடுச்சுன்னா அதில் லாபம் இல்லை. அதாவது நெல் வந்து ஒரே அளவாக இருக்கணும், அது அளவாக இருக்கணும்னா அந்த வயல் வந்து எருவடிச்சு தலைச்சத்து இருந்தால் தான் அந்த தரமான விதை கிடைக்கும், கலர் கிடைக்கும். சும்மா ஏனோதானு உரத்தை மட்டும் போட்டு விளைச்சோம்னா நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு விதையுடைய தரம் கம்மியாக இருக்கும்.
0: சரி, இப்போ நீங்கள் சொன்னதை கேட்டு யாராவது ஒருத்தர் சரி நம்மளும் இந்த மாதிரி ஒரு விதை பண்ணி வைக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தொட ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுங்க, அவங்களோட தொடர்பு கொண்டு பேசணும்னு நினச்சாங்கன்னா எந்த நிலை தொடர்பு கொண்டு பேசலாங்க?
1: என்னுடைய செல்ஃபோன் நம்பர் 9751131510.
0: இன்னொரு வாட்டி சொல்லுங்கள்,
1: 9751131510. இந்த எண்ணில் தொடர்பு கொண்டா எந்த நேரமும் நான் இதன் ஆலோசனை வழங்க தயாராக இருக்கிறேன்.
0: சரிங்க, நன்றிங்க.
2: ஏங்கண்மணி, தரமான விதைகளை விதைச்சா விதை பண்ணையில அதிக லாபம் பாக்கலாம் போலயே.
3: ஆமாக்கா, காலத்துக்கும் பருவத்துக்கும் ஏத்த மாதிரியான பயிர்களை தேர்ந்தெடுக்கணும். காலத்துல நடவு பண்ணணும்,
2: அதோட இந்த சீரான நடவுக்கும் சீரான இடைவெளிக்கும் இயந்திரத்தை பயன்படுத்திக்கலாம். இதனால ஆட்கள் பிரச்சனையையும் குறைச்சிக்கலாம், மகசூலை அதிகரிச்சுக்கலாமே.
3: ஆமாமா, நல்லாதான் கேட்டிருக்க.
2: சரி கண்மணி, என்கிட்ட கொஞ்சம் விதை நெல் இருக்கு, அத பயன்படுத்தலாமா?
3: பயன்படுத்தலாம்க்கா, ஆனா அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருக்க விதை நல்ல வாளிப்பான விதையா, முளைப்பு திறன் இருக்கா அப்படிங்கறதெல்லாம் டெஸ்ட் பண்ணணும்.
2: எங்க பண்ணணும்?
3: எல்லா மாவட்டங்கள்லயும் விதை பரிசோதனை நிலையம் இருக்கு. 100 கிராம் விதைக்கு 80 ரூபாய் தான் சார்ஜ் பண்ணுவாங்க, பண்ணிக்க.
2: சரி சரி, இந்தா கண்மணி.
3: என்னதுக்கா இது லெட்டர் மாதிரி இருக்கு?
2: உன்னோட டிஸ்மிஸ் லெட்டர்.
4: வெளியே போகணும், அய்யோக்கிய ராஸ்கல்களா.
3: பேச்சு சரி இல்லையே. ஏன், என்னாச்சு? உன் மாட்டை மேய்க்க வேற ஆளை பாத்துட்டியா?
2: ஆளெல்லாம் ஒன்னும் பாக்கல, என் மாடு மேய்க்க நான் ஒரு ரோபோட்டே வாங்கலாம்னு முடிவே பண்ணிட்டேன்.
3: அப்படியா? என்ன டார்ச்சர் பண்ற மாதிரி அந்த ரோபோட்ட டார்ச்சர் பண்ணன்னு வச்சுக்கோ, அது உன்ன போட்டு தள்ளிரும்.
2: என்ன பண்ணிரும்?
3: போட்டு தள்ளிரும்.
4: நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன்.
3: ஆமாமா. அப்புறம் இன்னொரு விஷயம்
2: என்ன,
3: இந்த எல்நினோ பத்தி பயந்துட்டு இருந்தல, எல்நினோல எரும மாட்டை எப்படி பாத்துக்கணும், அதை உற்பத்தியை எப்படி மேம்படுத்தணும்னு ரேடியோல வானொலி பண்ணை பள்ளியும் பயிற்சி வகுப்பும் நடத்துறாங்களாம். அந்த பயிற்சிக்கு 590 ரூபாய் கட்டணமா, போய் கட்டுற வேலைய பாருக்கா.
2: அப்ப ரோபோட் வேணாங்கற

இதுவரை விதை பண்ணை நேர்முகம் கேட்டீர்கள். பங்கேற்றார் அரியலூர் மாவட்டம் திருமானூர் டி ராஜேந்திரன் அவர்கள். உடன் உரையாடினார் எஸ் கோபாலகிருஷ்ணன்.

0: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் நேரம் 8 மணி. நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. தேசிய மாணவர் படையின் சாகச நடவடிக்கையான மகளிருக்கான நீண்ட மலையேற்ற பயணத்தை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று கொடியசைத்து துவங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், முப்படைகளைச் சேர்ந்த 3 பெண் அதிகாரிகளின் தலைமையில் வழிநடத்தப்படும் இந்த பயணத்தின் மூலம் மகளிரின் துணிச்சல், மன உறுதி மற்றும் வளர்ந்து வரும் திறன்களுக்கான வலுவான சான்றாக திகழும் என்றார். உலக சந்தை தரநிலைகளுக்கு ஏற்றவாறு உயர்தர வேளாண் பொருட்களை உற்பத்தி செய்ய வேண்டியதன் அவசியத்தை மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழகத்தின் 97வது கூட்டத்தில் உரையாற்றிய அவர், அதிநவீன தொழில்நுட்ப கருவிகள் குறித்து விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதன் மூலம் இத்துறையில் குறிப்பிடத்தக்க சீர்திருத்தங்களை கொண்டுவர முடியும் என்றார். நாட்டில் 2005 முதல் 2022 வரை மாசு உமிழ்வு தீவிரம் 37% அதிகமாக குறைக்கப்பட்டுள்ளதாக மத்திய வனம் மற்றும் பருவநிலை மாற்றத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லி பாரத் மண்டபத்தில் இன்று நடைபெற்ற 12வது பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுச்சூழல் அமைச்சர்கள் நிலையிலான கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், பிரிக்ஸ் நாடுகளின் வெளிப்படையான ஆக்கப்பூர்வமான ஒருமித்த கருத்துக்களை எட்டுவதில் இந்தியா உறுதியுடன் இருப்பதாக எடுத்துரைத்தார். தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா 2 நாள் பயணமாக நாளை சென்னை வருகிறார்.

சென்னை கோவளத்தில் நடைபெறவுள்ள இம்மாநாட்டில் தமிழ்நாடு, கேரளம், ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, புதுச்சேரி மாநில முதலமைச்சர்கள் பங்கேற்கின்றனர். நாடு முழுவதிலும் உள்ள பள்ளி மாணாக்கருக்கான கட்டாய பயோமெட்ரிக் பதிவில் இதுவரை 2 கோடிக்கும் அதிகமானோரின் விவரங்கள் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக மத்திய மின்னணு தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கான ஆதார் பதிவின்போது மக்கள் தொகை சார்ந்த விவரங்கள், புகைப்படங்கள் மட்டுமே சேகரிக்கப்படுவதாகவும், கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் தொடங்கப்பட்ட இச்சிறப்பு முகாம் மூலம் இச்செயல்முறை எளிதாக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சகம் கூறியுள்ளது. நாட்டில் கடந்த நிதியாண்டில் கிராமப்புற வங்கிகளின் நிலுவைக் கடன் அளவு 578,000 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. கிராமப்புற பொருளாதார மேம்பாடு மற்றும் நிதி சேவைகளை அனைவருக்கும் கிடைக்கச் செய்வதில் இவ்வங்கிகளின் பங்கை தொடர்ந்து வலுப்படுத்தியதன் மூலம் கடன் வழங்குதலில் இந்த இலக்கை எட்டியுள்ளதாக அமைச்சகம் கூறியுள்ளது. தமிழ்நாட்டில் இளைஞர்களிடையே போதைப்பொருள் பயன்பாட்டை தடுத்து விளையாட்டு, உடல் உழைப்பில் ஈடுபடுத்தும் நோக்கில் பிளே ஃபார் ஆல் என்ற புதிய திட்டம் தொடங்கப்படுவதாக மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று தமது துறைக்கான விவாதத்தின் போது பேசிய அவர், ஊராட்சி மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு உட்பட்ட 500 விளையாட்டு மைதானங்கள் அடையாளம் காணப்பட்டு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்துடன் இணைக்கப்படும் என்றார். மேலும் இம்மைதானங்களை தரம் உயர்த்தி 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் கூறினார். தமிழ்நாட்டில் அரசு பெண் பணியாளர்களின் 3வது குழந்தைக்கு ஓராண்டு காலம் மகப்பேறு விடுப்பு வழங்கப்படும் என்று மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு சரத்குமார் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் தமது துறை மீதான மானிய கோரிக்கையில் இதனை தெரிவித்த அவர், தற்போது 12 வாரங்கள் மகப்பேறு விடுப்பு வழங்கப்படுவதை சுட்டிக்காட்டினார். தமிழகத்தைச் சேர்ந்த 3 பேரை கர்நாடக வனத்துறையினர் சுட்டுக் கொன்றது கடும் கண்டனத்திற்கு உரியது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், எந்த மாநில மக்களாக இருந்தாலும் சுட்டுக் கொள்வதற்கு யாருக்கும் உரிமை இல்லை என்றார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் சைபர் குற்றப்பிரிவு காவல்துறையினர் சார்பில் விழிப்புடன் இருங்கள், பாதுகாப்பாக இருங்கள் என்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணாக்கர் கலந்து கொண்டு விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்றனர். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் கும்பாபிஷேகம் தொடர்பான முன்னேற்பாட்டு ஆலோசனைக் கூட்டம் ஆட்சித்தலைவர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா தலைமையில் இன்று நடைபெற்றது. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, நாமக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, பெரம்பலூர், கோவை, மதுரை, திருவள்ளூர், சிவகங்கை, நீலகிரி மாவட்டங்களில் அடுத்த சில மணி நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கலேயில் இந்தியாவிற்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4ஆம் நாளான இன்று இலங்கை தனது 2வது இன்னிங்ஸில் ஆட்டநேர இறுதியில் 4 விக்கெட் இழப்பிற்கு 84 ரன் எடுத்திருந்தது. முதல் இன்னிங்ஸ் ஸ்கோர் இந்தியா 462, இலங்கை 284. 2வது இன்னிங்ஸ் ஸ்கோர் இந்தியா 193. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.

நேரம் 8:05 45 நொடிகள். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இப்பொழுது நேயர்கள் பங்கேற்று மகிழும் நம்மை மகிழ்விக்கும் நேரலை இசை விருந்து. இரவு இசை இனிமை. இரவின் அமைதியில் தனிமையின் அருமையில் தேடலின் நிறைவில் மனதிற்கு பிடித்த பாடல், அதை கேட்டுவிட்டால் தென்றல் நம்மை தள்ளுவும், குயில்கள் கூவும், வானம் நம் வசப்படும். 80-90களில் வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து விருப்ப பாடல் கேட்டு மகிழ நேரலையில் இணையலாம். நமது நிலையத்தின் தொலைபேசி எண்களோ 0431-240-1 இது புதிய நேயர்களுக்கு, 246-1 மற்ற வழக்கமான நம் அன்பு நேயர்கள் அனைவருக்கும்

0: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் இணைந்திருப்பது இரவு இசை இனிமையோடு. நிகழ்ச்சியில் முதல் நேயர், வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார். நலமா இருக்கீங்க சார்? ரெண்டு பேரும்
0: நல்லா இருக்கான், பிரமாதமா இருக்கான். சொல்லுங்க, யாரு?
1: வானவில் பண்பலை 102.1 வணக்கம்.

0: பேர் இருபது திருச்சி காஜா பற்றி ரசிச்சிருக்கார்.
1: சொல்லுங்க ரஷீத், என்ன பாடல் வேணும்?
0: படம் வந்து சார் கன்னி பருவத்திலே.
1: ஓ, பாக்யராஜ்
0: வில்லனா பண்ணது 10 வண்ண ரோசாவா கொடுங்க சார்.
1: கொடுத்துருவோம். ராஜேஷ் ஒளிகரசி நடித்த படம், 275 நாட்கள் ஓடின படம் அது அப்பயே.
0: ஆமாம் சார்,
1: அவர் பாக்யராஜ் தான் கதையாசன் எழுதி வில்லன் நான் நடிச்சிருப்பார் அந்த படத்தில். கடல் கேட்கலாமா? நன்றி நன்றி.

0: நேரம் 8:17. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசையிலும் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இரவு இசை. இனிமை நேரலை நிகழ்ச்சி இது. இணைப்பில் அடுத்து பாடல் கேட்பதற்காக வந்திருக்கக்கூடிய நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார்.
1: நான் திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கும்ல இருந்து ஐயப்பராஜன் சார்.
0: ஐயப்பராஜன் நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கீங்க சார்.
0: சொல்லுங்க.
1: செண்பகமே செண்பகமே அந்த படத்துல இருந்து வாசலில பூசணிப்பு வச்சு விட்டா வச்சுட்டா அப்படிங்கிற படம் சார். உங்ககிட்ட ஒரு சந்தேகம் கேட்கலாமா சார்? கேட்கலாமா?
0: என்ன சந்தேகம் சார்?
1: இந்த டிஆர்எம் ரேடியோன்னு சொல்றாங்கல்ல.
0: ஆமாங்க.
1: அது அப்படின்னா என்னன்னு சார்? அதாவது வந்து இது எதுக்காக நான் கேட்கறேன்னா, ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வசந்த அழைப்புகள் வந்து கேட்டுட்டு ஒரு 15 வருஷமே இருக்கும்.
0: சரிங்க.
1: அப்போ வந்து அங்க உட்கார்ந்திருந்த அறிவிப்பாளர் என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஒளிபரப்பு வந்து எவ்வளவு வேகத்துல போகுது, வானொலி சென்று அடையுது, உங்களை வந்து அடையுதுன்னு சொல்லும் போது அதோட லைட் பவர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க.
0: சரிங்க.
1: இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இப்ப இந்த எதுக்காக நான் அதை கேக்குறேன்னா, முதல்ல வந்து திருகு டைப்ல வந்து எஃப்எம்லாம் இருக்கும். இப்போ வந்து பெரும்பாலும் இந்த டிஜிட்ல வந்துருச்சு. அதனால வந்து எங்கனால ரிசர் சர்ச் பண்ணோம்னா அந்த லைட் எல்இடி லைட்ல சர்ன்னு சத்தம் கேக்குது சார். போட்டா அல்லது டிவியோ போட்டா சர்ன்னு சத்தம் கேக்குது.
0: சரிங்க.
1: இந்த டிஆர்எம் ரேடியோல சத்தம் அந்த மாதிரி வருமா, அந்த நாய்ஸ்ல எல்லாம் இருக்குமா? இதனால வந்து எல்லாரும் தெளிவா கேட்க முடியாம கொஞ்சம் தடுமாறுறாங்க. அதனால கேக்குறீங்க?
2: நிச்சயமா அப்படி கேட்க முடியுங்க. அதனோட விலைதான் கொஞ்சம் சற்று அதிகம்.
1: சரிங்க சார்.
2: ரொம்ப கிளியரா கிடைக்கும் உங்களுக்கு. அதுக்காக தான் அந்த டிஆர்எம் ஒளிபரப்பும் 927 கிலோஹெர்ட்ஸ்ல நம்ம கொடுக்கறோம்.
1: ஆமா சார். ஆமா சார். அது காலையில சொல்லுவீங்க, நிலையம் தொடர்ந்து நிலையம் 24 மணி நேரமும் நான் ஒளிபரப்பு போட்டுட்டே இருப்பேன். அதுல வந்து காலையில சொல்லுவீங்க நீங்க.
2: ஆமா ஆமா.
1: எனக்கு அது வந்து சந்தேகம்.
2: அந்த ரேடியோ நீங்க வாங்கி வச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா சேனலும் கிடைக்கும், ஒளிபரப்பும் துல்லியமாக இருக்கும்.
1: எல்லா சேனலை காட்டிலும் எனக்கு
2: கிடைக்கும். அதுக்காக
1: ரைட்டிங் சார்.
2: நன்றி. பாடல் கேட்கலாம்.
0: பாடல் கேட்கலாங்க.
1: ஆ ரைட்டிங் சார்.

0: ராமராஜன் ரேகா நடித்த படத்துலேருந்து பாடல் கேட்டான், செண்பகமே செண்பகமே. வாலியோட வரிகள், அருமையான பாடல் அது. இப்போ அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்,
1: வணக்கம். நான் கேகே நகர்ல இருந்து ஜெரோம் பேசுறேன்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் ஐயா வேணும்?
1: சொல்லாத மனம் சொல்லுங்கள வந்து இன்னிசை படி வரும்.
0: விஜய் நடித்த படம், நடிகர் விஜய், முதல்வர் விஜய்.
1: அந்த கேரக்டர் குட்டி வந்து ரொம்ப,
0: ஆமாம்,
1: அது வந்து மனசுல பதிகிற மாதிரி ஒரு கேரக்டர்.
0: ஆமாம், கடைசி வரைக்குமே அவங்க தப்பாவே நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆமாம், உண்மை தெரியும் போது படம் முடிஞ்சிடும்.
1: அருமையான படம்.
0: கேக்கலாங்களா ஐயா?
1: கேக்கலாம்.
0: சரிங்க.

0: நேரம் 8:29 திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேர்களை நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது இரவு இசை இனிமை நேரலை நிகழ்ச்சி. அடுத்ததாக பாடல் கேட்க வந்திருக்கக்கூடிய நம் அன்பு நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம், நடராஜன் பேசுறேன்.
0: நடராஜன் ஐயா, நலமா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஒன்பது மணிக்கு இன்னும் அரை மணி நேரம் இருக்கு. சரி, என்ன பாட்டு கேட்கலாம்? முதல் மரியாதையில பாடல் வருது, கேட்டுருவோமா? நன்றி, நன்றிங்கய்யா.
1: 1965
0: அப்பா சரிங்க, எனக்கே ஞாபகம் இல்ல.
2: நான் நிகழ்ச்சி கேப்பீங்களா ஐயா? அதாங்க ஐயா, நீங்க டீ கடை நிகழ்ச்சி எல்லாம் கேப்பீங்களான்னு கேக்குறேன். அப்ப சரிங்க, நன்றிங்க, நன்றிங்க.

0: ஒரு அருமையான பாடல், முதல் மறையிலிருந்து. வெட்டி வேறு வாசம், அதாவது பூவுக்கும் மட்டும் வாசம் இல்லை, வேருக்கும் வாசம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தத்தை சொல்லக்கூடிய படம். அதாவது மனசுக்குள்ளே மறைஞ்சிருந்தாலும் பாசத்துக்கு ஒரு நேசம் இருக்குது, மனசில் மறைஞ்சிருந்தாலும் வெளியில் காமிக்கலனாலும் இருக்குது அப்படின்ற ஒரு சிவாஜியோட இயக்கத்தை காமிச்சிருக்கக்கூடிய ஒரு பாடல் வரிகள் இது. அடுத்த நேயர் என்ன பாடல் கேட்குறேன்னு கேட்டுருவோம். வாங்க, வணக்கம்.
1: அன்பான அன்பு உள்ளங்களுக்கு, இரு அன்பு உள்ளங்களுக்கு இனிய மதுரையிலிருந்து ஆண்டனி
0: சொல்லுங்க, என்ன பாடல்?
1: பூமி விழிகள் திரைப்படம் சார், அதில் மனோஜ் கியான் இசையில் குரல் கொடுத்துருப்பாங்க. எஸ் என் சுரேந்தர் அண்டு பி எஸ் சசிரேகா அந்த பாடல் சார். மாமரத்து பூ எடுத்து, அந்த மாமரத்து பூ எடுத்த மதுரைக்கு அனுப்பி விடுங்க சார்.
0: கேட்டுருவா.
1: ஆ சார், நன்றி சார், தேங்க்யூ சார, தேங்க்யூ சார்.

0: 8:40 இரவு இசை இனிமை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். இப்பொழுது இணைப்பில் வந்துள்ள நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கங்கம்மா, யார் பேசுறீங்க?
1: நான் மூவானூர் தண்ணீர் பந்தல் செல்வராணி. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும்மா, நன்றி. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கு.
0: குடும்பத்தில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா?
1: அனைவரும் நலம்.
0: மகிழ்ச்சி. எனக்கு என்ன பாடல் கேட்கறதுக்காக வந்திருக்கீங்க
1: சார்? எனக்கு செவந்தி படத்துல இருந்து பொன்னாட்டம் பூவாட்டம் இந்த பாடல் சார்.
0: சரிங்கம்மா, பாடல் வருது கேட்கலாமா?
1: ரொம்ப நன்றிங்க சார்.
0: நன்றிம்மா, நன்றி, வணக்கம்.
1: தேங்க்ஸ் சார்.

0: 8:45 நேர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு இரவு இசை இனிமையில். அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யாருங்க, எங்கிருந்து?
1: மன்னார்குடியிலிருந்து சசிகலா தியாகராஜன் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணுங்க?
1: எனக்கு சங்கர் குரு படத்திலிருந்து சின்ன சின்ன பூவே என்ற பாடல் கொடுங்க சார்.
0: கேட்கலாமா?
1: நன்றி சார், வாய்ப்புக்கு
0: நன்றி.

0: 8:50. இவ்வேளையில் இணைப்பில் வந்து பாடல் கேட்க காத்திருக்கக்கூடிய அன்பு நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
1: திருப்பூர் மாவட்டம் கன்னியாகுமரி கனகரத்தினம்.
0: கனகரத்தினம் ஐயா, நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்குங்க சார். நீங்க நல்லா இருக்கீங்க?
0: நல்லா இருக்கும் சார். நல்ல, என்னமா கேட்டீங்க? எனக்கு காதுல கேட்கல. என்னது என்னமோ சொன்னீங்க, கேட்கல எனக்கு சரியா.
1: நல்லா இருக்கிறீங்களான்னு?
0: நல்லா இருக்கு சார். ஆ, நன்றி நன்றி, ரொம்ப நன்றி. நீங்க நலம் நாடியமைக்கு என்ன பாடல் கேட்க வந்திருக்கீங்க இன்னைக்கு?
1: சார், இன்னைக்கு வந்து முதல் வசந்தம் படத்திலிருந்து மானாட கொடி பூவாடும் ஒரு சோலை.
0: சரிங்க, பாடல் வருது, கேட்கலாமா?
1: கேட்கலாம்.
0: நன்றி, வணக்கம்.

0: ஜானகி தனித்துவமான குரலில் பாடல் வந்தது. அதே மாதிரி அவங்க கொடுத்த அந்த ஆலாபனை பாடல் தொடக்கத்தில் ஒரு ஆலாபனை வந்து அவங்க பாடியிருப்பாங்க, அதுவுமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த பாடலில் முதல் வசந்தம் சத்யராஜ் வில்லன் மாதிரி வந்து அப்புறம் மாறிடுவார் கடைசி நேரத்தில், மலேசியா வாசுதேவனும் இருப்பார். ரம்யா கிருஷ்ணன் பாண்டியன் நடித்த படம் இது. இப்போ அடுத்த நேயர், நிறைவு நேயர், வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யாருங்க சார்?
1: நான் திருச்சி சோழனார்லேருந்து ராமலிங்கம் பேசுகிறேன் சார்.
0: சொல்லுங்கள் சார், என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு வில்லுப்பாட்டுக்காரன் படத்துலேருந்து சோலை மலை ஓரம் கோலக்கிளி பாடம் பாட்டு சத்தம் ஏக்கலையோ, அந்த பாட்டு வேணும் சார்.
0: கேட்கலாமா சார்?
1: கேட்கலாம் சார். நன்றி சார்.

0: 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:16. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இப்பொழுது ரசித்து மகிழ இனிய ராகம். காலம் மாறலாம், சூழல் மாறலாம், இயற்கையும் மாறலாம், நம் இயல்பும் மாறலாம், ஏன் இலக்கும் மாறலாம், எல்லாம் மாறலாம். மாற்றங்கள் எப்படியோ அப்படியே மாற்றம் இல்லாதவையும் என்று சில விதிவிலக்கு உண்டு. கடினமான தருணங்களை மாற்றிட, களிப்பான தருணங்களை மெருகேற்றிட நாம் ரசிப்பது பாடல்கள். மனமகிழ, பரவசம் தங்கிட, கவலைகள் களைந்திட, பிரபஞ்சம் மறந்து உள்ளம் நெகிழ்ந்திட, மாறாமல் மறையாமல் வருகிறது இசை ஊர்வலமாய் இன்றைய இனிய ராகம்.

நேரம் 9:22. சுப்பிரமணியபுரம் படத்திற்காக வெள்ளிராஜ், தீபா மரியம் பாடிய பாடலை கேட்டீர்கள். நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலித்த பாடல் அது. இனிய ராகம் நிகழ்ச்சியில் இனியும் தொடர்ந்து இணைந்திருங்கள். இனி பாடல் வருகிறது. வள்ளுவன் வாசகிய படத்திற்காக பாடலை பாடியிருக்கிறார்கள் திப்பு மற்றும் ஸ்வேதா.

நேரம் 9:33. கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இனிய ராகம் நிகழ்ச்சியில் ஒலித்த பாடல் தொட்டால் பூ மலரும் படத்திலிருந்து ஒலித்தது. பாடலை பாடியிருந்தார் ஹரிச்சரண். இதயத்தை வசீகரித்துக் கொண்டிருக்கும் இனிய ராகம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வருகிறது. தென்மேற்கு பருவக்காற்று படத்திற்காக பாடலை பாடியிருக்கிறார்கள் விஜயபிரகாஷ் மற்றும் ஸ்ரேயா கோஷல்.

நேரம் 9:43. கண்ணன் வருவன் படத்திற்காக ஹரிகரன் பாடிய பாடலை கேட்டீர்கள். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 உங்கள் உள்ளங்களை ஈர்த்து கொண்டிருக்கிறது இது இனிய ராகம். இனிய ராகம் நிகழ்ச்சியில் அடுத்து பாடல் ஒலிக்கிறது வாரணம் 1000 படத்திற்காக சுதா ரகுநாதன் குரலில்.

நேரம் 9:54. சிவா மனசில் சக்தி படத்திற்காக யுவன் சங்கர் ராஜா இசையமைத்து பாடிய பாடலை கேட்டீர்கள். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 உங்களை வசீகரித்து கொண்டிருக்கிறது இது இனிய ராகம். நேயர்களே, இன்று 10:00 ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பாடல், காலம் மறவாத காவிய கானங்கள், பழைய திரைப்படங்களிலிருந்து உங்களின் மனம் கவர்ந்த, மனம் ஈர்த்த பாடல்களை கேட்க விரும்பினால் 938-546-1 இந்த எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள். உங்களுக்கு பிடித்த பாடல், பாடலின் திரைப்படம், உங்கள் பெயர், முகவரி அனைத்தையும் டைப் செய்து அல்லது குரல் பதிவு செய்து உடனே அனுப்பி வையுங்கள். அதற்கான அலைபேசி எண் 938-546-1

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது இனிய ராகம். மீண்டும் இனிய ராகம் நிகழ்ச்சி நாளை இரவு 9:15.

நேரம் 10:33. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம் ஞாபகம் வருதே. நம் எல்லோருக்குள்ளும் ஏராளமாய் பொதிந்து கிடக்கும் பொக்கிஷமான நினைவுகள் பல உண்டு. யாருக்கும் கொடுக்கவும் இயலாது, யாரும் நம்மிடமிருந்து அதை எடுக்கவும் முடியாது. அது நமக்கான நினைவுகள். சில நேரங்களில் அந்த நினைவுகள்தான் நம் மனதின் காயங்களுக்கும் நாம் மீண்டு எழுந்து நிற்பதற்கும் உண்டான வலிமைக்குமான சாட்சிகள். சில நேரங்களில் மனதிற்கு ஆறுதலாய், மறக்க இயலா காட்சிகளுக்கு துணையாய், இப்பொழுது அதுவே பாடலாய்.

வாட்ஸ்அப் வழியாக நேயர்களின் காலம் மறவாத காவிய கானங்கள் நிகழ்ச்சியில் முதல் பாடல் இது. திருச்சி வட்டம் துறையூர் வட்டம் மாராடி எம்ஏ ரமேஷ் விருப்பமாக கேட்டிருக்கும் பாடல் இது. குழந்தையும் தெய்வமும் படத்திலிருந்து அவரின் விருப்ப பாடல் இது.

நேரம் 10:12. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஞாபகம் வருதி நேரலை. இன்று வாட்ஸ்அப் வழியாக 938-546-102-1 இந்த எண்ணிற்கு தட்டச்சு செய்து உங்களின் விருப்ப பாடலை உடனே அனுப்பி வைக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக திருச்சி பொன்னகர் செல்வநகரைச் சேர்ந்த பிரகாஷ் விருப்பமாக கேட்டிருக்கும் பாடல் இது. பாசமலர் படத்திலிருந்து ஒலிக்கிறது. எனது அக்கா கீர்த்திகாவிற்காக இந்த பாடல், நன்றி என்று குறிப்பிட்டிருக்கிறார் அந்த அன்பு நேயரின் விருப்ப பாடல். இதோ

நேரம் 10:17 50 நொடிகள். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 101.1 இது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஞாபகம் வருதே என்ற வாட்ஸ்அப் வழியாக நேயர்களின் விருப்ப பாடல்கள். அந்த வகையிலே அடுத்ததாக என் அண்ணன் படத்தில் கடவுள் ஏன் கல்லானான் பாடல் வேண்டும் என கேட்டிருக்கிறார்கள் பீமநகர் கீதா கிருஷ்ணமூர்த்தி. அந்த நேயர்களின் விருப்பத்திற்காக

நேரம் 10:21:36. ஞாபகம் இருந்தே கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நிகழ்ச்சியில் அடுத்ததாக, தேனி மாவட்டம் போடியிலிருந்து ரங்கநாதபுரம் எல்வி மணி விருப்பமாய் கேட்டிருக்கும் பாடல் இது. வானம்பாடி படத்திலிருந்து ஒலிக்கிறது.

10:25. ஞாபகம் வருதி நிகழ்ச்சியில் அடுத்ததாக புதுக்கோட்டை மாவட்டம் எழுப்பூர் வட்டம் போலம்பட்டி ராஜ்குமார் கேட்டிருக்கும் விருப்ப பாடல் இது. மணாளனை மங்கையின் பாக்கியம் படத்திலிருந்து ஒலிக்கிறது.

நேரம் 10:29, 25 நொடிகள். ஞாபகம் உறுதி நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கிறீர்கள். இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. வாட்ஸ்அப் வழியாக நேயர்களின் விருப்ப பாடல்கள் காற்றில் ஒலி உலா வந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே அடுத்ததாக திருச்சி தாயனூர் முத்துசாமி விருப்பமாக கேட்டிருக்கும் பாடல் இது. மன்னாதி மன்னன் படத்திலிருந்து ஒலிக்கிறது.

நேரம் 10:33. ஞாபகம் விருதி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வாட்ஸ்அப் வழியாக 9385461 இந்த எண் வாட்ஸ்அப் வழியாக நேயர்களின் விருப்ப பாடல்கள் நம்மை மகிழ்வித்துக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் அடுத்ததாக சென்னையிலிருந்து ஆண்டனி ராஜ் விருப்பமாக கேட்டிருக்கும் பாடல் இது. வெண்ணிற ஆடை படத்திலிருந்து சித்திரமே என்ற பாடல்.

நேரம் 10:37. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் அடுத்ததாக கருமண்டபம் ஜாய் சிராணி கேட்டிருக்கும் பாடல் இது. ஞாபகம் வருதி நிகழ்ச்சி மிகவும் என்னை கவர்ந்து விட்டது. நேயர்கள் ஒவ்வொருவரும் அருமையான பாடல்களை கேட்கிறார்களாம். அவருக்கு விருப்பமான பாடல் இது. நெஞ்சம் மறப்பதில்லை.

நேரம் 10:41, 40 நொடிகள். ஞாபகம் வருதி நிகழ்ச்சியில் அடுத்ததாக கும்பகோணம் செந்தில்நாதன், ஜெயா விவேகானந்தன். அந்த நேயர்களின் விருப்ப பாடல் இது, நிறைகுடம் படத்திலிருந்து.

10:46. ஞாபகமருதி நிகழ்ச்சியில் அடுத்ததாக அரியலூரிலிருந்து லதா என்ற நேயர் விருப்பமாக கேட்டிருக்கிறார். புதிய பறவை படத்திலிருந்து அவரின் விருப்ப பாடல் இதுவாம்.

10:49:45 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஞாபகம் வருதே நேரலை நிகழ்ச்சி. இது இன்று வாட்ஸ்அப் வழியாக உங்களின் விருப்ப பாடல்கள் நமது பண்பலையிலிருந்து ஒளியேறி கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் அடுத்ததாக சித்தி படத்திலிருந்து மன்னார்புரத்திலிருந்து மீனாட்சி என்ற நேயர் விருப்ப பாடல் கேட்டிருக்கிறார். அவரின் ஆசையான பாடல் இது.

0: 10:56. இன்றைய ஞாபகம் அருதி நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் ஒன்று உண்டு. அது இதுவே. திருச்சி பொன்மலைப்பட்டி சார்லஸ் விருப்பமாக கேட்டிருக்கிறார் பல்லாண்டு வாழ்க என்ற திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை.
1: அன்பிலார் எல்லாம் தமக்குரியர்

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்த ஞாபகம் வருதே நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் ஞாபகம் வருதே நேரலையாக நாளை இரவு 10 மணிக்கு. ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 11 மணி. பண்பலை வரிசை 102.1 MHz. நேயர்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இனியும் சென்னை எஃப்எம் ரெயின்போ அஞ்சல் செய்யும் நிகழ்ச்சிகளை நேயர்கள் இதே அலைவரிசையில் அதிகாலை 5:45 வரை தொடர்ந்து கேட்டு மகிழலாம். நன்றி நேயர்களே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
3: திசையெட்டும் இசையை அசைபோட வைக்கும் விவித் பாரதி தமிழ் FM 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் FM 103, மதுரை FM 103.3, திருச்சி FM 102.1, ரெயின்போ FM 101.4, கும்பகோணம் FM 101.6, வேலூர் FM 100.4, திருப்பத்தூர் FM 100.1. இனிமையான இரவு பொழுதில் இந்த மாதிரி பாடல்களோடு ராம் சரோசன்.

காதல் கோட்டை படத்தில இருந்த பாடல் கேட்டோம். இணைந்திருக்கிறோம் மனசு மயங்கும். நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் தாமரை எழுதியிருக்காங்க. தேவாவின் வரிகளில், தேவாவின் இசையில் விரலுக்கேத்த வீக்கம்

0: ఇదోటా పొలంబ్రారు అట్టుపాటు
1: அஞ்சு வயசுல அஞ்சு கரையில அஞ்சுலேன்னு ஒரு ஃபிகர டாவு கட்டும் போது
2: உண்ணி இல்லன்னா நீ பாடு.
1: நெற்குன்றத்துல நெருக்கத்துல அஞ்சலிய மடிக்கலாம் மடிக்கலான்னு ட்ரை பண்ணி
2: நம்ம நெற்குன்றதுலயா
0: குன்றத்துலதான்
3: குன்றத்துல கோயில் கட்டி கும்மால கும்மி அடிச்சு கொஞ்சம் கிளி போல வந்த அஞ்சல்ல
4: உன்னை
3: கோயில் கட்டி கும்பிட போற நெஞ்சில்லை.

0: 11:22 கடிகாரங்கள் கடந்து கொண்டிருக்கும் வேளையில் நேசம் படத்திலிருந்து பாடலை ரசித்தோம். இணைந்திருக்கிறோம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 கும்பகோணம் எஃப்எம் 101.6 வேலூர் எஃப்எம் 100.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 மனசு மயங்கும் ஆனந்த பூங்காற்றே படத்திலிருந்து அடுத்த பாடல் வைரமுத்துவின் வரிகளில்.
1: என்ன அது அண்ணா நகர்ல கேக்குதுண்ணா?
2: மச்சி நான் சாமியை கூப்பிடுறேன்டா.
1: கூப்பிடு கூப்பிடு.

0: வல்லரசு படத்திலிருந்து அந்த பாடலை கேட்டோம். அதிரடியான பாடல்களின் தொகுப்பில் இணைந்திருக்கிறோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பழனி பாரதி வரிகளில் காதலுக்கு மரியாதை.
1: கதவிற்கு கதவுக்கு பூட்டிருக்கு வானத்தை பூட்டி வைப்பதாரடா, அன்புக்கு மனசிற்கு ஆசைக்கு அளவிற்கு கடலுக்கு அணை இங்கு ஏதடா. யார் இங்கு வந்தாலும் யார் எங்கு போனாலும் கடல் நீரு குறையாது போங்கடா.

मनस मयंग இரவும் ரசித்துக் கொண்டிருக்கும் பாடல்களின் தொகுப்பில் அடுத்ததாக ஹலோ படத்திலிருந்து கேட்கலாம் ஒரு பாடல். சுக்விந்தர் சிங் பாடியிருக்காங்க வைரமுத்துவின் வரிகளில், தேவாவின் இசையில்.

மனசு மயங்கும் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். கேட்ட பாடல்கள் அனைத்தும் நீங்கள் ரசித்திருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நட்புக்காக படத்திலிருந்து நிறைவு பாடலாக இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணியோடு. காற்றோடு நீங்கள், உங்களோடு ராம் சரோசன்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்த புதிய நாளில் உலகம் முழுவதும் அமைதி நிலவ வேண்டும். அனைத்து உயிர்களின் வாழ்விலும் இன்பம் நிறைய வேண்டும். வாழ்த்துக்களோடு விவித் பாரதி தமிழ் FM 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் FM 103, மதுரை FM 103.3, திருச்சி FM 102.1, ரெயின்போ FM 101.4, கும்பகோணம் FM 101.6, வேலூர் FM 100.4, திருப்பத்தூர் FM 100.1.
2: காற்றின் மொழி.

படைத்ததெங்கள் கைகளே, பச்சை ரத்தம் வேர்வையாக படிந்து நிற்கும் கைகள் எங்கள் கைகளே, உழைக்கும் க

கொடிகள் எல்லாம் பலவிதம், கொடிக்கு கொடி ஒரு விதம். கொடிகள் எல்லாம் பலவிதம், கொடிக்கு கொடி ஒரு விதம். கொண்டாட்டம் பலவிதம், நான் அதிலே ஒரு விதம். கொண்டாட்டம் பல

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

இதம் சந்தோஷம் ராத்திரிகள் வந்துவிட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும். கட்டழகு கொண்டிருக்கு வட்டமிடும் பாட்டிருக்கு தொட்ட இடம் அத்தனை.

உயர பறந்து கொண்டாடுவோம். கட்டழகு கொண்டிருக்கு வட்ட வீடும் பார்த்திருக்கு தொட்ட இடமத்தனையும் இன்பம் என்று துன்பமில்லை. தாராள

சுகம் துக்கம் தேவையில்லை. தட்டட்டும் தட்டட்டும் கைகள் ரெண்டு காவட்டும் ஆடட்டும் கால்கள் ரெண்டு.

哎，阿仙，我起来，哎呀，起来马车，哎哎。

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

நீ ஒருமுறை சிரித்தால் ஆயிரம் முட்டுக்கள் மலரும். நீ ஒருமுறை தொட்டால் கோடி பௌர்ணமிகள் ஜொலிக்கும். மூச்சென்று வாழ்ந்தாலும் அன்பு நீ என்று நான் இல்லை.

ஆகாஷ்வாணி விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 கும்பகோணம் எஃப்எம் 101.6 வேலூர் எஃப்எம் 100.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 பொங்கும் மங்களம். இன்றைய பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் சித்துக்காடு டிஜிஎம் வெங்கடேஸ்வரன் நாகஸ்வரம், உத்திரமேரூர் டி பாலசுப்ரமணியம் தவில். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஸ்ரீ மகாகணபதே எனத் தொடங்கும் NSR இயற்றிய பாடல் ஆபோகி ராகம் கண்டச்சாபு தாளம்.

ஆகாஷ் வாணியில் பொங்கு மங்களம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நன்னு பளிம்பா என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் மோகனம் ஆதி தாளம்.

நேரம் 4:36. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3.

மூன்றிலும், திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 கும்பகோணம் எஃப்எம் 101.6 வேலூர் எஃப்எம் 100.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 சித்துக்காடு டிஜிஎம் வெங்கடேஸ்வரன் நாகஸ்வரம் உத்திரமேரூர் டி பாலசுப்ரமணியம் தவில் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பெரியசாமி தூரன் இயற்றிய தேவி நீயே துணை என தொடங்கும் பாடல் கீரவாணி ராகம் ஆதி தாளம்.

பொங்கு மங்களம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சித்துக்காடு டிஜிஎம் வெங்கடேஸ்வரன் நாகஸ்வரம், உத்திரமேரூர் டி பாலசுப்ரமணியம் தவில். நிகழ்ச்சியின் நிறைவாக ஜகதப்பு சனவுலா எனத் தொடங்கும் புரந்தரதாசர் தேவர் நமா ராகம் ஹிந்தோல வசந்தம் ஆதி தாளம்.

0: ஆகாஷ் வாணி விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 கும்பகோணம் எஃப்எம் 101.6 வேலூர் எஃப்எம் 100.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1
1: அருள்மணி மாலை.

रक्षत्वशेषकृच्छ्रेभ्यो विश्वक्सेनः स्वना

தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக எம் எஸ் ஷீலா பாடிய ஸ்ரீ கிருஷ்ண கேசடி பாட வர்ணமம்.